நேயர்களுக்கு அழகான காலையில் அகம் நிறைந்த மகிழ்வுடன் வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 24 2026 ஜூலை மாதம் 15 புதன்கிழமை நேரம் 5:50

அகஸ்வனி கரைக்கால். குயிலின் குரல் ஓசை, குழலின் நாதம், கூடி பிறந்து வீசும் காற்றோடு விளையும் மகிழ்வோடு விடுகின்ற காலை, காலை பொழுதின் கவின்மிக இன்பம் நாளும் தொடர்ந்து மகிழ்ந்திட நேயர்கள் கேட்கவிருப்பது குரலோசை. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு, நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான விளக்கம் மு. வரதராசார் அவர்களின் உரையிலிருந்து. அறம் சிறப்பையும் அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறியாது. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. குரலோசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, காரைக்கால் விஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி செல்ஸ். இன்று காலை 11 மணிக்கு நலமை சொல்க சிறப்பு மருத்துவ தொடர், மகளிர் நலன் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை தனியார் மருத்துவமனை மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ வல்லுநர் டாக்டர் கேத்தரின் சிந்துஜா ராஜேஷ் அவர்கள். நிகழ்ச்சி குறிப்புகள் அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி, காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ்.

சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 640 ஸ்ரீலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லும் போது வழங்குவோர் மயிலாதுரை முனைவரமு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 655 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் செல்வி வி சஷ்மிதா. 7 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. 8 துள்ளி வரும்பாட்டு முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிடா ஜுவல்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை திருவாரூர் சீமட்டசின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 கோபால் பல்பொடி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாலிகா அவர்கள். 9:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டூ பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டூ பாயிண்ட். 9:45 காலம் போற்றும் கர்ம வீரர் மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க மணிகண்டன் அவர்கள் படைப்பு மதுரை வானொலி நிலையம். 10 சிந்தனை அரங்கு முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம் பிற ஒழி களவா தனித்தமிழ் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11 மயிலாடுதுறை ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நிலைமை சூழ்க. 11:30

0: பத்து ஐந்துக்கு சிந்தனை அரங்கம் பிறவொழி களவா தனித்தமிழ் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11 மணிக்கு மயிலாடுதுறை ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நிலைமை சூழ்க. 11:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நிலைமை சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் கேட்கலாம். 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கடம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தலையில் பங்கேற்கும் செல்வி வி சஷ்மிதா. 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திறனறிவோம் ஒன்றிணைந்து மேம்படுவோம். உலக இளைஞர் திறன்கள் தினத்தையொட்டி காரைக்கால் புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப கழக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புத்துறை பொறுப்பாளர் பேராசிரியர் முனைவரே சுரேந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேரலையை கேட்கலாம். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் நிறுவனம் அன்புடன் அரைக்கும் விளம்பரதான நிகழ்ச்சி. 2:50 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி சமையல் விருந்தோமல் தொழில் செய்து வரும் கோட்டுச்சேரி பி கணேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 3 மணிக்கு கரைகள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. 3:30 கோபால் பால்பொடி திருவாரூர் சீமாட்டி எல்எஸ்சி. 4 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஊரும் உணவும் நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன்புலம் 2 ரெட்டிக்குத்தகை என்ற கிராமத்திலிருந்து நேரலையாக வரும் பாப்பரெட்டி குத்தகை என்ற கிராமத்திலிருந்து நேரலையாக மலரும். 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் ஊரும் உணவும். இன்று மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தரஞ்சூலரின் கதையும் காணும் விளம்பரதான நிகழ்ச்சி. 5:15 மறைமலை அடிகளாரின் பிறந்தநாள் உரை படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 5:30 விளக்கேற்று விலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சர்கள் அமதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி கமா ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது வழங்குபெறும் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவர்கள் வழங்கும் நலமாய் வாழ பற்கள் ஈர்கள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் இசைத்துருகி. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டிஸ்பாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கொண்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அடுத்த சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: சுபாத்ரா ராமச்சந்திரன். India-UK Comprehensive Economic and Trade Agreement, CETA, has come into force. Simultaneously, the Agreement on Social Security, also referred to as the Double Contribution Convention, DCC, also comes into effect today, reinforcing the mobility and competitiveness of Indian professionals in the United Kingdom. The landmark deal grants Indian exports zero duty access to 99% of tariff lines in the UK market. Briefing media in New Delhi, Commerce Secretary Rajesh Agarwal described the CETA as a defining milestone in India's trade journey.
2: This is one of first FTA of its kind, which establishes a future-oriented economic architecture between the two major economies of the world. This is also one of the most ambitious and aspirational FTAs of India, which we are operationalizing till date. Because of its wide sectoral coverage and deep reduction in both tariff and non-tariff barriers, while it also safeguards the India's sensitive sectors and areas like dairy, cereals, pulses, vegetables, gold and jewelry, smartphones, critical polymers, etc.
1: More from our correspondent.
3: This agreement has been designed as a people-centric agreement that delivers benefits across society. The simultaneous enforcement of the CETA and the DCC will open up significant new opportunities for India's export. Indian exporters will benefit from the complete elimination of UK tariff across several key sectors. Tariffs of up to 70% on processed food products, over 21% on marine products, around 18% on engineering goods and auto components, up to 16% on leather and footwear products, around 12% on textiles and clothing will be reduced to zero. This will significantly enhance the competitiveness of Indian exporters in the UK market, generate new opportunity for farmers, fishermen, MSMEs and manufacturers, and strengthen India's integration into global value chains. With Rohan, Aman Yadav, Akashvani News, Delhi.
1: Union Minister of Coal and Mine G. Kishan Reddy will launch the 8th tranche of auction of critical and strategic mineral blocks in New Delhi today. Minister of Mines has said that it comprises 20 critical and strategic mineral blocks spread across 9 states, including 13 newly identified blocks and 7 blocks being offered under the second attempt. The mineral portfolio includes molybdenum, graphite, glauconite, rare earth elements, titanium, tungsten, potash, lithium, cesium, and rubidium. These minerals are critical.

0: நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: எண்ணியது எழுது, எண்ணிய முடிதல் வேண்டும் என்கிறார் பாரதியார். நாம் இங்கு எண்ணியது எழுத வேண்டும் என்கிறோம். எழுத்து என்பது மனித குலத்திற்கான மிகப்பெரிய ஆயுதம். களத்தில் கழுத்தை வெட்டும் ஆயுதம் போல காகிதத்தில் மனத்தை வெட்டும் ஆயுதமே எழுத்து. இந்த நாட்டையும் சமூகத்தையும் சீர்திருத்த, மானுட நெறியோடு வாழச் செய்ய அன்று முதல் இன்று வரை எல்லா தலைவர்களும் எண்ணியதை எழுதியதே தனிமனிதனின் நல்ல நடத்தைக்கு காரணமாகியுள்ளன. எழுத்தாணி தொடங்கி பேனாமுனை வரையிலும் எழுத்தின் வலிமை குறையவே இல்லை. சங்க புலவர்கள் தொடங்கி இன்று வரையிலும் மானுட நீதி எழுதப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றது. அதனால்தான் வள்ளுவர் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்கிறார். உளவியல் அடிப்படையில் எழுத்து என்பது நம் சிந்தனையை கட்டுப்படுத்தக்கூடிய, அதுபோல் கட்டமைக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதமாக உள்ளது. நாம் நன்றாக சற்று சிந்தித்து பார்த்தோமேயானால், ஒரு காலத்தில் கடிதம் எழுதும் முறை நம்மிடையே பரவலாக இருந்தவரை நம்முடைய மன உணர்வுகள் ஒருவரோடு ஒருவர் பரிமாறப்பட்டன. பரிமாறுவதற்கான மிகச் சரியான வழிமுறையாக எழுத்து முறை அமைந்திருந்தது என்பதே உண்மை. ஆனால் இன்றோ மனதில் தோன்றியதை உடனுக்குடனே நிதானிக்காமல் ஆத்திரம், அழுகை, கோபம், மகிழ்ச்சி, ஆற்றாமை, இப்படி எல்லா மன உணர்வுகளையும் வடிகட்டாமல், வடிகாலை கண்டறியாமல் அப்படியே புலனத்தில் அல்லது முகநூல் போன்ற சமூக ஊடகங்களில் பலரும் வெளிப்படுத்துகின்றனர். இதனால் ஏற்படுகிற விளைவுகளை நாம் அறிந்து அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எழுத்து முறையில் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டிருந்த போது மேற்சொன்ன உணர்வுகள் அனைத்தும் நாகரிகமானதாக, கட்டுப்பாடு மிக்கதாக ஒரு ஒழுக்க வரையறைக்குள் கொண்டு வரப்பட்டு அதன் வழி உணர்வுகள் வெளிப்பட்ட போது அதற்கான வெளிப்பாடும் நயத்தக்க நாகரிகமானதாகவே இருந்துள்ளதனை நாமும் அறிவோம், நாடும் அறியும். உறவுகளுக்கிடையே எழுத்து வடிவிலான பரிமாற்றம் ஏற்படும் போது விரிசல் விழாமல் அந்த உறவு வலுப்படத்தான் செய்யும். அதனால்தான் அன்றைய நாட்களில் தலைவர்கள் கூட தங்கள் தொண்டர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லவும், அவர்களை வழிநடத்த வேண்டவும் தங்களுடைய உறவுகளுக்கு சொல்வதைப் போல உரிமையோடு அண்ணனுக்கு, தம்பிக்கு, அம்மாவுக்கு என்ற

0: எல்லாம் தலைப்பிட்டு எழுதினார்கள், மக்களுக்கும் சொன்னார்கள். சிறையில் இருக்கும்போது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தமது மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு தந்தை மகளுக்கு அறிவுரை கூறி எழுதிய நூலே த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதுபோல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பிக்கு அண்ணா எழுதிய கடிதங்கள் என்ற தலைப்பில் நூல் வடிவம் பெற்றுள்ளது. தமிழறிஞர் டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் தம்பிக்கு கடிதம் என்று எழுதிய நூல் சிறப்புமிக்கது. இதுபோன்று பலரும் உறவு முறைகளின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்வதற்கு விளையும் போது அதற்கு எழுத்துக்கள் மிகப்பெரிய களமாக அமைந்திருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. அடுத்த தலைமுறைக்கு நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் இனிமேல் சொல்லித்தர வேண்டியது எழுதி பழகு என்பதையே. முன்னோரின் மரபான எழுத்து முறையை மீட்டெடுப்பது மூத்தோரின் கடமை. ஒரு நாளைக்கு அரைப்பக்கமோ அல்லது ஒரு பக்கமோ எப்படி படிப்பதற்கான நேரத்தை செலவிடுகின்றோமோ அதுபோல் எழுதுவதற்கும் செலவிட வேண்டும். அன்றாடம் நடக்கும் நமக்கான நிகழ்வுகளை கூட டைரி குறிப்பு போல எழுதும்போது நம்மை நாமே எழுத்து ஒளியால் செதுக்கிக் கொள்கிறோம். எழுத்தின் வழியது உயர்நிலை என்பதை நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்க வேண்டும். ஸ்லேட்டு எனும் கற்பலகையில் பல்பம் எனும் எழுதுகோல் பிடித்து எழுதும் வழக்கத்தை இன்று நாம் பெரும்பாலும் மாற்றிக்கொண்டதன் விளைவு நம் குழந்தைகளுக்கு பேனா பிடித்து எழுதுவதும் எழுத்து வடிவம் பல குழந்தைகளுக்கு சிக்கலாகி போனதற்கும் காரணமாக அமைந்துவிட்டது. அந்த நிலையை நாம் மாற்றி எண்ணத்தை சீரமைக்கும் எழுத்து முறையை கற்றுத்தர வேண்டும். சரியான சிந்தனையோடு முறையாக அதனை வெளிப்படுத்தி சமூகத்தை செம்மைப்படுத்தும் வலிமையான கருவியாக எழுத்து அமைய வேண்டும். எனவே எண்ணியதை சரியாக எழுத வேண்டும். எழுத்து வலிமை மிக்க ஆயுதம் என்பதை உணர வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: அகாஷ்வாணி கரைக்கால், நேரம் 6:15. பொழுது விடிந்தது, பொன்னெழில் பூத்தது, தொழுதிடும் மனங்களில் தூய்மையாய் விளங்கிட இதழினம் அளர்ந்து இனிமையாய் வருகிறது பக்தி மாலை. முதலாவதாக திருவருட்பாவில் இருந்து ஒரு பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: வானவீதியில் தேனமுதாய் கனமழை பொழியும். கரைக்கால் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் தொடர்ந்து சூடு மாலை மலேசியா வாசுதேவன் பாடியது.

காற்றில் நடந்து காதில் பேசும் கரைகள் பண்பலை 100.3 ஒழித்துக் கொண்டிருக்கும் பக்தி மாலையில் நிறைவாக திருச்சி எஸ் எம் யூசுப் பாடிய பாடல்.

0: இதுவரை நேயர்களின் செவினுடைய இந்த சிந்தை கவர்ந்து முந்தை விநாயகர் மொழியை சைத்து மகிழ்ந்தது பக்தி மாலை அகஸ்வனி கரைக்கால். நேயர்கள் கேட்டவிருப்பது கரைக்கால் ONGC கவரியசர் கரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ONGC கவரியசர் கரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC

0: சிறப்பாக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: மேலும் நிகழ்ச்சி பணியின் கரைக்கல் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்
3: பரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள் ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன் கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
2: அன்பர்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ ஆண்டு ஆணை திங்கள் 31 நாள் புதன்கிழமை.
4: உழவர்களுக்கு
5: சுபாக்கா, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது.
5: கேட்டது தப்புதான். போதும், நீங்க இப்படியே ஆரம்பிச்சிடாதீங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த முழுசா சொல்லி முடிச்சிடுறேன்.
6: அப்ப என்ன கேள்வி கேட்காம நீயே சொல்லு பொங்கடி, இன்னைக்கு அப்படி என்னதான் நடக்க போகுது?
5: நம்மள மாதிரி விவசாயம் பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழிகாட்டுதலோட ICAR அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் CSR கான்க்ளேவ் 2026 முன்னிட்டு விவசாயிகளுக்காக கருத்து கணிப்பு நடத்த போறாங்களாம்.
6: அப்படியா? எங்க பொங்குடி நடத்த போறாங்க? வா வா, உடனே கிளம்புவோம்.
5: சுபாக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி இது திறந்த வெளியில மேடை போட்டெல்லாம் நடக்கல, நம்ம போன் செயலி மூலமா நடத்த போறாங்க.
6: என்ன செயலி அது?
5: அதுதான்க்கா இந்த கிசான் சாரதி செயலி. இந்த செயலி மூலமா விவசாயிகளுக்கு வேளாண்மையில இருக்கிற வேளாண்மை தொடர்பான தகவல்களை எளிதா வழங்கறதுக்கான ஒரு முயற்சி.
6: அப்படியா பொங்குடி, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. சரி, இதை எப்படி பதிவிறக்கம் செய்யறது அத சொல்ல.
5: உங்க போனை ஓபன் பண்ணுங்க, அதுல கூகுள் பிளே ஸ்டோருக்கு போங்களேன். மேல இருக்கிற சர்ச் பட்டன் மூலமா கிசான் சாரதின்னு டைப் பண்ணுங்க.
6: வந்துட்டு
5: வந்துட்டா? அத இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்க உங்க போன்ல.
6: பண்ணிட்டேன் பொங்குடி. அப்புறம் என்ன பண்ணனும்?
5: இப்போ அந்த செயலியை திறந்து உங்க போன் நம்பரை முதல்ல பதிவு செய்யுங்களேன்.
6: அதுவும் பண்ணிட்டேன்.
5: சொல்ல மறந்துட்ட சுபாக்கா, இந்த செயலியை இதுக்கு முன்னாடியே நீங்க பதிவிறக்கம் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க இருக்கிற தேசிய அளவிலான கருத்து கணிப்புல உங்க கருத்தையும் நீங்க சுலபமா பதிவு செய்யலாம்.
6: அப்படி இல்லைன்னா?
5: இப்போ உங்களுடைய சுய விவரங்களை உள்ளிட்டு செஞ்சு அதுக்கப்புறமா கருத்து கணிப்புல நீங்க பங்கு பெறலாம்.
6: அதெல்லாம் சரி பொங்கடி. இப்ப இந்த கிசான் சாரதின்னு ஒரு செயலி சொன்னீங்க, இதனால விவசாயிகளுக்கு ஏதாவது நன்மை இருக்கா?
5: என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? இந்த கிசான் சாரதி செயலி மூலமா விவசாயிகளுக்கு விவசாயம் தொடர்பான அறிவியல் ஆலோசனை எல்லாம் நேரடியா கிடைக்குது. மண் பரிசோதனை மற்றும் உரல் மேலாண்மை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு வழிமுறையும் சொல்றாங்க. அப்புறம் கால்நடை வளர்ப்புல கூட தகவல்கள் தினமும் சொல்றாங்கலாம்.
6: வேற
5: தோட்டக்கலை பயிருக்கு ஆலோசனையும் தராங்க. அரசாங்கம் வழங்குற வேளாண் திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றிய தகவல்களும் இது மூலமா தெரிஞ்சுக்கலாமா?
6: ஓ, அப்ப வானிலை அறிக்கையெல்லாம்?
5: அது இல்லாம எப்படி, நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த நேரத்துல என்னென்ன பண்ணணும்ன்ற ஆலோசனைய சேர்த்தே கொடுக்கறாங்க.
6: அப்புறம் என்ன பொங்குடி, இப்பவே கிசான் சாரதி செயலியே பதிவிறக்கம் செய்யறோம். இன்னைக்கு நடக்க இருக்கிற தேசிய அளவிலான கருத்து கணிப்புல பங்கெடுத்துக்கிறோம். ஏன் பொங்குடி, இந்த கருத்து கணிப்பு இன்னைக்கு நடக்க போகுதுன்னு சொல்ற, எதுவும் நேரம்லாம் குறிப்பிடலையா?
5: சொல்லிருக்காங்கக்கா, இன்னைக்கு மதியம் 2:30 இருந்து 4 வரைக்கும் நடக்குமா. கேள்விங்க எல்லாம் சுலபமா விவசாயிகளுக்கு புரியுற மாதிரி தமிழ் மொழியிலே இருக்குமா. இந்த கிசான் சாரதி செயலி மூலமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம மாவட்டத்துல இருக்கிற வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போய் தொழில்நுட்ப வல்லுநர்கள் திட்ட உதவியாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களை அணுகி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: ஓ, இப்படி கூட தெரிஞ்சுக்கலாமா? சரி பூங்கடி, நான் இப்ப கிளம்புறேன். இன்னைக்கு நடக்க இருக்கிற தேசிய அளவிலான கருத்து கணிப்புல நம்ம ஊர்ல இருக்கிற வேளாண் அறிவியல் நிலையத்துல உன்னை சந்திக்கிறேன்.
4: கேட்டது உழவர்களுக்கு.
2: நேயர்கள், இதுவரை கரைகள் ONGC காவிரி எசட் கரைகள் சேகர் டெக்ஸ்டைல் நியூஸ் சேகர்ஸின் உழவர்களுக்கு கட்டீர்கள். நிகழ்ச்சி வழங்கியோர் ONGC காவிரி எசட் கரைகால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் கரைகள் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் கரைகால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
2: அகாஷ்வாணி கரைகால்.
7: இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.

0: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
0: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: காற்றில் நடந்து காதில் பேசும் கரைகள் வன்பலை 100.3.
0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேயர்கள் கேட்க விருப்பது சலிதாம்பால் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல். அமது நிகழ்ச்சி வழங்குவோர் சலிதாம்பால் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
5: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: விடங்கலூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
7: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
4: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
7: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
7: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: இணைந்த நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
8: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
9: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
8: பூமேக்ஸ்.
10: இன் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
11: வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிறார் கணியன் பூங்குண்டனார். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடச் சொன்ன சமூகம் நம் தமிழ் சமூகம். அப்படி ஒருத்தர் ஒரு அலுவலகத்துல வேலைக்கு சேர்ந்தாராம். மேலதிகாரி கொஞ்சம் சிடுமூஞ்சி. தினமும் இவரோட வேலையில ஏதாவது குறை கண்டுபிடிச்சு திட்டிக்கிட்டே இருந்தாராம். நம்ம மனிதருக்கு அந்த இடத்துல வேலையை தொடர்வது பிடிக்காம போச்சு. கிடைச்ச வேலையை விட்டுட்டாலும் கஷ்டப்படணும். சிக்கலான நேரங்களில் அவருடைய பள்ளி ஆசிரியர்கிட்ட மனம் விட்டு பேசி ஆலோசனை பெறுவது அவருடைய வழக்கம். அந்த ஆசிரியரை பார்க்க போனார், விவரத்தை சொன்னார். மனசுக்கு இஷ்டமில்லாத இந்த வேலையை விட்டுடணும்னு நீ நினைக்கிறது சரி, ஆனா ஒரு மாசம் மட்டும் நான் சொல்ற வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டுடலாம் அப்படின்னு ஆசிரியர் சொன்னாராம். இந்த நபரும் என்ன வேலை செய்யணும்னு ஆசிரியர்கிட்ட கேக்குறாரு. நீங்க என் வகுப்பில் படிக்கும் பொழுது உங்கள் எல்லோரிடமும் ஒரு நாள் ஒரு வீட்டு பாடம் கொடுத்தேன், நினைவு இருக்கா என்று ஆசிரியர் கேட்டார். இவருக்கு எதுவும் நினைவில் இல்லை. ஆசிரியர் சொன்னார், நம் வகுப்பில் இருந்த ஒவ்வொரு மாணவனும் எல்லா மாணவர்களிடமும் இருக்கும் நல்ல விஷயங்கள் 2 எழுதி எடுத்து வர சொன்னேன். மறுநாள் நீங்களும் எடுத்து வந்தீர்கள். ஒவ்வொருத்தர பத்தியும் ஒவ்வொரு மாணவரா நல்ல விஷயங்களை சொல்ல சொல்ல வகுப்பே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா இருந்தீங்க. அதையே இப்ப நீ முதலாளி கிட்ட செய்யணும்னு சொன்னாராம். மாணவருக்கு கொஞ்சம் புரிஞ்சது. ஆசிரியர் தொடர்ந்து சொன்னார், இன்றிலிருந்து 1 நீ உன் முதலாளியை கவனிக்க வேண்டும். அவரிடம் உள்ள நல்ல விஷயங்களை கவனித்து பாராட்ட வேண்டும். இப்படியே செஞ்சுட்டு 1 கழித்து என்னை வந்து பார் அப்படின்னு சொன்னாராம். மறுநாளிலிருந்து ஊழியர் முதலாளியை கவனிக்க தொடங்கினார். அலுவலக நேரத்திற்கு முன்பாகவே வந்துவிடும் முதலாளியின் நேரம் தவறாமை இவருக்கு மிகவும் பிடித்து போனது. அவரிடம் பேசும் போது தயங்கி தயங்கி இதை பாராட்டி சொன்னார். அவருடைய தலைமை பண்பு, ஆங்கில திறமை அருமையாக இருப்பதாக உணர்ந்தார். அதை பாராட்டி சொன்னார். இப்படியே 1 போன பிறகு மீண்டும் தன்னை பார்க்க வந்த மாணவனிடம் ஆசிரியர் கேட்டார், இப்போ வேலையை விட போறியா என்று. மாணவர் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், இனி அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வர ஒருபோதும் என் முதலாளி இடம் தர மாட்டார். நான் இப்போது அவருடைய நேர்முக உதவியாளர் என்று. நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் மனம் விட்டு பாராட்ட வேண்டும். நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடம் உள்ள நட்பண்புகளை, அவர்களது திறமைகளை, தனித்தன்மைகளை பாராட்டும் போது அவர்கள் நம்மோடு இணக்கமாகிறார்கள். கிடைத்த உணவை மறைத்து வைக்காமல் தன் சுற்றத்தோடு பகிர்ந்து உண்ணும் காக்கையை போன்ற குணம் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டும். நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற செருக்கு ஒருவரை தனிமைப்படுத்திவிடும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது ஔவையார் வாக்கு. சுற்றம் என்பது உறவினர்கள், நண்பர்கள் கலந்த ஒரு மனித குழு. கரைகள் இல்லாத நிலவு எப்படி சாத்தியமில்லையோ, குறைகள் இல்லாத மனிதர்களும் நிச்சயம் சாத்தியமில்லை. குறைகளை குற்றமாக்காமல் அவற்றை விடுத்து நிறைகளை தேடுவோம். சுற்றம் சூழ

0: இருந்திருப்போம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கிய
2: இன்சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: நிகழ்ச்சி வழங்கியோர் லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
1: இணைந்த நிகழ்ச்சி வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்கிய ஒரு பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
7: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்.
8: பூமேக்ஸ். ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இன்றிரவு 7:30 கரைகள் ஓஎன்ஜிசி காவிரி அசெட்டின் உழவரங்கம். கறவை மாடுகளில் சினை சார்ந்த பிரச்சனைகளும், செயற்கை முறை கருவூட்டலின் பயன்களும். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பாரம்பரிய இன கால்நடை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பப்ளு அறிவழகன் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 கரைகள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் காலம். 8:30 கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் காலம். 9:00 ஆங்கிலச் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இசை ஊஞ்சல். நிரலை மலரும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
11: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். புதுமை கண்டுபிடிப்பு, மீள்திறன், ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டமும் நடைபெறவுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் தொழில்துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரித்தல், மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தொழிலாளர் ஈட்டுறுதி காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் பயனடைவோர் எண்ணிக்கை 15 கோடியாக அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 100 படுக்கைகளுடன் கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனையை நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இஎஸ்ஐ பயனாளிகளின் எண்ணிக்கை 7 கோடியே 50 லட்சமாக இருந்தது என்றும், தற்போது இந்த எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற மருத்துவமனைகள் அதிக தரத்துடன் செயல்படுவதன் மூலம் தொழிலாளர்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வால் உடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நலன்களை அளிக்கக்கூடிய பொருளாதார உறவுகளை

0: மேலும் வலுப்படுத்துவது என இரு தலைவர்களும் அப்போது உறுதியளித்தனர். தொடர்ந்து ஐரோப்பிய யூனியன் வேளாண் மற்றும் உணவுத்துறைக்கான ஆணையர் கிறிஸ்டோபே ஹான்சனையும் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பருவநிலை மாற்றம், பசுமை எரிசக்தி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் 3 பேரின் உடல்கள் நேற்று திருச்சி கொண்டு செல்லப்பட்டது. இந்த விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். திருச்சி கிராப்பட்டியைச் சேர்ந்த அழகுராஜன், திருவானை காவலைச் சேர்ந்த பாலாஜி, பீமநகரைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஆகியோரின் உடல்கள் கோவை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து அவர்களது இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களின் உடல்களுக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் அஞ்சலி செலுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வரும் 21ஆம் தேதி வரை அதிகபட்சமாக 414 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நீடித்து வருகிறது. இதுவரை 3 கரடிகளை வனத்துறையினர் பிடித்துள்ள போதிலும் மேலும் 1 கரடி உலவி வரும் நிலையில் அதனையும் வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் பாமநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான அனவன் குடியிருப்பு, பசுக்கடைவிலை, காஸ் கீப்பர் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் அதிக அளவில் கரடிகள் நடமாட்டம் இருந்து வருகிறது. சில சமயங்களில் கரடி மனித மோதல்களும் அரங்கேறியுள்ளன. இதனால் வனத்துறையினர் சார்பாக கரடி நடமாட்டம் உள்ள பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டு இதுவரை 3 கரடிகள் பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாமநாசம் அருகே உள்ள காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் தொடர்ந்து கரடி நடமாட்டம் உள்ளது. குறிப்பாக காஸ் கீப்பர் தோப்பு பகுதியில் உள்ள நாஞ்சில் நாட்டான் சுடலைமாடசாமி கோவில் வளாகத்தில் கரடி நுழைந்து உலா வந்தது. மேலும் காஸ்கீப்பர் பகுதியில் உலா வரும் இந்த கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறுகிறது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கீவ் நகரை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய ஏவுகணைகளை இடைமறித்து முறியடித்ததாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். பீகார் மாநிலம் அராரியா மாவட்டத்தில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். அரியலூர் மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் மத்திய மாநில அரசின் மானிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காற்றாலை விசிறி ஏற்றிச் சென்ற லாரி பழுதடைந்த காரணத்தால் அந்த வழியாக சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு வரும் 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக

0: சுற்றித்திரிந்த கால்நடைகளின் உரிமையாளர்களிடமிருந்து 1,24,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்தபோது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமருடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று முதல் 6 நாட்கள் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கஷ்வணி காரைக்கால், நேரம் 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்டவிருப்பது கரைக்கல் கமர்ஷியல் டேட்டர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேபின் பசுந்தள்ளியர். நிகழ்ச்சி வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப், கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
6: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: உங்க பேர் என்ன?
8: வி சஷ்மிதா.
7: எந்த ஸ்கூல்ல என்ன சொல்ல படிக்கிறீங்க?
8: GPS கீழோடுதுரை. I am studying 4th standard.
7: சரிங்கம்மா, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்லதா இருக்கீங்க?
8: இன்னைக்கு காமராஜரோட பிறந்த நாளுக்காக அவங்கள பத்தின ஒரு பாடல் பாட போறேன்.
7: எங்க பாடுங்களே?

0: என்றிவரை நித்தமும் நாமும் போற்றிடுவோம். கர்ம வீரை என்றிவரை நித்தமும் நாமும் போற்றிடுவோம்.
1: அடுத்ததா காமராஜர் ஐயா. சிறு குறிப்பு சொல்றதா இருக்க, இவருடைய இயற்பெயர் காமாட்சி. இவங்க July 15, 1903 விருதுநகர்ல பிறந்திருக்காங்க. 1954 தமிழகத்தை வர முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல பள்ளிக்கூடங்களை தொடங்கி ஏழை குழந்தைகளுக்கு கல்வின்னு தந்திருக்காங்க. பள்ளியில படிக்கிற குழந்தைக்கு மதிய உணவுத்தக இவங்கதான் கொண்டு வந்தாங்க. இதனால இவங்க கர்ம வீரர், பெருந்தலைவர், பிடிக்காத மேதை, கருப்பு காந்தி, இப்படி பல பேரால போற்றப்பட்டாங்க. சிறந்த ஆட்சி அமைச்சத்துக்காக பாரத ரத்னா விருதும் வாங்கியிருக்காங்க.
2: சூப்பர். காமராஜர் ஐயா பத்தி சொல்லிருக்கீங்க, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா பாப்பா? நீங்க படிச்சு பெரியவரலாம் பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: ஐ பிகம் எ கலெக்டர்.
2: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
1: நன்றி.
3: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
4: நிகழ்ச்சி மொழி காரைக்கால் கமர்ஷியல் டேரஸ் கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல நிகழ்ச்சி வழங்கியோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்,
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: காற்றில் தமிழ்ந்து காதில் மொழியாகும் கரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. தித்திக்க மொழி பேசித்து வெட்டாமல் சுவை கூட்ட வருகும் திரை இசையில் முதலாவதாக ஒலிக்கிறது இருவர் படத்தில் இருந்து பாடல்.

இணைந்திருக்கிறோம் காற்றில் மொழி பேசி காதில் இசையாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் நினைவிற்கு இன்று 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடைக்காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என்சொல்லமது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜாகுவர் அவர்கள். இன்றிரவு 10 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரின் இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை. இன்றிரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நேரெல்லாம் இணைந்திருக்கும் தித்திக்க மொழி பேசி திவிட்டாமல் சுவை கொட்டும் திரை இசையில் அடுத்து வருகிறது வரலாறு படத்தில் இருந்து பாடல்.

0: இதுவரை தித்திக்க மொழி பேசி தவிட்டாமல் சுவைகூட்டி மகிழ்ந்தது திரை இசை. தொடரும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திரும்பப் பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். புதிதாக கண்டறியப்பட்ட 13 சுரங்கங்கள் உட்பட 9 மாநிலங்களில் அடங்கிய 20 அரிய வகை கனிம சுரங்கங்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்று மத்திய சுரங்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலிப்டெனம், கிராஃபைட், குளோகோனைட், டைட்டானியம், டங்ஸ்டன், லித்தியம் போன்ற அரிய வகை கனிமங்கள் அடங்கிய சுரங்கங்கள் ஏலம் விடப்பட உள்ளன. பசுமை எரிசக்தி, உரங்கள் தயாரிப்பு, பாதுகாப்பு மற்றும் இதர முக்கியமான துறைகளில் இந்த கனிமங்களின் பயன்பாடு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை 56 அரிய வகை கனிம சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலம் விடப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 7 இடங்களில் அமைந்துள்ள இந்த அணு உலைகள் மூலம் உறுதி செய்யப்பட்ட எரிசக்தி திறன் இந்த அளவை எட்டியிருப்பதாக மத்திய எரிசக்தி துறை கூறியுள்ளது. இவற்றில் அழுத்தத்துடன் கூடிய அணு உலைகள் மூலமும் கொதித்திறன் அணு உலைகள் மூலமும் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் அணுசக்தி திட்டங்கள் நிலையான வகையில் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் மூலம் பசுமை பொருளாதார வளர்ச்சியும் வலுவான எரிசக்தி பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. கடந்த வாரத்தில் காணொலி வாயிலாக தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இரு தரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலத்தீவின் மிக முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் சென்ற நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்றதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரர் அனில் மேனன் நேற்றிரவு ரஷ்ய விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். சோயூஸ் MS-29 விண்கலம் மூலம் இந்திய நேரப்படி நேற்றிரவு 8:17 அவர் புறப்பட்டு சென்றதாக நாசா தெரிவித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப செயல்பாட்டை மையமாக கொண்டு முதல் முறையாக அனில் மேனன் விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா்.

0: ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இரண்டு வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்டதால் மேற்காசியாவில் எழுந்துள்ள பதற்றம் குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் உயர்நிலைக்குழு ஆலோசனையை மேற்கொண்டார். அந்த தாக்குதலில் இந்திய மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் அப்பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லியில் நேற்று உயர் அதிகாரிகளுடன் அவர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கப்பல் போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்கள் ஒவ்வொன்றையும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் அப்போது கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்வது குறித்து பெல்ஜியம் துணை பிரதமர் டேவிட் கிளாரின்வாலுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். ஸ்பெயின் பயணத்தை நேற்று நிறைவு செய்த அவர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் சென்றடைந்தார். அங்கு பெல்ஜியம் துணை பிரதமரும் வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் வேளாண் துறை அமைச்சருமான டேவிட் கிளாரின்வாலை சந்தித்து வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். கப்பல்களுக்கான கட்டணத்திற்கு பதிலாக அமெரிக்காவில் வளைகுடா நாடுகள் முதலீட்டு ஒப்பந்தங்களை அமல்படுத்த முடிவு செய்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பதாக ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதன் வழியாக கச்சா எண்ணெய் வர்த்தகம் தடையின்றி நடைபெறுவதாகவும் அனைத்து நாடுகளின் கப்பல்களுக்கும் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பதிவில் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பேரை பஞ்சாப் காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் 18 குறைவானவர் என்று பஞ்சாப் காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு கௌரவ் யாதவ் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அமிர்தசரஸ் அருகே உள்ள பாலகன் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். அசாமில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தால் 6 மாவட்டங்களில் அடங்கிய 37,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்கு நீடித்து வரும் வெள்ள நிலவரம் காரணமாக 12 வருவாய் வட்டங்களில் அடங்கிய 92 கிராமங்களில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. சோனித்பூர் மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இதுவரை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. வடக்கு லக்கிம்பூர் மாவட்டம் வெள்ளத்தால் மிக மோசமான பாதிப்பை அடைந்துள்ளதாகவும் சோனித்பூர், தேமாஜி, சிவசாகர், ஜார்ஹத், திப்ருகர் மாவட்டங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் தத்தளித்து வருவதாகவும் 1,00,000 ஹெக்டேர் பரப்பளவிலான பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும் அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் ஒரு சில இடங்களிலும் வடகிழக்கு மாநிலங்கள், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இடி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர பகுதிகள், ஆந்திர, கர்நாடக, கேரள மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர், லடாக் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கடலோர ஆந்திர பகுதிகளிலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்றும் வெப்ப அலை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நேற்று நடைபெற்ற அரை

0: இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்சை வென்றது. அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இன்று நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் விளையாடும். இங்கிலாந்துக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி 47.5 ஓவரில் 258 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 259 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா 45.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டன் சுப்மன் கில் 80 ரன் எடுத்திருந்த போது காயம் காரணமாக வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னும் அக்சர் பட்டேல் 57 ரன்னும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து காலிறுதிப் போட்டியில் இந்தியா இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 2:30 பாங்காக்கில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம சுரங்கங்களின் 8வது கட்ட ஏலத்தை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் அணுசக்தி திறன் 24 அணு உலைகள் மூலம் 8.78 GW அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா மாலத்தீவு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கும் முறையை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திரும்ப பெற்றுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் தவிழ்ந்து காதில் மலரும் கரைகள் பண்பலை 100.3 ராஜாக்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் ராஜியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
2: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
1: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை தரமான தங்கம் கைராசி.
2: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
6: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: நேயர்கள் கேட்கவிருப்பது சைபால் வழங்கும் தகவல் நேரம். இணைச்சி வழங்கும் ஒரு சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
11: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
12: சைபால்
10: இணைந்த இணைச்சி வழங்கும் ஒரு கார் எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
13: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
14: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: இணைச்சி இணைந்து வழங்குவோர் காரைக்கால், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
15: ஒரு பெரியவர்கள்

பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டார் தெரியல. இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன், திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க. கார் திருடேன், சைக்கிள் திருடேன், முகமூடி திருடேன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று ராத்திரியில் திருடுற திருடன், இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன். அதாவது பகல் திருடன், ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார். என்ன சிரிக்கிறீங்களே என்ன? கள்ளுவர்கள் நான்கு வகை அப்படின்னு ஆரம்பித்தார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையான். சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்கள், அது ஒரு வகையான். இதை தவிர இன்னும் ஒரு ரெண்டு வகை திருட்டு உண்டு. அது என்னென்னா, ஆண்டவன்கிட்ட இருந்து நாம் திருடுற திருட்டு, இன்னொன்று என்னென்னா நம்மக்கிட்ட இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சார் இது, ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறது இல்லையா? காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கள்வர்னு தான் பேர். அது மட்டும் இல்லை, திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்தில் கார்வனத்துள்ளாய் கள்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க, இவங்களை வந்து திருத்தி புடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள், அவங்க தான் ரெண்டாவது வகை. மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு, இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமாக. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்மக்கிட்டே இருந்து திருடுறது, அது எப்படி? ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்கிறாங்க, அது சரி, அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனால் ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம், அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கள்வன்னு சொல்கிறது? இது என்ன புரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அரூபமாக இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான், நம்மளை மாதிரியே கை கால் மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்மகிட்டே இருந்து திருடுனது தானே, அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல், அதாவது தரிசனம் கொடுக்காமல் இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார், இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் அந்த பெரியவர். அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார். நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு, அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் போனான், கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போது சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாராம், ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறியே, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா? உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார். அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நான் அவன், இப்படி ஜெயிலுக்கு வந்துவிடுற அப்படின்னாரான் அவர். அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு நானான் அவன்.

0: நேயர்கள் இதுவரை சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து நிகழ்ச்சி வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்ட

0: சைபால் இணைந்த நிகழ்ச்சி வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்
1: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்
2: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள் லைட்ஸ் ஃபேன் வாட்டர் ஹீட்டர் ஹார்ட்வேர் பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிகல்ஸ் காமராஜர் சாலை காரைக்கால்
0: இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம் தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
5: ஐயர் சார் உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு
6: சிம்பிள் தான் அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட் செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்

கோடையிலே குளிர் தருவாய், ஓடையிலே சுவை நீராய், பாட்டினிலே தமிழ் ஒளியாய், பசியினிலே நல் உணவாய், வீட்டினிலே ஒளிவிளக்காய், வீதியினில் வழித்துணையாய், பேச்சினிலே மொழித்திறனாய், மூச்சினிலே தூய காற்றாய், வியர்வைக்கு தென்றலாய், வெற்றிக்கு வேறாய், நாளும் நம் நலம் காக்க காற்றில் தவழ்ந்து காதில் உறவாடும் கரைகள் பண்பலை நூறு பிள்ளை மூன்று.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது. கரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நிலையில், இந்த மாதம் இம்முகாம் இன்று மாவட்ட ஆட்சித் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆட்சியர் வளாகத்தில்

காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இந்த குறைதீர்ப்பு முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொள்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு மாவட்ட அளவிலான அலுவலர்கள் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை களையும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் இன்று திருவாரூர் வட்டத்தில் நடைபெற உள்ளது. எனவே திருவாரூர் வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கை தொடர்பான மனுக்களை கிராமத்திற்கு வருகை புரிகின்ற மாவட்ட அளவிலான அலுவலரிடம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் அளிக்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தன்னை அறிந்தவன் எப்போதும் தன்னை தோற்க விடுவதில்லை. இது காலை காம்போ.

0: பெரிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

0: ஆழ்வாரூர்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் சேவை செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கை மடம் அருள்மிகு வீர நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் பிரம்மோத்சவ விழாவில் இன்று காலை 8:15 துவஜாரோகணம், இரவு சந்திரபிரபை புறப்பாடு. நாகூர் அமிர்தா நகர் அருள்மிகு கங்கை முத்து மாரியம்மன் ஆலய திருவிழாவில் இன்று காலை 10:30 மகா அபிஷேகம், காப்பு அவிழ்தல். இரவு 7 அம்பாள் பிரகார வலம் வருதல். நேயர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். இணைந்திருக்கிறோம். இது கலகலப்பான காலை பொழுதில் கனிவாய் ஊட்டுகிறது தமிழ் அமுதை காலை காம்போ.

வேளாண் அறிவியல் நிலையம் மாத்தூர் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் சிக்கலில் இருந்த முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் வெளியிட்ட அறிவிப்பு. விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் வழிகாட்டுதலுடன் ICAR இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் CSR கான்க்ளேவ் 2026 முன்னிட்டு இன்று புதன்கிழமை மதியம் 2:30

முதல் 4 மணி வரை கிசான் சாரதி மொபைல் செயலியில் தேசிய விவசாயிகள் கருத்து கணிப்பு நடைபெற உள்ளது. இதில் பங்கு பெற விவசாயிகள், பண்ணை மகளிர், கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் என அனைத்து தரப்பினரும் கிசான் சாரதி மொபைல் செயலியினை கூகுள் பிளே ஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்து பதிவு மற்றும் சுயவிவரத்தை முழுமையாக பூர்த்தி செய்து வைத்து பின்னர் தங்கள் மாவட்டத்தில் அருகிலுள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த கருத்து கணிப்பில் விவசாய பெருமக்களிடம் தவறாமல் கலந்து கொண்டு பயனடைய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது காற்றில் கலந்து காதில் பேசும் கரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் நினைவிற்கு அடுத்து 8:05 வரை இருக்குது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தீபா. இது காற்றில் கலந்து காதில் மொழியாகும் கரைக்கால் பண்பலை 100.3 காலை காப்போம்.

0: இதுவரை காற்றில் கலந்து கானம் இசைத்து காது மடல்களில் கவிதை தீட்டி கருத்தை கவர்ந்து மகிழ்ந்து மகிழ்வித்தது கரைகள் பண்பலையில் கரைகள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போம். நிகழ்ச்சி வழங்கி வேண்டிய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இது காற்றில் அலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: நேயர்களே கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பயிற்சி அரங்கம், அங்க வந்து நிறைய பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க ஃபேமிலியோட. ஒரு பயிற்சியாளர் நிறைய பயிற்சி வகுப்பு எடுத்துட்டு இருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. சொல்றதை கேட்டு ஒரு ஒருத்தவங்க அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமேலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய குரூப் டிஸ்கஷன் கிடைக்குது. அதுக்கப்புறமேலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சோதனை ஒன்னு செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த சோதனையில என்னன்னு பாத்தீங்கன்னா, மூணு பொம்மையை கொண்டாந்து அந்த டேபிள் மேல வச்சாரு. ஒரு பொம்மை என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சிலான பொம்மை, இன்னொரு பொம்மை என்னன்னா களிமண்ணான பொம்மை, மூணாவது இருந்து சர்க்கரையால செஞ்ச பொம்மை. இந்த மூணு பொம்மையை வச்ச உடனே மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. கேக்குறாரு, இது என்ன அப்படின்னு கேக்குறாரு. அவங்க சொல்றாங்க, இது பஞ்சாலா இருக்கு, இது களிமண், இது வந்து சர்க்கரை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பொம்மையில ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஆமா, ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு விதமா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பயிற்சியாளர் என்ன பண்றாருன்னா, ஒருத்தவங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணீரை கொண்டு வர சொல்லி அந்த தண்ணீர்ல இந்த பஞ்சிலான பொம்மையை தூக்கி போடுறாங்க. போட்டுனா கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பஞ்சு தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு உடனே அந்த பொம்மையை தூக்கி வச்சு, இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அவர் யோசனை பண்றாரு. யோசனை பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு, இல்ல நல்லா யோசனை பண்ணுங்கன்னு சொன்னோன்னு அவர் போய் உட்காந்துட்டாரு. அடுத்த ஆளை கூப்பிட்டாரு, இன்னொரு பாத்திரத்துல தண்ணியை கொண்டு வர சொல்றாங்க. அந்த தண்ணியை கொண்டு வைக்கிறாங்க. இந்த களிமண்ல உள்ள பொம்மையை தூக்கி அதை போட சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த களிமண் பொம்மை ஃபுல்லா கரைஞ்சு போய் அந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணி, ரொம்ப ஒரு சேரு சகதியமா மாறிடுச்சு. சோ அவர்கிட்ட கேக்குறாங்க, இது என்ன ஆச்சுன்னு. பொம்மை கரைஞ்சு போச்சுன்றாரு. போய் உட்காருங்கன்னு சொல்றாரு. மூணாவது உள்ளவங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னு இன்னொரு பாத்திரத்துல தண்ணி கொண்டாந்து வச்சு இந்த சர்க்கரையான பொம்மையை தூக்கி அதுல போட சொல்றாரு. அதுல போட்ட வேகத்துக்கு அந்த பொம்மை கரைஞ்சிருச்சு. அந்த வாட்டர் வந்து ஃபுல்லா சர்க்கரை வாட்டரா மாறிடுச்சு. இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டோன்னு, ஒரு சர்க்கரை பானம் கிடைச்சிருச்சு அப்படின்றாரு. நீங்களும் உட்காருங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த பயிற்சியாளர் சொன்னாரு, சில மனிதர்கள் வந்து மத்தவங்களுடைய உழைப்பு, மத்தவங்களுடைய வேர்வைய உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சு பொம்மையை நம்ம உதாரணமா சொல்லலாம். சில பேர்கிட்ட போய் சில ஐடியா கேட்டக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு ஐடியா நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா, அவர் உங்களை டோட்டலா குழப்பி நம்ம

மனசுக்குள்ள நம்மளே ஒரு பிரச்சனைன்னு வந்திருப்போம், ஆனால் நல்லா நம்ம தெளிவாக வந்திருப்போம். நம்ம பிரச்சனையோ தெளிவாக வந்தால் கூட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை வந்து வெளில போகும்போது ஏண்டா வந்தோனுங்கிற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரியான சில பீப்புள் இருக்காங்க. ஆனால் மூணாவது வந்து சர்க்கரை பொம்மை. அதை தூக்கி போடும்போது சர்க்கரை பொம்மை கரைஞ்சதோடு மட்டும் இல்லை, ஒரு சுவையான பானகமான அந்த வாட்டர் தயாராச்சு. சில பேர் என்ன கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்காக தன்னையே இழந்தாலும் நல்ல விஷயங்களை சொல்லிட்டு அவங்க வந்து சர்க்கரை மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருப்பாங்க. நம்ம வந்து பஞ்சு பொம்மை மாதிரி இருக்குமா, களிமண் பொம்மை மாதிரி இருக்குமா, சர்க்கரை பொம்மை மாதிரி இருக்குமா, ஸோ எந்த மாதிரி பொம்மையாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அப்போ நிறைய பேர் சொன்னாங்க சர்க்கரை பொம்மையாக இருக்க ஆசைப்படுறோம். அப்போ சர்க்கரை பொம்மையாக இருந்தால் அதோடய உருவத்தை இழக்குது, டோட்டல் ஃபார்முலாவை இழந்துட்டு அது வந்து வாட்டரோட வாட்டராக மிக்ஸ் ஆகி அடையாளமே தெரியாமல் அவங்கள முன்னிலைப்படுத்திக்காமல் நம்ம எந்த ஒரு காரியத்துக்காக வந்தோமோ அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிறதா இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சனாக மாறுங்க அப்படின்னு சொன்னார். அதனால நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் யாரை பார்த்தாலுமே சரி, அவங்க நம்மளுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய மனிதர்களா, இல்லை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய மனிதரா, இல்லை நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனிதரானுங்கிறத அடையாளம் கண்டுபிடிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா,

0: பாதிக்காம நம்ம எந்த ஒரு காரியத்துக்காக வந்தோமோ அந்த காரியம் சக்சஸ் ஆகிறதா இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சனா மாறுங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நம்ம வந்து இந்த சமுதாயத்துல யாரை பார்த்தாலுமே சரி, அவங்க நம்மளுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய மனிதர்களா, இல்ல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய மனிதரா, இல்ல நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனிதராங்கிறத அடையாளம் கண்டுபிடிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உழைப்பை கொடுத்து நேரத்தை கொடுத்து எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்ச அப்புறம்களுக்கு நீங்க என்ன செஞ்சேன்னு பஞ்சு பொம்ப மாதிரி நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்த சொசைட்டில இருக்காங்க. அவங்கள கரெக்டா அடையாளம் கண்டுபிடிங்க. நீங்க வந்து அவங்களோட பழகுங்க. சர்க்கரையா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகில் கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8 மணி 5 நிமிடம்.

0: நேர்கள் இனி கேட்கலாம். தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மேலும் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
8: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
7: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
10: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
11: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
12: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
13: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
12: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
13: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களே, துளி வரும் பாடு நிகழ்ச்சியில உங்களுக்காக இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, சூரிய குடும்பத்திலேயே மிக வெப்பமான கோள் எது, ஹாட்டஸ்ட் பிளானட் எது

அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. தெரிஞ்சது அப்படின்னா ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் பகுதியில் உங்களோட பேர் ஊரோட இந்த விடை என்ன அப்படிங்கிறத நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாட்டை உங்கள் வீட்டில் உங்கள் ரேடியோவில் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0438 என்ற இணைப்பு எண்ணுடன் 2312 2311 மற்றும் 2994 8 0 மற்றும் 2999 5 8 0 அலைபேசி எண் 9565427 2311. கால் பண்ணுங்கள், பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜி தீபா சந்திரசேகர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க

0: விழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன்சுல் அமுது.
4: முக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நிறைவேடு மணி 15 ஆகுது. இது காரைக்கால் பண்பலை. நேரம் தவறாமல் என்னும் கருவியை பயன்படுத்துபவன் எப்போதும் கதாநாயகன்தான். இது கர்ம வீரர் காமராஜரின் சிந்தனை. தலைவரம் பாட நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் முதல் நேயர் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: காரை பண்பலி 100.3 துள்ளி ஒரு பாட்டு நிகழ்ச்சியின் அன்பு அறிவிப்பாளர் தீபா மேடம் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுல் அமிதராஜா மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்.
1: நல்லா இருக்கேன். சாகுல் ஹமீது, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
5: எனக்கு வந்து பைசன் படத்துல மேடம் சீனிகள் என்ற ஒரு பாடல் மேடம்.
1: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி
5: நன்றி மேடம்.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை, ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்,
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
8: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நேரம் 8:22 காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியில். நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
9: வணக்கம் மேடம், நான் மயிலாடுதுறை மாவட்டம் பெரும்பூர்ல இருந்து கண்ணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க கண்ணன், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
9: எனக்கு ராயன் படத்துல இருந்து அடங்காத அசுரன் தான்
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
9: சரி.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்திரைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசுக்கு அட்ராசுக்கு நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாண்டிக்கெண்ண போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன்ரீப்ஸின் தேநீர் நேரம். தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தோட்டம் மேலிருந்து பேசுறேன், முருகன்.
0: சொல்லுங்க முருகன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கனிமாசம் கொடுங்க.
0: உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்க.

0: தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, திருவாரூர் சீமா டீசல்ஸின் தொலிவரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்ஸ், திருவாரூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் கோபால் பல்படி, வைக்கிங் பனி அண்ட் சன்ரீப் சிங் தொல்லிவரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
5: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்,
7: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல்படியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல்படி.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீஸ்.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நீங்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, சூரிய குடும்பத்திலேயே மிக வெப்பமான கோள், ஹாட்டஸ்ட் பிளானட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதற்கான விடை எல்லாரும் ஃபேஸ்புக்கில் சொல்லிகிட்டே வரீங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லணும்ல. அதாவது ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னா, வீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கோள் அதுதான். இது வந்து சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற புதனை விடவே வந்து வெப்பமானது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், இதோட வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தியான கார்பன் டை ஆக்சைடு வாயுக்கள் வந்து வெப்பத்தை தக்க வச்சுக்குது, அதனால தான் வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கோள் அதாவது வீனஸ் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து செந்தில் முருகன் அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் அவங்க வந்து பெரம்பலூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா குருமூர்த்தி மயிலாடுதுறை இருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல் அவர் கூட சரியான விடை சொல்லியிருக்காரு. அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர், கடலூர் துறைமுகம் சுரேஷ், அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாகூர்லேருந்து ஜெகபர் சாதிக் சொல்லியிருக்காங்க. பேரளம் சந்தோஷ்குமார் அவங்களும் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து குத்தாலத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கண்ணன் சந்தியா வடக்கு பால்பனைச்சேரியிலேருந்து வெள்ளிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்கூர்லேருந்து செல்ல ராஜா அவங்களும் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. தலைஞாயிறு கம்பன் கபிலன் பாரி அவங்க சொல்லியிருக்காங்க. செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் கும்பகோணத்திலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து நந்தினி அவங்க சொல்லியிருக்காங்க, மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்லேருந்து. அடுத்து நந்தினி சுரேஷ் திருபுவனத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. பூவத்துலேருந்து குபேர் அவரும் வெள்ளிக்கோள் தான் ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க. கொடைக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், கொடைக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்ரேயா ஸ்ரீ ஹரீஷ் வனஜா திருபுவனத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சங்கீதா கோவிந்தராஜன் திருவிளையாடத்துலேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க சரியான விடை. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியிலையும் வந்து யாரெல்லாம் சரியான விடை

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களுக்கு கோபால் பல்படியின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. தொழில்வரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது RJ தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர், வணக்கம். சொல்லுங்க சித்ராமா, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
3: படம் முண்டாசு பற்றி பாடல், காதல் கனவி அந்த பாடல்.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
3: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
3: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
4: இன்னும்
3: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் விளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
2: தலைவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் வணக்கம்.
7: மங்கக்கடலோரம் தென்றலாய் தவழ்ந்து வரும் காரை பண்பலை 100.3 இனிய நற்காலை வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறமா. நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். சொல்லுங்க ரவிச்சந்திரன் சார், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
7: தள்ளி வரும் பாடலில் எனக்கு மிகவும் திரளான பாடல் ரப்பர் பந்த் படத்தில் வரும் பாடல் சில்லாஞ்சிருக்கிய. இந்த இனிய பாடலை அனைவருக்காக ஒளிபரப்பு.
2: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது, கேளுங்க. நன்றி.

0: நேயர்களுக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேரமேட்டு மணி 50 நிமிடமாக காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறோம். இது தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
4: மேலக்காசாகுடி வருவேன்.
3: சொல்லுங்க வடிவேலன், என்ன பாடல் வேணும்?
4: ஜில்லா படத்திலிருந்து வெர்த்தன போகையில்.
3: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
4: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்கள் வந்து அதுக்கான சரியான விடை வெள்ளி வீனஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடியிலேருந்து மின்சாரக்கணன், தீபா, வைஷ்ணவி, பிரவாகினி, சிவபாலன். அடுத்து பத்மாவதி, ஸ்ரீதர் காரைக்கால்லேருந்து சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு, வனை, கணேசன் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து முகமது ரிஸ்வான் நாகூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. சம்சுதீன் அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க மயில வாஞ்சூர்லேருந்து. அடுத்து ஜெயவீர பாண்டியன் சன்னமங்கலத்திலிருந்து. அடுத்து காரைக்கால்லேருந்து நளினி சொல்லியிருக்காங்க. மிக வெப்பமான கோல் வீனஸ், அதாவது வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனி மேடம் கார்த்திகேயன் அவங்க சொல்லியிருக்காங்க. எத்தனை டிகிரின்லாம் வேறு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. ஆனி மேடம் சதீஷ் சுபிதா சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம் அவங்க சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து ஸ்ரீதர் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி அவங்க, மேல ஓடுதலையிலேருந்து சேப்பு விஜயராகவன் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க.

0: நேர்கள் இதுவரை கேட்டது கோபால் பல்படி, பைக்கிங் மணியன் சன் ரீஃப்ஸின் துளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது கற்றோடு கலந்து கதோடு பேசும் கரைக்கல் பண்பலை நூறுப்பள்ளை மூன்று நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
9: நம்ம மயிலாடுதுறை மீனூர் ஸ்கேன்ஸில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்டு CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D 4D வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூர் ஸ்கேன்ஸ், மயிலாடுதுறை மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு செல் 888-233-9923.
10: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் இருக்க கவிருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலாவதாக நேயர்கள் கேட்கலாம். காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நிலமாய்வாழ் நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோம் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தாருப்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
5: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
6: அடுத்த தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
5: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
6: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
7: நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல்

0: சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி. ஜெயமாளிகா அவர்கள். மருத்துவர் கொடுக்கற மருந்துகளை முழுமையா எடுத்துக்காம கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பூஞ்சை தொற்று மறுபடியும் வரும் நமக்கு.
1: கண்டிப்பா வரும். அது என்ன பிரச்சனைனா திரும்ப வரது மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஒரு கேப் கொடுக்கறோம் இல்லையா, அந்த மாத்திரை போடாம ஒரு காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல அந்த கிருமி வந்து நம்மளை விட அறிவாளியான கிருமி. சோ அதை என்ன பண்ணணும்னா அதுக்குள்ள வந்து அந்த மாத்திரைக்கு எதிராக அது எப்படி செயல்படுங்கிறது

0: அந்த மாத்திரை போடாமல் ஒரு காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் அந்த கிருமி வந்து நம்மளை விட அறிவாளியான கிருமி. ஸோ அதை என்ன பண்ணணும், அதுக்குள்ளே வந்து அந்த மாத்திரைக்கு எதிராக அது எப்படி செயல்படுங்கிறத அது கண்டுபிடிச்சிரும். அதுதான் வந்து மியூட்டேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த மியூட்டேஷன் வந்துருச்சுன்னா நம்ம ஏற்கனவே போட்ட மாத்திரைகள் திரும்ப போட்டோம்னா கேட்காம போகும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்தியாவோட நிலைமை அதுதான், இருக்கிறது ஒரு 4-5 ஆன்டிஃபங்கல் டேப்லெட்ஸ் தான், ஆனால் அதில் பாதி வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம், மாத்திரைக்கு கேட்காம போகிறது. ஸோ அது டெவலப் ஆகிறதுக்கு காரணம் நம்ம தான். மாத்திரை வந்து அந்த கரெக்டான பீரியட் போடாமல் அவசரப்பட்டு முன்னாடியே நிறுத்தணும்னா கிருமியை நம்ம தான் வீரியப்படுத்துகிறோம், அதை வந்து இன்னும் அறிவாளியாக்குறோம்.
1: அதே மாதிரி டாக்டர், இப்போ வந்து ஒரு வாட்டி நமக்கு ஒரு பூஞ்சை தொற்று வந்திருக்கு, ஒரு மெடிசன் டாக்டர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மெடிசன்ஸை போட்டுகிட்டே இருப்போம், மறுபடியும் அதே மாதிரி ஒரு பூஞ்சை தொற்று வந்திருக்கும் போது முன்னாடி டாக்டர் இதே மாதிரி மெடிசன் தானே கொடுத்தாங்க, இதே மெடிசன் நம்ம கடையில் வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே போய் அந்த மெடிசன்ஸை வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அந்த பூஞ்சை தொற்று வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குமா டாக்டர்?
0: மருத்துவரை கன்சல்ட் பண்ணாமல் திரும்ப போடுறது தப்பு தான். ஆன்டிஃபங்கல் மாத்திரைகள் எல்லாமே வந்து வீரியமான மாத்திரைகள், சும்மா நம்ம வந்து அது சும்மா சாதா தலைவலி மாத்திரை காய்ச்சல் மாத்திரை மாதிரி போட முடியாது, அது வந்து கிட்னி லிவர் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்கிரீட் ஆகுறது. ஸோ நாங்களே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த மாத்திரை கொடுக்குறோம்னா பிளட் டெஸ்ட் திரும்ப செக் பண்ணி பார்ப்போம் நம்மளோட கிட்னி லிவர்லாம் நார்மலாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம அது தன்னாலே பேஷண்ட்ஸை திரும்பி வாங்கி போடுறது வந்து அட்வைசபிள் கிடையாது.
1: சரிங்க டாக்டர், அடுத்தது வந்து இந்த அத்லெட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க, கால் விரலில் இடுக்கலாம் வர்றது அந்த பூஞ்சை தொற்று, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: அதுவுமே ரிங்வோமோட ஒரு டைப் தான், அதுவுமே அந்த பூஞ்சை கிருமி வந்து இந்த மாதிரி அத்லெட்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், பட் யாருக்கு வேணாலும் வரலாம். க்ளோஸ்டாக ஷூஸ் போடுறவங்க, ரொம்ப நேரம் ஷூலே இருக்கிறவங்க,
1: சாக்ஸை வாஷ் பண்ணாமல்
0: போடுறவங்க, வேர்வையிலே இருக்கிறவங்க, இல்லை தண்ணியில் நிறைய நேரம் நிற்கிற நம்மளோட குக்ஸு இல்லை வீட்டு வேலை செய்கிறவங்கலாம் தண்ணியிலே கால் படும் போதும் அவங்களுக்கும் வரலாம் அது. ஸோ அது வந்து என்னென்னா நம்மளோட பாதம்ங்கிறது வந்து ரொம்ப திக்கான தடிமனான தோல் பகுதி, ஸோ அங்கே வந்து கிருமி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி கைகளில் பாதங்கள் தலையிலெல்லாம் வந்து பூஞ்சை தொற்று வரும்போது இன்னும் நம்ம கூடுதல் காலங்கள் மருந்துகள் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அந்த 12 வாரங்கிறது சம்டைம்ஸ் 3 மாசமாக கூட போகலாம். ஸோ அது வந்து டாக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க எத்தனை நாள்.
1: என்ன காரணம் டாக்டர்?
0: ஏன்னா தோல் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும், உள்ளங்காயிலையும் உள்ளங்காயிலையும் தோல் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும் போது கிருமி ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இன்னும் கூடுதல் நாள் போட்டால் தான் அந்த கிருமிஸ் ஆகும் நமக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து அதே மாதிரி தலையில் வந்து இந்த பூஞ்சை தொற்று வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா வேர்வை நிறைய சேர்ற இடம் தலையில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜென்ட்ஸ்லாம் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிடுவாங்க, ஆனால் லேடிஸ் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு நிறைய பூஞ்சை தொற்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: யூஸ்வலாக வந்து பெரியவங்களுக்கு வந்து அந்த ரிங்வம் பூஞ்சை தொற்று வந்து தலையில் வர்றது ரொம்ப ரேர் தான், என்னதான் ஈரோ சுரந்தாலும் அது கூட வந்து நமக்கு என்ன சுரக்குது இல்லைங்களா, சீபம் அப்படிங்கிறதுலேயே வந்து நிறையா ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதனால குழந்தைங்களுக்கு தான் வந்து இந்த படர்தாமரை வந்து குழந்தைங்களுக்குலாம் தலையில் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: கரைக்கல் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
2: நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கினார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: நிகழ்ச்சி வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்,
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். காற்றில் அலையாய் காதில் மொழியாய் காரைக்கால் பண்பலை 100.3.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாயிண்ட் டூ பாயிண்ட். பாயிண்ட் டூ பாயிண்டில் ஒரு செய்தியை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுருக்கிறோம். அதனால தான் நேயர்களே, நீங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு கரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபேஸ்புக்கில் பாயிண்ட் டூ பாயிண்ட்டுக்காக ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம். என்ன, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யாராவது வந்துட்டான் என்ன செய்வோம், சாப்பிட்டே இருக்கும்போது திடீர்னு யாராவது வந்துட்டால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத தான் கேட்டிருக்கிறோம். என்ன நேயர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய பார்க்கலாம். பாயிண்ட் டு பாயிண்டில் இந்த பாயிண்டில் சுந்தர பாண்டியன் இருக்கிறேன்,
8: இந்த சைடில் தீபா சந்திரசேகர்
0: இருக்கிறாங்க. அதனால் சாப்பிட்டே இருக்கும்போது சில பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அதுக்காக உட்காந்தே இருக்க முடியுமா நம்மளும்? அதனால் ஒரு
8: சாப்பிட்றது வந்துடுவாங்க,
0: வந்துடுவாங்களா? அதான் சாப்பிட்டு இருக்காங்கள்ல, மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டு ஐயே இவங்க வேறு வந்துட்டாங்களே அப்படின்னு நினச்சிருக்கலாம். சரி வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடலாம், இல்லை இருங்க சாப்பிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நேரம் அமர்ந்துருங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவங்க பாலில் இருக்கிற நம்ம போல் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு பார்க்கலாம். எப்படியெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு நேயர்கள் சொல்லலாம்.
8: வித்தியாசமான பதில்களும் வந்து நேயர்கள் கிட்டேருந்து நம்ம
0: எதிர்பார்க்குறீங்க. உங்கள் எதிர்பார்ப்பு வீண் போகாது, அனுப்போம்
8: கண்டிப்பாக.
0: பாருங்க, நான் செந்தில் கண்ணன் பேரலம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாராவது வந்துட்டா என்னன்னு கேட்டு பேசுவேன், சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன், இல்லை வாங்க சாப்பிடலாம் என்று கூப்பிடுவேன், இல்லை நான் சாப்பிட்றேன் என்று சொன்னாங்கன்னா இருங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க,
8: சொல்லியிருக்காங்களா?
0: அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர்களையும் சாப்பிட அழைப்பேன், வரவில்லை என்றால் என் சாப்பாட்டு பணியை தொடர்வேன். இப்போ ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டா இருக்க வேண்டியதில்லை, அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்படி தான் சாப்பாட்லேயே முழுக்கணும்னு வச்சுங்க, நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம பாலில் சாப்பிட்ணும் வேலையை முடிச்சுட்டு வரலாம். ஆனால் நம்ம அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்தேன்னா சாப்பிடுவோம், அப்படியே சாப்பிட்றோம்

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரில் நாளை காலை 9 மணிக்கு கரைக்கால் ஜிவில் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்ற பைசஸ் நலமாய் வாழ என நிகழ்ச்சி வழங்குவோர் ஜிவில் ஹாஸ்பிட்டல் கரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: என நிகழ்ச்சி வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதிநிலை விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன்கண் மருத்துவமனை திருவாரூர்.

0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: நிகழ்ச்சி வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
1: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தலை நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை.
3: கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமை சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் நிகழ்ச்சி வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சர்குள் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமத் ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல மது நிகழ்ச்சி வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நிகழ்ச்சி வழங்குவோர் ஏஆர்சி காமத் ஜுவல்ஸ்.
1: சாப்பிட்டுக்கிட்டே
0: இருக்கும் போது யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாமலா இருப்பாங்க.
7: என்ன
0: சொன்னாங்க அவர்களும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சிறிய சந்தோஷம்
7: கஷ்டப்பட்டு
0: பாருங்க. ஆனா சாப்பிட்டு இருக்கும் போது அப்படிங்கறதுக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போதுங்கிறது வித்தியாசம் இருக்குல்ல.
7: நிறைய இருக்கு.
0: நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே
7: இருக்கும்போது நீங்க வந்து கடகடகடன்னு சாப்பிட்டுட்டு இருந்து போயிருங்க.
0: சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் தான். சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், நிதானமா சாப்பிடணும்.
7: சரி, நாங்களும் என்னமா பாத்துக்கிறோம்.
0: சரி,
7: அடுத்து நாகூர் முகமது ரஃபீக். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா?
0: இதைத்தான் இவ்வளவு மெதுவா நிறுத்தி நிறுத்தி சொல்றீங்களா?
7: இல்ல, அவர் ரெண்டு லைன் சொல்லிருக்காரு, கொஞ்ச நேரம் படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு.
0: மரியாதை கொடுத்து எழுந்து நின்று அவரையும் சாப்பிட அழைப்பேன். நாகூர் ஜெகபிரசாதி முகமது யூசுப்
7: வந்தவங்களையும் கூட சாப்பிட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவரு சொல்லியிருக்காரு.
0: சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு யாராவது வந்தா எனக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, அவர்களை வரவேற்று அவர்களை உபசரிப்பது என்னுடைய முதல் வேலை. அரியலூர் மாவட்ட கீழே குடியிருப்பு சிங்காரவே.
7: இது நல்ல பாலிசி. நீங்க சாப்பிடுங்க, அது இது அவங்க எப்படி சாப்பிட போறது இல்ல, தெரிஞ்ச விஷயம்.
0: நம்மள குடுக்குற மாதிரி தயாரா இல்ல.
7: ஆமா, அவங்கள வச்சுட்டே நம்ம சாப்பிடுறது ரொம்ப தர்மசங்கடமான நிலையில இருக்கு.
0: சில பேர் வீட்டுக்கு போறோம்னா போறோடனே காபி சாப்பிடுமா? சாப்பிடும் போது இல்ல, பொதுவா சில பேர் என்ன சொல்ல கதையெல்லாம் பேசி ஒரு மணி நேரம் பேசிட்டு எழுந்து போகும்போது ஏன் காபி சாப்பிட்டு போங்களேன் அப்படிமா?
7: ஆமா,
0: நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மள உட்கார்ந்துட கூடாது.
7: இல்ல, சில பேர் சாப்பிடுறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல வேண்டாம் அப்படிங்கிற பதில் எதிர்பார்ப்பாங்க.
0: குடுங்கன்னு சொல்லிட்டா சிக்கலா போயிடும்ல. யாரும் காபி குடுங்கன்னு சொல்ல போறது இல்ல.
7: பாருங்க, நம்ம டாபிக்ல இருந்து விலகி போயிட்டு இருக்கோம். இப்ப என்ன அப்படின்னா அவங்க வந்து வெயிட் பண்ணலாம் வைக்க கூடாது. என்ன பொறுத்தவரை இப்ப சிங்காரவேல் சொல்லிருக்காரு பாருங்க, அப்படியே அந்த சாப்பாடு அப்படியே மூடி வச்சுட்டு
0: மூடி வச்சுட்டு மூடுறமோ இல்லையோ போய் அவரை முதல்ல அனுப்பி வச்சுட்டு
7: என்னமோ பெரிய பூகம்பம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
0: நீங்க சொன்னீங்க, அன்பான காலை வணக்கம். இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன். சாப்பிடும் போது யாராவது வீட்டிற்கு வந்தால் உடனே எழுந்து வாங்க என்று கூப்பிடுவோம். சாப்பிடுங்கன்னு சொன்னா நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டு வாங்க, நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா திரும்ப சாப்பிட்டுட்டு போய் பேசிட்டே இருப்போம். என் பையன் யார் வீட்டுக்கு வந்தாலும் வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு காலத்துல வீடுகளுக்கு போனோம்னா போ உட்கார்ந்த உடனே தண்ணி கொடுப்பாங்க.
7: ஆமா, கொடுப்பாங்க.
0: இப்ப எல்லாம் தண்ணி வாங்குறதுனால கொடுக்க முடியாது.
7: இல்ல, நம்ம போகும்போதே ஒரு பாட்டிலோட போறோம் தண்ணி எடுத்துக்கிட்டு. அதனால யார் வீட்லயும் தண்ணி, பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன்.
0: தண்ணி என்ன செய்யுமோ அப்படின்னு பயந்துகிட்டு.
7: அடுத்து யார் தெரியுமா? மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: சொல்லுங்க.
7: கடையில சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கடைக்கு வராங்க சில பேரு. பரவாயில்ல, சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். சில பேர் தான் எடுத்து கொடுத்துருங்க, நான் வந்து நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க.

0: ஆமாம் சாப்பிட்டு தான் வேகமாக கொடுப்பேன். வீட்டில் என்ன சமையல் என்று தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா உங்களை சாப்பிட அழைப்பேன். சும்மா எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கே புரியல. ஆமாம் அதாவது அவங்க கடையில் இருக்கும்போது வருவாங்க போல இருக்கு. சில பேர் சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து எடுத்து கொடுங்க, சில பேர் கொடுக்குறீங்களா இல்லையா கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
1: அப்படியா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தெரிஞ்சிருப்பாங்க, கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சாங்க, அவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு இங்கே பார்க்க பார்த்துட்டு சாப்பிட்றது.
0: இது வேற கடை, இது அவங்க மளிகை கடை அந்த மாதிரி ஷாப் வச்சிருக்கிறவங்க.
1: நான் வந்து இப்போ ஹோட்டலில் சாப்பிட போகிறோம்ல, அது மாதிரி பார்க்காத மாதிரி இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கவங்கலாம் வாங்கி கொடுத்து, அதை போனாங்கன்னா அங்கே நிற்கிறவங்கலாம் வாங்கி கொடுத்து ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க.
0: மகானா?
1: சரி, இருவருக்கும் வணக்கம். என் கூடவே அமர்ந்து சாப்பிட சொல்வேன். ரமணி ராஜேஷ் சிதம்பரம்.
0: அடுத்து காரைக்கால் நளினி. அப்படியே எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். எங்க வீட்டுல எப்பவுமே அதிகமா தான் சாப்பாடு இருக்கும். அந்த தைரியத்துல சொல்லிருக்காங்க நளினி. ஆமா, அதனால பிரச்சனை இல்லை, யார் வந்தாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இதுவும் யோசிக்க கூட ஒரு விஷயம் இல்லையா, நம்ம வந்து எத்தனை பேருக்கு எத்தனை இட்லின்னு கேட்டு சமைக்கிற வீடா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்கவுங்களுக்கு உள்ளத அவங்க பிரிச்சு கொடுத்துருவாங்க.
1: 25 இட்லி தான் சுட்டுருக்குறோம். நீங்க வந்தீங்கன்னா நான் இன்னொரு 2-3
0: இல்ல, நீங்க நாங்க சாப்பிட்டுட்டு வந்துறோம், நீங்க வெயிட் பண்ணுங்க,
1: கொஞ்ச நேரம் உட்காருங்க.
0: இல்ல இட்லி ஊத்துட்டுமா?
1: நீங்க வர்றது எங்களுக்கு தெரிஞ்சா சேர்த்து கணக்குல சேர்த்துருவோம்.
0: ஆமா, திடீர்னு
1: வந்தீங்க, வந்தோம் நினைக்கணும்.
0: இல்லைன்னா ஒவ்வொரு பிளேட்ல ஒவ்வொரு இட்லியை எடுத்து கொடுத்துருவோம்.
1: வந்தவங்க வந்து ஆகா நம்ம இவங்களை வந்து பார்த்தோம் மகிழ்ச்சி அடைகிறத விட, வந்தவங்க வந்து நம்ம ஏண்டா வந்தோம் நினைக்க வைக்கிறாங்க பாருங்க.
0: இனிமே சாப்பாடு நேரத்துல இவங்க வீட்டுக்கு
1: போகலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் அல்ல, விருதாஜம் சி ஜெயின் ஜோலியின் பாயிண்ட் டு பாயிண்ட். நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜே கே ஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆறு வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 5:30 விளக்கேற்றி மலை நிகழ்ச்சி வழங்கும் வசந்த் அண்ட் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
1: பாயிண்ட் டு பாயிண்ட்ல நீங்க வேற சாப்பிடும்போது வந்துட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு சாப்பிட இப்ப போற கிளம்புறவங்க எல்லாம் யோசிப்பாங்க. என்னமே சாப்பாடு டைமா இருக்குமோ, நம்ம போகலாமோ, நம்மள இப்படி சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா முன்கூட்டியே சாப்பிட்டு போவாங்க, ஏன்னா அவர் வற்புறுத்தி சாப்பிட வச்சிருக்காங்க.
0: அவங்க பத்தி தெரியும், சாப்பிட்டுட்டு எதுக்கு வம்பு தேவையில்லாம போய் அவங்களையும் கஷ்டப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு.
1: நான் சொன்னது அப்படி இல்ல, அப்படிதான் சாப்பிட வச்சிருவாரு, நம்ம சாப்பிட்டு போனா அவங்களும் தொந்தரவு இருக்காது அப்படின்னு. சில பேர் வீட்டுல போன உடனே ஒருத்தவங்க ஆணோ பெண்ணோ சாப்பிட சார் வற்புறுத்துவாங்க, ஆனா கூட இருக்காங்க வீட்டுக்காரவங்க, ஆணோ பெண்ணோ அவங்க சாப்பிட வைக்கிற விதம் இருக்கு பாருங்க.
0: நேயர்களுக்கு அடுத்து வந்து அதான் சாப்பாடு இருக்கா, சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வைஃப் சாப்பாடு வச்சிருக்காங்களா என்னன்னே தெரியாம கொஞ்சம் வைங்க கொஞ்சம் வை கொஞ்சம் வை அப்படின்ட்டாக்கா அவங்க என்ன பண்றதுன்னே தெரியும்.
1: நமக்கு இல்லையே, நமக்கு இல்லையே, நமக்கு ரசத்து குறையுது,
0: அது ஒரு பக்கம். இல்ல சாப்பாடே தீந்துருச்சு அப்படின்னாலும் வாங்க வாங்க சாப்பிடுங்க உட்காருங்க எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஏதோ சையா காமிப்பாங்க. ஆக்சுவலா இல்லங்க
1: புரியும் புரியும்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேரம் 9:30.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையோடு.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு காரணம்.

0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம், விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வழி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்,
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: ஊசி இல்லா, வழி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்,
1: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 101 பழைய நாகை சாலை திருவாரூர் 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: தேதியும் சேதியும் வரலாற்றில் கடந்த காலங்களில் இதே நாளில் நடைபெற்ற நிகழ்வுகளை கூறும் நேரம் அது. இன்று ஜூலை 15. ஜூலை 15 என்பது சர்வதேச அளவில் உலக இளைஞர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இந்த நாள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. தனிப்பட்ட வெற்றியையும் மனநிறைவையும் அடைய உதவும் திறன்களை பெற தொடங்குமாறு இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக இன்று ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இளைஞர்களை வேலைக்கு செல்ல விடாமல் தடுக்கும் திறன் பற்றாக்குறை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை உலக இளைஞர் தினம் நோக்கமாக கொண்டுள்ளது. 2014 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினமாக பிரகடனப்படுத்தும் தீர்மானத்தை நிறைவேற்றியது.
2: 1975 அமெரிக்காவின் அப்பல்லோ மற்றும் சோவியத் ஒன்றியத்தின் சோயுஸ் விண்கலங்கள் விண்வெளியில் இணைந்த நாள் இந்த நாள்.
5: 1910 எமில் கிரெபெலின் தனது மருத்துவ மனநல மருத்துவம் என்ற நூலில் தனது சக ஊழியரான அலோயிஸ் அல்சைமரின் நினைவாக அல்சைமர் நோய்க்கு பெயரிட்ட நாள் இன்று.
2: தமிழக எழுத்தாளர் மற்றும் கவிஞர் பே கருணாகரன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1965 கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாச்சலம் என்னும் ஊரில் பிறந்த இவர் இங்குள்ள திரு கொலஞ்சியப்பர் அரசினர் கலைக்கல்லூரியில் இளங்கலை மற்றும் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தார். கல்லூரி நாட்களில் கவிதை, சிறுகதைகள் எழுத தொடங்கிய இவர் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றுள்ளார். இவர் இதுவரை சுமார் 100 சிறுகதைகளும் 200 மேற்பட்ட கவிதைகளும் எழுதியுள்ளார். செய்தி தொடர்பான 500 மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியுள்ளார்.
5: தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் பிறந்த நாள் இன்று. இவர் 1876 ஜூலை 15 பிறந்தார். இவரது தந்தையார் நாகப்பட்டினத்தில் அறுவை சிகிச்சை மருத்துவராய் பணியாற்றி வந்தார். மறைமலை அடிகளின் இயற்பெயர் வேதாச்சலம் பிள்ளை. தனித்தமிழ் பற்று காரணமாக 1916 தம் பெயரை மறைமலை, வேதம் என்பதற்கு மறை என்றும் அசல என்பதற்கு மலை என்றும் மாற்றிக்கொண்டார். 1905 சைவ சித்தாந்த மகா சமாசம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். பல ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றியபின் பல்லாவரத்தில் ராமலிங்க வல்லாரின் கொள்கைப்படி 1912 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தொடங்கினார். பின்னர் தனித்தமிழ் ஈடுபாட்டால் அதனை பொதுநிலைக் கழகம் என பெயர் மாற்றினார். பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். 1950 மறைந்தார். இவரது நினைவை போற்றும் விதமாக சென்னையில் உள்ள ஒரு பாலத்துக்கு மறைமலை அடிகள் பாலம் என பெயரிடப்பட்டது. பல்லாவரம்

0: காலத்தில் இவரது பெயரில் அரசு பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. தனித்தமிழில் படைப்புகளை உருவாக்கும் படைப்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழறிஞர் ஒருவருக்கு ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு மறைமலையிடல விருது அளித்து வருகிறது.
1: ஆயிரத்தி எண்ணூற்றி 1816 பிரெஞ்சு இயற்பியலாளர் அகத்தின் பிரணல் ஒளியின் விளிம்பு விளைவுக்கான பின்னிணைப்பாக தனது புகழ்பெற்ற பிரணல் வளையங்கள் பற்றி அறிமுகப்படுத்தினார். இந்த நாளில்

0: மேனாள் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜர் பிறந்த நாள் இன்று. 1903 விருதுநகரில் பிறந்தார். பல்வேறு அணைகளை கட்டி வேளாணுக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் வித்திட்டவர். இந்தியாவின் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 9:37 ஆகப்போகுது.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட், திருவாரூர்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
8: இல்லைங்க, சால்ட் சுகர் அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
9: வந்தாச்சு, வந்தாச்சு.
10: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: கரைக்கால் பண்பலை 100.3 மூன்று நாம் அடைந்திருக்கிறோம். இது பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு கோபால் பல்படியின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களுக்கு கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சேல்ஸின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேர்களுக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில நேயர்கள்லாம் சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்க கூட சொன்னீங்க சாப்பிடுற நேரத்துல சாப்பாடு இங்கே இருக்காது, கையை கையை காட்டுவோம், ஆனால் அவர் பாடலுக்கு சாப்பாடு வச்சுட்டே இருப்பாரு அப்படின்னு வேற
7: சாப்பிட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
0: இங்க ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, திட்டச்சேரி நிஷா நலிம் குவைத்தில இருந்து வாயில் இருக்க உணவை வேகமாக விழுங்கி விட்டு கையை இளமிட்டு பதற்றம் இல்லாமல் வர இருப்பாரு. என்ன நடந்ததுன்னு தெரியக்கூடாது. வாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி
7: வாயில் இருக்கும் போது எப்படி வாங்கன்னு கூப்பிடுறது,
0: அதுதான் வேகமா விழுங்கிட்டுங்கிறாரு வாயில
7: விழுங்கிடுவாரா. பஞ்சநதி குளத்துல இருந்து கோவி இளவரசன், வந்தவிடம் தகவல் என்ன என்று தெரிந்து கொண்டு உடனே சாப்பிட அழைத்து சாப்பிட வைப்பேன். வாழ்க்கையில் விருந்தோம்பல் மிகவும் முக்கியமானது, இருப்பதை பகிர்ந்து உண்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 வச்சதன் சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது வேற யாராவது வந்து விட்டால் உடனே ஓடி போய் கையை இளம்பிட்டு வந்தவர்களை வரவேற்று உபசரித்து விட்டு அவர்கள் பத்திரிகை கொடுக்க வந்தால் வாங்கி வைத்து விட்டு அவர்களுக்கு காபி போட்டு கொடுத்து சாப்பிட வாங்க என்று சொல்லி அழைப்பதுதான் எனது வேலை. இருங்க சாப்பிட்டு வரேன் அப்படின்னு என்று ஒருபோதும் சொன்னதில்லை,
7: சொன்னதே இல்லை.
0: நல்ல பண்பாடா இருக்க.
7: ஆமா, சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு யாராவது வந்தா அவர்களையும் சாப்பிட சொல்ல வேண்டும். நமக்கு திட்டமான உணவு செய்திருந்தால் ரெடிமேடு உணவுகள் எவ்வளவோ இருக்கு, அதை செஞ்சு சாப்பிட சொல்லி முக மகிழ்ச்சியோடு அன்பா பரிமாறணும் அப்படின்னு ஆணிமடம் கார்த்திகேயன் சொல்றாங்க. நம்ம சொன்னோம்ல சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்றதுன்னு, அதுக்கு ஒரு வழிதான் சொல்லிருக்கு, ரெடிமேடா ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஏற்கனவே நீங்களே செஞ்சு வச்சிருந்தது கொடுத்துறாதீங்க,
7: அதாவது ரெடிமேடா ஃப்ரிட்ஜ்ல
0: அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இருக்க ரெடிமேட்லாம் கொடுத்துறாதீங்க அப்படின்னு அவர் எழுதிடணும். ஏன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் தான் ரெடிமேடா வச்சிருக்கோம், நேத்து வச்சது குழம்பு எடுத்து.
7: அதாவது இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போனா சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிடவே கூடாது, நம்ம முன்னாடியே வரணும், நமக்காக அவங்க சமைக்கணும், அப்பதான் அவங்க வீட்டுல சாப்பிடணும்.
0: இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
7: ஆமா,
0: நேரலே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்க வந்து சாப்பிடும் போது சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிடாதீங்க, நம்ம போறது முதலே தெரிஞ்சு அவங்க சமைச்சாதான் சாப்பிடணும். அதுதான் சுட சுட இருக்கும்.
7: அதுதான் ஃப்ரெஷ்ஷான உணவு. போறப்ப இந்த மாதிரிங்க ரெடிமேடு உணவு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு.
0: ரெடிமேடு உணவுங்கிறது உடனே உப்புமா செஞ்சா பரவாயில்ல, நேத்து செஞ்ச உப்புமாலாம் வந்துட்டா
7: சுட வச்சுட்டா ரெடிமேடா.

0: நிறைய அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அரியலூர் மாவட்டம் கீழக்குடியில் போய் ஜான்சி கவியரசு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது யாராவது வந்துவிட்டால் அவர்கள் முகம் கொணாமல் அவர்களை புன்சரிப்போடு வரவேற்று அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்த பின்புதான் நாங்கள் சாப்பிடுவோம்.
1: அடுத்து மோகன் அனுப்பியிருக்காரு குத்தாலத்திலிருந்து. உணவு உண்ணும் பொழுது இடையில் யாராவது வந்தால், அதுவும் திடீர்னு வந்த உடனே நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் வந்திருப்பீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன், உடனே இருப்பதை பகிர்ந்து கொடுப்பேன் முகமலர்ச்சியோட. அவர்களை அழைத்து வந்து சாப்பிட்டு விட்டு தான் போக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: நான் ஒரு ஏஜமன் முகமது ஜலீல். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது யாராவது வந்துட்டால் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவர்களை உபசரித்து அவர்களை நலம் விசாரித்து அவர்களை வற்புறுத்தி சாப்பிட செய்வேன். எப்பொழுதும் நாங்கள் சாப்பிட்டு வளர்க்க அதிகமாக செய்வது எங்களின் பாரம்பரிய வழக்கம். அதனால கொஞ்சம் கூடுதலா ஒருத்தர் வந்தா சாப்பிடுற மாதிரி சமைய.
1: டெய்லி வருவாங்களா? வருவாங்கன்னா நிச்சயமா சமைச்சிடலாம். டெய்லி வந்து உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது.
0: அப்படிலாம் நாங்கள் சமைக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு நீங்க சொல்றது.
1: இல்ல அதாவது சரி, டைம் ஆயிடுச்சு. இதே டாபிக் நம்ம இன்னொரு நாள் பேசலாம்.
0: நேரம் 9:45.
2: ஆகாஷ்வாணி காலம் போற்றும் கர்ம வீரர் மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள்.
3: மெய் வருத்தம் பாரார், பசினோக்கார், கண்துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கத்தில் இடம்பெற்றுள்ள செய்யுள். தீர்க்கமாய் முடிவு செய்த பின் எத்துணை இடர்பாடுகள் வந்தாலும் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்று உறுதியாயிருப்பவர்கள் உலகில் எதனையும் வெல்ல முடியும். ஏன், உலகத்தினேயே கூட வெல்ல இயலும். அப்படியான செயல் வீரர்தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இன்று கல்வி கண் திறந்த வள்ளல், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளன், பெருந்தலைவர் என பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காமராசர் அவர்களின் பிறந்தநாள். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் 1903 July 15 அன்றைய விருதுபட்டியில் குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதியினருக்கு பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்த காமராசர் குடும்பத்தின் பொருளாதார சூழலின் காரணமாக 6 பள்ளிப்படிப்பை தொடர இயலாத நிலைக்கு ஆளானார். தன் மாமாவின் உதவியால் விருதுபட்டியில் கடை ஒன்றில் பணிக்குச் சேர்ந்தார். பத்திரிகைகள் வாசிக்கும் பழக்கம் கொண்ட காமராசர் இந்திய சுதந்திர போராட்டம் பற்றியும் காந்தியடிகளின் கொள்கைகளை பற்றியும் அறிந்து கொண்டார். 1919 தன்னை இந்திய தேசிய காங்கிரஸில் இணைத்து கொண்டார். 1920 தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்தார். 1922 விருதுநகர் நகராட்சியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான சத்தியமூர்த்தி அவர்களை தனது அரசியல் குருவாக வடித்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் பயணித்த காமராசர் 1924 நடைபெற்ற வைக்கம் போராட்டத்திலும் சுசீந்திரம் கோவில் நுழைவு இயக்கத்திலும் பெரும் பங்காற்றினார். 1925 மதராஸ் மாகாண காங்கிரஸ் கமிட்டியில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார் காமராசர். காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை கிராமப்பகுதிகளில் கொண்டு சேர்த்ததில் காமராசர் அவர்களின் பங்கு அளப்பரியது. 1930 காங்கிரஸ் இயக்கம் சுதந்திரப் போரின் ஒரு பகுதியாக உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியது. தமிழகத்தில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் காமராசர். 1936 தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் பொறுப்பினை ஏற்றார் காமராசர். 1937 நடைபெற்ற மதராஸ் மாகாண தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியிலிருந்து மீண்டும் வெற்றி பெற்றார். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராகவும் காமராசர் தேர்வு செய்யப்பட்டார். 1947 August 15 இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றது. தேசம் சுதந்திர காற்றை சுவாசித்த ஆண்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் காமராஜர். 1950 January 26 குடியரசு நாடாகவும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டது இந்திய நாடு. 1954 தமிழக முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அவரை தொடர்ந்து காமராசர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1954 முதல் 1963 வரை 9 தமிழகத்தின் முதல்வராக இருந்தார் காமராசர். காமராசர் தமிழக முதல்வராக இருந்த காலகட்டத்தில் தமிழகம் பல்வேறு துறைகளில் பெரும் வளர்ச்சியடைந்தது. 1956 காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் தமிழ் தமிழகத்தின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. 1957-58 நிதிநிலை அறிக்கை முதன்முறையாக தமிழில் சமர்ப்பிக்கப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்தில்தான்.

வேளாண்மை, தொழில்துறை மற்றும் கல்வி வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு பல்வேறு செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்த தொடங்கியது காமராஜர் அவர்களின் அரசு. நூல் நூற்பு ஆலைகள், துணி நூற்பு பாவுகள், உரத் தொழிற்சாலைகள், சர்க்கரை ஆலைகள், ரப்பர் தொழிற்சாலைகள், காகித உற்பத்தி ஆலைகள் என வேளாண் துறை சார்ந்தும், நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, பிஹெச்இஎல் எனப்படும் திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, கல்பாக்கம் அணுமின் நிலையம், சேலம் இரும்பு உருக்காலை, ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை என தொழிற்துறை சார்ந்தும் தமிழகம் மிக வேகமாக வளர்ந்தது. பெரியார் மின் திட்டம், குந்தா நீர்மின் திட்டம் என அதிக மின் உற்பத்தி திறன் கொண்ட திட்டங்களை நிறைவேற்றி கிராமப்புறங்களை விரைந்து மின்மயமாக்கியது காமராஜர் அரசு. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் கிராமப்புற மின்மயமாக்குதலில் தமிழ்நாடு மிகப்பெரிய சாதனையை செய்திருந்தது. 1963 இந்தியா முழுவதும் மின்மயமாக்கப்பட்ட 5000 மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் மற்றும் நகரங்களின் மொத்த எண்ணிக்கை 32,500. இதில் தமிழகத்தில் மட்டும் 657 நகரங்களும் 6,777 கிராமங்களும் மின்மயமாக்கப்பட்டிருந்தன. காமராஜர் அரசு ஆட்சியேற்ற போது தமிழகத்தில் மேட்டூர், பைக்காரா, பாபநாசம் எனும் 3 மின் உற்பத்தி தலங்கள் மட்டுமே இருந்தது. காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்பாக்கம் அணுமின் திட்டமும், குந்தா, பெரியாறு, கும்பார், அமராவதி, மேட்டூர் கீழ்நிலை திட்டம், கூடலூர் போன்ற நீர்மின் திட்டங்களும், நெய்வேலி, சமயநல்லூர், சென்னை அனல்மின் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் மணிமுத்தாறு அணை, அமராவதி அணை, சாத்தனூர் அணை, வைகை அணை, பரம்பிக்குளம் ஆழியாறு அணை என தமிழகம் முழுவதும் 20 அணைக்கட்டுகள் கட்டப்பட்டன. அணைகள் மூலம் பாசன வசதி மேம்படுத்தப்பட்டு வேளாண்மை வளர்ச்சியும் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்தது. காமராஜர் ஆட்சி காலம் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் பொற்காலம் என கருதுவதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. இருப்பினும் கல்வித்துறையில் காமராஜர் ஆற்றிய பணிகள் பெருமையோடு நினைவுகூரத்தக்கவை. கல்வித்துறையின் விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி கிராமங்கள்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்த சிந்தனையாளர் காமராஜர் அவர்கள். 1 மைல் தூரத்தில் ஆரம்பப்பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி என நிறுவி கல்வியின் வேர்களை உறுதிப்படுத்தினார் காமராஜர். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியினை அதற்கான சட்டத்தினை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க பள்ளி சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். கல்வித்துறையில் காமராஜர் செய்த உன்னதமான பணியாக கருதப்படுவது மதிய உணவு திட்டம். காமராஜரின் மதிய உணவு திட்டம் பின்பு சத்துணவு திட்டமாக வலுப்பெற்றது என்பது கூடுதல் சிறப்பாகும். பள்ளி கல்வி பயின்ற மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் காமராஜர். தமிழகத்தில் பட்டி தொட்டியெங்கும் கிளை நூலகங்கள் பலவற்றை தொடங்கி கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் அவர்களே ஆவார். பண்டிதர் நேருவின் மறைவிற்கு பின்னர் பிரதம அமைச்சராக பதவியேற்கும் சூழல் இருந்தும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையும் இந்திரா காந்தி அம்மையாரையும் பிரதம அமைச்சராக ஆக்கி அழகுறச் செய்தார் கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ தலைப்பட்டவர். அரசு அதிகாரத்தினை எவ்விதத்திலும் தன் விருப்பு வெறுப்புகளுக்கு பயன்படுத்தி கொள்ளாதவர். புகழின் வெளிச்சத்தில் பூத்திருந்த காமராஜர் அவர்களை மத்திய மாநில அரசுகளும் பல்வேறு வகையில் சிறப்பித்திருக்கின்றன. காமராஜர் அவர்களின் நினைவாக மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகிய இரண்டும் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் அவர்களின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பாரதத்தின் தென்கோடியாம் கன்னியாகுமரியில் காமராஜர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக கல்வித்துறையில் காமராஜர் செய்த பெரும் நல்மாற்றங்களை நினைவுறும் விதமாக தமிழக அரசால் காமராஜருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1975 அக்டோபர் 2 காமராஜர் அவர்கள் இவ்வுலக வாழ்வை நீத்த பின்பு 1976 மத்திய அரசு காமராஜர் அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை வழங்கி சிறப்பித்துள்ளது. கட்சி பேதமில்லாமல் அனைத்து தலைவர்களாலும் தவறாமல் பேசப்படும் வாசகம் ஒன்று உண்டு, காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று. யாராலும் குறை கூற இயலாத அப்பழுக்கற்ற ஆட்சியை

காற்றில் மிதக்கும் கற்பூர பெட்டகம் கரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களை இப்பொழுது கேட்கலாம் திரையிசை.

0: இருக்குதுங்க சிந்தனை அரங்கம். இன்றைய தலைப்பு பிற மொழி கலவா தனித்தமிழ். 11 மணிக்கு நிலைமை சூழல் சிறப்பு மருத்துவ தொடர். மகளிர் நலன் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை தனியார் மருத்துவமனை மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ வல்லுநர் டாக்டர் கேத்தரின் சிந்துஜா ராஜேஷ் அவர்கள். இணைந்திருக்கிறார்கள் எப்பொழுதும் காரைக்கால் பண்பலையோடு. நேரம் 10 மணி.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சில நேர்கள் வந்து காமனா என்கிட்ட கேட்கிற கேள்வியா இருக்கட்டும், சில நேர்கள் நான் டெய்லியும் பாக்குற பேஷண்ட்ஸா இருக்கும், அவங்கலாம் பாத்தீங்கன்னா கால் குதிங்காலும் பாதத்தோட காலிலும் வலியோட வருவாங்க. ஸோ அவங்க நடக்கிற நடைய பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த அலைன்மெண்ட் மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா செருப்பை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். செருப்பை பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு பக்கம் சைட்ல ஓரடிச்சமாக இருக்கும், சில பேர் ஒரு சைடு பக்கமாக வெளிப்பக்கம் செருப்பு மட்டும் தேஞ்சிருக்கும், சில பேர் உள்பக்கம் செருப்பு மட்டும் தேஞ்சிருக்கும். அது ஒன்று நம்ம நடக்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செருப்பு தேய்மானமும் ஜாஸ்தியாகும். அது வந்து ப்ரெஷர் பாயிண்ட்டை குறிக்குது, அந்த அளவுக்கு அந்த சைடில் ப்ரெஷர் பாயிண்ட் அந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ நம்ம பேஷண்ட் பார்க்கும்போது இந்த ஃபுட் பெயின்னு சொல்லி அவங்க செருப்பு பார்த்தோம்னாலே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட்டே மாறிக்கும். சிமிலர் எப்படின்னா, இப்போ கார் டயர் இருக்குது, ஏன் கார் டயர் நம்ம வந்து குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் மாற்றி போடுறோம், எல்லோரும் ரொட்டேஷன் பண்ணி போடுறோம், ஏன்னா எல்லா டயரும் செம்ம தேயணுங்கிறதுக்காக அது போடுற விஷயம். ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு டயரில் மட்டும் ஏதோ பிரச்சனை இருக்குது, அலைன்மெண்ட் சரியில்லை அந்த மாதிரி இருக்குன்னா அது மட்டும் என்ன ஆகும், நமக்கு சீக்கிரமாக ஒரு பக்கமாக தேய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிருவோம், இந்த பக்கம் தேஞ்சிருக்கு, ஸோ இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சர்வீஸ் விடுவோம். சிமிலர் இதே மாதிரி தான், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அது என்ன ஆகுன்னா, நாளில் அந்த எலும்போட மாற்றங்களும் அதில் இருக்க அழுத்தமும் ஜாஸ்தியாகும் போது இந்த மாதிரி வலி அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகும். ஸோ மெயின் வந்து அதில் வந்து சில பேர்த்துக்கு பிறவியிலேயே கால் வளைஞ்சிருக்கலாம், பிறவியிலேயே மயிலில் கால் வளைஞ்சிருக்கும், அதனால கூட இருக்கலாம். ஸோ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ அடிபட்டதுனால அப்படியே கால் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், சில பேர் சர்ஜரி பண்ணனால இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இது ப்ராப்பராக வாட்ச் பண்ண வேண்டியது, இந்த சுகர் இருக்கவங்க பேஷண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக வாட்ச் பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட் அல்சர் வந்துடும். ஒரு எலும்பு ஏத்தியும் தேத்தியமாக இருந்ததுன்னா நார்மலாக இருக்கிறவங்க தோல் தான் பெருசாகும், பட் அந்த சுகர் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரெஷர் பாயிண்ட் அதிகமாகும்போது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ சுகர் இருக்கவங்க டெஃபினட்டாக அவங்க காலை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியம், நம்ம யூஸ் பண்ணுற செருப்பு. செருப்பு வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணோம்னா, அது வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஹார்டாக இருக்கக்கூடாது, அது வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கணும். ஸோ ரொம்ப ஹை ஹீல்ஸும் போடக்கூடாது நீங்கள். ஸோ அதே மாதிரி வந்து ரொம்ப காட்டன் அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும், எம்சிஆர் இல்லை ஆர்த்தோ ஸ்லிப்பர் அந்த மாதிரி வந்து ஒரு குஷன் வச்ச செருப்பாட்டு போடுறது இன்னும் கொஞ்சம் பெட்டரானது. மெயினாக குதிங்கால் வலி இருக்கவங்க டெஃபினட்டாக அந்த ஷூ செருப்பும் ஷூவும் நமக்கு வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி ஷூஸ் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் ஹார்டான ஷூஸ் கம்பல்சரியோ இல்லை செருப்பு போடாமல் நடந்துகிட்டு இருந்தோம்னா இன்னும் பிரச்சனைகள் நமக்கு ஜாஸ்தி தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கால் வலி தொடர்ந்து இருக்குது, இந்த மாதிரி செருப்பு நமக்கு ஒரு பக்கமாக தெரியுது, இந்த மாதிரி இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் போய் மருத்துவருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணலாங்கிறது அவங்க அட்வைஸ் சொல்லுவாங்க.
3: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
0: காற்றில் அலையாய், காதில் மொழியாய், காரைக்கால் பண்பலை 100.3.

நேரலை நாம் அணிந்திருக்கிறோம். காற்று வழியில் கானம் இசைக்கும் கரைகள் பண்பலை 100.3. அடுத்து 15 வரை

0: சுதந்திரமான வாழ்க்கை என்பது யாருக்கும் எதற்கும் கட்டுப்படாத வாழ்க்கை என்று பொருள் அல்ல. பிறரிடம் எதையும் எப்போதும் யாசிக்காத வாழ்க்கை சுதந்திரமான வாழ்க்கை என்பது கர்மவீரர் காமராஜருடைய பொன்மொழி. இது சிந்தனை அரங்கம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன்.

0: கலெக்ஷன்ஸ், புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: செந்தமிழ் சொற்கள், அதில் சிந்தனை துளிகள், செயல்பட தூண்டும் வார்த்தைகள், சிறப்பான தகவல்களோடு உலாவரும் சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பு பிறமொழி கலவா தனித்தமிழ். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் அவர்களுடைய பிறந்த நாள் என்று, பிறந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளும் என்றுதான். ஆனால் மறைமலை அடிகள் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்தில் பிறந்தவர், நம்முடைய அருகாமையில் இருக்கிற நாகப்பட்டினத்தில் பிறந்தவர். அங்குதான் பள்ளிக்கூடத்தில் படித்தார், அதன் பிறகு தான் சென்னையில் போய் வேலையெல்லாம் செய்தார். அவர் தனித்தமிழ் அப்படின்னு ஒன்று, பிற மொழிகள் கலவாத ஒரு தனித்தமிழை செயல்படுத்தி ஒரு இயக்கத்தை தொடர்ந்து அதை நடத்தினார். அவரை பின்தொடர்ந்து நிறைய பேர் வந்து அந்த பிறமொழி கலவாத தமிழ் பேசினார்கள், இயல்பாகவே பேசினாங்க. இப்போ நம்ம பேசுகிற இதில் நம்ம பல மொழியெலாம் கலந்து பேசுகிறோம் இல்லையா, நமக்கே தெரியல நிறைய மொழி வந்து நம்மள்ட கலந்து தமிழ் மொழி மாதிரியாக இருக்குது. ஆனால் தனித்தமிழ் என்பது ரொம்ப அழகுடையதாக இருக்கிறது. அதுதான் பிறமொழி கலவா தனித்தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு கொடுத்துருக்குறோம். அந்த தனித்தமிழை நிறைய கையாண்டாங்க நேயர்கள் அப்படின்னா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, இதெல்லாம் தனித்தமிழில் இருக்குது, இல்லை இதெல்லாம் நம்ம வந்து பிறமொழி கலந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் நேயர்கள் குறித்த நேரத்தில், குறைந்த நேரத்தில் செறிவான அந்த செய்தியை நீங்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த நேயர்கள் வரிசையாக வருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் இந்த பிறமொழி கலவா தனித்தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் பேசுங்க. நீங்கள் பேசுவதற்காக தான் உங்களுக்கு எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 4368 என்கின்ற காரைக்கால் இணைப்பகை எண்ணை தொட்டு 231-231 இந்த எண்ணை நீங்கள் அழையுங்கள். அல்லது 2994-8 இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 2995-8 இந்த எண்ணிலும் நீங்கள் இணைந்து கருத்துக்களை பரிமாறலாம். அல்லது 9566-42-7231 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் வரலாம் நேர்களே. வாருங்கள் நேர்களே, வானொலியில் வளம் வருவோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதலாவது நேர் என்ன சொல்ல வர்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நாகூர் இருந்து ஏஜே எஞ்சியன் முகமது ஜலீல்.
4: ரொம்ப மகிழ்ச்சி, பேசுங்க ஐயா.
5: சார், முதன் நேரம் வந்ததுல, அதுவும் தமிழ் பத்தி பேசுறத முதன் நேரம் வந்ததுல ரொம்ப பெருமகிழ்ச்சியா இருக்கு.
4: எங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு, பேசுங்க.
5: அதாவது வந்து எப்படி சார் வந்து ஆங்கில கலக்காம பேசணுமா?
4: இல்ல, தனித்தமிழ் எப்படி இருக்கு, பிற மொழி ஆங்கிலம் மட்டுமல்ல, அதுல வந்து இப்ப சமஸ்கிருதம் கலந்துருக்கு, கிரந்தக எழுத்துக்கள் கலந்துருக்கு, அப்படி இல்லாம தனித்தமிழ், அதை பத்தி பேசுங்க.
5: தனித்தமிழ்ங்கிறது வந்து பெரிய சிறப்புடைய சார், செம்மொழின்னு பேர் உள்ளது சார் நமக்கு. அதாவது எல்லா மொழியும் பாத்தீங்கன்னா, மலையாளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம தமிழும் கலந்துருக்கு.
4: தமிழிலிருந்து பிறந்தது தானே?
5: தமிழ்ல பிறந்தது. நம்ம வந்து மலையாளம் தனியா கத்துக்க வேண்டியது இல்லை சார். மலையாளத்தை அவங்க அந்த நாகூர் தர்காக்கெல்லாம் வர்றவங்ககிட்ட எல்லாம் பேசுனா, தமிழ்ல பேசினாவும் அவங்க மலையாளத்துல அவங்க பேசி புரிஞ்சுக்கிறாங்க.
4: சரி,
5: இது வந்து தமிழ் மொழிக்கு உள்ள தனி சிறப்பா நினைக்கிறேன் சார். வாய்ப்புக்கு நன்றி.
4: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா சொன்னாரு. இணையக்கூடிய அடுத்த நீங்க. வணக்கம்.
6: வாழ்வளமுடன்.
4: யார் பேசுவது?
6: இளமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேன் சார்.
4: பேசுங்கம்மா.
6: தனித்தமிழ் பேசுறது சார், நமது பண்பாடு நாகரிகத்தையும் அடுத்த தலைமுறைக்கு நம்மளால கடத்த முடியும்.
4: சரி,
6: பிறமொழி கலக்காமல் பேசுவதற்கு நம்ம பதட்டம் இல்லாம பொறுமையா தமிழ் சொற்களை நினைவுபடுத்திக்கிட்டு பேசணும்.
4: சரி,
6: நல்ல நல்ல தமிழ் நூல்கள், இலக்கியங்கள், செய்தித்தாள்களை வாசி.
4: இல்ல, நீங்க மாத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து தனித்தமிழ்ல பேசுனாதான் ரொம்ப கவனமா பேச வேண்டியா இருக்கு. நம்மள சகஜமா பேசுறது எல்லா மொழியும் கலந்த மொழியா இருக்கு இல்லையா?
6: ஆமா சார். அதனால கலக்காம பேசணும், தூய தமிழ்ல பேசணும் அப்படிங்கறத நம்ம முதல் நினைவுபடுத்திக்கணும் சார். பிறமொழி கலக்காம பேசுறதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கணும்.
4: சரி,
6: அன்றாடம் இப்ப சாதாரணமா பஸ்ன்னு சொல்லாம பேருந்து வந்துடும், பேருந்து நிலையம் போகணும், மேசையில சாப்பாடு வச்சிருக்கேன், மன்னிக்கணும், காலதாமதம் ஆயிடுச்சு, நான் வானொலியில பேசுற நேரம் எனக்கு வந்து விட்டது, இயல்பா நம்ம பேசலாம்.
4: இயல்பா வந்துட்டேன்
6: அனுபவம் அப்படின்னு சொல்றதெல்லாம் விட சார், பட்டறிவுன்னு சொல்லலாம்.

0: நான் வந்து சொல்லாம குறுங்காரியத்தை புதினம்னு சொல்லலாம் சார், மத்தியானம் அப்படின்னு சொல்லாம நண்பகல்னு நம்ம சொல்லலாம் சார்,
1: நண்பகல்
0: நண்பகல்னு சொல்லலாம் சார். எதுவுமே முடியும்னு சொன்னாதான் சார் முயற்சி முடியும் என்றால் முயற்சி செய்யலாம், முடியாதுன்னா பயிற்சி செய்யலாம்.
1: அருமை அருமையா சொன்னீங்க.
0: சொல்லாம மூன்று சக்கர வாகனம் வண்டிக்கு நான் போ அழைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மயிலத்துல சென்றேன், வானூர்தியை பார்த்தேன், கப்பல் பார்த்தா சுள்ளுந்தில் சென்றேன், அலுவலகம் சென்று பணி முடித்து வருகிறேன், சாளரத்தை திறந்து வை அப்படின்னு இந்த மாதிரி சகஜமா பேசலாம். இந்த போன்ற கிரக எழுத்துகள் போன்ற ஒய்யல் வந்து தமிழ்ல இல்லை என்பதை நம்ம நினைவுல வச்சுக்கணும் சார்.
1: இப்ப அந்த வார்த்தை எல்லாம் நம்ம எப்படி சொல்றது? இப்ப இந்த ஷ ஜ
0: ரோஜா ஷாதிகான் நிதாஜ் இது மாதிரி நம்ம ஸ்ரீ லட்சுமி மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தை எல்லாம் நம்ம நம்மளுடைய தமிழ் சொல் இல்ல, தமிழ் எழுத்து இல்ல,
1: நம்மளுடைய தமிழ்ல இல்ல,
0: தமிழ்ல பேசணும் அப்படிங்கறத நம்ம நினைவுபடுத்திக்கிட்டு நம்ம பேசணும்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
0: நன்றி சார், வாழ்க்கை நன்றி, வாழ்க வளம்.
1: இந்த தலைப்பை நம்ம கொடுத்ததுக்கு ரொம்ப அழகா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் பிறமொழியா வார்த்தைகளா இருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கிரந்தக எழுத்துக்கள் ஜ ஜ ஸ்ரீ இதெல்லாம் வருதே, எப்படி சொல்கிறதுனா அதெல்லாம் நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் இல்லை. இப்போ அவைகள் தமிழுக்குள்ளே வந்து இப்போ தமிழ் மாதிரியே வந்து தமிழை விட அது அதிகமாக புழங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் தனித்தமிழ் என்பது ரொம்ப இன்பம் தரக்கூடியது இல்லையா? ரொம்ப அழகாக நேயர்கள் சொல்ல இருக்கிறாங்க, பேசலாம்.
2: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல்பொடியில் டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்லாம் பிரச்சனையே வராது. இது எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்பொடி

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிறமொழி கலவா தனித்தமிழ் ரொம்ப அழகாக, அந்த தனித்தமிழ் எழுதுங்கிறது ரொம்ப அழகாக தேன்மொழி சொன்னாங்க. அதே போலவே நம்ம நேர்கள் கருத்துக்களை சொல்லலாம், இது கூட ரொம்ப பயனுள்ள தகவல்களாக நமக்கு கிடைக்கும். இணையக்கூட இடத்து நேரில் என்ன சொல்ல வராங்க கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறோம்?
3: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியம்.
2: பேசுங்க ஐயா.
3: தமிழுங்கிற வார்த்தையில கூட இருக்கு பாருங்க, அது நம்ம சொல்ல இருக்கும் நான் நினைக்கல,
2: கலந்துதான் போட்டிருக்காங்க.
3: என்னுடைய கற்பனைக்கு எட்டல.
2: ஆனா தமிழ் என்பது, ழகரம் என்பது தமிழ் மொழியினுடைய சிறப்பு. ஒரு கால நேர் வந்து தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த இல்லை சொல்கிறாரான்னு தெரியல, தமிழ் அப்படிங்கிற அந்த இழ் மொழி, எந்த மொழிக்கும் கிடைக்காத ஒரு பெருமை தமிழில் அந்த ழகரம் தான். அதை ரொம்ப அழகாக தனித்தமிழ் அப்படின்றையா, தமிழ்லேயே அந்த மொழி சொல்லிலேயே அந்த இழு வந்து அமைஞ்சது பாருங்க, அதுதான் ரொம்ப அழகு. மொழி ரொம்ப கசட்டத்தை பாருங்க, எங்கேனா நம்மன இரள வழில இப்படியெல்லாம் பிரித்திருக்கிறார்கள், வல்லினம், இடையினம், மெல்லினம் அப்படின்னு. இந்த மூன்றையும் சேர்த்து தான் இந்த மொழி அமைஞ்சிருக்கெல்லாம் மொழி வல்லுநர்களை பிரிக்கிறாங்க. த மி இழ் இந்த மூன்றுலையும் இந்த மெல்லினம், இடையினம், வல்லினம் சேர்ந்து அமைக்கப்பட்ட மொழி அப்படின்னு நம்முடைய தமிழை சொல்கிறாங்க. தொடர்ந்து நேரில் என்ன சொல்ல வராங்க கேட்கலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார், நான் காரைக்காலிலிருந்து காவியா பேசுகிறேன்.
2: பேசுங்க காவியா.
4: தமிழ்ங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மொழி சார்.
2: சரி,
4: இப்ப இருக்கிற வரக்கூடிய தலைமுறைகள் வந்து தமிழை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறது கொஞ்சம் சந்தேகத்துக்கு தான் சார் இருக்குது.
2: சரி,
4: இந்த தலைமுறையினர் வந்து தனித்தமிழை வந்து ஆர்வமா படிக்கணும், மற்ற மொழிகளுக்கு காமிக்கிற ஆர்வம், ஆங்கிலத்துல எல்லாம் பேச தெரியல அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து ஆங்கிலத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, மற்ற மொழிகளை கத்துக்கிறத நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதை விட நம்மளுடைய தாய்மொழிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுத்து போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சார்.
2: நன்றிமா, நன்றி. இந்த தலைமுறை மற்ற மொழிகள் கற்றுக்க வேண்டியதான், எல்லா மொழியும் கற்றுக்கிறது சிறப்பில்லை, ஆனால் வெறும் மொழியே கற்று என்ன செய்ய போகிறோம், அது ஒன்று இருக்குது இல்லையா. ஆனால் மொழிகள் இப்போ ஆங்கிலம் உலக தொடர்புக்கு நமக்கு தேவைப்படுகிற ஒரு மொழி, அதனால் நிறைய வேலைவாய்ப்புகள்லாம் பெறுறோம், அது அவசியம்தான். ஆனால் தமிழ்

0: என்பது நம்மை வாழ்விக்கக்கூடிய ஒன்று. வாழ்க்கையில் எந்த நேரத்தில் இடையூறு வருதோ அப்பையெல்லாம் நம்மை பாதுகாக்கக்கூடிய பலம் நிறைந்த மொழி தமிழ். அந்த இலக்கியங்களில் அவ்வளவு இருக்கிறது. நிறைய பெரியோர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் திருக்குறள் ஒன்று பத்தாதா நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்த? அது தமிழில் உள்ளது தானே. ஏன் நாங்கள் வேறு மொழியில் கற்றுக்கிறோமே அப்படின்னா, அந்த ஜீவன், அந்த உணர்வு என்பது அந்தந்த மொழியில் அமைந்த இலக்கியங்கள் அந்த மொழியிலே படிக்கும்பொழுது கிடைக்கின்ற சுகம் அலாதியானது அப்படின்னு மொழியியல் வல்லுவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் வழிகாட்டுதலுடன் ICAR இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் CSR கான்க்ளே 2026 முன்னிட்டு நாளை 15/7/2026 புதன்கிழமை அன்று கிசான் சாரதி மொபைல் செயலி தேசிய விவசாயிகள் கருத்து கணிப்பு, அதாவது நேஷனல் போல் நடைபெற உள்ளது. இதில் பங்கு பெற விவசாயிகள், பண்ணை மகளிர், கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் சுய உதவி குழு உறுப்பினர்கள் என அனைத்து தரப்பினரும் கிசான் சாரதி மொபைல் செயலியினை கூகுள் பிளே ஸ்டோரின் மூலம் பதிவிறக்கம் செய்து பதிவு மற்றும் சுய விவரத்தை முழுமையாக பூர்த்தி செய்து பின்னர் தங்கள் மாவட்டத்தில் அருகிலுள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கருத்து கணிப்பு நடைபெறும் நாளை 15/7/2026 புதன்கிழமை மதியம் 2:30 முதல் 4 வரை மட்டுமே. இச்செய்தியினை வெளியிட்டோர் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் வேளாண் அறிவியல் நிலையம் மாத்தூர் காரைக்கால் மற்றும் சிக்கல் நாகப்பட்டினம். இக்கருத்து கணிப்பில் விவசாய பெருமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பயனடைய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
4: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாடு. நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை, தரமான தார்ப்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் மங்களியான், எப்பொழுது விற்பனையில் மங்களியான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அள்ள மங்களியான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் நமது நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை, தார்ப்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: இணைந்திருக்கிறோம் காற்றில் தமிழ்ந்து காதில் பேசும் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் பிறமொழி கலவா தனி தமிழ். ரொம்ப அழக நேரில் பேசிட்டு வராங்க நேயக்குடிய, என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
11: வணக்கம் ஐயா.
4: யார் பேசுறீங்க?
11: செஞ்சில் கண்ணன் சேரலாம்.
4: பேசுங்க ஐயா.
11: பிறமொழி கலவா தனி தமிழ், அதுக்குள்ள சிறப்பு எதுக்குமே கிடைக்காது சார். தமிழ் தான் ரொம்ப பழமையான மொழி, தொன்மை காலத்துல இருந்து உள்ள மொழி சார் நமக்கு.
4: சரி,
11: அதாவது இப்ப எல்லாமே இதுல கலந்து கலந்து பயன்படுத்துறோம். பேருந்து நிலையம்னா உங்களுக்கு தெரியாது, பஸ் ஸ்டாண்ட் சொன்னதான் தெரியும். அதாவது பேச்சு வழக்குல எல்லாமே மாறி தனித்தமிழ் சிறப்பு இல்லாம போயிட்டு.
4: சரி,
11: நம்ம வந்து நம்ம பயன்படுத்தணும். நம்ம பேசணும்னா என்ன வித்தியாசமா பேசுறீங்க அப்படிம்பாங்க.
4: இருந்தாலும் வித்தியாசம் தெரியாம பேசிருவோம்.
11: ஆமா
4: சார்.
11: அதாவது இது வந்து தனித்தமிழ் வந்து ரொம்ப சிறப்பானது சார்.
4: சரி,
11: அத வந்து நம்ம நெறிப்படுத்தணும் சார். நம்ம சாதாரணமா வீட்டுல பேசுறப்பயே அந்த பழக்கம் வரணும், அப்பதான் எல்லாருக்கும் வரும் அது.
4: சரி,
11: எல்லாரும் ஒத்துக்காங்க. வாய்ப்பு
4: நன்றி. இணைப்புல வந்து நன்றி. இணையக்கூடிய இடத்து நேயர் வணக்கம்.
12: ஐயா வணக்கம். ஐயா
4: வணக்கம். யார் பேசுவது?
12: இனிய நற்காலை வணக்கங்கள் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
4: பேசுங்க.
12: தமிழில் இரண்டு வார்த்தைகள் சொல்றேன், இது வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஞானம், இன்றோட ஆரோக்கியம், இந்த இரண்டுமே தூய தமிழ் வார்த்தைகள் இல்லை.
4: இல்லை
12: இல்லை, இது சமஸ்கிருதத்தில் இருந்தும் வடமொழி சொற்களில் இருந்து கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க
4: ஏற்கனவே என்ன ஞானம்னா என்ன சொல்லலாம்?
12: ஞானம்னா அறிவு.
4: அறிவு மறைமலடிகள் அது ஒரு நூலை வந்து மாத்தினார், அறிவு கடல்னு மாத்தினார் இல்லையா?
12: ஆமா ஐயா. ஏன்னா அவர் மண்ணில் பிறந்த மண்ணில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னாலும் சற்று நேரம் நீங்கள் கொடுத்தார கூட என்னால் தூய தமிழ் பேச முடியாது. ஏன்னா என்னுடைய நான் வந்து பல மாநிலங்களுக்கு சென்று பல மொழிகளை கற்றேன்.
4: ஆரோக்கியத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு தமிழ்,
12: ஆரோக்கியத்துக்கு தமிழ், நலம்,
4: நலம், சரி, உடல் நலம்.
12: ஆமா,
4: அதாவது ஞானசாகரம் அப்படின்னு ஒரு நூல் இருந்தது, அதை வந்து அறிவு கடல் அப்படின்னு மாத்தினாரு மறைமொழி அடிகள்.
12: ஆமா ஐயா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொங்கு தமிழ், கொங்கு தமிழ் எனக்கு பிடிக்கும். அதுல பாத்தீங்கன்னா எந்த மொழிகளும் கலந்திருக்காது. ஏன்னா பக்கத்தில் இருந்து மலையாள மக்கள் பேசக்கூடிய மொழிகளாக இருந்தா கூட நமது தமிழ் தான் அந்த மரியாதை என்ற ஒன்று கலந்திருக்கும். அதே மதுரை தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், மதுரை தமிழ் கொஞ்சம் காலமுடையதாக இருக்கும்.
4: நீங்க சொல்றது வந்து அந்த மொழி உச்சரிப்பு தன்மை மாறுபட்ட இடங்கள், கொங்கு தமிழ் மதுரை தமிழ்
12: தன்மை உங்களுக்கு சொன்னா இந்த விஷயங்கள் வந்து குழந்தைகள் இப்ப நம்மளிடையே அது இருக்கிறது. ஒரு

0: பழம்னு சொல்றத பழம் தான் பழம் பேர் சொல்றோம். ஒரு கடையில் போய் ஐயா வாழைப்பழம் இரண்டு வாழைப்பழங்கள் கொடுங்கன்னு கேட்டால் அவர்கள் ஒரு மாதிரியாக நம்மை பார்க்கிறார்கள். ஏன் என்றால் நம்ம தூய தமிழில் அவ்வளவு கலந்துரையாடுவது இல்லை.
1: சரி,
0: ஏன்னா நம்ம கற்ற அறிவும் நம்மளுடைய பண்பாடும் வேற மாதிரியாக மாறிவிட்டதால் நாம் தூய தமிழ் என்பதை கற்றுக்கொண்டோம் என்றால் நம்மளுடைய தாய்மொழியை மிக மிக போற்றி வளரலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.
1: நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நீங்கள் வணக்கம். இணைப்புல வந்துடுறேன். இணைப்பு ஏதோ குரல் வரல.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இணையக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்ல வராங்க கேட்போம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நான் சிறுகளது மாணிக்கம் பேசுறேன் சார்.
1: பேசுங்க ஐயா.
4: என்னோட பொறுத்தளவு சார் தமிழுக்கு ஈடு எந்த மொழியும் இல்ல சார்.
1: இல்ல
5: பாலமுருகன் அப்படிங்கறது வந்து சுந்தரபாண்டியன் அப்படின்னா தூய தமிழ்.
1: அப்படியா?
5: ஆமா, பாலமுருகன் அப்படின்னாக்கா அது வந்து சமஸ்கிருதம் வந்து கலந்தது.
1: சுந்தரம் தமிழ் கிடையாது, அழகுதான் தமிழ்.
5: நாகப்பட்டினம்
1: வணக்கம்.
6: இந்த நேரங்கத்தையும் அன்பு அறியப்படணுங்க. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொல்லுங்க. அதாவது பேசுறது வந்து தூய தமிழ்ல பேசாட்டாலும் தமிழ்லயாவது பேசணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க இங்கிலீஷ் கலந்து பேசுறதுதான் வந்து மதிப்பாங்க, சிறப்பா இருக்கும் அப்படின்னு
1: நினைப்பாங்க.
6: அதாவது ஒரு பேப்பர் வாங்குறக்க ஆர்ச்சு வளவுல சாப்பு கடையில பேப்பர் தாள் வாங்கிட்டு வாமா. வளைவில் உள்ள கடையில் வெள்ளைத்தாள் வாங்கிட்டு வான்னு சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, வடமொழியை உச்சரிச்சுதான் சொல்லுவாராம். அவர் வந்து குளத்துல வந்து வேஷ்டியை அவுத்து வச்சுட்டு குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு ஆடு வந்து அந்த வேட்டியை கடிச்சுக்கிட்டு இருக்கு. இவர் உள்ள இருந்து கத்துறாரு, வேஷ்டி மேல ஆஸ்து குச்சி ஓஸ்து ஓஸ்துரா அப்படின்னு. அப்ப அவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இருக்கு. அவர் பாட்டு நின்றுருக்காரு, ஆடு பாட்டு கடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு வந்தவர் என்னையான்னு கேட்டானா, இது மாதிரி வேஷ்டி ஆட்டுக்குட்டி வேஷ்டி மேல நிக்கன்னு சொன்னானையா, ஏன் எப்படி பேசுற அப்படி. அது மாதிரி புரிவதற்கும் தூய தமிழ்ல பேசாட்டினாலும் தமிழ்ல பேசணும்.
1: சரி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அண்ணா.
1: நல்லா இருக்கேன். பேசுங்க
7: ஐயா. இப்போ தமிழை பொறுத்தளவையா நம்ம ஐயா காமராஜ் காமராஜர் ஐயா இருக்காங்க பாருங்க, அவங்க தான் படிப்படிப்படியா தமிழையே வந்து கொண்டு வந்தது. அதாவது பள்ளிக்கூடங்களை திறந்தது, இப்போ மற்ற ஒரு ஒரு நிறைய உற்பத்தி பண்ணது. அதாவது காமராஜர் ஐயா வந்து அந்த தமிழை படிப்படியா கொண்டு வந்தது. அவங்க பேச்சு பேசக்கூட பல மொழிகள்லயே அவங்க பேசுறாங்க, ஆனா தமிழை போல எந்த ஒரு மொழியும் வந்ததே இல்லையா.
1: நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
7: நன்றிங்க.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
10: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
11: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களுக்கு கோபால் பல்படியின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: நேர்களுக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நிரல் அமணிந்திருக்கிறோம் காற்றில் தவழ்ந்து காதில் மொழியாகும் காரைக்கால் பண்பலை 100.3. பணம் இருந்தால்தான் எனக்கு மரியாதை தருவார்கள் என்றால் அந்த மரியாதை எனக்கு தேவையில்லை என்பது கர்ம வீரர் காமராஜரின் பொன்மொழி.

0: இதெல்லாம் இணைந்திருக்கிறோம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு பிறமொழி கலவா தனித்தமிழ் நேரில் ரொம்ப அழகாக கருத்துக்களை பகிர்ந்து வராங்க. இன்னும் தனித்தமிழையும் பிறமொழியில் என்னென்ன சொற்கள் இருக்கிறதுங்கிற நம்ம கூட பேசலாம். இந்த பாருங்க, இந்த இயக்கம் தோன்றின பிறகுதான் மறைமலை அடிகள் வேதாச்சலனார் அப்படி சுவாமி வேதாச்சலனார் அப்படிங்கிற தன் பேரை மறைமலை அடிகள் அப்படின்னு மாற்றினார். அதே மாதிரி சூரியநாராயண சாஸ்திரிகள் என்பவர் பருதிமார் கலைஞர் அப்படின்னு தன் பெயரை மாற்றிக்கிட்டார். அது மாதிரி நிறைய பேர் உலகம் முழுக்க தன்னுடைய பெயரில் இருக்கிற அந்த வடமொழியை மாற்றிட்டு தனித்தமிழை கொண்டு வந்தாங்க. அப்படி ஒரு அழகுப்பட சூழ்ந்த காலம் மறைமொழிகளால் ஏற்படுத்தப்பட்டது. அது மாதிரி அந்த நாம் வந்து வேறு மொழி நினச்சிக்கிறது கூட தமிழாக இருக்கும், நம்ம தமிழ் நினச்சிட்டு இருக்கிறது வேறு மொழியாக இருக்கும். இவைகள் குறித்து நேரில் இன்னும் அழகாக சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கிட்ட இருக்குது. அது மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் காரை பெருமலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு கரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் நேரில் கருத்துக்களை என்ன பகிர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தொலைபேசியில் நேரில் கருத்துக்களை சொல்லிட்டு வர அதே நேரத்தில் நேரில் ஃபேஸ்புக்லேயும் சொல்லிட்டு வராங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காரு, பிறமொழி கலவா தனித்தமிழ் என்பது பிறமொழி சொற்களில் ஆங்கிலம் வடமொழி போன்றவை கலப்பின்றியும் தூய தமிழ் இலக்கண மரபுகளை பின்பற்றியும் பேசுவதையும் எழுதுவதையும் குறிக்கும். இது தமிழின் தனித்தன்மையை மீட்டெடுக்கும். பேனா எழுதுகோள், கடிதம் மடல், மேஜை மேசை, புஸ்தகம் நூல், மறைமலடிகள் மற்றும் தேவநேய பாவனர் போன்ற அறிஞர்கள் தமிழ் மொழியை வடமொழி ஆதிக்கத்திலிருந்து மீட்க விளக்கிய முன்னெடுப்பை தீவிரப்படுத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாருங்கள், அன்பு தோழனுக்கு அன்பான காலை வணக்கம்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஈழ் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்து தனித்தமிழாக இயங்கும் பொழுது மனிதனின் அற புற உணர்ச்சிகளை மிகவும் நுட்பமாக வெளிப்படுத்தும் ஆற்றல் கொண்டது தமிழ் மொழியே. தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து இல்லடா, வாழ்க வளமுடன் தமிழ் மொழியே, நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. பிறமொழி கலவாத தமிழ் உச்சரிப்போடு பேச எழுத ஆசை. சில நேரங்களில் பேசும்போதும் எழுதும் போதும் பிறமொழி கலந்துதான் பேச வேண்டியிருக்கு, எழுத வேண்டியிருக்கு. முதலில் நாம் எங்கு கையெழுத்திட்டாலும் முதலில் தமிழில் கையெழுத்திட முன் வர வேண்டும். அதுபோல் வணிக நிறுவனங்களில் உள்ளவர்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுபோல் அனைவரும் தாய் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் தமிழ் இன்னும் வளரும். குறிப்பாக நம் பிள்ளைகளிடம் கண்டிப்பாக தமிழ் முக்கியத்துவத்தை சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு ஆண்டி மடம் கார்த்திகேயன் நம்ம அழகாக சொல்லியிருக்காரு. முதல்ல கையெழுத்தை தமிழில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம மொழி தான் எனக்கு போகணும். இன்னொரு சிறப்பு என்னென்னா, சில பேர் வந்து இந்த இன்ஷியல் இங்கிலீஷ்லேயும் தமிழில் பெயரையும் எழுதுவாங்க. இப்படி மாற்றி யோசிச்சு பாருங்களேன், தமிழில் இன்ஷியலை போட்டு இங்கிலீஷில் எழுதுவோமா பேரை? ஒரு நம்மளை வந்து ஒரு படிக்காதவர்னு எல்லாம் நினைப்பாங்க, ஒரு நினப்பு நினப்பு வருமோ வராதான், அப்படி தான் இப்படியும் நினைப்பாங்க. அதனால் முதல் எழுத்து தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இனிஷியல். அந்த இனிஷியல் அந்த தலையெழுத்தை நாம் எந்த மொழியில் எழுதுகிறோமோ அந்த மொழியிலே தான் எழுதணும். அது ஆங்கிலமாக இருந்தால் ஆங்கிலத்தில் எழுதுங்க, தமிழாக இருந்தால் தமிழில் எழுதுங்க அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு செய்தி. பிறமொழி சொற்கள் கலக்காமல் தூய தமிழ் சொற்களை மட்டுமே பயன்படுத்தி எழுதுவதும் பேசுவதும் தனித்தமிழ் எனப்படும். இது மறைமொழி அடிகளால் தோற்றுவிக்கப்பட்ட தனித்தமிழ் இயக்கத்தின் முக்கிய நோக்கமாகும். மொழி தூய்மையை பேணவும் பிறமொழி ஆதிக்கத்திலிருந்து தமிழை மீட்கும் இது பெரிதும் உதவுகிறது. மொழியை காப்பது நம் பண்பாட்டை காப்பதாகும் அப்படின்னு சொல்லி அண்ணன்பேட்டை ஜோதி அனுப்பியிருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐயா தற்சமயத்தில் பிறமொழி கலவாத தமிழில் பேசினாலே கேட்பொருள் ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய தேதியில் நமது தாய்மொழியான பிறமொழி சொற்கள் இரண்டரை கலந்துள்ளது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எத்தனை மொழி ஊடுருவி வந்தாலும் தன்னுடைய தனித்துவத்தை இழக்காத ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழை என்பது பெருமை கொள்வோம் அப்படின்னு சொல்லி சுமனார் கோவில் திலகவதியை ஞானசிரி அனுப்பியிருக்கிறாங்க. பிறர் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறத பற்றி கவலைப்பட வேண்டியது. நாம் நம்ம தமிழை பேசுகிறோம். ஆனால் தஞ்சாவூரில் ஒருத்தர் இருந்தார், தூய தமிழ் தான் சகஜமாக பேசுவார். இப்போ நம்மள மாதிரி, இப்போ சகஜம்னு சொல்கிறதே தமிழ் இல்லை இல்லையா, சரளமாக நம்மள மாதிரியே போய் பேசுவார். இப்போ பிற மொழி கலந்து நம்ம பேசி பழகிட்டோம், நம்மளை முடியாது. அவர் அப்படியே அவர் எத்தனைக்கு லண்டனில் இருந்தவர், அவர் வந்து பேசுவார் அப்படியே சரளமாக தனித்தமிழ்லேயே பேசுவார். அது ரொம்ப நமக்கு வந்து வேறுபாடு தெரியாமல் இருக்கும். அப்படி நம்ம பயிற்சியில் கொண்டு வந்தோம். கரைகள் நளினி, எனக்கு எந்த மொழியையும் தெரியாது தமிழ் மொழியை தவிர, எல்லோரும் பேசும்போது ஆசையாக தான் இருக்கும் ஆனால் அதை கற்றுக்கணும் என்கிற எண்ணம் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. எந்த மொழியானாலும் நம்ம செம்மொழி தமிழ் மொழி ஆகாதுன்னு கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாரு. நேரில் தொடர்ந்து பேசலாம்.
1: சக்தியின் திருவிழா
2: ஆடி மாத சிறப்பு தொடர்
1: நேர்களே, ஆடி மாதம் 1ஆம் தேதி அதாவது ஜூலை 17ஆம் தேதி முதல்
2: ஒவ்வொரு ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5

0: 30
1: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள் பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
0: உங்கள் காரை பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரை பண்பலையின் நேரலை.
2: காற்றோடு கலந்து காதோடு பேசும் கரைக்கால் பண்பலை 100.3 இது சிந்தனை அரங்கம். பிறமொழி கலவா தனித்தமிழ், இப்படி சொல்லும் போது ஒரு கம்பீரம் நமக்குள்ள இல்லையா? தனித்தமிழ், ஏனைய மொழிகள், மற்ற மொழிகள், இப்போ தமிழ் போன்ற பல மொழிகள் பல மொழிகளில் கலந்துருக்கு, அவைகள் தனித்து இயங்க முடியாது. ஆனால் தமிழில் கலந்திருக்கக்கூடிய பிற மொழிகளை நீக்கிட்டால் அவை தனித்து இயங்கும் அப்படின்னு அயல்நாட்டு அறிஞர்களே சொல்லியிருக்கிறாங்க. தமிழில் அவ்வளவு ஊடுருவினது. மணிப்பிரவாள நடை அப்படின்னு ஒரு நடையே தமிழில் கொஞ்சம் காலத்து முடி இருந்தது. அவையைத்தான் நீக்குவதற்கு தனித்தமிழ் கண்டார் மறைமடிகள். தொடர்ந்து பேச முடியல, என்ன சொல்கிறாங்க? வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: யார் சொல்வது?
3: கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்க ஐயா, பேசுங்க.
3: அதாவது தனித்தமிழ், அதாவது நம்ம வந்து தமிழை வந்து சுத்தமா பேசணும் அப்படின்னு முயற்சி பண்றோம். அத பாத்தீங்கன்னா அது பிற மொழி கலந்துருதுங்க ஐயா. எப்படிதான் நம்ம வந்து முயற்சி பண்ணாலும் கூட அது பிற மொழி கலந்துருது.
2: நம்ம கலந்து வச்சிட்டோம்ல,
3: கலந்து வச்சிட்டோம்.
2: ஒரு கூடையில எல்லா பூவையும் கலந்து வச்சா அதுக்கு பேர் கதம்பம் ஆயிடுது இல்ல? அப்படிதான் கலந்து வச்சிட்டோம்.
3: ஆமா ஆமா, ஒரு கூடையில இருக்கிற பூ கதம்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் நம்ம பேசக்கூடிய பேச்சு கூட கதம்பமா வருது. இதை தவிர்த்துட்டு நம்ம வந்து சுத்த தமிழ்ல பேசுவதற்கு முயற்சி பண்ணணும். இப்ப சாதாரண வெள்ளை கட்டி இருக்கு, நம்ம வந்து வெள்ளம்னு சொல்றோம். அத வந்து சுத்த தமிழ்ல சொல்லணும்னா தெம்பும் கட்டி என்று சொல்லணும்.
2: செம்பும் கட்டியா?
3: தெம்பும் கட்டி. தெம்பும் கட்டி என்று சொன்னால் வெள்ளை கட்டி. ஆமாங்கய்யா. அப்படியெல்லாம் நம்ம வந்து பேசுவதற்கு முயற்சி பண்ணணும். அந்த நான் வந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வரேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லாம இனிமே வந்து தூய தமிழ்ல பேசுவதற்கு முயற்சி செய்வோம்.
2: மருத்துவமனைக்கு போயிட்டு வரேன், பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு வரேன்
3: அப்படின்னு முயற்சி பண்ணணும். ஐயா ஒரு பாட்டு வந்து ஞாபகத்துக்கு வருது, சொல்லலாமாங்கய்யா?
2: சொல்லுங்க.
3: ஒரு புத்தகத்துல படிக்கிறதான். அதாவது கத்துங்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில், ஊரெல்லாம் உறங்கும் போது உலகிலே அரிசிடுவார்கள், ஒரு அகப்பை அன்னம் இலைக்கு வருகின்ற போது கிழக்க வெள்ளி முளைத்து பொழுது விழிந்து விடும் என்று அந்த பாடலுங்கய்யா.
2: அது வந்து கவி காலமேகம் பாடின பாட்டு.
3: ஆமா, காலமேக புலவர் பாடின.
2: நாகப்பட்டினத்துல காத்தான் சத்திரத்துல சாப்பாடு போறதா உட்காரும் பொழுது கொஞ்சம் நேரம் கடந்து விட்டது, அதனால கோபத்துல பாடினாரு. சாப்பாடு பாட்டவனா அந்த பாட்டையே அப்படியே பாராட்டுறது மாதிரி அதை சொன்னார் விளக்கம்.
4: கூப்பிடுவாங்க. அப்ப நான் கூட என்ன ஏழா போலான்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னு
2: நினைச்சேன்.
4: ஆனா அது சுத்தம் தமிழா இருந்திருக்கு, எனக்கு அப்பதான் புரியுது. அதே ஊருக்கு மறுபடி போன வருஷம் போயிருந்தேன், மம்மி டாடி தான்றாங்க
2: அப்படிங்கறாங்க. என்ன பாருங்க.
4: ஆமா அப்படிங்கறாங்க. தமிழ் தமிழ் சுருங்கி போச்சு.
2: அந்த ஆத்தா அப்படிங்கற சொல்ல இருக்கக்கூடிய அந்த ஜீவன், அந்த அந்த உயிர் நாடி.
4: அப்ப நிறைய சொல்லு மறைஞ்சு போச்சு அப்படிங்கறது என்னோட கருத்துங்க. நன்றி, வணக்கம்ங்க.
2: அருமை அருமை. அந்த வழக்கு சொல், வழக்கு சொல்லே தமிழ் இருந்தது, அதை அப்படியே வழுக்கி விழ வைத்தது நம்ம தான். ஏழே ஆத்தோ அப்படின்னு கூப்பிட்டு அந்த ஆத்தோங்கிறது இருக்கிற தமிழ் இருக்கு பாருங்க, அது நம்மோடு உயிரோடு உயிராக இருந்தது. இப்போ அது மாற்று மொழிக்கு வந்து விட்டது அப்படின்னு நேயர் ரொம்ப அனுபவபூர்வமாக அவர் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி தக்க செய்தியாக இருக்கு. இணையக்கூடிய அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்துங்க?
5: அரியலூர் மாவட்டம் மங்குள்ள இருந்து ராமானுஜன் சார்
2: பேசுங்க.
5: தமிழ் மொழி தான் சார் நம்ம தாய்மொழி, பிற மொழியெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவுதான் சாத்தியப்படாது.
2: சரி,
5: தமிழை போற்றுவோம், தமிழை பேசுவோம்.
2: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம்.
6: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்
2: பேசுங்க.
6: பிறமொழி கலவா தனித்தமிழ், செந்தமிழ் பைந்தமிழ் முத்தமிழ் கன்னித்தமிழ் என்று 1000 வார்த்தைகளால் வர்ணிக்கப்படும் தாய்மொழி தமிழ் மொழி என்பதில் பெருமிதம் கொள்வோம். இப்ப நீங்க ஒரு பாடல் போட்டீங்க, அத அந்த

0: பாடலுடைய முதல் வரியை நான் எங்க ஏதாவது பள்ளிகளுக்கு ஏதாவது போனா முதல்ல அதுதான் சொல்லுவேன். தங்கம் வளர்த்த தமிழ் தாய் புலவர் போற்றும் தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும், ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும் என்று இந்த வார்த்தையை சொல்லிதான் நான் ஆரம்பிப்பேன் பேசவே. அதே போல பாத்தீங்கன்னா இந்த தமிழ பாவேந்தன் பாரதியார் அழகா சொல்லிருப்பாரு, தனியிட ஏறிய துளையும் முட்டல் கதையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும், நனிபசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரென நீரும், இனியன என்பேன் எனினும் என்னுயிர் என்பேன் தமிழைம்பார்
1: பாரதிதாசன்.
0: ஆமா, அதாவது பழத்தினுடைய சுவை, கரும்பினுடைய சாறு, தேன்பால் இதெல்லாத்தையும் சுவைதான், ஆனா இதை விட சுவையானது நம்ம தாய்மொழி தமிழ் மொழியும் பாரு. அது போல நம்ம வர்ற எதிர்காலம் நம்ம கூட முன்னாடி பேசியிருக்கோம், அதாவது உலகிலேயே வந்து பெரிய நீர்வீழ்ச்சிகளை வந்து எல்லாத்தையும் எழுதிட்டு முதல்ல முகப்புல வந்து
1: தமிழ்
0: வணக்கம் எழுதிருக்கு. அது என்னன்னு கேட்டதுக்கு உலகிலேயே பெரிய ஏரி எங்க ஏரி, அதே மாதிரி உலகிலேயே பெரிய மொழி உங்க மொழி, அதனால அதை முன்னெடுத்துருக்கோம் நாங்க. இது நமக்கெல்லாம் பெரிய பெருமை. அதனால இந்த தாய்மொழி தமிழ் மொழிய நம் தலைமுறைகளுக்கு இந்த மகத்துவத்தை சொல்லி வளர்த்து தாய்மொழி தமிழ் மொழிய இன்னும் மேலும் மேலும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த குழந்தைகளை கொண்டு வரணுங்கிறதாங்க என்னுடைய கருத்து.
1: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு
0: நன்றி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பிறமொழி கலவா தனித்தமிழ், நிறைய நம்மளுடைய சொற்களில் பிறமொழி கலந்து தமிழ் மாதிரியே போயிட்டுருக்கு. பிற வார்த்தைகளை நாம் உச்சரிப்பதற்கும் தமிழை உச்சரிப்பதற்கும் அந்த வேறுபாடு தெரியும். அது மாதிரி நம்ம தொலைபேசி எடுத்தோடனே ஹலோ அப்படின்னு தான் கூப்பிட்டு பழகும், வணக்கம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பழகலாம். ஒரு விளிம்பு தான், ஒரு விழிப்பு தானே. அவரை தொடர்பு கொள்வதற்கு முதல் வார்த்தை ஒரு மரியாதை கலந்த வார்த்தை, ஒரு அரவணைக்கிற வார்த்தை, ஒரு அழைக்கின்ற வார்த்தை, அப்படி தான் அது வணக்கம் அப்படின்னு சொல்ல நம்ம பேசலாம். கையெழுத்துக்களை தமிழிலேயே போட்டு பகிழலாம், அது முக்கியமானது. அதுதான் சொல்லாடல் கூட நிறைய தமிழ்லேயே தனித்தமிழ்லேயே நம்ம சொல்லாடலாம், அது ஒன்றும் வேறுபாடெலாம் தெரியாது. ஆனால் நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கணும். நம்ம மொழி உயர்வு, நம்ம உயர் நம்முடைய தாய் தந்தை உயர்வுன்னு சொல்கிறதான பெருமை. மற்ற தாய் தந்தையர்கள் குறைவு என்பது அல்ல, நம்முடைய தாய் தந்தையர் உயர்வு, அது நம்முடைய மொழி உயர்வு. ஆனாலும் இயல்பிலேயும் அது உயர்வு தான். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம்.
6: ஹலோ,
1: வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம், இனிய காலை தமிழ் வணக்கங்கள்.
1: யார் பேசுறது?
6: தஞ்சை மாவட்டம் சதிராமங்கலம் சாமிநாதன்
1: பேசுங்க.
6: ஐயாட்ட பேசுறது
1: பேசுங்க.
6: பதினஞ்சாண்டா நமக்கு ஒரு இந்த காரைக்கால் எஃப்எம் மூலியம் அதையும் கேட்டு ரொம்ப நாளாவது உங்கள்கிட்ட பேசுறோம்ல, பேசுறது ஒரு மன மகிழ்ச்சி.
1: பேசுங்க.
6: அதனால தாய்மொழி தமிழ், தமிழ் என்னைக்கும் போட்டுருவோம், அது மாதிரி தாய்மொழியும் போட்டுருவோம். அது மாதிரி ஆதிலிருந்து சொல்றவங்க கையெழுத்து தமிழ்ல போட்டு வரணும், எல்லாரும் பாத்துக்கலாம். அவங்க இங்கிலீஷ போட்டு சில பேருக்கு அந்த இங்கிலீஷ் புரியாது, சில பேர் கிரிக்கெட்ல இங்கிலீஷ் போடுவாங்க, அது வந்து படித்தவருக்கு அது வேணாம் அவங்களுக்கு புரியும். எல்லாரும் கற்றுக்கணும் தமிழை பின்பற்றி, தாய்மொழியை பின்பற்றி, தமிழை வணங்கி தாய்மொழியை
1: போட்டுருவாங்க. வணக்கம்
7: வணக்கம். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: பேசுங்க.
7: தமிழ் மொழி இனிய மொழி, ஆனா வேற்று மொழி குறிப்பிட்ட ஆங்கில கலப்பும் அதே மாதிரி வட மொழி கலப்பும் தமிழ் மொழியினுடைய அழகியல கொஞ்சம் குன்ற வைக்கிறது. பொதுவாக அழகிய தமிழ்ல தனித்துவ தமிழ்ல பேசும் பொழுது சிறப்பாக இருக்கும். அயல் நாட்டவர் குறிப்பிட்ட தமிழர்கள் பாத்தீங்கன்னாவே அந்த ஜெர்மனி அப்படிங்கறத கூட மாற்றி ஏமனி அப்படிம்பாங்க, வேஷ்டி அப்படிங்கறத கூட மாத்தி பேட்டி அப்படிம்பாங்க. அப்போ வடமொழி சொற்கள் அது வந்தது அப்படின்னா அதை பயன்படுத்தாமல் அதற்கு ஒத்த தமிழ் எழுத்துக்கள் என்பதை தேர்ந்தெடுத்து அந்த வார்த்தைகளில் போர்த்து நம்ம போர்த்து பேசும் பொழுது அழகாக இருக்கும். அதே மாதிரி அன்றாட வாழ்க்கையில கூட நம்ம வந்து குட்டி குட்டியான விஷயம், குழந்தை காலையில குடிச்சேன், தேநீர் கடைக்கு போகலாம், பேருந்துக்கு பயணம் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு குழந்தைகளுக்கு இளைய வயதிலிருந்தே அந்த தமிழ் மொழியினுடைய ஆழத்திலும் அந்த தமிழ் மொழி சொற்களை அதிகமாக அவர்களுக்கு சொல்லும் பொழுது அதை வந்து பேசுவதற்கான அந்த ஊக்கம் அப்படிங்கறதும் இருக்கும். நிறைவாக பிற மொழி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆங்கிலத்துல தமிழ் கலப்பு அப்படிங்கிறது இல்ல, அதே மாதிரிதான் ஜெர்மனி, பிரெஞ்சு இந்த மாதிரியான மொழிகள்ல கூட மொழி கலப்பு இல்ல. நாம

0: வேற்று மொழியை சார்ந்து தமிழ் மொழிக்குள்ள ஊடுருவி பண்ணணும். தனித்தமிழ்ல அழகாக நம்ம கோர்வையாக பேசும் பொழுது இந்த அழகியல விட்டுட்டு நம்ம ஏன் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தோம்னா சிறப்பாக தனித்தமிழ்ல உரையாடல் அமையா.
1: நன்றிமா, நன்றி ரொம்ப அழகா சொன்னீங்க. இணைப்புல வந்ததுக்கு
2: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்பொடி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து 11 மணிக்கு வர இருக்குது நலமே சூழ்நிலை. சிறப்பு மருத்துவத்துடன் மகளிர் நலன் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை தனியார் மருத்துவமனை மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ வல்லுநர் டாக்டர் கேத்தரின் சுந்துஜா ராஜேஷ் அவர்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க கிரிஜா. நாம் இணைந்திருக்கிறோம் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோட. சிந்தனை அரங்கத்தில் ஃபேஸ்புக்கில் முகநூல் பகுதியில் நேயர்கள் பதிவிட்டுருக்கிறாங்க. என்னென்ன பதிவிட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். பிறமொழி கலப்பு, அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் பஸ், டிவி, பேனா, சந்தோஷம், நமஸ்காரம் போன்ற சொற்கள் பிறமொழி, ஆங்கிலம் சமஸ்கிருதம் கலந்தவை ஆகும். தனித்தமிழ், இதற்கு பதிலாக பேருந்து, தொலைக்காட்சி, பேனாவுக்கு தூவல் அப்படின்னு பெயர் இருக்குது. மகிழ்ச்சி, வணக்கம் என தமிழ் சொற்களை மட்டுமே பயன்படுத்துவது தனித்தமிழ் ஆகும். சில சிரமங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ பேனா அப்படிங்கிறத தூவல் அப்படின்னு எப்படி கூப்பிடுறாங்க? அயல்நாட்டில் தயாரிக்கப்பட்டது, அயல்நாட்டு பெயர் இருந்தால் அப்படியே அழிச்சிட்டு போகிறது கூட நமக்கு தப்பு இல்லை. ஆனால் தமிழ் மொழியிலேயே இருக்கக்கூடிய மற்றவற்றை வேறு மொழிக்கு சொல்லக்கூடாது. ஒரு காலத்தில் வந்து அக்ராசனாதிபதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யார? ஒரு அவையினுடைய தலைவர். விவாக சுப முகூர்த்தம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்பயும் முகூர்த்தம் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. சுபம் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள், அது அதெல்லாம் தமிழ் கிடையாது. சுபவேலை அப்படிங்கிறது நல்வேலை அப்படிம்பாங்க. அதிர்ஷ்டம்ங்கிறது நல்வாய்ப்பு. இப்போ சில தொலைக்காட்சியோட இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. அக்ராசனாதிபதி அப்படின்னா பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி விவாக சுப முகூர்த்தம்னா திருமண அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் தமிழில் இருக்குது நிறைய. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவெளி, எத்தனை மொழிகள் இருந்தாலும் தமிழ் போல் இனிமை தராது, அதனால தான் தமிழுக்கு அமுதென்று பெயர் வைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப அழகாக கவி காலமேகத்துற பாடலை திருப்பி புவனகிரி சுமதி சொல்லியிருக்காங்க. தத்தி தா தூதீதி தாதூதி தத்துதித்தி ததிதி துதைத்தா தூதுதி திதித்தி தித்தி தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது அப்படிங்கிற பாடலை சொல்லியிருக்காங்க. மலரிலிருந்து மலருக்கு தத்தி தாவி சென்று அதில் உள்ள தேனை உறிஞ்சு வண்டை நோக்கி வினாயுது அப்படின்னு சொல்லி, வண்டேனை அடுத்த மலருக்கு தத்துகிறாய், இப்படி அந்த மலரில் உள்ள சென்று நெருங்கி தேனை இறந்தவும் உனக்கு இனிமையாக இருக்கும் அந்த தேன் அந்த எந்த மலிலிருந்து கிடைத்தது என்று பொருள் அப்படிங்கிற ஒரு கவி காலமேகம் பாடிய பாடலை சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் என்ற சொல்லுக்கு தனி அகராதியே இருக்குது. தமிழ் என்ற சொல்லா தலைவர் வந்து இல்லைடா அப்படின்னு அரியலூர் மாவட்டம் பாரிவல்லல் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி அணியக்கூடிய அடுத்த நேர் தொலைபேசி வழியாக யார் வர்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், வணக்கம், இணைப்பில் வர்றாங்க, குரல் வரல. வணக்கம்,
9: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: திருவாரூர் மாவட்டம் வளங்கைமான் ஆட்டோதுறை
1: பேசுங்க ஐயா.
9: அதான் சார், தமிழ் பிறமொழி சொல்ல கலக்காம பேசணும்னாலும் அப்போ ஒண்ணுல சார், என்னுடைய நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன், இதுக்கு தமிழ்ல வந்து தானின்னு பேரு, இத மாதிரி சொல்லுவோமேனு சொல்லி என்ன பண்ணிட்டு தானி ஓட்டிட்டு இருக்க அப்படின்னு
1: சொன்ன. புரியாத,
9: அவர் எந்த அவர் எந்த ஆத்துலன்னு
1: கேட்ட.
9: ஆத்துல
1: தோணி
9: ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரு எந்த ஆத்துல தோணி ஓட்டுறீங்கன்னு கேக்குறேன்.
1: என்ன
9: சொல்றீங்க தானின்னா ஆட்டோவுக்கு தமிழ் பேருங்க, இதெல்லாம் எந்த காலத்துல வந்து நிக்கிறீங்க நீங்க?
1: அவ்வளவு அவ்வளவு தூரம் கூட நம்ம தமிழ் போக வேண்டியது இல்ல. ஆனால் உங்களுடைய முயற்சி, நல் முயற்சி, பாராட்டுகள் உங்களுக்கு. ஆனால் அப்படி நம்ம அவ்வளவு போக வேண்டியது, அதை ஆட்டோன்னு கூட சொல்லலாம். ஆனால் மற்ற
9: எதுக்காகனா, அவர் அவர் கொஞ்சம் படித்தவர், தமிழில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர், அதனால அவர்கிட்ட
1: சொன்னேன்.
9: அவருக்கே அவர் அதை வந்து புறக்கணிச்ச மாதிரி பேசினார். அதனால நமக்கு பழகி போயிட்டு எல்லாமே வந்து ஒரு 60% ஆங்கிலத்தை கலந்தே பேசிட்டோம். அதுல இருந்து விடுபடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அது இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பண்ணும் போது, படிக்கும் போது அதை பேசணும் அப்படிங்கிற கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுதுல, அது வரவேற்கத்தக்கது.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
9: இலங்கைமான் துரை
1: இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்,
10: வணக்கம் ஐயா.
1: யார் பேசுவது?
10: இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்
1: பேசுங்கம்மா.
10: செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இதை பார்த்தாலே தமிழோட பெருமையே நமக்கு உலகிக்கே பரசாக்கிது இல்லைங்களா?

0: இப்ப வந்து நம்ம புஷ்பம் அப்படின்னு பேசுற புஷ்பம்ங்கும் போது அது மலருங்கும் போது அழகா இருக்கு,
1: அழகா இருக்கு.
0: ஆமா, அது மாதிரி இஷ்டம் இஷ்டங்கிறது எனக்கு வந்து விருப்பம்ன்றத சொல்ல மாட்டேங்கிற, இஷ்டம் தான் சொல்றோம்
1: எனக்கு இஷ்டங்க.
0: அழகு தெரியும் ஆண்டுகளை சொல்லும் போது. இப்ப நான் படிக்கும் போது சார், எங்க தமிழ் சார் வந்து இப்ப நம்ம நாடு சுதந்திரம் 1947 அப்படின்றாங்க. ஆனா நாங்கெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, 1942 போட்டு சொல்லணும் எல்லாத்துலயும். சொல்லும் போதே அதனோட அழகு நல்லா இருக்கும் சார். அதனால பாடுபட்டு பெற்ற மொழி இது, இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கும், தேடி தேடி தூய தமிழை பேசுவோம், தென்றதாய் நம் மொழியில் வாழ்வோம். வாய்ப்பிற்கு நன்றி.
1: சிறப்பு, ரொம்ப அழகா சொன்னாங்க. எப்படி மொழியை உச்சரிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் கலாவதி சொல்லியிருக்கிறாங்க. மொழியை எப்படி உச்சரிக்கணும், அந்த நாக்கை எப்படி அன்னத்துல இழுக்கும் போது அழகரம் வர்றது, இல் வருது இல் வருது, இப்படி வேறுபாடு இருக்குது. இதெல்லாம் ஒரு பயிற்சி. இது ஏன் அப்படின்னா, மொழி பேசும்போது கூட நமக்குள் ஒரு மூச்சு பயிற்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மொழி பேசும்போது நமக்கு ஒரு இசை கேட்கிற வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம அழகுபடுத்திக் கொள்வதற்கு நமக்கு வாய்த்த மொழி தமிழ் மொழி. அதை தனித்தமிழில் இல்லாமல் பிற மொழி கலந்த பொழுது அதற்காக ஒரு இயக்கம் கொண்டவர் தான் தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகள். அதற்கு பிறகுதான் தமிழ் நிறைய விளையாடத் தொடங்கியது. அந்த தமிழை அழகுபட பேசுவோம், அதை ஒரு கொள்கையாக வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கு, தமிழ் இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அந்த மரபுகளை பயின்று அதன்படி நெறிப்பட்டு வாழ்வதற்கு வாய்ப்பாக உருவாக்கிக் கொள்ளும் என்ற செய்தியோடு உழைக்கின்ற பாடல் நிறைவு பெறுவதே இன்றைய சிந்தனை அரங்கம்.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் செய்யும் காரியம் எளியவர்களுக்கும் பயன்படுமா என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பொன்மொழியோடு தொடங்குகிறோம் நிகழ்ச்சியினை. ஆம் நேர்களே, மயிலாடுதுறை ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க நிகழ்ச்சி பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
1: அனைத்து வகை மருத்துவத்திற்கும் உயர் சிகிச்சைக்கு
2: ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை. ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
1: மகளிர் குழந்தைகள் நலன், வயிறு குடல் தொடர்பான சிறப்பு சிகிச்சை, அறுவை சிகிச்சை, உயர்தரத்தில் ICU என அனைத்து வகை மருத்துவத்திற்கும் உயர் சிகிச்சைக்கு
2: ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
1: மகளிர் குழந்தைகள் நலன், வயிறு குடல் தொடர்பான சிறப்பு சிகிச்சை, அறுவை சிகிச்சை, உயர்தரத்தில் ICU என அனைத்து வகை மருத்துவத்திற்கும் உயர் சிகிச்சைக்கு
2: ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: நேர்களே, இன்றைய நலமே சூழ்க நிகழ்ச்சிக்காக மயிலாடுதுறை தனியார் மருத்துவமனை மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ வல்லுநர் டாக்டர் கேத்தரின் சிந்துஜா ராஜேஷ் அவர்கள் பங்கு கொண்டு நேர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தர காத்திருக்காங்க. மகளிர் நலன் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தர நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம அழைப்போம். வணக்கம் டாக்டர்.
7: வணக்கம்.
0: வணக்கம் டாக்டர். இன்றைய நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு நீங்கள் மகளிர் நலன் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தர வந்திருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை வரவேற்கிறோம் டாக்டர்.
7: நன்றி.
0: அதாவது நாங்கள் வந்து உங்களுக்கு புதிய அறிமுகம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் அறிமுகம்.
7: ஆமாம்.
0: முதன் முறையாக எங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பேச வந்திருக்கீங்க.
7: ஆமாம்.
0: அதாவது மருத்துவம் குறித்த நிறைய மருத்துவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டே இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் வந்து புதுசாக பேச வந்திருக்கீங்க, எங்களுக்கு அது கூடுதல் மகிழ்ச்சி. சரி, நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா டாக்டர்? ஓகே டாக்டர். இப்போ நம்ம வந்து அதாவது மாதவிடாய் வந்து ஒரு வருஷம் ஒரு அதாவது கொஞ்சம் இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இரெகுலராக வந்தது அப்படின்னா இது சின்ன பசங்க தானே, சின்ன பிள்ளைங்க தானே, அது நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியம் காட்டுறோம். அது பின்னாடி பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து நார்மல் தானே ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு?
7: இப்போ
0: இல்லை உடனே அது டாக்டர்கிட்ட நம்ம செக் பண்ணுவோமா?
7: இப்போ வந்து முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா அந்த என்ன சொல்கிறது, பெண்கள் வயதுக்கு வருதுன்னு சொல்கிறாங்கள மெனார்கி, அந்த ஏஜ் வந்து முன்னாடி நம்ம அம்மா சைடு நம்ம டைமில் அம்மா இருக்கிறப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் 13 வயசு 14 வயசு அப்படி. பட் இப்போது அப்படி இல்லை, 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் அப்படி இல்லையாமே குழந்தைங்க சீக்கிரமாகவே வந்து மெனார்கி வந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த கர்ப்பப்பை அவங்களுடைய கருமுட்டைப்பை இதெல்லாம் வந்து முழுமையான வளர்ச்சி வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 18 வயசு வரைக்கும் ஆகும். ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து கருமுட்டையோட வளர்ச்சிகள், அதாவது மாதம் மாதம் கருமுட்டை நமக்கு கரெக்டாக வளர்ந்து வெடிக்கிற டைம் தான், கரெக்டாக வளர்ந்து வெடிச்சிச்சின்னா அந்த 28 டேஸ் 28 நாள் சைக்கிள் கரெக்டாக வரும். பட் குழந்தைங்களாக இருக்கிறப்ப வந்து அந்த சைக்கிள் கொஞ்சம் டிலே ஆகும். பட் அதனால் வந்து நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஸோ இப்போ 10 இயர்ஸ் 11 இயர்ஸ்லலாம் நம்ம சீக்கிரமாகவே குழந்தைங்க ஏஜுக்கு வந்துடுறாங்க. பட் அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது,

ஒரு 45 டேஸ்க்குள்ளே பீரியட்ஸ் வந்துடுது. சில பேருக்கு 1 இயர் வரைக்கும் கூட வராது. அது நம்ம வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. அன்லஸ் அதர்வைஸ் அவங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்லாம், இப்போ ரொம்ப உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்குது, குழந்தைக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் ஏதாவது வர ஆரம்பிக்குது, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி அதெல்லாம் நார்மலாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதவிடாய் வந்து மாதம் கரெக்டாக டேட் அப்படி அந்த டைமுக்கு அந்த ஒன்றாந்தேதினா 1ஆம் தேதி வந்தணும் அப்படி கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் தாராளமாக 18 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும், இது நார்மலாக தான் இப்படி வருதா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னால இந்த மாதிரி வருதாங்கிறத நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பயப்பட தேவையில்லை. 18 வயதுக்கு அப்புறமும் அது தொடர்ந்தாக்கண்டிப்பா நீங்க பாக்கணும். உங்களுக்கு ப்ளீடிங், அதாவது ரத்த போக்கு அதிகமா இருக்கு, இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு, சில பேருக்கு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஆகி வரவே இல்லை, குழந்தைங்க ரொம்ப வெயிட் போட்டுட்டே போறாங்க, தைராய்டு ப்ராப்ளம் வருது, இந்த ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி உங்களுக்கு அதெல்லாம் நார்மலா இருக்கு, அதர்வைஸ் குழந்தை நார்மலா இருக்கு, அவங்களோட வெயிட் நார்மலா இருக்கு, வேற எதுவும்

0: இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது, சில பேருக்கு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஆகி வரவே இல்லை, குழந்தைங்க ரொம்ப வெயிட் போட்டுகிட்டே போகிறாங்க, தைராய்டு ப்ராப்ளம் வருது, இந்த ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி உங்களுக்கு அதெல்லாம் நார்மலாக இருக்குது, அதர்வைஸ் குழந்தை நார்மலாக இருக்குது, அவங்களோட வெயிட் நார்மலாக இருக்குது, வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அதுக்காக மட்டும் ரெகுலராக ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணுங்கிறது தேவையில்லை, பெரியவங்க மாதிரி கரெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை. பட் டெஃபினெட்லி ஆஃப்டர் 18 இயர்ஸ் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கணும். பிஃபோர் 18 இயர்ஸும் நம்ம செக் பண்ணி இது நார்மல்னு டாக்டர் வாயால் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்மளாம் எந்த அசம்ஷனும் எடுத்துக்க வேண்டாம்.
1: இப்போ ஆஃப்டர் 18 வந்து இரெகுலராக வந்துட்டே இருந்ததுன்னா, கண்டினியூஸாக அவங்களுக்கு இரெகுலர் தான் வந்துட்டே இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் அது எதுக்கு என்ன காரணம் டாக்டர், அவங்களோட ஹெல்த்தா இல்லை லைஃப் ஸ்டைலா என்ன பிரச்சனை இருக்குது?
0: இந்த மாதிரி இந்த இப்போ இருக்கிற சொசைட்டியில் வந்து நான் லைஃப் ஸ்டைல் தான் மெயினாக சொல்லுவேன். ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து நம்ம எல்லாருமே சிங்கிள் சைல்டு 2 சில்ட்ரன் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அப்பா அம்மா யாரையும் வேலை நம்ம செஞ்ச மாதிரி வேலையெல்லாம் யாரையும் வாங்குறதெல்லாம் இல்லை, சின்ன சின்ன வீட்டு வேலைங்க கூட குழந்தைங்க செய்கிறது இல்லை. ப்ளஸ் அவங்களுக்கு ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸில் வந்து எக்ஸல் பண்ணணுங்கிறதுனால படிப்பு, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அந்த வீட்டில் இருக்கிறது அவ்வளோதான். ப்ளஸ் இப்போ இருக்கிற மாதிரி நிறைய எக்ஸ்போஷர் கிடையாது, ஜங்க் ஃபுட் எல்லாம் நிறைய இருக்குது இப்போ. ஸோ அதிலெல்லாம் சில்ட்ரன் வந்து சீக்கிரமாக போயிடுறாங்க அதில். ஸோ அதனால அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப மாறி போயிடுச்சு, நம்மளோட டயட் மாறிடுச்சு, எக்ஸசைஸ் இல்லை, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். ஸோ அதனால வந்து இந்த வெயிட் தான் எல்லாத்துக்கும் காரணம்.
1: ஓகே மேம், ஓகே மேம். இப்போ வந்து உங்கள்ட்ட இப்போ ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வரோம், ஆஃப்டர் 18 இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து டேப்லெட்டோட சேர்ந்து இந்த லைஃப் ஸ்டைலும் மாற்ற சொல்லுவீங்க?
0: லைஃப் ஸ்டைல் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம், அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம். எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ண சொல்லுவோம், டயட் மாடிஃபை பண்ண சொல்லுவோம், ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ண சொல்லுவோம், ஃபேட் நிறைய இருக்கிற ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவோம், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ண சொல்லுவோம், ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவோம், வெயிட்டை கண்டிப்பாக குறைக்க சொல்லுவோம், அவங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் பிஎம்ஐ, அந்த பிஎம்ஐயை ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்க சொல்லுவோம். இதை நம்ம ஆல்டர் பண்ணாலே 95% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் சரியாயிடும். அதை தாண்டி சரியாக போகலைன்னா தான் நாங்கள் டேப்லெட்ஸ்க்கே போவோமே தவிர ஃபஸ்ட்டு ஆல்ட்ரேஷன் லைஃப் ஸ்டைல். பட் அதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
1: ஆனால் நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ எங்கள் கிராமப்புறத்துலலாம் சொல்லுவாங்க ஸ்வீட்டு சாப்பிடுங்க அப்போ தான் கரெக்டாக வரும்.
0: அப்படி கிடையாது, சுகர் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாமே ஒரு லிமிட் தான். பட் அந்த ஒயிட் சுகர் வந்து இன்னும் ஜாஸ்தி தான் பண்ணும் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால வந்து ஸ்வீட் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை, ஆஸ் லாங் அஸ் நம்மளோட பிஎம்ஐ கரெக்டான லெவலில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. எப்போ நம்ம அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து உடல் பருமன்ற ரேஞ்சுக்கு போகுதோ அப்போ நமக்கு இந்த இரெகுலர் பீரியட்ஸை தாண்டி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும்.
1: ஓகே மேம், ஓகே மேம். இப்போ வந்து இந்த இரெகுலராக இருந்துகிட்டே இருக்குது அந்த குழந்தைக்கு அப்படின்னாக்கா அது இந்த பிசிஓடி பிசிஓஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.
0: பிசிஓடின்றது வந்து இப்போ நிறைய பேர் வந்து இரெகுலர் பீரியட்ஸ்னால் முதல்ல போய் ஒரு ஸ்கேன் பண்ணிடுவாங்க, ஸ்கேனில் வந்து பிசிஓடின்னு வந்துருச்சுன்னா பயங்கரமாக பயந்துருவாங்க உடனே, உடனே பிசிஓடி அது வந்து ஒரு டேர்ம் சொல்லிடுவாங்க, நீர் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்டினா கட்டி, அது ஏதோ ஒரு பெரிய கட்டி மாதிரி சொல்லுவாங்க. பட் அது ஆக்சுவலாக கட்டி கிடையாது, கருமுட்டைகள் வந்து சின்ன சின்னதாக அதிலே வளர்ந்து வெடிக்காமல் அப்படியே குட்டி குட்டியாக தங்கி போயிடும். ஸோ அப்போ புதுசாக கருமுட்டை வளர்றதுக்கு வழியே இருக்காது, அதை தான் பிசிஓடின்னு சொல்லுவாங்களே தவிர, இப்போ பிசிஓடிங்கிற டேர்மே மாறிடுச்சு, அது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் கிடையாது, இனிமே வந்து அது பாலி எண்டோக்ரைன் பாலி மெட்டபாலிக். ஸோ அதனால வந்து அது வெறும் ஓவரியையோ பீரியட்ஸை மட்டும் அது அஃபெக்ட் பண்ணுறது இல்லை, நிறைய எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ் அதாவது இந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் சொல்கிறோம்ல அது, ப்ளஸ் இந்த டயபெட்டிஸ் இது மாதிரி வர்றதுக்கான நிறைய பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் இந்த பிசிஓடி தான் காஸ். ஸோ அதனால அது இப்போ டேர்மே மாறிடுச்சு, அதனால ஸ்கேனில் பிசிஓடின்னு பார்த்த உடனே மட்டும் நம்ம பயப்பட வேண்டாம், அது கூட சேர்ந்து இதெல்லாம் என்ன இருக்குன்றதை பார்த்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்ச் சொல்லுவாங்க. பட் ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான்.
1: ஓகே மேம், ஓகே மேம். நம்மளே பேசிகிட்டு இருக்கோம், நேர்கள் வந்து எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, நாங்களும் புதுசாக ஒரு டாக்டர் வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு, நாங்களும் பேசிக்கிறோமே அப்படின்னு ஒரு நேர் வராங்க. வணக்கம், வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க, யார் வந்திருக்கீங்க? பயங்கர சவுண்ட் எஃபெக்டோட வரீங்களே, அடுத்த நேரம் அழைக்கலாம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம், நாகூர்ல இருந்து ஏகேஎம்ஏ முகமது ஜலீல்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு?
2: அதாவது மேடம், மகளிர் நோய் பொறுத்தவரைக்கும் இந்த இது சொல்றாங்கல்ல, அதாவது வந்து கர்ப்பப்போய் புற்றுநோய்னு சொல்றாங்கல்ல, அது வந்து இளமையில திருமணம் பண்ணா வருமா? அடுத்தது பாத்தீங்கன்னா உறவு முறையில திருமணம் பண்ணா வருமா? இதை தடுக்கிறதுக்கு உள்ள நடவடிக்கை என்னன்னு சொல்லுங்க. அதாவது வந்து இது வந்ததுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் வந்து நம்ம நடந்துக்கணுங்கிறதையும் சொன்னா தேவை மேடம்.
1: ஓகே, நன்றி, நன்றிங்க, நன்றிங்க. கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய் இளமை திருமணம் அல்லது உறவு முறை திருமணம் காரணமா இருக்குமா?
0: இது வந்து உறவுமுறை திருமணம்.

0: இல்லை, அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லை. பட் ரொம்ப ஏர்லியாக கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சான்ஸ் உண்டு. இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு பெரிய பூன் வந்து அந்த வேக்சினேஷன். இப்போ அந்த வேக்சினேஷன் அவைலபிளாக இருக்கு. மெயினாக கர்ப்பப்பை வாய் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இப்போ வேக்சினேஷன் வந்திருக்கு. இது ரெகுலராகவே போட்டுக்கலாம். 9 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க, போத் ஆண் குழந்தைங்களும் சரி பெண் குழந்தைங்களும் சரி, 9 to 16 வந்து இந்த வேக்சினேஷன் போட்டுக்கலாம். அந்த வயதுக்குள்ளே போட்டுட்டோம்னா நம்ம 2 வேக்சின் போட்டால் போதும். அவங்க மட்டும்தான் போட்டுக்கலாமா, மற்றவங்கலாம் போட வேண்டாமா அப்படின்னா அப்படி இல்லை. 16 இயர்ஸ்க்குள்ளே போட்டால் ரொம்ப நல்லது. பட் 45 இயர்ஸ் வரைக்கும் அந்த வேக்சினேஷன் அவைலபிள், கண்டிப்பாக போட்டுக்கலாம். 45 வயசுக்கு வரைக்கும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஆஃப்டர் 15 நம்ம போட்டோம்னா 3 டோஸ் போடணும், ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே போட்டுக்கலாம். பட் திருமணத்துக்கு முன்னாடி அந்த 16 இயர்ஸ்க்குள்ளே போடுறதுன்றது எஃபெக்டிவாக இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம ரெகுலராக தடுப்பூசி போடுறோம்ல, ஸோ அப்போவே நம்ம வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்ணிடுறோம். அந்த ஆண்களுக்கு அது எந்த விதமானத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் வந்து இந்த பினைல் கேன்சர், அப்புறம் ஓரல் கேன்சர், இந்த வாய் ஈசோஃபேகல் கேன்சர், அது மாதிரி அதுலேயும் வந்து அது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ தாராளமாக அதை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மீறி போடலை, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, 30 வயசுக்கு அப்புறம் தாராளமாக நீங்கள் ரெகுலராக உங்களுடைய கர்ப்பப்பை வாயை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பாப்ஸ்மியர்னு சொல்லுவோம், கர்ப்பப்பை வாயை டெஸ்ட்டு, அது அவைலபிளாக இருக்குது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. பாப் டெஸ்ட், பாப்ஸ்மியர் பண்ணிக்கிறது நல்லது. இது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட். சப்போஸ் அதில் ஏதாவது நமக்கு வந்து வித்தியாசங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, உங்கள் டாக்டர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறத அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறமும் சர்ஜரி எந்த ஸ்டேஜ்ன்றதை பொறுத்து, அது நம்ம சர்ஜரி கொடுக்குறோம் பண்ணணுமா, இல்லை கீமோதெரப்பி கொடுக்கணுமா, கரண்ட் வைக்க ரேடியேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க, கரண்ட் சிகிச்சை கொடுக்கணுமா, அந்த மாதிரி நிறைய இப்போ அவைலபிள். ஆனால் என்னென்னா, ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய டெஸ்ட் இப்போ வந்துருச்சு. ஸோ நம்ம பரிசோதனைகளை ரெகுலராக பண்ணிக்கிட்டோன்னா சீக்கிரம் டிடெக்ட் பண்ணிக்கலாம்.
1: இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அந்த புற்றுநோய் வேக்சின் பற்றியும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இல்லை வேக்சினில் இந்த வருட வருடம் பரிசோதனை பற்றி சொல்லிட்டு தான் இருக்கும், பேப் டெஸ்ட் பற்றி. இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஓரளவு இருக்குதா இப்போ அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, இந்த காலத்தில் இருக்கிறதுனால இருக்குதாம்மா?
0: கண்டிப்பாக இருக்குது, முன்னைய விட இப்போ நிறையவே இருக்குது. பட் இப்போ நம்ம ப்ரமோட் பண்ண வேண்டியது வந்து வேக்சினேஷன். முன்னே வந்து நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை நிறைய ப்ரமோட் பண்ணிட்டோம், இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. முன்னே வந்து சொல்ல மாட்டாங்க, இப்போ ஏர்லி ஸ்டேஜில் நிறைய பேர் பயந்துட்டு வந்து ஒன்றும் இல்லாதது கூட வந்து காமிச்சிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு போகிறதுல தப்பே கிடையாது. இல்லை இதெல்லாம் நார்மல் தான், இது இருக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறதோட சீக்கிரம் வந்து காமிச்சிக்கிறது பெட்டர். இப்போ நம்ம ப்ரமோட் பண்ண வேண்டியது இந்த தடுப்பூசியை தான். இப்போ இது அவைலபிளாக இருக்குங்கிறது கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தடுப்பூசியை ப்ரமோட் பண்ணணும்.
1: இப்போ எல்லா மகப்பேர் மருத்துவமனையிலும் இது இருக்கும்?
0: கண்டிப்பாக கவர்மெண்ட்லேயே போடுறாங்க, கவர்மெண்ட்லேயே ஸ்கூல் சில்ட்ரனுக்கு போடுறாங்க.
1: ஓகே மேம், தேங்க்யூ மேம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நாகூர்லேருந்து பாண்டியன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க.
0: வணக்கம்.
2: அதாவது பீரியட், இது சாரி பிரெக்னன்சி டைம்ல அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துச்சுன்னா எந்த விதமான பாதிப்புகளை கொடுக்கும், அது குழந்தைகளை எந்த விதத்துல பாதிக்கும், இதை பத்தி நான் விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க.
1: கர்ப்பத்தில் உள்ள குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் கர்ப்பிணி பெண்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது?
0: மன அழுத்தம்னா ஸ்ட்ரெஸ் அப்படி ஸ்ட்ரெஸ் பாதிப்புனா, ஆக்சுவலாக ப்ரெக்னென்சிங்கிறது நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அதாவது சில பேர் ரொம்ப சீக்கிரம் கோவப்படுவாங்க, பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப கோவப்படுறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட்டு அந்த பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பெரிய, நம்ம சின்ன சின்ன கவுன்சிலிங் அதெல்லாம் மட்டும்தான், நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். பட் சில பேருக்கு அது வந்து பெத்தலாஜிக்கலாக இருக்கும், அதாவது மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஸோ அது யாருங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். மெயினாக ஒரு கண்டினியூவாக போகக்கூடாது, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் ஹெல்ப்பை பார்க்கணும், நம்ம மெடிசின் கொடுக்குற மாதிரி இருக்கா என்னங்கிறத பார்க்கணும். மெயினாக கவுன்சிலிங், ஃபேமிலி சப்போர்ட்டு இதெல்லாம் தான் உங்களுக்கு. குழந்தை எந்த விதத்தில் பாதிக்கும்னா, ஒருவேளை சில பேர் வந்து இந்த இதுக்காக மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க, சைக்கியாட்ரிக் மெடிசின்ஸ், அதனால சில பேருக்கு குழந்தைங்களுக்கு ஒரு டல்லாக டிப்ரெசிவ் ஸ்டேட் அந்த மாதிரி இருக்கும். சில பாதிப்புகளுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் ஸ்ட்ரெஸ் அசச் வந்து பேபியை பெருசாக அஃபெக்ட் பண்ணும்னா அஃபெக்ட் பண்ணும். பேபியுமே வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் அந்த பேபி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் மூடுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கர்ப்ப காலத்தில் இருக்கிறவங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்க வேண்டியது வந்து ஃபேமிலியோட டியூட்டி.
1: ஏன்னா அவங்க உடல்நிலையில மாற்றம் வருது, கொஞ்சம் அப்ப அவங்க அப்செட் ஆகும்.

0: அதான் செய்வாங்க.
1: கண்டிப்பா
0: நீங்க தான் பார்த்துக்கணும்.
1: கண்டிப்பா நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும்.
0: ஓகே மேம், ஓகே மேம். விளம்பரத்துக்கு பிறகு தொடர்ந்து நம்ம பேசலாமா? நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் நலமே சூழ்க நிகழ்ச்சி பகுதியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்போர் ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
2: ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை
3: மகளிர் குழந்தைகள் நலம் வயிறு குடல் தொடர்பான சிறப்பு சிகிச்சை அறுவை சிகிச்சை உயர்தரத்தில் ICU என அனைத்து வகை மருத்துவத்திற்கும் உயர் சிகிச்சைக்கு
2: ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்களே, மயிலாடுதுறை தனியார் மருத்துவமனை மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ வல்லுநர் டாக்டர் கேத்தரின் சிந்துஜா ராஜேஷ் அவர்கள் பங்கு பெற்று மகளிர் நலன் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி நலமே சூழ்க
2: ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை
3: மகளிர் குழந்தைகள் நலன் வயிறு குடல் தொடர்பான சிறப்பு சிகிச்சை அறுவை சிகிச்சை உயர்தரத்தில் ICU என அனைத்து வகை மருத்துவத்திற்கும் உயர் சிகிச்சைக்கு
2: ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: அடுத்தது வந்து ஒரு நேயர் என்ன கேட்கிறான்னு கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
8: மாடம் விடை காளிதாஸ் பேசுறேன்.
0: சொல்லுங்க காளிதாஸ், என்ன சந்தேகம்?
8: இந்த வெயிட் போடுறத பத்தி சொன்னாங்களா மேடம்?
0: ஆமா.
8: அது எவ்வளவு வெயிட் நார்மலா இருக்கணும்? ரெண்டாவது இந்த வயிற்று வழியில ரொம்ப அவஸ்தப்படுறாங்க.
0: சரி,
8: அதுக்கெல்லாம் என்ன மாதிரி செய்யலாம்? அது நார்மலா இல்ல எப்படி வேற ஏதாவது செய்யணுமா?
0: ஓகே ஓகே, சூப்பர். கேட்டுட்டே இருங்க, நானே கேட்கணும்னு நினைச்சேன் டாக்டர். இந்த அது பெரும்பாலும் அந்த குழந்தைகளுக்கு அந்த வலி வயிற்று வலி வரும், அந்த மாதம் மாதம் வயிற்று வலி வரும்போது மாத்திரை எடுக்கலாமா? நம்ம ஹோம் மேடு ஏதாவது பண்ணிக்கலாமா? இல்லை அது நார்மல் தானா அப்படின்னு சொல்லுங்கள்.
9: நார்மல் அப்நார்மலுங்கிறது ஒரு டாக்டர் செக் பண்ணி சொல்லணும். எனி வயிறு வலி, இப்போ அது கர்ப்பப்பை சம்மந்தமாகவும் இருக்கலாம், கர்ப்பப்பை இல்லாத வயிறு வலி கூட இருக்கலாம். ஸோ மாதவிடாய் டைமில் உங்களுக்கு வர வயிறு வலி வந்து ஒரு உங்களோட டெய்லி வேலையை பாதிக்காத அளவுக்கு ஒரு மைல்டான ஒரு பெயின். அது யூஸ்வலாக பெருசாக ஒன்றும் உங்களுக்கு பண்ணலைன்னா, ஒன்றும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். பட் எந்த பிரச்சனையுமே உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க அது நார்மல் அப்நார்மல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மாத்திரைங்கிறது ஒரு சிலருக்கு இந்த ஹேபிட் இருக்கும், ஒரு மாதம் போய் பார்க்கறது, அந்த மாத்திரையை கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக எடுக்கிறது, அது டெஃபினட்டாக நார்மல் இல்லை. ஒரு வாட்டி கொடுத்தாங்கன்னா அது அந்த டைமுக்கு கொடுக்கறது தான். மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் அது ஒரு 2 மந்த்ஸ்க்கு எடுக்கலாம். பட் எந்த பிரச்சனையுமே நம்மளால வந்து ஒரு யூகிச்சுட்டு இது நார்மலா தான் இருக்கும், இது இந்த வழி தான், இவங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மெடிசன் கொடுத்தாங்க அதனால நான் அதை போட்டுட்டு இருக்கேன். பட் அது டெஃபினட்டாக இல்லை, நீங்கள் போய் செக் பண்ணிக்கணும் அது. ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் வந்து எந்த ஏஜில் இந்த ஏஜில் ஒன்றும் வராதுன்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை.
0: கொடுத்தது இல்லாமல் பக்கத்து வீட்டில் எழுதி கொடுத்ததையும் எடுத்து வாங்குவோம்.
9: ஆமாம். ஸோ இது சின்ன வயசு தான், இதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நாங்கள் டெய்லி பார்க்குறப்ப இந்த ஏஜில் இப்படி பிரச்சனை கூட வருமானன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் இப்போ உங்களுக்கு ஹெல்த் கேர்ன்றது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டாக்டர் போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு இது நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணலாமோ எதுவும், ஆனால் அவங்கள போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பண்ணணும்.
0: ஓகே மேம், ஓகே மேம். இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, வெயிட் நார்மலாக வெயிட் எவ்வளோ இருக்கலாம்?
9: நார்மல் வெயிட்டு ஒருத்தருக்கு இப்போ வந்து டிஃபர்ஸ், அவங்கவுங்களோட ஹைட்டை பொறுத்து உங்களோட ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்குங்கிறது அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்றதை நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதில் எங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கும், இவ்வளோ கீழே இருக்கணும் அவ்வளோ கீழே இருக்கணும் அப்படி. ஸோ அந்த நார்மல் வெயிட்டு, ஓவர் வெயிட், ஒபீஸ், மார்பிட் ஒபீஸ்ன்னு அப்படி இப்போ கேட்டகரைஸ் பண்ணுவோம் அது. ஸோ அதுக்கு கீழே இருந்துக்கணும் நம்ம. இந்த இப்போ என்ன எல்லாருமே 50 கிலோ தான் இருக்கணுன்றது இல்லை. 6 ஃபீட் இருக்கவங்க அவங்களுக்கு அந்த ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் அவ்வளோதானே தவிர, நீங்கள் அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும்.
0: ஓகே மேம், ஓகே மேம். இப்போ ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும், ஃபங்க்ஷன் இருக்குது, திருவிழாக்கு போகணும், இப்படிலாம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அந்த மாதவிடாய் தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எடுக்க ஆரம்பிப்பாங்க. இதே சில பேர் ரெகுலராக கூட வச்சுக்கிறாங்க, இது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்குமா?
9: பாதிப்புன்னு எல்லா மருந்துக்கும் நான் என் பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது, எல்லா மருந்துக்கும் ஒரு எஃபெக்டும் இருக்கும், சைட் எஃபெக்டும் இருக்கும். பட் ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் இப்போ வந்து பண்ணி தான் ஆகணும், இப்போ வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னா, எதுவுமே ஒரு டாக்டர் செய்கிறது சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். இப்போ நீங்களாக போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மருந்து வாங்குறீங்க, ஏதோ அதில் ஒரு சைட் எஃபெக்ட் வருது, அப்போது நீங்கள் போகும்போது அப்போது டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டாக்டரை தான் நீங்கள் கேட்குவீங்க இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட நீங்க மெடிசன் எடுக்கிறது

0: அது ஒன்றும் அதுக்கு என்ன சைட் எஃபெக்ட் வருங்கிறது டாக்டருக்கும் தெரியும், உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அதை அவங்க பார்த்து கொடுப்பாங்க. வேற நம்மளாம் எடுக்கிறது வந்து நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண
1: மாட்டேன். ஓகே, அடுத்த நேர் என்ன கேட்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: மீமாத்தூர்லேருந்து அமுதா பேசுகிறேன்
1: மேடம். மீமாத்தூர் அமுதா.
2: ஆமாம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நலமாக இருக்கோம் அமுதா. சொல்லுங்க அமுதா, என்ன கேட்க வந்திருக்கீங்க? மேடம் இருக்காங்க.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: அங்கே வந்து பாப்பாவுக்கு தான் கேட்கறது வந்தா, அவங்க முன்னாடி கேட்டாங்க, நாங்கள் கேட்டாங்க, அந்த மாத்திரை ஒரே மாத்திரை ரெகுலராக போட்டுக்க கூடாதா?
0: என்ன டேப்லெட் போட்டுக்கிறேன்?
1: வயிற்று வலிக்கு வலிக்கு வலிக்கு கேட்குறாங்க.
0: எவ்வளோ நாளாக போடுறீங்கன்றது இருக்குல்லம்மா?
2: வந்து வேலைக்கு போகிறாங்க, டியூட்டியில் இருக்கிறதுனால அது வந்து தொடர்ந்தே போட்டுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப தாங்க முடியல மேடம். அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கேனெல்லாம் எதாவது எடுத்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ அவ்வளோ தாங்க முடியாமல் பெயின் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அது என்னன்றதை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் டேப்லெட் போடணும்.
2: வாமிட் இருக்கு மேடம், லூசன் இருக்கு அந்த டைமு.
0: ம், கட்டாயம் ஸ்கேன் பண்ணணும்.
2: இருக்கவே அவங்க வந்து உண்மையிலே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். எனக்கு வந்து இந்த முதுகு வந்து முதுகு ரெண்டு பக்கம் விழாப்ப வந்து வலி இருக்குதுமா, அந்த நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, அந்த ஒரு பக்கம் பூரா கை வந்து வலிக்குது. இது எதனால? ஒருவேளை ஈசிசி தான் எடுத்து பார்த்தோம். அதெல்லாம்
1: வயது என்ன இருக்கும்னு சொல்லுங்க.
3: எனக்கு 54 ஸ்டார்டிங்மா. அது வந்து ஒருவேளை நம்மளுக்கு வந்து இந்த வாய்ப்புங்கிறாங்களே அந்த மாதிரி இருக்குமா? என்னன்னு தெரியல.
1: என்னது புரியல? வாய்ப்பா?
0: முதுகு வலி வந்து அவங்க சொல்றது மேல் முதுகு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மேல் முதுகு கை அப்படின்னா கண்டிப்பா இருதய சம்பந்தமா கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பாக்கணும். அது நார்மலா இருக்கிற பட்சத்துல சாதாரண தசை சம்பந்தமான பெயினா கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்க சொல்ற மாதிரி அசிடிட்டி பெயினாவும் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் என்னென்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து. பேசிக்காக நம்ம ஒரு இசிஜி ஸ்கேன் பிளட் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து பார்த்து அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட காமிக்கணும். அவங்க இதெல்லாம் பார்த்து நார்மலாக இருக்கிற பட்சத்தில் அது என்ன வலி, சாதாரண தசை வலினா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸோ, அதாவது சத்து மாத்திரைகளோ அல்சர் மாத்திரைகளோ அது மட்டும் கொடுத்தா போதும். பட் ஆனால் என்னங்கிறத அவங்க ஒரு டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கணும்.
1: இப்போ பெண்கள் அதிகமாக பாதிக்கிறது வந்து இந்த முதுகு வலி தான். இந்த முதுகு வலி என்னென்ன காரணங்களுக்காக பெண்களுக்கு வருது? அது இந்த நடுத்தர வயதில் உள்ள பெண்களுக்கு
0: ஒரு ரீசன்
1: இருக்கலாம். முதுகுலி வந்தா
0: ஒரு ரீசன் வந்து சைல்டு பர்த். நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபீடிங்லாம் கொடுக்குறோம், நமக்கு அந்த டைம்ல பிளட் லாஸ்லாம் ஆகுது இல்லையா? ஸோ அதை வந்து எத்தனை பேர் திருப்பி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம குழந்தைய கவனிக்கிறது, வீட்டை கவனிக்கிறது, அதுலேயே பாதி டைம் போயிடும். நான் சொல்லுவேன் பேக் போன் ஆஃப் த சொசைட்டின்னு நம்மளை சொல்லுவாங்க. பட் நம்ம பேக் போனை அதை திரும்பி பார்க்கறதுக்கே 40 இயர்ஸ் ஆகிடும். ஸோ அதனால வந்து அந்த டைம்ல வந்து நிறைய பிளட் லாஸ்லாம் இருக்கிறதுனால ஃபீடிங்ல நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் எல்லாம் போகும். ஸோ அதனால நமக்கு சீக்கிரமா அந்த போன் வீக்னஸ் ஆஃப்டர் 30 வரும். கண்டிப்பா நீங்க கால்சியம், வைட்டமின் D3, இப்ப சன்லைட் எக்ஸ்போஜர் எல்லாம் அவ்வளவா பெருசா எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல, வீட்லயே தான் இருக்கும். அந்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். பிளஸ் எக்ஸசைஸ், வெறுமனே நம்ம வீட்டு வேலை செய்யறேன், நான் எல்லா வேலையும் செய்யறேன், அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல, பேக் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணணும். நமக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி கொஞ்சம் செய்யணும். தூக்குறோம், வேலை செய்யறோம், இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிருது இல்ல.
1: அடுத்தது இப்ப அந்த மெனோபாஸ் பத்தி பேச ஆரம்பிச்சோம் இல்லையா, எந்த வயதுல அந்த மெனோபாஸ் ஏற்படுது, அதனால வேற என்னென்னலாம் பிரச்சனைகள் மகளிருக்கு தாக்குது?
0: பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை, பட் அந்தந்த ஏஜில் அது நடக்க வேண்டியது நடக்கணும். ஸோ இப்போ ஐடியலாக ஒரு 45 to 50 இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் 52 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு 52-53க்கு அப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது நார்மல் பீரியட்ஸாகவே இருந்தாலும் நீங்கள் ஒரு டாக்டர் போய் காமிச்சிக்கணும். ஆஃப்டர் இன்னொரு ஒரு பெரிய இது என்னென்னா, நிற்கிறதுக்காக எனக்கு நிறைய

0: லீடிங் போகுது, அதனால நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு நிற்கிற டைமில் ப்ளீடிங் கம்மியாகி தான் ஸ்டாப் ஆகணுமே தவிர, நிறைய போயிட்டு அப்படி ஸ்டாப் ஆகுறதுன்றது ஒன்று கிடையாது. ஸோ ப்ளீடிங் நிறையா இருந்தால் நீங்கள் காமிச்சிக்கணும். மெனோபாஸ்னால வர ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இதே தான், இந்த போன் லாஸ்னால போன் பெயின் வரும், நிறைய பேருக்கு முட்டி வலி வந்துடும், மூட் ஸ்விங்ஸ் நிறைய வரும். ஸோ அந்த வேர்த்து கொட்டுறது, நெஞ்சு படப்படப்புன்னு வருது, அந்த மாதிரி சில பேருக்கு சிம்டமேட்டிக்காக இருப்பாங்க. ஸோ அதனால பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது, பட் அந்த ஏஜில் அது நடந்து தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறவங்களும் ரெகுலராக ஆனால் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் கர்ப்பப்பை செக் பண்ணிக்கணும் தான்.
1: ஓகே. இந்த மெனோபாஸ்க்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சொல்லாங்க, அதுக்கு என்ன தொடர்புமா?
0: ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும்ல, ஸோ அதனால நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். யூட்ரஸ்ல எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், அதனால தான் போன் கம்மியாக ஆரம்பிச்சிடும், போன் லாஸ் ஆகிடும். ஸோ அதனால அந்த எலும்பு தேய்மானங்கள், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம், முட்டி வலிலாம் வர ஆரம்பிச்சிடும். நிறைய பெண்களுக்கு வந்து முட்டி சீக்கிரம் தேய்மானாயி முட்டி வலி முட்டி வலின்னு சொல்லிட்டே இருப்பாங்க, அதனால தான் அது.
1: ஓகேம்மா, இப்போ நம்ம வந்து இதை ப்ரீவியஸாக தடுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் முன்னாடிலேருந்து கால்சியம் அதிகமாக எடுத்துக்கன்னு சொல்லுவீங்களா?
0: மெனோபாஸை தடுக்க முடியாது.
1: இல்லை மெனோபாஸ் இல்லை, இந்த எலும்பு பிரச்சனைகளை,
0: எலும்பு பிரச்சனைகள்லாம் நான் சொல்லினேன், ரெகுலராக சப்ளிமெண்ட்ஸை எக்ஸசைஸு இதெல்லாம் ரெகுலராக பண்ணணும். மேபி ஆஃப்டர் சைல்ட் பர்த்தே நீங்கள் அந்த சப்ளிமெண்ட்ஸை கொஞ்சம் ரெகுலராக எடுக்க ஆரம்பிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும்.
1: ஓகேம்மா, ஓகேம்மா. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: தேரழந்தூர்லேருந்து ரம்யா பேசுகிறேன் மேடம்.
1: தேரழந்தூர் ரம்யா, சொல்லுங்கள் ரம்யாக்கு என்ன சந்தேகம்?
2: மேடம் எனக்கு குழந்தை பிறந்து 1 இயர் ஆகுது மேடம்.
1: ஆ சரிம்மா.
2: காப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பீரியட்ஸ் ஆனது தான் மேடம், 10 டேஸ் 12 டேஸ் வரைக்கும் இருக்கு மேடம். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 5 டேஸ்லாம் இல்லை, ஒன்றுமே ப்ளீடிங்கே அதிகமாக இருக்க மாட்டேங்குது மேடம். ஆனால் அந்த 10 டேஸ் அப்போ ரொம்ப கொஞ்சம் அந்த ஒரு 3 டேஸ் வந்து ரொம்ப ப்ளீடிங் ஆகுது.
1: நார்மலாக இல்லாமல் இருக்கு.
2: ஆமா மேடம், நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணேன், இது நார்மல் தான், காப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கறனால சொல்றாங்க மேடம்.
1: ஓகே மேம், என்ன சொல்றாங்க கேப்போம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு?
2: வேற எதுவும் இல்ல
1: மேடம். ஓகே மேம், ஓகே மேம்,
0: இது காப்பர்ட்டி வந்து அவங்க போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. காப்பர்ட்டியில சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். காப்பர்ட்டி வந்து ஒரு நல்ல கருத்தடை சாதனம், பட் எல்லா மெடிசின்ஸோட காப்பர்ட்டி வந்து நல்ல ஆப்ஷன். பட் சிலருக்கு வந்து இந்த ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகிறது, சில பேருக்கு இந்த தொந்தரவு இருக்கும். பட் அது என்னன்னா, இப்போ உங்களுக்கு அந்த நார்மல் பீரியட்ஸாக இருக்குது, உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப ட்ராப் ஆகலை, உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. இப்போ நார்மலாக உங்களுக்கு 3 டேஸ் வர ப்ளீடிங், 5 டேஸ் வருது அப்படின்னா பரவாயில்ல. பட் ரொம்ப நிறைய ப்ளீடிங் ஆகுது, உங்களோட ஹீமோக்ளோபின் குறையிற அளவுக்கு ஆகுது, அந்த 5 to 10 டேஸ் உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் யூ ஷுட் டேக் அ கால். அந்த காப்பர்ட்டி வந்து நம்ம அதுக்கப்புறம் வச்சுக்கிறதா இல்லை அதனால தான் நமக்கு இது வருதாங்கிறத ஒரு மருத்துவர் பார்த்து சொல்லணும். அதனால தான் நமக்கு ப்ராப்ளம் வருதுங்கிற பட்சத்தில் வேற மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.
3: மகளிர் குழந்தைகள் நலன், வயிறு குடல் தொடர்பான சிறப்பு சிகிச்சை, அறுவை சிகிச்சை, உயர்தரத்தில் ICU என அனைத்து வகை மருத்துவத்திற்கும் உயர் சிகிச்சைக்கு
4: ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் நலமே சூழ்க நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர் ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
3: அனைத்து வகை மருத்துவத்திற்கும் உயர் சிகிச்சைக்கு
4: ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை. ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
3: மகளிர் குழந்தைகள் நலன், வயிறு குடல் தொடர்பான சிறப்பு சிகிச்சை, அறுவை சிகிச்சை, உயர்தரத்தில் ICU என அனைத்து வகை மருத்துவத்திற்கும் உயர் சிகிச்சைக்கு
4: ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: நேரம் முற்பகல் 11:30 காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்கள் இனி கேட்கலாம் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமே சூழ்க நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: PSR தங்க மாளிகை,
9: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
11: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி

0: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் நலமே சூழ்க நிகழ்ச்சிக்காக மயிலாடுதுறை தனியார் மருத்துவமனை மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவ வல்லுநர் டாக்டர் கேத்தரின் சிந்துஜா ராஜேஷ் அவர்கள் கலந்து கொண்டு மகளிர் நலன் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், என்னென்னா அந்த மாதவிடாய் காலத்து சுகாதாரம் அப்படின்னு இருக்குல்ல, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பார்க்க கேட்குறதுக்கு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் முக்கியமான விஷயம் இல்லையா? அது எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், நம்ம அதனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் வந்திருக்குன்னு சொல்லுவேன் நான். முன்னாடியை விட இப்போ ரொம்பவே பரவாயில்ல. ஏன்னா முன்னாடி வந்து இந்த துணி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும், பட் இப்போ வந்து மோஸ்ட் 99% வந்து அது மாறிட்டாங்க. பட் அந்த டைமில் வந்து இன்னும் என்னென்னா, நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸை நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். முன்னாடி இந்த நிறைய இந்த மார்க்கெட்டில் அவைலபிளான வாஷ் வந்து யூஸ் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. அன்லெஸ் அதர்வைஸ் உங்கள் டாக்டர் அதை யூஸ் பண்ண சொன்னாலே ஒழிய, நீங்களாக வாங்கி அதை யூஸ் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் உங்களுக்கு எந்த பேட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லைக் உங்கள் பாடி டைப்புக்கு எது உங்களுக்கு செட் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்து பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் பண்ணி நீங்கள் மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, ஸோ அதனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ்வலாக நான் சொல்கிறது அந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அன்லெஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணாத க்ரீம்ஸே யூஸ் பண்ண வேண்டாம். சில பேர் வந்து ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக நம்ம நல்ல ஒரு சோப் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதுமானது. அண்ட் ப்ராப்பர் டிஸ்போசல், நம்ம இப்போ சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா ப்ராப்பராக நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். மற்றவங்களுக்கு அது தொந்தரவு கொடுக்காத வகையில் நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணணும்.
1: அப்போ அந்த சுகாதாரமாக இல்லை அப்படிங்கும் போது ஏதாவது நோய் தொற்றுங்க வர
2: கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். நோய் தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லைக் இப்போ நம்ம ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறோம், அந்த நம்மளால் மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த டைமில் நமக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், நம்மளோட பிஹெச் மாறி இருக்கும். ஸோ சீக்கிரம் நோய் தொற்று வர்றதுக்கான சான்சஸ் அதிகம், க்ளீனாக வச்சு
1: இல்லைன்னா. ஓகே மேம், ஓகே மேம். அடுத்த நேரம் என்ன கேட்குறாங்கப்பா? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம்.
3: அம்மா, தஞ்சை மாவட்டம் திருபுவனம். அண்ணா
1: கேள்விங்கம்மா. நல்லமா இருக்கும், சொல்லுங்க.
3: எனக்கு ஒரு மூணு கேள்வின்னு பதில் சொல்லுங்கம்மா. முதல் கேள்வி என்னன்னா, உடம்பு பருமனா இருக்கு, பருமனா இருந்து அவங்களுக்கு கால் வீக்கம் ஆகுது, அது எதனால வருது? இரண்டாவது கேள்வி வந்து, உங்களுடைய உடலின் புற்றுநோய் எதனாலமா வருது, அதுக்கு விளக்கம் கொடுங்க. மூன்றாவதாக என்னன்னாக்கா, ஒரு ஒரே ஒரே மயக்கம், எந்த நேரமும் ஒரே மயக்கம்,
1: என்ன யாருக்கு
3: மயக்கம் வருது?
1: என்னம்மா யாருக்கு மயக்கம் வருது சொல்லுங்க.
3: வீட்டுலம்மா,
1: வீட்டுக்காரங்களுக்கு
3: மயக்கம் வருது. அதாவது உடல் பருமனா இருந்தா அது மாதிரி வருமாம்மா, மயக்கங்கள், அந்த கால் வீக்கம் இதெல்லாம் வருமாம்மா.
1: அம்மாவுக்கு என்ன வயது ஆகுது?
3: அவங்க அவங்க 54 ஆகுது.
1: 54 ஆகுது. ஏன், அவங்க அவங்க பேச வேண்டியது தானே?
3: என்னம்மா
1: அம்மா என்ன பண்றாங்க, பேச வேண்டியது தானே?
3: இல்ல அம்மா, அவங்க வீட்டுல இருக்காங்க, நான் கடையில இருக்காங்க.
1: ஓ, அவங்க கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா அம்மாவோட நலன் பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷம். சரி,
2: உடல் பருமன் வந்து அவங்களுக்கு என்ன ரீசன்னால இந்த கால் வீக்கம் இருக்குங்கிறத பாக்கணும். அவங்களுக்கு சப்போஸ் சுகர், பிபி, கிட்னி சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்ல ஹார்ட் சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. சோ கால் வீக்கத்துக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு, கர்ப்பப்பை சம்பந்தமான ரீசன் மட்டும் இல்ல, எல்லா ரீசன் இருக்கோ அதை பாக்கணும். அண்ட் உடல் பருமன் வந்து அவங்க ஏன் கூட்டாக இருக்காங்க, அவங்க உடல் வெயிட் சொல்லலை, ஸோ அது என்னன்றது தெரியல. அண்ட் புற்றுநோய் வர்றதுக்கு பர்டிகுலர் ரீசன்னு சொல்கிறது இல்லை, நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னல, நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறி போச்சு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நிறைய அடல்ட்ரேஷன் பார்க்குறோம், ப்ளஸ் ஃபேமிலியில் ஜெனட்டிக்காக வர்றது, ஸோ ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அது மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி புற்றுநோய்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சிலதை நம்ம கட்டுப்படுத்தலாம், சிலதை வந்து நம்ம அதாவது கம்மி பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். பட் அப்சல்யூட்டாக நம்ம தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு பதில் இல்லை. சில சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரலாம்.
1: என்ன கேட்டாங்க? அதாவது 54 வயது ஆகுது, மயக்கமா இருக்குது அப்படின்னு.
2: அதேதான், மயக்கத்துக்கு அவங்க மயக்கத்துக்கு நிறைய ரீசன் இருக்கு. அவங்களுக்கு கோமாபிச், அதாவது அவங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றத பாக்கணும். மயக்கம் ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கலாம், சுகர் ஜாஸ்தியா இருக்கலாம், இல்ல சுகர் கம்மியா இருக்கலாம், பிபி, நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியனை போய் பாக்குறது நல்லது.
1: ஓகே மேம், ஓகே மேம். அடுத்த நேரம் நம்ம சந்திச்சுட்டு நம்ம அப்புறம் பேசலாம். வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்
0: ஜோதி, அன்னப்பன்பட்டிலேருந்து மேடம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
0: சின்ன வயசுலேருந்து மாதவிட நாட்கள் எனக்கு வயிற்றுவலி வந்தது கிடையாது டாக்டர். நான் எனக்கு இப்போ 38 வயசாகுது. அந்த பீரியட் வரத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடிலாம் ரொம்ப வலி பயங்கரமாக இருக்கு, ரொம்ப வலிக்குது ஒரு பக்கம் வயிறு மட்டும். அது எதனால வலிக்குதுன்னு தெரியல. வீட்டுக்காரங்க கூப்பிடுறாங்க, நான் தான் போகல ஸ்கேன் பண்ணுறது. அது எல்லாரும் சொல்கிறாங்க நார்மலாக தான் அப்படிதான் இருக்குங்கிறாங்க. அது சின்ன வயசுலேருந்து வயிற்று வலி எனக்கு என்னன்னு தெரியாது.
1: எல்லாரும் சொல்கிறதுலாம் டாக்டர் கேட்கணும் இல்லையா? எனக்கு டாக்டர் சொன்னால் பயப்படாமல் இருக்கலாம் இல்லையா? எல்லாரும் பாத்துக்கலாம், நமக்குன்னு வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? டாக்டர் என்ன சொல்றாங்க கேப்போம். சொல்லுங்க ஜோதி, சொல்லுங்க.
2: இருக்குன்னா போய் காமிக்கணும். போய் காமிச்சாதான் டாக்டர் போய் பார்த்தா தான் அது நார்மலா என்ன ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னங்கறத பொறுத்துதான் சொல்லலாம். நார்மலா இருக்கும்னு நம்மளா யோசிச்சுக்க வேண்டாம். அது டாக்டர் சொல்லிட்டான்னா இன்னும் கொஞ்சம்
1: வயசாகுதுல இதெல்லாம் வரும் போல அப்படின்னு.
2: அப்படி இல்ல, இப்ப நிறைய அட்வான்சஸ் வந்துருச்சு. அதனால நீங்க ஏதா இருந்தாலும் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்க ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க போய் ஒரு டாக்டர் போய் பார்த்து அவங்க ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த 1 year ஒன்றும் உங்களுக்கு பயம் இருக்காது. இல்லை, ஐ மீன் எதுவும் தொந்தரவு இல்லாத பட்சத்தில். பட் அது நார்மல்னு நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிறத விட அவங்கள போய் பார்த்து சொல்றது தான் பெட்டர்.
1: ஓகே மேம், அந்த ஸ்வீட்டு எப்படி சொல்லிட்டீங்க, அடுத்தது சம்மந்தம் இல்லை. அது இந்த வெள்ளை சர்க்கரை சத்துக்குனே ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டீங்க, வேண்டாம் அப்படின்னு.
2: சர்க்கரை எனி ஃபார்ம் ஆபத்து தான். வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, எலி சர்க்கரை, சர்க்கரை. பட் அது அதோட அதோட கேலரி கவுண்ட்டு தான்.
1: இப்படி ஒரு வழக்கில் இருக்கு, அதான் நானும் கேட்டேன்.
2: நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால ஒயிட் சுகர் சேர்க்கறதுல நான் நாட்டு சக்கரை சேர்க்கணும். எல்லா சக்கரையும் சக்கரை தான். நம்மளோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஐ மீன் HbA1c சொல்லுவோம். சுகர் லெவல் எப்படி மானிட்டர் பண்றது, 3 months கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பாக்குறது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருக்கிறத பொறுத்த அளவில் அதை கம்மியா வச்சுக்கிறது தான் நல்லது.
1: ஓகே மேம், அடுத்து குழந்தையின்மை, அதை பத்தி கொஞ்சம் நேரம் பேசுவோம். பொதுவா இப்ப வந்து குழந்தைக்கு என்ன காரணங்கள் குறைய, இப்ப முன்னாடி விட இப்ப பிரச்சனைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு.
2: நிறைய, அதேதான் நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல்னால நிறைய மாறிடுச்சு. இப்போ குழந்தை இன்மைக்குன்றது பர்டிகுலர் ரீசன் நம்ம சொல்ல முடியாது. இப்ப ஒரு கப்பலா வராங்க, ஒரு நீங்க குழந்தைக்கேன்னு ட்ரை பண்ணி ஒரு 6 months உங்களுக்கு குழந்தை தங்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு டாக்டர் போய் பாக்குறது தான் நல்லது. அதுல வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பெண்கள்ல பிரச்சனை இருக்கலாம், கர்ப்பப்பை சம்பந்தமான ப்ராப்ளம், கருமுட்டை சம்பந்தமான ப்ராப்ளம், அந்த ஃபெலோபியன் டியூப்னு சொல்லுவோம், கருக்குழாய் அதுல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுக்கு. ஆண்களுக்கு அவங்களோட செமனோட குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம், அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சில பேருக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது, ரெண்டு பேருக்குமே எல்லாமே நார்மலாக இருக்கும், எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்கும், எல்லாமே நார்மலாக இருக்கும், ஆனாலும் அவங்களால கன்சீவ் ஆக முடியாது. அதுக்கு ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டினே ஒரு டேர்ம் இருக்கு. ஏன்றதுலாம் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. பட் ரெண்டுமே நார்மலாக இருந்தும் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேரே அன்எக்ஸ்பிளைன்டு தான். ஸோ அந்த மாதிரியும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆனா அதுக்கு இப்ப சிகிச்சைகள் நிறைய வந்துருச்சு. சோ சீக்கிரம் நீங்க டாக்டர் கிட்ட போணும்.
1: தைராய்டு வெர்சஸ் குழந்தையின்மை இத பத்தி.
2: கண்டிப்பா தைராய்டு வந்து டெஃபினட்டா ஒரு ஃபேக்டர் தான். உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி தைராய்டுல வந்து ப்ராப்ளம் ஆகும். பிளஸ் வெயிட், தைராய்டுனால கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி போட்டுருவாங்க. சோ இது எல்லாமே தைராய்டு பிரச்சனைகளை வந்து இப்ப வந்து காமனா செக் பண்ணிக்கிறாங்க. வரும்போதே ஒரு தைராய்டு டெஸ்ட் ரிப்போர்ட்டோட தான் வருவாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு. சோ வரும்போதே தைராய்டு டெஸ்ட்டோட தான் வருவாங்க. அந்த அளவுக்கு ஓகே தான்.
1: ஓகே ஓகே மேம். ஓகே, இப்போ இந்த குழந்தையின்மை திருமணத்துக்கு பிறகு இந்த குழந்தையின்மை பிரச்சனை வரத்துக்கு இதுக்கு முன்னாடி இந்த இரகுலர் வந்து ஒரு காரணமாக இருக்கலாமா?
2: இருக்கலாம் இருக்கலாம். அதே மாதிரி பாடி வெயிட்டு. ஸோ இந்த 6 months வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத உங்களுக்கு சொல்கிறேன். பட் நமக்கு ஏற்கனவே பீரியட்ஸில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணி ஒரு 3 months நீங்கள் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். இன்கேஸ் நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரலன்னா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராப்ளம் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம். ஸோ அப்போ வந்து இல்லை 6 months 1 year வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு அப்பையும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக போய் பார்க்கறது நல்லது.
1: ஓகே, இப்போ வந்து அந்த ஒரு 18 அப்புறம் அந்த இரகுலர் வந்தால் நீங்கள் டாக்டர் பார்க்க சொன்னீங்க. அப்போ அப்படியும் பார்க்காமலே அதை கண்டினியூ வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து இந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு பாதிப்பு வரும்.
2: கருமுட்டை வளர்ச்சி தான் ப்ராப்ளமாகவே இருக்கும் அங்கே. ஸோ அதை போய் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். 18 வரைக்குமே வந்து இப்போ இரெகுலர் பீரியட்ஸ் வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு டாக்டர் சொல்லணும். மற்ற எல்லா டெஸ்ட்டும் பண்ணி நம்ம நார்மல்னா ஓகே தான். அதுக்கு 18 ஓகே. பட் ஆஃப்டர் 18

0: குழந்தையின் வந்து டெஃபினட்டாக பார்க்கணும்.
1: ஓகே மேம், ஓகே மேம். இப்போ வந்து அந்த குழந்தையின்மை தவிர்க்க திருமணத்துக்கு முன்னரே ஏதாவது விழிப்புணர்வு அல்லது பரிசோதனை தேவையா?
0: பரிசோதனை வந்து நம்மளால் அப்போ ஹார்மோனல் டெஸ்ட் வேணால் நம்ம பண்ணலாமே தவிர, மற்ற டெஸ்ட் எல்லாம் வந்து நம்ம திருமணத்துக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணணும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் ஹார்மோனல் அனாலிசிஸ் நம்ம பண்ணி
1: சுழற்சி சரியான முறையில் வச்சுக்கிட்டோம்,
0: சரியான முறையில் வச்சுக்கணும், நம்ம வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கணும்.
1: ஓகே மேம், ஓகே மேம். அடுத்த நேரில் நம்ம சந்திப்போம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். காரைக்காலேருந்து காவ்யா பேசுகிறேன்.
1: காரைக்காலேருந்து பாக்கியா?
2: காவ்யா மேம்.
1: காவ்யா, காரைக்கால் காவ்யா, சொல்லுங்கள் காவ்யா.
2: மேம், யூஸ்வலாக பீரியட் டைமில் ஸ்டமக்கேஜ் வருதுங்கிறத தாண்டி மேம் மயக்கம் ப்ளஸ் கால் வலியாக நம்ம இருக்கு
1: மேம். வாந்தி மயக்கம் கால் வலிலாம் வருதா?
2: இப்போ வந்து ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மேம். அந்த அளவுக்கு ஃபுட் பாய்சன் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகுது மேம்.
1: உங்களுக்கு வயது என்ன காவியா?
2: 17 மேம்.
1: 17? 17
2: மேம். இன்னொரு ஒரு
1: சொல்லுங்கள்
2: மேம். இந்த பேட்ச் யூஸ் பண்ணுறாங்க மேம், சானிட்டரி பேட்ச்.
1: சொல்லுங்க மேம்.
2: அது வந்து மேம் அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் அது அஃபெக்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற டைம்ல. அது எப்படி மேம், அதனால ஏதாவது பாதிப்படுமா எப்படின்னு?
1: துணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா?
0: வயிறு வலி வந்து அவங்க சொல்ற வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு பெயின் சொல்றாங்க. ஒரு டாக்டர் பார்த்து ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்து அது நார்மலா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கறத அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சானிட்டரி பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய மார்க்கெட்லயே வந்து கிளாத் டைப்பர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. பட் என்னன்னா, நம்ம அதை ப்ராப்பரா வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ஒரே பேடை நாலு நாள் யூஸ் பண்றது, அதே ஈரத்தோட யூஸ் பண்றது அது தப்பு. பட் ப்ராப்பரா நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி யூஸ் பண்றது வந்து மார்க்கெட்லயே இருக்குது நிறைய. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைஜீனிக்கா யூஸ் பண்ணனும்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம பாடிக்கு செட் ஆகுற மாதிரியான டைப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சிலர் அதுக்கு அலர்ஜிக்கா இருப்பாங்க, சில பர்టిక్యులர் ப்ராடக்ட்ஸ்க்கு அலர்ஜிக்கா இருப்பாங்க. சோ அத பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.
1: இப்போ அந்த காலத்துல இருந்து பழக்கப்பட்டவங்க துணி யூஸ் பண்ணாதான் அது வந்து அவங்களுக்கு ஒரு வசதியா இருக்கு. அது வந்து நம்ம வந்து நல்ல கிளீனா துவைச்சி சூரிய வெளிச்சத்துல காய்ச்சி அப்பெல்லாம் பண்ணிக்கலாம்ல மேம்?
0: யூஸ் பண்ணலாம், பட் ப்ராப்பர் ஹைஜீனிக்கா யூஸ் பண்ணுவாங்களான்றது தான். யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே, பட் இட் டிபெண்ட்ஸ்.
1: ஓகே மேம், ஓகே. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கங்க.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க
3: டாக்டர் அம்மாவுக்கு. வணக்கம்.
0: வணக்கம்.
3: அந்த ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு எவ்வளவு இடைவெளி தேவைப்படுது? ஏன்னா சில பேர் குழந்தை பிறந்து ஒரு ஒரு வயசுலயே திரும்ப இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறாங்க, அது தாய் எந்த அளவுக்கு பாதிக்கும்?
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. சொல்லுங்க மேம்.
0: ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் இடைவெளின்றது ஒரு பர்டிகுலரா வந்து நம்ம சொல்லணும்னா, இப்போ ஒரு சிசேரியன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 வருஷமாவது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பட் டெக்ஸ்ட் புக்ஸ் சொல்கிறது வேற, பட் நாங்கள் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்க்காக 3 இயர்ஸாவது குறைஞ்சது இருக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு பேபியை பேஷண்ட்டு அந்த மதர் வளர்ந்து முடிக்கணும், ப்ளஸ் அதுலேருந்து ரெக்கவரி ஆகணும். ஸோ ஒரு 3 இயர்ஸாவது ஐடியல் கேப்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த காப்பட்டி இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண சொல்கிறோம். பட் சில பேர் வந்து சீக்கிரம் கன்சீவ் ஆகிடுறாங்க, பட் ரொம்ப 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் அந்த மாதிரிலாம் கன்சீவ் ஆகிடுறாங்க. பட் அதை என்ன பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ரிப்பீட்டடாக நம்ம வந்து 5 மந்த்ஸில் நம்ம திருப்பி அடுத்தது வேற ஏதாவது அபார்ஷனும் அப்படி ஏதாவது யோசிக்கிறதும் அதுவும் ரிஸ்க் தான். ஸோ அதனால 3 இயர்ஸ் குறைஞ்சது.
1: ஓகே மேம். இப்போ அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
4: ஒண்ணுல மேடம், இது வந்து டாக்டர் சம்பந்தமா உள்ள நீங்க நேச்சு நடத்துறீங்க போது சில பேர் யார் யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேட்கறது டயத்தை வச்சு பண்றாங்க மேடம். அவங்கவுங்களுக்கு உள்ளதை வந்து கேட்டா பரவாயில்ல, எனக்கு பெரும்பாலும் உடம்பு சரியில்ல தாத்தா கிட்ட இல்லாம இதுதான் டாக்டர் சம்பந்தமா உள்ளதல்ல.
1: அதுதான் நாங்களே கேட்டோம், உங்க மனைவியை பேசலாமே அப்படின்னு கூட கேட்டோம். நீங்க யார் பேசுறீங்க?
4: நாங்க திருவாரூர்ல இருந்து டைலர் தியாகராஜன் பேசுறோம்.
1: திருவாரூர் தியாகராஜன் பேசுறீங்களா? அது நேர்களுக்கா தெரியணும் இல்லையா? அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம தவிர்க்க முடியாது.
4: எனக்கு ஏதாவது டாக்டர் கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
1: சரி, இப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, சந்தேகம் ஏதாவது இருக்கா
4: கேட்டீங்க போது எத்தனையோ பேர் உடம்பு இல்லாம லைன் கிடைக்காம இருக்காங்க.
1: சரி பரவாயில்ல, மனைவிக்கு தானே கேட்டாங்க, சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுதா?
4: மேடம் நான் கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல மேடம்.
1: ஓகே ஓகே, அதுக்காக லைன் பிடிச்சி வந்திருக்காங்க.

0: திருவாரூர்த்தியாக ரஞ்சன். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: ஹலோ மேடம், கிளீனூர்ல இருந்து பேசுறேன்.
0: கிளீனூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
1: மன்சூரா பேசுறேன் மேடம்.
0: மன்சூரா, சொல்லுங்க மன்சூரா.
1: ஒரு நேரம் வந்து மேடம், அடிவயிறு வந்து கனமா போகுது மேடம், அது எதனால மேடம்?
0: அது வந்து இந்த முன்னாடி அந்த டேட் வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்கா?
1: முன்னாடி அப்படி இருக்கு. ஒரு நேரம் வந்து சாதாரணமா ஒரு காரமான ஒரு பொருள் சாப்பிட்டாலோ அது மாதிரி கனமா போயிடுது மேடம்.
0: ஓ, இந்த டாக்டர்
2: காரமான பொருள் சாப்பிட்றதுக்கும் அடி வயிறு கனமாக இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் அல்சர் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா மேல் வயிறு வலி எரிச்சல் அது மாதிரிலாம் இருக்கும். அடி வயிறு கனமாக இருக்குன்னா பேஷண்ட் கர்ப்பப்பையில் ஏதாவது தொந்தரவு இருக்கா, அவங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நார்மல் பீரியட்ஸாக இருக்கா,
0: கேஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம்.
2: கேஸ் ப்ராப்ளம்னா எதாக இருந்தாலும் அவங்க செக் பண்ணிக்கணும், செக் பண்ணணும். இது ஓரெல்லாம் நம்ம இது நார்மல்னு மட்டும் சொல்கிற மாதிரி இல்லை, என்னன்றதை செக் பண்ணி பார்த்துக்கணும். பட் காரமாக சாப்பிட்றதுக்கும் யூட்ரஸ்க்கும் கர்ப்பப்பைக்கும் சம்மந்தம் இல்லை. பட் அது ஒருவேளை கேஸ்ட்ரைட்டிஸோ சொல்ல அல்சர் ப்ராப்ளமோ அது மாதிரி ஏதாவது இருக்குதா என்னங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அடிவயிறு வலினா கர்ப்பப்பை முட்டைப்பை இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணும். யூரினரி பிளாடர், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அதனால பெயின் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கணும்.
0: ஓகே மேம், ஓகே மேம். மன்சூரா கேட்டுக்கிட்டீங்களா?
1: ஓகே மேம், தேங்க் யூ.
0: ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம். அடுத்தது பிசிஓஎஸ் அறிகுறி என்ன, இதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டீங்க, லைஃப் ஸ்டைல் தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்க. என்ன தீர்வு, அதாவது லைஃப்லாம் நம்ம வந்து அந்த டேப்லெட் எடுத்துக்கணுமா, இல்லை நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றினா டேப்லெட்டை நம்ம குறைச்சிக்கலாமா, இப்படி மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குது. விளம்பரத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர்,
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுறேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில் டீ தையும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்கள் தாத்தா சொல்லிக் கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி
0: சொல்லுங்க டாக்டர். நிறைய கேள்விகள் இருக்குது, ஆனால் இன்னும் நம்ம பாதி கூட கேட்கல அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். சொல்லுங்கள், பிசிஓஎஸ் பற்றின கொஞ்சம்.
2: பிசிஓஎஸ் தான் சொல்லுங்கள், பிசிஓஎஸ்க்கு ஒரு நிரந்தர தீர்வுன்னு ஒன்று கிடையாது. பிசிஓடிக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும், நம்ம வெயிட்டு கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா 90% வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம் செட்டில் ஆகிடும் அதுலேயே. பட் லைஃப் லாங் நீங்கள் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணுமா அப்படின்றது வந்து நம்மளோட பீரியட்ஸ் எப்படி கரெக்ட் ஆகுது அதனால வர்ற சைட் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் பிசிஓடினால நமக்கு வந்திருக்கு, சில பேருக்கு சுகர் வரலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி எடுக்கணுங்கிறது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சுருக்கோம், நம்ம பீரியட்ஸ் எப்படி கரெக்டாக வருது, ஓரளவுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை சைக்கிள்ஸ் வருது, மேஜராக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வெயிட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ரெகுலராக நீங்களாக ஹார்மோன்ஸ் போடுறத வந்து எடுத்துக்கூடாது. அன்லெஸ் நம்ம டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மட்டும்தான், பட் அதுக்கு ஹார்மோன்ஸ் ரெகுலராக எடுக்கணும். பட் லைஃப் லாங் ஹார்மோன்ஸுன்றது யூஷுவலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி இல்லை.
0: ஓகே, இப்போ சொன்னீங்க 2 மந்த்ஸ் வரது கூட பரவாயில்ல. இப்போ வந்து மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக எத்தனை நாள் இருக்கணும், 28-30 நாள்க்குள்ளே வந்துடணுமா? மா
2: எப்படி இல்லை, 25 to 35 days வந்து யூஸ்வலாக பரவாயில்ல.
0: ஓகே மேம், இப்போ வந்து இந்த பிசிஓஎஸ் வர்றதுனால எடை அதிகமாகுதா, இல்லை வெயிட் கெயின் எடை அதிகமாக இருக்கிறனால பிசிஓஎஸ் வருதா?
2: இது வந்து ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி, வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பிசிஓஎஸ், பிசிஓஎஸ் இருக்கிறதுனால வெயிட். ஸோ இது ஒரு சைக்கிள்,
0: ஒன்று போகாதுன்னு சொல்லுவாங்க.
2: அப்படிதான் ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை பிசிஓஎஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவோம் வெயிட்டை குறைச்சிடுங்க, அது வந்து அவ்வளோ ஈஸியே இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட் பார்ட் அது.
0: ஓகே மேம், ஓகே மேம். அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ
0: வணக்கம், வணக்கம் சொல்லுங்க.
5: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
5: நெடுங்காட்டுல வீரம் பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க ஐயா.
5: வணக்கம் மேடம். இப்ப கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் சென்று குழந்தை பிறக்கலன்னா டாக்டர்கிட்ட காட்டலாம், இல்ல சில பேருக்கு டாக்டர்கிட்ட காட்டாமயே குழந்தை பிறந்துடுது, அது ஒரு காரணம். இன்னொன்னு வந்து பெண்களுக்கு வந்து மென்சஸ் எத்தனை வயசு வரைக்கும் வந்தா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம், அதுக்குன்னு வயசு ஒரு நிர்ணயம் உண்டு. குழந்தை பிறந்த பிறகு சில பேருக்கு வந்து வயிறு பெருசா விடுது, அது என்ன காரணம் சொல்லுங்க. நான் ரேடியோல கேட்டு.
0: ஓகே, நன்றி, சொல்லுங்க டாக்டர். திருமணம் ஆகி எத்தனை வருடங்கள் வரைக்கும் நம்ம வந்து நார்மல் குழந்தை?
2: ஓகே, அதான் நான் சொன்னல முன்னாடி, நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ப்ரீவியஸ்லி நம்ம எல்லாமே நார்மல் அப்படின்னா நீங்கள் குழந்தைக்குன்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சு 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க. சப்போஸ் தான் அதாவது உங்களுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கு, பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இது வரைக்கும் தொந்தரவு இருந்ததில்லை, ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நமக்கு ஆல்ரெடி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, இது மாதிரி இரெகுலர் பீரியட்ஸோ, வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், நமக்கு இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இல்லை கோமாபிச்சு

0: சுகரோ பிபியோ ஏதோ ஒன்று இருந்துச்சு, நம்ம ட்ரை பண்ணியும் தங்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு 3 மந்த்ஸில் போகிறதுல ஒன்றும் தப்பு. பர்டிகுலர் டைம்லாம் ஒன்றும் இல்லை, பட் ஆவரேஜாக ஒரு 6 மந்த்ஸ் வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்தில். அண்டு
1: ஓகே மேம், இப்போ வந்து கன்சீவாக இருக்காங்கன்னு அவங்க செக் பண்ணிட்டாங்க, ஆனால் உடனே வந்து சில பேர் வந்து பார்த்துக்கலாம் போ டாக்டர்கிட்ட, அப்புறம் போய்க்கலாம் கொஞ்சம் நாள் கழித்து போய்க்கலாம் அப்படின்ட்டு இருந்துருவாங்க. அப்படி இல்லாமல் உடனே டாக்டர்கிட்ட செக் பண்ண போகணுமா? இந்த கர்ப்ப காலத்தில் இந்த ஸ்கேன் எடுப்பாங்க, உடனே நம்ம செக் பண்ண உடனே ஸ்கேன் எடுக்கிறாங்க, அதெல்லாம் எதுக்காக எடுக்கிறாங்க?
0: இது நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நமக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு அப்படின்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் வந்து 2 மந்த்ஸ் கழித்து அப்புறமா போய் காமிச்சிக்கலான்னு சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லை, நீங்கள் ஒரு 40 டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் போய் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா, நம்ம கர்ப்பம் வந்து கர்ப்ப பைக்குள்ளே தான் இருக்கா இல்லை டியூப்ஸில் இருக்கான்றத பார்க்குறது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா அது ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட். டியூப்பில் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் அது வெடித்து நமக்கு உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். ஸோ அதனால் நிறைய மிஸ் ஆகி வர்றது வந்து ரீசன் இந்த ஏர்லி ஸ்கேனை மிஸ் பண்ணுறது தான். ஸோ 40 டேஸில் நீங்கள் செக் பண்ணிக்கிறது, 35 to 40 டேஸில் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேட்டரி ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் உங்கள் கர்ப்ப பைக்குள்ளே கர்ப்பம் இருக்கான்றத பார்க்கறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நாங்கள் பீரியாடிக்கலாக நாங்கள் ஸ்கேன் சொல்லுவோம், 8 வாரத்தில் ஒரு ஸ்கேன் சொல்லுவோம், அது உங்களுடைய குழந்தையோட ஹார்ட் பீட் வந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு. அப்புறம் என்டி ஸ்கேனு ஒன்று சொல்லுவோம், இது வந்து 12 வாரத்தில் பார்க்கறது, குழந்தையோட தண்டு வடம் பார்க்கறது. அந்த என்டி ஸ்கேன் பார்த்துட்டு தான் டபுள் மார்க்கர் டெஸ்ட் பண்ணுவோம், குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கான்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட். அதுக்கப்புறம் 20 வாரத்துலேருந்து 22 வாரத்தில் அனாமலி ஸ்கேன் பண்ணுவோம், இது மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு பார்க்கறது. அதுக்கப்புறம் நம்ம க்ரோத் ஸ்கேன்ஸ் தான். ஸோ அது நம்மளுடைய குழந்தையோட வளர்ச்சி பொறுத்து நீங்கள் எவ்ரி 8 வீக்ஸோ 6 வீக்ஸோ நம்மளோட ப்ரெக்னென்சி எப்படி ப்ராக்ரெஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து நாங்கள் 2 ஸ்கேனோ 3 ஸ்கேனோ க்ரோத் ஸ்கேன் பண்ணிக்குவோம், குழந்தையோட வெயிட்டு அதோடைய ரத்த ஓட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. அந்த ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, வெயிட்டு ரொம்ப போட்டுறது குழந்தைக்கு அப்புறம், அது மெயினான ரீசன் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்குது. போஸ்ட்நேட்டெல்லாம் கொஞ்சம் சில எக்ஸசைஸ் எல்லாம் நாங்கள் சொல்லி கொடுப்போம், அந்த எக்ஸசைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம அந்த தசைகள்லாம் விரிஞ்சு போயிடுது இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணி அதை டோன் அப் பண்ணிக்கணும்.
1: ஆனால் அந்த நேரத்தில் வந்து இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுது இல்லையா?
0: கண்டிப்பாக
1: பின்னாடி இந்த பிரச்சனை வரும்போது தான் அதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும்.
0: கண்டிப்பாக.
1: ஓகேம்மா, இப்போ வந்து இந்த ஃபோலிக் ஆசிடும் மகளிரும் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த ஸ்கேன் சொன்னீங்க மேம், இந்த டியூப்பில் வந்து கருத்தரிக்கிறதுன்னு, இப்போ ரீசெண்டாக இது அதிகமாக கேள்விப்படுறோம், இது வந்து முன்னாடியும் வந்து இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கா, நம்ம பார்வைக்கு வராமல் இருந்திருக்கா, இல்லை இப்போ தான் இந்த பிரச்சனைகள் வருதா?
0: ஆமாம், முன்னாடி வந்து நான் சொன்னேன்ல, லேட்டாக போய் பார்த்துக்கலாம், இப்போ உடனே போனால் டாக்டர் மருந்து கொடுப்பாங்க அதை பண்ணுவாங்க, அப்போ இப்போ அப்படி இல்லை, சீக்கிரம் வந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து நிறைய முன்னாடி நிறைய அதை வெடித்து பேஷண்ட் நிறைய பிளட் லாஸ் ஆகி சிக்காகி தான் வருவாங்க. இப்போ அப்படி இல்லை, நிறைய வெடிக்கிறதுக்கு முன்னாடி டியூப்ல இருக்கிறப்பே நிறைய கண்டுபிடிச்சிடறோம். ஸோ நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சா அதை மருந்து மூலமாக கரைக்கிறதுக்கு கூட இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வெடிச்சு போய் வந்தோன்னா வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம சர்ஜரி பண்ணி நம்ம டியூபை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் முன்னாடி கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஒரு ஆப்ஷன் மருந்து மூலமா கரையுதாங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் புரியுது மக்களுக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வராங்க. பட் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 35 to 40 டேஸில் வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டர்.
1: அது மகளிரும் ஃபோலிக் ஆசிட்
0: சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு நீங்கள் இப்போ ஒரு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் அந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸை எடுக்க ஆரம்பிக்கலாம். அது நீங்கள் கர்ப்ப காலத்தில் 3 மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம்.
1: ஓகே மேம், ஓகே மேம். இப்போ வந்து இப்போ அதிகமாக கேள்விப்படுற விஷயங்கள், யூட்ரஸ் கட்டி நிறைய பேருக்கு கட்டி இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிலாம், இதுக்கு என்ன காரணம் மேம்? அந்த கட்டிகள் உருவாத்துக்கு என்ன காரணம்? அந்த நீர்க்கட்டியும் அந்த யூட்ரஸ் கட்டியும் ரெண்டும் ஒன்றா? நீர்க்கட்டிங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க முன்னாடி, யூட்ரஸ் கட்டிங்கிறது வேறு,
0: சினைப்பை கட்டிங்கிறது வேற, அது ஓவரியில வர்றது. யூட்ரஸ்ல வர கட்டிங்கிறது 90% வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள்னு சொல்லுவோம், அது வந்து யூட்ரஸ்ல வர கட்டி, கொழுப்பு கட்டின்னு சொல்லுவோம் சம்டைம்ஸ், அது பேஷண்ட்க்கு புரியுற மாதிரி அப்படி சொல்லுவோம். ஃபைப்ராய்ட்ஸ் வரலாம், அடினோமயமான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து யூட்ரஸில் வர கட்டி, இதெல்லாமே வந்து பயப்படுற மாதிரியான கட்டிகள் இல்லை. பட் ஆனால் எந்த கட்டியாக இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி அது பயப்படுற மாதிரி கட்டி இல்லையா என்னன்றத டாக்டர் சொல்லணும், அதை சொல்லி நம்ம ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணிக்கணும். பட் அது சம்டைம்ஸ் அறிகுறியே இல்லாமல் வந்துடும், சில பேருக்கு எந்த அறிகுறியுமே இருக்காது, ஏதாவது ஒரு டைம் வரப்ப நம்ம கண்டுபிடிச்சிப்போம் கட்டி நல்லா பெருசாகவே இருக்கும். சில பேருக்கு சின்ன கட்டிகளே சீக்கிரமாக சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம், லைக் நிறைய ப்ளீடிங் வர ஆரம்பிக்கலாம், பெயின் வர

0: பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும், சில பேருக்கு அறிகுறியே இல்லாமல் கூட ரொம்ப பெரிய சைஸ் கட்டி எல்லாமும் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது 30 இயர்ஸ்க்கு அப்புறம் ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணிக்கணும்.
1: வலியும் ஆனால் தெரியாதுன்னு
0: சில பேருக்கு அறிகுறி இருக்காது, எந்த அறிகுறியுமே இருக்காது.
1: ஓகே மேம். இப்போ உணவு முறைகள், வளர் இளம் பெண்களுக்கு தனியாக, கர்ப்பிணி பெண்களுக்கு தனியாக, மெனோபாஸ் காலத்தில் பெண்களுக்கு தனியாக, அந்த மாதிரி ஏதாவது உணவு முறையில் மாற்றங்கள் இருக்கா? எல்லாம் பொதுவாக எல்லாரும் ஒரே சாப்பாடு சாப்பிடலாம்
0: அப்படி இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கால்சியம் புரோட்டீன் நிறைய கொடுக்கணும், அதாவது அந்த 18 இயர்ஸ். கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க, அதனால ரெண்டு பேருக்கு நிறைய சாப்பாடு கொடுங்க அப்படி இல்லை. அவங்களுக்குமே அந்த டயட் சார்ட் கொடுப்போம். யூஸ்வலாக இவ்வளோ புரோட்டீன் எடுத்துக்கணும், இவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும். அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ சுகர், பிபி அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான டயட் சார்ட் கொடுப்போம். மெனோபாஸ் ஆன டைமில் வந்து இந்த கால்சியம், வைட்டமின் D3, வைட்டமின் B12 அந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கணும்.
1: ஓகே. நான் கேட்கணும் நினைத்த ஒரு கேள்வி மறந்துட்டேன். நீங்கள் சொன்னீங்க இப்போ கர்ப்பகால சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு கூட கர்ப்ப காலத்தில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: கர்ப்ப காலத்தில் சுகர் வந்து இப்போ ரொம்ப நிறைய பேருக்கு வருது, ஆல்மோஸ்ட் 3ல் 1 வந்து டயபெட்டிக்காக இருக்காங்க. இதுக்கு ரீசன் வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கான், சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சியில் வரும். அது மோஸ்ட்லி 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணோன்னா அது போயிடும். பட் ஆனால் ரெகுலராக அவங்களுக்கு சுகர் வரதுக்கான ஒரு டெண்டன்சி இருக்கும். ஸோ ரெகுலராக சுகர் வந்து அவங்க செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி பிபி, அதுவும் வந்து இப்போ ப்ரெக்னென்சியில் நிறைய பேருக்கு வருது, டுவர்ட்ஸ் ஒரு 9 மந்த்ஸ்க்கு மேலே நிறைய பேர் வருது, சில பேருக்கு சீக்கிரமாகவே வருது. பட் அந்த சுகர் பிபி ரெண்டுமே வந்து ரெகுலராக மெடிசின்ஸ் எடுத்து டாக்டர்கிட்ட ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். மெடிசின்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பயப்படவே கூடாது. சுகரோ பிபியோ அதிகமாக இருந்தால் அதனால வர சைட் எஃபெக்ட்ஸ் தான் ஜாஸ்தியே தவிர, பட் மெடிசன் எடுக்க பயப்படக்கூடாது. அதே மாதிரி தைராய்டு வந்து ப்ரெக்னென்சியில் நமக்கு ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால நிறைய பேருக்கு தைராய்டு மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். அது குழந்தைக்கு சில பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்காக கொடுக்கறது. ஸோ தைரியமாக உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சுகர் பிபி தைராய்டு டேப்லெட்ஸை எடுத்துக்கலாம்.
1: ஓகே மேம். இப்போ அந்த கர்ப்பகால தைராய்டு வந்து குழந்தை பிறந்தக்கு வர சரியாயிடுமா, மறுபடியும் அந்த தைராய்டு வர வாய்ப்பு இருக்கு?
0: நம்ம உடலுக்கு கொஞ்சம் ரெக்குயர்மெண்ட் நிறைய ஆகும் தைராய்டு. ஸோ அதனால ப்ரெக்னென்சியில் தேவைப்படும். அண்ட் அது நாங்கள் ரெகுலராக டெஸ்ட் பண்ணி மானிட்டர் பண்ணி எவ்வளோ நேரத்துக்கு பால் கொடுக்குற டைம்லையும் கொஞ்சம் தேவைப்படலாம். ஸோ மானிட்டர் பண்ணி குறைப்போம்.
1: ஓகே. நிகழ்ச்சி நிறைவா மகளிர் நலன் குறித்து எங்களுக்கு ஒரு ஆலோசனைகள் சொல்றீங்க, ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுங்கம்மா.
0: என்ன சொல்கிறது, நம்ம வந்து எல்லாரையும் கவனிச்சிக்கிறப்ப வந்து நம்ம உடம்பை வந்து நம்ம நிறைய பேர் கவனிச்சிக்கிறது இல்லை. அது பிரச்சனை கொடுக்கும் போது தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அது பிரச்சனை கொடுக்கறதுக்கு முன்னாடி காமிச்சிக்கிறது பெட்டராக இருக்கும்.
1: தேங்க்யூ மேம் ரொம்ப நன்றி மேம். நிகழ்ச்சிக்கு வந்து இது வரைக்கும் ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமே சூழ்க நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, இன்றைய நலமே சூழ்க நிகழ்ச்சிக்காக பங்கேற்றார் மயிலாடுதுறை தனியார் மருத்துவமனை மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவ வல்லுநர் டாக்டர் கேத்தரின் சிந்துஜா ராஜேஷ் அவர்கள்.

நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் இன்று பகல் 12:10 மனதில் நின்றவை 12:50 ஜெயங்கொண்டம் ராமோநகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். பங்கேற்பவர் செல்வி வி. சஷ்மிதா. 1 மணிக்கு திறன் அறிவோம். 1

இணைந்து மேம்படுவோம். உலக இளைஞர்கள் திறன்கள் தினத்தையொட்டி காரைக்கால் புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப கழக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புத்துறை பொறுப்பாளர் பேராசிரியர் முனைவர் பி சுரேந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில், 2:05 அச்சாணி சமையல் விருந்தோம்பல் தொழில் செய்து வரும் கோட்டிச்சேரி பி கணேஷ் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 கோபால் பல்புடியின் லைக் ஷேர் கமெண்ட். மாலை 4 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஊரும் உணவும். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன்புலம் பாப்பரெட்டி குத்தகை என்ற கிராமத்திலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் ஊரும் உணவும். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். ஐந்து 15 மறைமலை அடிகளாரின் பிறந்தநாள் உரை படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொலமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவகர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. நலமாய் வாழ பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் இசை தூரிகை. இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். கறவை மாடுகளில் சினை சார்ந்த பிரச்சினைகளும் செயற்கை முறை கருவூட்டலின் பயன்களும். மயிலாடுதுறை மாவட்டம் பொம்புகார் பாரம்பரிய இன கால்நடை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பப்லு அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம். இரவு 8 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 8:30 கோபால் பல்படியின் காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். இரவு 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை. காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10 மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும். பதினொரு மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தொயிலும் முன். FM எக்ஸ்பிரஸ் கேட்டோம்.

0: தற்போதைய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நிகழ்ச்சியின் தொடக்கமாக தேவி ஸ்ரீ பிரசாத் குரலில் சச்சின் படப்பாடல் இவர்களுக்காக வருகிறது. அரியலூர் மாவட்டம் மாண்டிமடம் பத்மாநிலமேகம் அப்சரா நீலமேகம் சிலுவைச்சேரி சிவாஜி சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ்.

மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சொல்லை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஷபீர் இசையில் நரிஷையர் ரீட்டா பாடிய சகா பாடல் இவர்களுக்காக வருகிறது. நனிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், இலானி சாய்வெண்பா, ஆதிரா, இனியா.

0: நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன்ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோநகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். நாளை காலை 11 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலையின் மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியில் இணை தொடர்ந்து கேட்கலாம் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் சோனு நிகாம் சாய்ந்தவி பாடிய சகுனி படப்பாடல். இவர்களுக்காக கோமல் சித்தாம்பூர், ராஜாங்கம் செல்வம், விஜயா செல்வம், சதீஸ்வரன், மிருதாஞ்சனி, கார்த்திகா.

0: பெரிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் வழிகாட்டுதலுடன் ICAR இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் CSR கான்க்ளே 2026 முன்னிட்டு நாளை 15/7/2026 புதன்கிழமை அன்று கிசான் சாரதி மொபைல் செயலி தேசிய விவசாயிகள் கருத்து கணிப்பு அதாவது நேஷனல் போல் நடைபெற உள்ளது. இதில் பங்கு பெற விவசாயிகள், பண்ணை மகளிர், கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் சுய உதவி குழு உறுப்பினர்கள் என அனைத்து தரப்பினரும் கிசான் சாரதி மொபைல் செயலியினை கூகுள் பிளே ஸ்டோரின் மூலம் பதிவிறக்கம் செய்து பதிவு மற்றும் சுய விவரத்தை முழுமையாக பூர்த்தி செய்து பின்னர் தங்கள் மாவட்டத்தில் அருகிலுள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கருத்து கணிப்பு நடைபெறும் நாளை 15/7/2026 புதன்கிழமை மதியம் 2:30 முதல் 4 வரை மட்டுமே. இச்செய்தியினை வெளியிட்டோர் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் வேளாண் அறிவியல் நிலையம் மாத்தூர் காரைக்கால் மற்றும் சிக்கல் நாகப்பட்டினம்.

0: இக்கருத்து கணிப்பில் விவசாய பெருமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பயனடைய கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: நாகப்பட்டினம் மாவட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் குறித்த செய்தி. உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் வட்டத்தில் இன்று முதல் நாளை காலை 9 மணி வரை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நிலை அலுவலர்களால் ஒவ்வொரு கிராமங்களிலும் உள்ள அரசு அலுவலகங்கள் அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்தான கள ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற உள்ளது. இத்திட்டத்தின்படி நாகப்பட்டினம் மாவட்ட வட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம், திருமருகல், கங்களாஞ்சேரி, தெற்கு பொய்கைநல்லூர் மற்றும் திருக்கண்ணபுரம் ஆகிய 5 சரகங்களிலும் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் ஆய்வு செய்ய வரும் மாவட்ட நிலை அலுவலர்களிடம் பொதுமக்கள் தங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் தேவைகள் குறித்து கோரிக்கை மனுக்கள் வழங்கிடலாம். மேலும் திருமருகல் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இன்று மாலை 5 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு கலந்தாலோசனை கூட்டம் நடத்தப்பட உள்ளது. எனவே நாகப்பட்டினம் வட்டத்தில் நடைபெற உள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஏஆர் ரஹ்மான் இசையில் ரீனா பரத்வாஜ் பாடிய சர்க்கரை கட்டிப்பட பாடல். இவர்களுக்காக திரிபுவனம் லட்சுமி ரவி, சத்யபாமா, அலமேலு மங்கை, விஜயன், நரசிங்கன்பேட்டை ஐயப்பன் ஆகியோர்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில். நாளை மாலை 6:20 நாச்சர்கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது.
1: உபயோகப் பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.

0: வசந்தன் கோவில் 49 ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
1: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரிட்டனுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் 99% பொருட்களுக்கு 100% வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டின் ஜவுளித்துறை, தோல்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர், விவசாயிகள் உள்ளிட்டோர் பெரிதும் பயனடைவார்கள் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம்

0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதன் விளைவாக வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய மைல்கல்லாக திகழ்வதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் விவசாயிகளும் வேளாண் துறையினரும் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதை அடுத்து சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டன் துணை தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ள பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்த விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் தமிழகத்தின் கரூரில் நடைபெற்ற பிரிட்டனுக்கு ஜவுளிப் பொருட்களை அனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கோவை மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஸ்ரீதர் பங்கேற்று பேசினார்.
1: பேசிக்கலி இந்த எஃப்டிஓட அட்வான்டேஜ் என்னன்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட காம்படிட்டிவ்னஸ்ல உள்ள பங்களாதேஷ், சைனா, மற்ற கண்ட்ரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ப்ராடக்ட்டோட நம்மளோட ப்ராடக்ட் காம்படிட்டிவ்னஸ் ஜாஸ்தியா இருக்குது. காரணம் என்னன்னா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா யூகேல வந்து ஜீரோ டு டாக்ஸ்ல போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் அங்க அந்த கண்ட்ரில இருக்காவாசி நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்குமே. ஸோ எல்லாரும் காம்படிட்டிவ் எட்ஜ் ஓவர் அதர் கண்ட்ரிஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன். செகண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வி டிட் ஆல்மோஸ்ட் 800 crores ஃப்ரம் கரூர். ஸோ இந்த இந்தியா யூகே செட் ஆனால அக்ரிமெண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி டபுள். வி ஹோப் இட் வில் பி டபுள். கண்டிப்பா வந்து 1600 crores பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கா வச்சு நம்ம கரூர்லேருந்து பண்ணோம்னா டெஃபினட்டா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிஜிஎஃப்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் அவர் மெயின் மோட்டோ.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எளிமை, நேர்மை, தன்னலமற்ற மக்கள் சேவை ஆகியவற்றின் உயரிய அடையாளமாக திகழ்ந்தவர் காமராஜர் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெறும் நோக்கில் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை தொடங்கி ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு அவர் வழிவகுத்தார் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி, கல்வி, ஏழை எளியோரின் நலன் போன்றவற்றில் அவரது பங்களிப்பை நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், தேசத்தை முன்னேற்றக்கூடிய ஒரே சக்தி கல்வி என்பதை நம்பிய அவர், எளிய குடும்பத்தினரின் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்து புரட்சி செய்தவர் காமராஜர் என்று கூறியுள்ளார். தமிழகம் இன்று அடைந்திருக்கும் பல்வேறு வளர்ச்சிகளுக்கு வித்திட்டவர் காமராஜர் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவிலிருந்து திரு மன்சூர் அலிகானும், மத்திய பிரதேசத்திலிருந்து திரு ரஜ்னீஷ்குமார் அகர்வாலும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். உலக இளையோர் திறன் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளையோரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று

0: தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் நவீன திறன் பயிற்சி பெற்று இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி உத்தரப்பிரதேசம், டில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. திறன் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 2015 ஆண்டு இதே நாளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி திறன் இந்தியா இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இளையோருக்கு திறன் பயிற்சி அளித்து தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான பயிற்சி பெற்ற பணியாளர்களை வழங்குவதற்காகவே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் 6 கோடி இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திறன் இந்தியா இயக்கத்தின் மூலம் ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். தேசிய புலனாய்வு முகமை மகாராஷ்டிராவில் நடத்தும் புலனாய்வு வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மகாராஷ்டிரா மாநில அரசுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் இது தொடர்பான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மும்பை மாநகர நீதிமன்றத்தின் வளாகத்திலேயே இந்த வழக்குகளை விசாரிக்க இடம் ஒதுக்கப்படவுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் இந்த சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படவுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் ஐநா மீதான மக்களின் நம்பிக்கை குறைய வாய்ப்புள்ளதாக கூறினார். 80 ஆண்டுகள் பழமையான ஐநாவின் சட்டங்கள் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள போதுமானதல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து நாடுகளும் வளர்ச்சியடைவதற்கு பொருளாதார உதவி வழங்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச நிதி நிறுவனங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க வேண்டும் என்றும் திரு ஹரீஷ் வலியுறுத்தினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. அட்லாண்டாவில் இப்போட்டி நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. இலங்கைக்கு எதிரான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 257 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக தற்போது ஆட்டம் தடைபட்டுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசியக்கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி 2:30 தொடங்குகிறது. நேற்று நடைபெற்ற ஓமனுக்கு எதிரான 2வது ஆட்டத்தில் 99-17 என்ற புள்ளி கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. ஜம்மு காஷ்மீரில் வரும் சனிக்கிழமை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு பகுதியில் கனமழையால் செனா பள்ளத்தாக்கு, பீர்பாஞ்சல் மலைப்பகுதிகளில் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் இடையே இன்று அமலுக்கு வந்துள்ள விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் பலர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இளையோரின் ஆற்றல் நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமோநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தலை நிகழ்ச்சியில நம்ம

0: சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: வி சஷ்மிதா.
0: எந்த ஸ்கூல்ல என்ன சொல்ல படிக்கிறீங்க?
1: GPS கீழே. I am studying 4th standard.
0: சரிங்கம்மா, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்லதா இருக்கீங்க?
1: இன்னைக்கு காமராஜரோட பிறந்த நாளுக்காக அவங்கள பத்தின ஒரு பாடல் பாட போறேன்.
0: எங்க பாடுங்களே?

0: சன திட்டம் தந்தவராம், பாரினை செழிக்க வைத்தவராம், கர்ம வீர என்றிவரை நித்தமும் நாமும் போற்றிடுவோம். கர்ம வீர என்றிவரை நித்தமும் நாமும் போற்றிடுவோம்.
1: அடுத்ததா காமராஜர் ஐயா, சிறு குறிப்பு சொல்றதா இருக்க. இவருடைய இயற்பெயர் காமாட்சி. இவங்க ஜூலை 15, 1903 விருதுநகர்ல பிறந்திருக்காங்க. 1954 தமிழகத்தை வர முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல பள்ளிக்கூடங்களை தொடங்கி ஏழை குழந்தைக்கு கல்வின்னு தந்திருக்காங்க. பள்ளியில படிக்கிற குழந்தைக்கு மதிய உணவுத்தக இவங்கதான் கொண்டு வந்தாங்க. இதனால இவங்க கர்ம வீரர், பெருந்தலைவர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி, இப்படி பல பேரால போற்றப்பட்டாங்க. சிறந்த ஆட்சி அமைச்சத்துக்காக பாரத ரத்னா விருதும் வாங்கியிருக்காங்க.
2: சூப்பர். காமராஜர் ஐயா பத்தி சொல்லிருக்கீங்க, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா பாப்பா? நீங்க படிச்சு பெரியவரலாம் பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: ஐ பிகம் எ கலெக்டர்.
2: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
1: நன்றி.
3: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கோட்டம் டிராமோ நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ராமோநகை மாளிகை ஜெயங்கொண்டம்,
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமோநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமோநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்னிசை.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:05 அச்சாணி. சமையல் விருந்தோம்பல் தொழில் செய்து வரும் கோட்டுச்சேரி பி கணேஷ் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன் புலம் 2 பாப்புரெட்டி குத்தக என்ற கிராமத்திலிருந்து நேரடியாக

இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம். கறவை மாடுகளில் சினை சார்ந்த பிரச்சனைகளும் செயற்கை முறை கருவூட்டலின் பயன்களும். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பாரம்பரிய இன கால்நடை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பப்ளு அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரும் பகல் ஒரு மணி.

சுயநலமற்ற உழைப்பும் நேர்மையும் இருந்தால் எந்த ஒரு தேசமும் மிக வேகமாக முன்னேறும். கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பொன்மொழியோடு தொடங்குவோம் நிகழ்ச்சியினை.

0: ஆம் நேர்களே, உலக இளைஞர் திறன்கள் தினம் சிறப்பு நிகழ்ச்சி. காரைக்கால் புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப கழக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புத்துறை பொறுப்பாளர் பேராசிரியர் முனைவர் பி சுரேந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. நம்ம நிலையத்துக்கு டாக்டர் பி சுரேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதாவது தேசிய தொழில்நுட்ப கழக என்ஐடியில் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புத்துறை பொறுப்பாளர் பேராசிரியர், கணினி அறிவியலில் பேராசிரியராக இருக்காங்க. அதோட டெக்னிக்கல் ஸ்பீச்லாம் நிறைய நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே டாக்டர், நான் அறிமுகம் பண்ணது போதும் தானே, இன்னும் நிறைய நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க.
1: தேங்க்யூ மேடம். மேடம் ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க, எனக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க.
0: ஆஹா, அதை விட்டுட்டேன்னு சொல்கிறீங்களா? சந்தோஷம் டாக்டர், சந்தோஷம். இன்னைக்கு வந்து வேர்ல்டு யூத் ஸ்கில் டே, இதுக்காக இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்கணும். அந்த ஸ்கில் சார்ந்த நாலேஜ் இளைஞர்களுக்கு இருக்குதா, அது சம்மந்தமான இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். இப்போ வந்து வேர்ல்டு யூத் ஸ்கில் டே அப்படின்னா எதுக்காக கொண்டாடுறோம், இதை பற்றின கொஞ்சம் விஷயங்கள் எங்களுக்கு தேவை. எதற்காக கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம், இதனால் என்ன நன்மை, இந்த தினம் கொண்டாடுறனால என்ன நமக்கு நன்மை இருக்குது சொல்லுங்கள் டாக்டர்.
1: அதான் மேடம், இப்போ என்னன்னா 2015 யுனைடெட் நேஷன்ஸ், அது ஐக்கிய நாடு சபையை வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து, அதாவது நம்பர் ஆஃப் டிகிரி ஹோல்டர்ஸ் நிறைய பேர் வராங்க, பட் ஆனால் அவங்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால, அந்த எம்ப்ளாயபிலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் தேவை, தட்ஸ் கால் அஸ் வொக்கேஷனல் ட்ரைனிங், வேலைவாய்ப்பு தொழில் பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரைனிங்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணணுங்கிறதுக்கோசரம் அந்த யூத் ஸ்கில் டேங்கிறது கொண்டு வந்தாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து யூத் ஃபார் ஷேப்டு ஃபியூச்சர், ஃபியூச்சருக்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி யூத் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறத இந்த வருஷத்துக்கான தீம்.
0: அதான் யூத் ஃபார் ஷேப்டு ஃபியூச்சர்,
1: ஷேப்டு ஃபியூச்சர்.
0: ஓகே சார், இதனால் நமக்கு என்ன நன்மைகள், இந்த இதில் என்னென்னலாம் வந்து செயல்பாடுகள் இருக்குது இந்த தினம், என்ன மாதிரியான சொல்லுங்கள் டாக்டர்.
1: அதான் மேடம், இப்போ என்னென்னா இப்போ நிறைய கண்ட்ரிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்துலேயுமே வந்து ஹைலி டெவலப்டு கண்ட்ரிஸ் அவங்க, ஸ்வீடன், நார்வேலாம், ஃபின்லாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே அங்கே லிவிங்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம். பட் அந்த கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் தராங்க. ஸோ ஃபின்லாண்டு, நார்வேலும் ஃப்ரீ எஜுகேஷன் தராங்க. ஸோ அதனால் தே ஆர் ஏபிள் டு கெயின் திஸ் ஒன். அதே மாதிரி சிங்கப்பூர், ஜெர்மனி, யூனிவர்சல் கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒகேஷனல் ட்ரைனிங்கிறது வந்து அவங்க கருக்கத்திலே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து தே கேன் ஏபிள் டு எப்படி சொல்கிறது, கரிக்குலம் ஸ்கூல்லேருந்தே வந்து அந்த ட்ரைனிங், ஸ்கூல் காலேஜ் லெவலேருந்தே அந்த படிப்பு மட்டும் இல்லாமல்
0: இந்த
1: சிலபஸோடு அந்த ட்ரைனிங்கும் சேர்த்து தராங்க. தொழில் பயிற்சின்னு சொல்லுவோம், அதுவும் அவங்க கரிக்குலமோடய இதாக இருக்குது. அதனால் அவங்களால வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, கடைசியில் தே வென்ட்டு இப்போ வந்து இதனால் மாடல்னா சிங்கப்பூர் தான் சொல்லுவோம், அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்களாம் வந்து இந்த கரிக்குலம் கூடயே வந்து எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க, தொழில் பயிற்சி. அது வொக்கேஷன் ட்ரைனிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு.
0: இப்போ பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு துறை இன்சார்ஜாக இருக்கீங்க, இதோட முதன்மை நோக்கம் என்ன, செயல்பாடுகள் என்ன?
1: மேடம், நாங்கள் பிளேஸ்மெண்ட்டு டிவிஷனில் இருக்கேன், நான் ப்ரொஃபஸர் இன்சார்ஜாக இருக்கேன். பட் இங்கே எங்களோட இது என்னன்னா, பசங்களை வந்து என்ஐடியில் வந்து நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கான எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கணும், நிறையா சாஃப்ட் ஸ்கில்ஸு, அதர் ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே நான் டெவலப் பண்ணணும். இதே மாதிரி ரெசியூம் பார்த்தீங்கன்னா, ரெசியூமே வந்து 80s ஸ்கோருன்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரியாது, அப்ளிகண்ட் ஸ்கோருன்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரைனிங் ஸ்கோருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கோர் வந்து எல்லா இடத்துலையும் கம்பெனிலையுமே செக் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அந்த ஜாபுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கீங்களா, உங்கள் ரெசியூம் சூட்டபுளாக இருக்கா, அந்த ஸ்கோர் 75 மேலே வந்தால் தான் உங்கள் ரெசியூமே ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரே ஒருத்தருமே வந்து ஒரே ரெசியூம் எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ண முடியாது.
0: இப்போ ஒரு கம்பெனி மாதிரி சொல்லுன்னா, உங்களுக்கு டிசி மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்டாக வச்சுருக்கீங்களோ அப்படி சொல்கிறீங்களா?
1: இல்லை, ரெசியூம் ப்ரிப்பரேஷனில் இருந்து அவங்க வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இந்த ஜிடி, அப்புறம் இன்டர்பர்சனாலிட்டி ஸ்கில்ஸு, இப்படி வந்து ஒரு ஹச்ஆர்ட் எப்படி ஆன்சர் பண்ணணும், அவங்க வந்து என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஹேவியர், ஆட்டிடியூட் எப்படி

0: இப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அவங்களோட நம்மளோட இது என்ன சொல்கிறது நம்ம எப்படி மூவ் பண்ணுறோம் ஹேண்ட் மூமெண்ட்டை மற்ற எல்லாமே வந்து அதில் வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி டெவலப் பண்ணணும் அந்த மாதிரிங்கிற எல்லாமே நம்ம வந்து ட்ரெயின் தான். அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, டெக்னிக்கல் இன்டர்வியூவில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணணும், அதே மாதிரி ஆப்டிடியூட் ஸ்கில்ஸு, ஸோ எல்லாமே நம்ம வந்து ட்ரெயினிங் கொடுக்குறோம்.
1: இப்போ வந்து அந்த புள்ளி விவரங்கள் அப்படின்னு இருக்கு நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு இந்த ஸ்கில் இருக்குதா, ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குதா?
0: இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப படிப்பறிவு அதிகமாக இருக்கிற மாநிலம்னு பார்த்தீங்கன்னா கேரளா. பட் அங்கே தான் அன்எம்ப்ளாயபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. 18% வந்து ஒரு 2 வருஷம் வந்து 18% அன்எம்ப்ளாய்டு. அங்கே 96% வந்து லிட்ரி நல்லா படித்தவங்க, கல்வி அறிவு பெற்றவங்க. பட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைவாக இருக்குது. அதாவது இந்தியாவிலேயே வந்து அதிகமாக வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலம்னா கேரளா, அடுத்தது கோவா, மற்ற கண்ட்ரி.

0: எம்ப்ளாய்டு அவங்க 96% வந்து லிட்ரி நல்லா படித்தவங்க, கல்வி அறிவு பெற்றவங்க. பட் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைவாக இருக்குது. அதாவது இந்தியாவிலே வந்து அதிகமாக வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலம்னா கேரளா, அடுத்தது கோவா, மற்ற கண்ட்ரிலாம் இருக்குது, மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. உத்தரப்பிரதேஷ்லாம் வந்து அன்எம்ப்ளாயபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. பீகாரில் வந்து படிப்பறிவு பெற்றவங்க கம்மி, பட் அன்எம்ப்ளாயபிலிட்டியும் அங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஸ்கில்ஸ் வந்து அங்கே வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும், அதுக்கான ப்ரொவிஷன் இருக்காங்கிறது பார்க்கணும். ஸோ அந்த ட்ரெயினிங் அந்த ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம இப்போ கரண்ட்டாக வந்து என்ன இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதுக்கான ஸ்கில்ஸ் நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம வந்து எம்ப்ளாயபிலிட்டிக்கு வந்து நம்ம ரெடின்னு சொல்லுவோம். அப்போ தான் நம்ம வந்து ஜாப் கிடைக்கும்.
1: இப்போ இந்த திறன் மேம்பாடு ஏன் அவசியம் அப்படின்னு இதோலேயே சொல்லிட்டீங்க நீ, அப்போதான் ஜாப் கிடைக்கும், நம்ம அந்த ஸ்கில் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு. எந்த வகையான ஸ்கில்ஸ் வந்து அவசியம், எந்த வகையான திறன்கள் வந்து இளைஞர்கள் வளர்த்துக்கணும்?
0: அதாவது என்னென்னா மேடம், இப்போ வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் அண்ட் டீம் ஒர்க்கு, ஸோ இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங்கு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இதுவும் ஒன்று செக் பண்ணுறாங்க. இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து காமாக ஹேண்டில் பண்ணுறாங்களா, ஸோ அந்த மாதிரி எல்லாம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க.
1: ஓகே சார், ஓகே சார். இப்போ நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, பர்சனாலிட்டி, இதில் நம்ம விளக்கமாக விரிவாக சொல்ல போகிறீங்க.
0: ஓகே,
1: இதெல்லாம் வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே சார், இப்போ வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு பட்டப்படிப்பு மட்டும், ஒரு டிகிரி மட்டும் போதாதா சார்?
0: மேடம், டிகிரி மட்டும் வந்து என்னென்னா ஒரு டோர், ஒரு ஓப்பனிங்க்கு தான் அது. நீங்கள் வந்து டோர் ஓப்பன் ஆகும், உங்களுக்கு ஜாபுக்கான டோர் ஓப்பன் ஆகும். பட் அங்கே அந்த நீங்கள் வந்து நிறைய பேர் அது ஓப்பன் ஆகிருக்கும், நிறைய பேர் அது வருவாங்க. பட் அது யாருக்கு ஜாப் கிடைக்கணும், அந்த ஸ்கில்ஸ், அடிஷ்னல் ஸ்கில்ஸ் கெயின் பண்ணால் தான் நாம் வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து என்ன தேவையோ அந்த ஸ்கில்ஸ் நமக்கு வேணும். இப்போ பேசிக்ஸ் வந்து டிகிரி வந்து நம்ம வந்து இட் வில் கிவ் த பேசிக்ஸ், பட் அடிஷ்னலாக நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம வந்து அந்த ஜாபுக்கான ரிக்குயர்மெண்ட்டை நம்ம மேட்ச் பண்ண முடியும்.
1: ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பேராசிரியராக இருக்காங்க, அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கீங்க. இப்போ வந்து முன்னாடிலாம் நாங்கள் படிக்கும் போது ஒரு டிகிரி படிக்கிறோம் அப்படின்னாலே ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஒரு ஸ்கில்லாக இருந்தது. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து இன்னொரு கோர்ஸ் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க, சிலபஸ் தாண்டி ஒரு கோர்ஸ் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அட்வான்ஸாக வந்துகிட்டே இருக்கிறனால அப்படியா, அதனாலயா?
0: அதான் மேடம், இப்போ வந்து டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ போனது வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்னாங்க, இப்போ ஜெனேங்கிறாங்க, அடுத்தது வந்து வைப் கோடிங்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் படிக்கிறது வந்து நாளைக்கு வந்து அப்சல்யூட் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ லைஃப் லாங் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ தட் இஸ் கால்ட் லேர்ன் அப்ஸ்கில் தென் ரீஸ்கில் அப்படின்னா, என்னன்னா நாம வந்து இப்போ லேர்ன் பண்றோம், ஒரு ஜாபுக்கு போறோம், அப்ஸ்கில்னா அந்த ஜாபுக்கு இன்னும் அடிஷனலா நாம வந்து அங்க வந்து நாம வந்து ஜாப் கிடைச்சாலுமே நாம லேர்ன் பண்ணி நாம வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணும். அந்த டெக்னாலஜிக்கு இன்னும் அடிஷனலா என்ன தேவைப்படுமோ அதை அப்ஸ்கில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டெக்னாலஜி இன்னைக்கு நீங்க இருக்கிற டெக்னாலஜி உங்களுக்கு அப்சல்யூட் ஆகலாம். ஸோ அப்போ நீங்க வந்து ரீஸ்கில் பண்ணிக்கணும். அடுத்து வேற என்ன டிமாண்ட், என்ன அடுத்த மார்க்கெட்டுக்கு அடுத்து 5 இயர்ஸ்க்கு என்ன டிமாண்டோ அதுக்கு நம்ம வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணும். ஆமாம், அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும்.
1: இப்போ நம்ம ஒரு பாட்டு ஒன்று கேட்கலாம். அதாவது யூத் ப்ரோக்ராம்னால யூத் படத்துலேருந்து பாட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா?
0: ஆமாம் மேடம்.
1: சக்கர நிலவே பாட்டு கேட்டீங்க.
0: ஆமாம்,
1: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: ஆமாம்,
1: பாட்டு கேட்போம்.
0: என் ஃபேமிலியில் வந்து நானும் மிஸ்ஸஸ் பிள்ளைங்க எல்லாருமே விஜய் ஃபேன், தளபதி விஜய் ஃபேன்.
1: ஆ சரிங்க, பாட்டு கேட்போம். பாட்டு கேட்போம். ஓகே சார்.

0: சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
8: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
8: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
8: காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
11: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
8: மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு. நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுத்து.
12: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
8: நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீன் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
13: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
8: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: நேர்களே, காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி உலக இளைஞர் திறன்கள் தினம். அதனையொட்டி திறன் அறிவோம், ஒன்றிணைந்து மேம்படுவோம். காரைக்கால் புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப கழக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புத்துறை பொறுப்பாளர் பேராசிரியர் முனைவர் பி சுரேந்திரன் அவர்கள் பங்கு பெற்று நம்முடைய சந்தேகங்களுக்கு, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இப்போ ஏஐ பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஏஐ வந்து வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு வந்து இன்றியமையை தான் ஆகிவிட்டது. முன்னாடிலாம் வந்து ஏஐ வந்து என்ன போகுது அப்படின்னு கூட நினச்சிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே வந்து ஏஐ மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு பயம் வருது, இப்போ ஏஐ மூலமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குறையுமா, ஹியூமன் பீயிங் மனிதர்கள் குறையுமா?
14: நல்ல நல்ல
8: வருது, என்ன சொல்ல போறீங்க டாக்டர்?
14: நல்ல கேள்வி மேடம். நான் நிறைய காலேஜஸ் பிஓஎஸ் மெம்பராக போயிருக்கேன், நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புள் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அவங்களோட, ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் வந்து அந்த நிதி தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜென்ரலாக வந்து ஏஐனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும் கொஞ்ச நாளில். பட் யாருக்கு கிரியேட் ஆகும்னா, ஏஐ தெரிஞ்சவங்க தான் ஜாப்லேருந்து நிலைத்து இருக்க முடியும். ஏஐ தெரியாதவங்க வந்து ஜாப்லேருந்து சர்வே பண்ண முடியாது. ஸோ ஏஐ ஸ்கில் வந்து கண்டிப்பாக தெரியும், எப்படி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலேருந்து எப்படி இந்த ஜெனரேட்டிவ் ஏஐலேருந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து சர்வே பண்ண முடியும். அந்த ஜாப்ஸ் வந்து மோர் கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னொரு அந்த 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஏஐனால ஜாப்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். அதே மாதிரி ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கு வந்து நிறையா தண்ணி செலவாகுது, கரண்ட்டு நிறையா செலவாகுது. பட் அதோட இப்போ வரைக்கும் வந்து அவங்க போட்ட முன்னாடி வந்து எடுக்க முடியல எல்லா கம்பெனிஸுமே. பட் அதோட யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ எல்லாமே நம்ம எதுனாலுமே சேட் ஜிபிடியோ இல்லை ஜெனரலாக தான் எல்லாம் கேட்குறோம். ஸோ அது வந்து இப்போ வந்து நம்மளோட லைஃப்போட ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியாக ஆயிடுச்சு. அது ஈவன் ஒரு இன்சூரன்ஸோ இல்லை இதை பற்றியோ ஒரு ஃபோன் நம்பரோ எதுனாலுமே நம்ம வந்து சேட் ஜிபிடியில் தான் நம்ம கேள்வி கேட்போம், ஒரு குவஷனுக்கான ஆன்சரோ. ஸோ இந்த ஏஐ வந்து நாலேஜ் இருந்தால் தான் சர்வே பண்ண முடியும். இப்போ எல்லா டெக்னோ எல்லா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஏஐ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மெக்கானிக்கல் இருந்து எல்லா மெடிக்கல் ஃபீல்டுலேருந்து எல்லா இடத்துலையுமே ஏஐ வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் டாக்டர்ஸை கூட தே வாண்ட் டு லேர்ன் ஏஐ. இப்போ நான் நிறைய டாக்டர்ஸ் கூட பினாமி மிஷினில் மற்ற இடத்துலையும் நான் வந்து டெக்ஸ் பண்ணுறப்ப தே வாண்ட் டு லேர்ன் ஏஐ, அந்த மாதிரி தான் அதெல்லாம் சொன்னாங்க.
8: நம்ம அந்த இன்புட் கொடுக்குறதுக்கும் நமக்கு அந்த நாலேஜ் வேணும்.
14: கண்டிப்பாக நம்ம வந்து ஏஐ தெரிஞ்சுக்கணும். ஏஐ வந்து தெரிஞ்சால் மட்டும்தான்

0: நான் இப்போ இருக்கிற நூலில் வந்து டிஜிட்டல் நூலில் வந்து சர்வே பண்ண முடியும்.
1: ஓகே டாக்டர். இப்போ வந்து இந்த ஃபர்தரில் வந்து ஏஐ வந்து ரொம்ப மஸ்ட்டு, நம்ம ஏஐ நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ டீச்சிங் லைன்லேயே இப்போ வந்து ஏஐ நிறைய வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பார்க்குறோம், ஆன்லைனில் பார்க்குறோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஏஐ மூலமாக கற்றுக்கோங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் கற்றுக்கோங்க அப்படின்னு, அது எந்த அளவுக்கு சாத்தியம்?
0: ஆக்சுவலாக நீங்கள் ஏஐ வந்து டீச்சிங்க்கு வரலாம், ஐ மீன் டீச்சிங் வந்து நீங்கள் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி தான் பதில் சொல்லணும். பட் ஆனால் இப்போ நம்ம டீச்சர்ஸ் வந்து ஒரு கிளாஸில் எடுக்கிறப்ப நம்ம வந்து லோ ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான், நல்லா ஹைலி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இருப்பான், மீடியம் ஆகிற ஸ்டூடெண்ட் இருப்பான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரே டாப்பிக்கை திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம், அதுக்கு எல்லாத்துக்கும் ரீச் ஆச்சா நம்ம செக் பண்ணுவோம். பட் ஏனால் அதெல்லாம் செக் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான், ஒரே மாதிரி தான் அந்த வந்து கிவ் த ஆன்சர்ஸ். ஸோ அப்படிங்கிறப்ப இட் கெனாட் ரீப்ளேஸ் த டீச்சர்ஸ் ஆர் எல்லாத்துமே, அதை வந்து ஒரு அசிஸ்டன்ட்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டீச்சர்ஸோ ஃபேக்கல்ட்டியோ டீச்சிங் லைன்லையோ வந்து இம்பாக்ட் வந்து அடிஷ்னல் லேர்னிங்கான இருக்கலாமே, இட் கெனாட் டூ மோர். பட் நிறைய இது இருக்கு ஆன்லைன் யூடியூப் சேனல்ஸ், நிறைய பேர் ஃபிசிக்ஸ் வேலை அது மாதிரி கம்பெனிலாம் அவங்களாம் வந்து நிறைய கொடுக்குறாங்க. அதில் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் டீச்சிங் அது மாதிரி வந்து ஏஐனால வந்து ரீச் ஆக முடியாது. பட் டவுட் கிளியரிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே சார், ஓகே சார். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இளைஞர்களுக்கு நீங்கள் தேவையான ஆலோசனைகள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைன்னு சொல்கிறீங்க டாக்டர்?
0: ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லுவோம், ஒரு தொழில் ஒரு தொடங்கணும் அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம், அது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எம்எஸ்எம்இன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேயே வந்து நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, மீடியம் ஸ்கேலில் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த மாதிரி அது வந்து ஒரு சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. பட் தேஷ் இன்னொன்று என்ன அவங்க தெரிஞ்சுக்கணும்னா, யுவர் ஸ்டோரின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, டெக் டாக்ஸ் இருக்குது. ஸோ யுவர் ஸ்டோரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஆண்டர்பிரினர்ஸோட ஸ்டோரிஸில் அதில் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டை ஆரம்பித்ததே ஒரு ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்டு, ஒரு 19 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக அந்த வெப்சைட்டே ஆரம்பித்தாங்க அவங்க படிச்சுட்டு இருக்கிறப்ப. ஸோ அதில் வந்து நல்லா ஆண்டர்பிரினர்ஸோட ஸ்டோரிஸும் அதில் இருக்கும், அதில் போய் படித்தாங்கன்னா தே வில் கெட் த ஐடியா. நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு நிறுவனத்தை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதை வந்து மக்களுக்கு வந்து கரண்ட்டாக நீடு. இப்போ அதோட ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி படிக்கணும் நம்ம, அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும். அந்த மாதிரிலாம் நம்ம எல்லாரும் ஆரம்பிக்கலாம், எல்லா கம்பெனியும் வந்து சக்ஸஸ் ஆகாது. ஸோ ஃபியூச்சருக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து அந்த நிறுவனத்தை தேவைப்படுமா அப்படிங்கிறத நாம வந்து செக் பண்ணணும். ஏன்னா இப்போ ஆட்டோமேஷன் நிறைய வந்துட்டு இருக்கு,
1: தொலைநோக்கு பார்வையோ.
0: ஆமாம் ஆமாம், ஏன்னா ஆட்டோமேஷனால அது அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செக் பண்ணிட்டு டேரக்ட் டு ஸ்டார்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஜெரோதாவோட ஓனர் நிதிஷ் கமல்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 2000 Y2K ப்ராப்ளம் வந்துச்சு, அப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்ட அமௌண்ட்லாம் லாஸ் ஆயிடுச்சு அவருக்கு. அகெயின் ஹி வென்ட் டு சம் அதர் ஜாப், ஒரு நார்மல் ஜாப் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 2008 திருப்பி ஒரு .com பபுள், இன்னொரு பபுள் ஒன்று வந்துச்சு ஒரு ஷேர் மார்க்கெட்டில். அப்போ வந்து எல்லாமே ஷேர் மார்க்கெட் டவுன் ஆச்சு. அந்த டைம் ஹி இன்வெஸ்டட். 2009 வந்து அவர் வந்து 1.5 crores இன்கம் எடுத்தார். ஸோ 2009 ஒன் இயரில். ஸோ அதை வச்சுக்கிட்டு ஹீ ஸ்டார்டட் ஜெரோதா. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைம் எல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், சிம்பிளாக இருக்காது. ஸோ ஜெரோதாவோட எப்படி நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் ஏன் எல்லோரும் யூஸ் பண்ணுறோன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் ஜெரோதா வந்து அதே மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு வந்து எல்லாமே ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்லாம் ஈஸியாக இருக்கும்,
1: யூசர்
0: ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால் அது வந்து பயங்கர சக்ஸஸ் ஆச்சு. இன்னைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து ஜெரோ ஆப் தான் யூஸ் பண்ணுறாங்க, அது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய பேர் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜோகோ, ஜோகோ ஸ்ரீதர் வேம்போங்கிறவர் வந்து ஆரம்பித்தார். இப்போ அவங்க அவர் வந்து கூகுள் மைக்ரோசாஃப்ட் இந்த பெரிய பெரிய கம்பெனிக்கு காம்படிட்டராக தே ஹேவ் இந்த மைக்ரோசாஃப்ட் 365 ஆன்லைன் ஆஃபீஸ்லாம் சொல்லுவாங்க. அது காம்படிட்டராக ஜோகோ ஆஃபீஸ் வந்து பயங்கர இண்டஸ்ட்ரியில் வந்து பயங்கரமாக யூசேஜ் ஆகிட்டு இருக்கு, அதே மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு எல்லாமே. ஸோ அவங்க வந்து என்னன்னா தே டெவலப் தேர் ஓன், யார் டெக்னாலஜி டெவலப் டிபெண்ட் பண்ணாமல் தே டெவலப் ஆல் த டெக்னாலஜி ஆன் தேர் ஓன். ஸோ அதனால தே ஆர் ஏபிள் டு சர்வைவ் இன் திஸ் காம்படிஷன். ஸோ அதே மாதிரி ரெட் டாக்ஸின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா சென்னையில் மற்ற இடத்துலையும் இருக்குது, ஓனர் பார்த்தீங்கன்னா ஈரோடு சைடு தான். ஸோ தே ஆர் காம்படிட்டிங் வித் ஓலா அண்ட் ஊபர். ஸோ அவங்க வந்து என்னென்னா தே ஹேவிங் அ சிம்பிள் ஸ்கீம், அது வந்து கமிஷன் வந்து கம்மியாக வச்சுக்கிறாங்க, பட் தே ஆர் கிவிங் ஆல் சர்வீசஸ் அந்த மாதிரி. ஸோ ஈவன் ரீசெண்டாக நான் வந்து திருச்சி கூட கால் டாக்ஸி ரெட் டாக்ஸியில் தான் வந்தேன் நான்.
1: ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் அவங்களோட அனுபவங்களை நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் சொன்னீங்க, யுவர் ஸ்டோரி.

0: இன்னொரு வெப்சைட் சொன்னீங்க, இன்னொரு வெப்சைட்
1: சொன்னீங்க
0: டிக்டாக்ஸ்,
1: டிக்டாக்ஸ்
0: TEDTALKS டிக்டாக்ஸ். இந்த இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அவங்க அந்த ஸ்பீச்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: அதே மாதிரி இன்னொன்னா தைரக்கேரோட அவரோட ஸ்டோரியும் நீங்கள் கேட்டு பார்க்கணும். அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, நிறைய இடத்துல அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிப்பாங்க யூடியூப்ல எல்லா இடத்துலையுமே. ஸோ தயாரக்கரோட அவரோட அந்த ஓனரோட ஸ்டோரியும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம்.
0: நிறைய இது மாதிரி வாழ்க்கையில் முன்னேறின தொழில்துறை மூலமாக முன்னேறினவங்களோட அந்த வாழ்க்கை அனுபவங்களை கேட்கறது ஒரு ஸ்கில் தான், அதுவும் ஒரு ஸ்கில் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில், இப்போ வந்து நமக்கு கேட்டேன் என்னென்னலாம் ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறப்ப அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்யூனிகேஷன் தான் சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கம்யூனிகேஷன் ஸ்கில்னால் இங்கிலீஷ் கற்றுக்கிறது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் தானா, வேறு
1: என்னென்ன? கம்யூனிகேஷனும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மெயினு. கம்யூனிகேஷன் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோங்கிறது, பட் அதுக்கு வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் இல்லை. ஸோ இன்டர்பர்சனாலிட்டி எது எப்படி வந்து பர்சனல் டெவலப்மெண்ட்டாக அதில் வரும். ஸோ எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம், டீம் மெம்பர்ஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம், ஹவ் யூ ஆர் ஹேண்ட்லிங் இட், அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் புக்ஸ்லாம் படிக்கணும். எடுத்துனோன்னா எல்லாத்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துடாது. எங்கூட பிடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கூட தீபக்னு ஒருத்த கிளாஸ்மேட் இருந்தாப்புல, ஹீஸ் தமிழ் மீடியம், பட் ஃபஸ்ட் இயர்லேருந்து அவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணான், பட் ஹீஸ் எ டாப்பர் ஃபைனல் இயரில். அவங்க மாதிரி இங்கிலீஷ் யாரும் பேச முடியாது, ஏன்னா அவன் செல்ஃப் டெடிக்கேட்டட் அண்ட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து வந்தது. அதனால் அந்த ஒரு நம்ம எல்லாமே வந்து ஒரு
0: பயத்தை உதறிட்டு அந்த ஸ்கில் கற்றுக்குவாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே டாக்டர், அப்புறம் அந்த லீடர்ஷிப் ஸ்கில் ஹவு டு இன்க்ரீஸ், அது ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: கண்டிப்பாக. அதுக்கு தான் மேடம் இப்போ என்னென்னா, இப்போ நிறையா காலேஜஸில் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. இப்போ இவங்களுமே பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர் தான், ஈவன் ஃபார் டெக் ஃபெஸ்ட்டோ இல்லை கல்ச்சரல் ஃபெஸ்ட்டோ எதுனாலுமே ஸ்டூடெண்ட்ஸும் அதை எடுத்து நடத்துவாங்க. ஸோ தே ஆர்கனைஸ் அண்ட் எவ்ரி திங், நாங்கள் வந்து ஒரு சைனிங் அத்தாரிட்டியாக தான் நாங்கள் இருப்போம். ஸோ அவங்க வந்து அதெல்லாம் இனிஷியேட் பண்ணி அவங்க வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களாம் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், அதை வந்து அதெல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் மேலே இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் நடந்துடும் இல்லை வேற ஏதாவது கல்ச்சுரல் டெக் ஃபெஸ்ட்டோ இல்லை அதை மாதிரி பண்ணியிருக்கீங்க, இல்லை சிம்போசியம் போயிருக்கீங்களா? ஸோ எல்லாமே ரிசைவ் வந்து அடிஷ்னலாக அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க, அதுவும் கண்டிப்பாக தேவைப்படும்.
0: ஓகே சார், ஓகே சார். இப்போ ஸ்கூலில் இந்த ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து குழந்தைகளுக்கு என்னென்ன ஸ்கில்லாம் வளர்த்துக்கலாம், அது நம்ம நம்ம ஊரில் நம்ம சிலபஸ்லலாம் அந்த அவைலபிள் இருக்குதா?
1: ஓகே மேடம், இது நல்ல க்வெஸ்சன். இது இப்போ நாம் வந்து ஆதிக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குருகுலம்னு சொல்லுவாங்க. குருகுலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து தங்கி நாம் அந்த அந்த காலத்துலலாம் வந்து அங்கேயே தங்கி படிப்பாங்க. பட் அவங்க வந்து டீச்சிங் மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக மற்ற ஸ்கில்ஸும் கற்றுக் கொடுப்பாங்க, தொழில் பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, அப்புறம் டிசிப்ளின் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கால வாக்கில் மாறிடுச்சு 90s வந்த வாட்டி. அதுக்கு மாதிரி நாங்கள் 1990s பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல்ஸ்லேயே வந்து டே டைல் இந்த தையல் பயிற்சி இன்னும் நிறைய பயிற்சிகள்லாம் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐடி பூம் ஆன உடனே எல்லாரும் டைவர்ஷன் ஆகி அதெல்லாம் எல்லாமே போயிடுச்சு. திருப்பியும் அது ஒகேஷன் ட்ரைனிங்னு சொல்லிட்டு திருப்பி இப்போ இந்த பிறந்து எல்லாமே வந்து அது அதுதான் யூத் ஸ்கில் டேல வந்து இந்த ஒகேஷன் ட்ரைனிங் தான் கொடுக்க வராங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபிசி இல்லை, இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்கிறேன் இல்லையா, இப்போ நம்ம பாண்டிச்சேரி ஸ்கூல்ஸ் எல்லாமே சிபிஎஸ்சி கீழே தான் இருக்கு. அதில் வந்து யூத் கௌஷல் பூத்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து என்இபியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிபிஎஸ்சியில் 6, 7, 8 வந்து கம்பல்சரி வந்து ஒகேஷனல் ட்ரைனிங் மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்கில்ஸ் கற்றுக்கணும். இட் கேன் பி பார்த்தீங்கன்னா ஒரு தையல் பயிற்சியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு தோட்டக்கலை பயிற்சியாக இருக்கலாம், இல்லைனா வந்து குக்கிங்கு, இது மாதிரி நிறைய பயிற்சிகள் வந்து கம்பல்சரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மார்க்கும் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ லாஸ்ட் இயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 6, 7, 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அதை வந்து பண்ணணும். இது வந்து எல்லா ஸ்கூலிங் ப்ளூம் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு இந்த ஒகேஷன் இந்த யூத் ஸ்கில் டேக்கான ரிக்யர்மெண்ட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: ஓகே சார். இப்போ நாங்கள் படிக்கும்போது 6th to 9th வரைக்கும் இருந்தது தையல் கிளாஸ் இருந்தது.
1: இப்போ அதெல்லாம்
0: பிராண்டிங்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க, பிளவுஸ் தைக்க கூட சொல்லிக் கொடுத்தாங்க.
1: ஸோ அது வந்து அவங்க வந்து செல்ஃபாக வந்து ஒரு நாளைக்கு ஜாப் வேணும், தே கேன் பிகம் ஓன் இது இது பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கான எம்ப்ளாயபிலிட்டிக்கு தான் வந்து இந்த ஒகேஷனல் ட்ரைனிங்
0: சொல்கிறேன்.
1: ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் இந்தியா ஹப்னு ஒன்று ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் வந்து கவர்மெண்ட்டே வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, அங்கேயும் ஜாப் போஸ்டிங்கும் பண்ணுறாங்க. ஸோ

0: லோக்கல் எம்எஸ்எம்இ கூட அவங்க வந்து டை அப் பண்ணி.
1: ஓகே டாக்டர், இப்போ அந்த கிராமப்புற இளைஞர்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வாய்ப்பு கிடைக்குதா, அது அந்த பற்றின விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்குதா?
0: ஆ ஓகே மேடம், இது வந்து நல்ல கேள்வி. இப்போ நீங்கள் கிராமப்புறம்னு சொல்கிறீங்க, இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா, நான் திருச்செங்கோடு ஃப்ரம் ரீஜியனில், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடி தோட்டம் தோட்டம்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த கிரீன் கலர் பேக்ஸ்லாம் வைக்கிறாங்க, அதுக்கு வந்து அவங்களே அங்கே லோக்கல்லே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சு தயாரிக்கிறாங்க. தே ஆர் டூயிங் வெரி குட் பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி நிறையா தொழில் பயிற்சி நிறைய இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டிஜிட்டல் இந்தியா ஹப் மூலமா ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அது நிறைய பயிற்சியும் தராங்க, ஸ்டைஃபண்டும் தராங்க. மினிமம் மந்த்லி 8,000-லிருந்து 20,000 வரைக்கும் ஸ்டைஃபண்டும் தராங்க.
1: ஆன்லைன் கோர்ஸ் அது
0: ஆன்லைன் கவர்மெண்ட்டே கொடுக்கறது மேடம். அந்த ட்ரைனிங் முடிச்சாங்கன்னா அவங்க அங்கேயே ஜாபுக்கும் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். டிஜிட்டல் இந்தியா ஹப்னே ஒன்று இருக்கு. இது வந்து மெயின்லி அந்த ஒகேஷனல் ட்ரைனிங் அந்த மாதிரி வித் ஒரு ரியல் டைம் ஒரு லோக்கல் இண்டஸ்ட்ரியிலேயே நீங்கள் வந்து போய் ட்ரைனிங் கற்றுக்கலாம்.
1: டிஜிட்டல் இந்தியா ஹப்
0: ஹப்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் போய் எல்லாருமே யாராலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதை வந்து ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளேஸ்மெண்ட்டும் அங்கேயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுலேயே நிறையா இருக்கு.
1: ஓகே,
0: அதே மாதிரி ஏசிடி இன்டர்ன்ஷிப் இருக்கு, அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப்னு இருக்கு.
1: தகுதிகள் இருக்கா?
0: இல்லை மேடம், யாராலும் அப்ளை பண்ணலாம். ஒரு சில வந்து பிடெக் இருக்கும், ஒரு சில பிஎஸ்சிக்கு இருக்கும், ஒரு சில 10th 12th முடிச்சவங்களுக்கே உண்டு.
1: இப்போ சமூக ஊடகங்கள் வந்து இந்த இளைஞர்களோட திறன் வளர்ச்சியை பாதிக்கிறதுக்கு ஒரு காரணியா இருக்குதா, இல்லை அந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நம்மளோட திறன் எப்படி வளர்த்துக்கலாம், பாதுகாப்பான வழிமுறைகள் என்ன, அது சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாக மேடம், இப்போ நம்ம வந்து ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. எல்லாருமே இப்போ வந்து ஃபோன் இல்லாமல் நம்மளோட பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு மொபைல் ஃபோனுங்கிறது. ஸோ சோஷியல் மீடியாங்கிறது வந்து எல்லாருமே வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக்ல எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. பட் அதில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் ஒன்ஸ் அதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டைம் போடுறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அது அதுக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணலாம், எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சோஷியல் மீடியா லிங்க்டின்னு ஒரு ஆப் இருக்குது, லிங்க்டின்னு. அது வந்து ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு, நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எல்லாமே வந்து லிங்க்டின் ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அங்கே அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கான ஆப்பு. அதே மாதிரி இந்த மாதிரி யுவர் ஸ்டோரி, 5 minutes டீசர்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து யூடியூப் சேனல் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல விஷயங்களை வந்து அங்கேருந்து கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ரீல்ஸ் பார்க்குறதோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு டெய்லியும் வந்து ஒரு 1 hour இல்லை ஒரு 1/2 hour இந்த நல்ல விஷயங்களுக்கும் நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ பிளேஸ்மெண்ட்டில் வந்து என்ன செக் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கரண்ட் ட்ரெண்டில் கொடுத்து பேச சொல்லுவாங்க, ஜிடி அதெல்லாம். ஸோ கரண்ட்டை நீங்கள் வந்து ட்ரெண்டில் வந்து நியூஸில் வந்து நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரெண்டிங் டாபிக்ஸ்லேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ நம்ம நியூஸ்லையும் அப்டேட் பண்ணிக்கணும். நிறைய பேர் இப்போ வந்து இளைஞர்கள் வந்து ரீல்ஸில் தான் இருக்காங்களே ஒழியே அந்த கரண்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து தெரிகிறது இல்லை.
1: ஓகே சார் இப்போ நம்ம அந்த சோசியல் மீடியாவில் போகிற எஃபெக்ட் வந்து இந்த ரீல்ஸ் பார்க்குறதுக்கு வீணாக பொழுதுபோக்காமல் நம்மளுடைய அதை கற்றுக்கிறதுக்கும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பாதுகாப்பான வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம விளம்பரத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பற்பொடி.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கடந்த நல்வாழ்த்துக்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கடந்த நல்வாழ்த்துக்கள்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு

0: திறன் அறிவோம், ஒன்றிணைந்து மேம்படுவோம். உலக இளைஞர் திறன்கள் தினத்தையொட்டி காரைக்கால் புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப கழக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு துறை பொறுப்பாளர் பேராசிரியர் முனைவர் பி சுரேந்திரன் அவர்கள் பங்கேற்று ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி நமது சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சார், சார், இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மீம்ஸ்லாம் நிறைய பார்ப்போம். உடனே உடனே இந்த கரண்ட் நியூஸ் வைத்து இப்படிலாம் நிறைய உடனே இப்படி தான் அந்த சினிமாவில் ஒரு காமெடி கொண்டு வராங்க, அந்த டைலாக் கொண்டு வராங்க அப்படிலாம் அந்தளவுக்கு அவங்களுக்கு பிரெயின் வேலை செய்யுது. ஞாபகமாக அதை எடுத்து போகிறாங்க. அது வந்து ப்ரொஃபஷனலாக கொண்டு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
1: இருக்குது மேடம். பார்த்தீங்கன்னா ஒரு சில மீம்ஸ்லாம் நான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கெல்லாம் வந்து போடுவாங்க, அது வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ சைபர் கிரைமுக்கும் வந்து அந்த இஷ்யூஸ்க்கெலாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய இடத்துல வந்து மினிஸ்டர் ஆஃப் அந்த போட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மீம்ஸ் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் வந்து கொஞ்சம் மாற்றிடணும். நிறைய விஷயங்கள் வந்து மீம்ஸ் மாதிரி ஏதாவது ரீச் ஆகும். ஸோ நாமளாக சொல்கிறத விட மீம்ஸில் வந்து இட் வில் ரீச் த பீப்புள். ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். நானே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மீம்ஸ் வந்து ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன்.
0: ஓகே சார்.
1: சோஷியல் மீடியா அனாலிட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு.
0: ஓகே சார். சார், இப்போ வந்து அந்த இளைஞர்கள் குழந்தைகள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கு பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? உங்களோட அனுபவத்தில் சொல்லுங்கள்
1: மேடம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்த படிப்பு மட்டும் வந்து ஏதோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா கலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களை வந்து டெவலப் பண்ண அலோவ் பண்ணணும்.
0: இது பேரண்ட்ஸ் தான் வந்து நம்ம அதுக்கு வந்து தடங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கு மட்டும் நம்ம எதிர்பார்த்து பசங்களை அழுத்துறோம், ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். பேரண்ட்ஸ்க்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து தனியாக ஒரு இன்ஸ்டியூட்டே இருக்குது. சென்னையில் வந்து யூத்னு சொல்லிட்டு ஒரு நாவலில் பேர், பட் அது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது.

0: அது வந்து ஸ்போர்ட்ஸ்க்குனே தனியாக இருக்குது. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலுமே ஸ்போர்ட்ஸ்க்கு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது.
1: ஓகே.
0: ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் டெவலப் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஈவன் கவர்மெண்ட் ஜாப் கூட போகலாம். ஸோ அதில் டிகிரிலாம் முடிச்சுட்டு தேக்கன் ஓஃபர் கவர்மெண்ட் ஜாப்ஸ். இப்போ எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா யோகா அதே மாதிரி சைக்காலஜி ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய வேகன்சி வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா சைக்காட்டிஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒருத்தர் வேணும், எல்லா ஸ்கூல்லையும் மேனேஜர்ட்டே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ஃபேமிலியில் வந்து வீட்டில் வந்து என்ன சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் டெவலப் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும்.
1: ஓகே சார். ஓகே. பேரண்ட்ஸ் வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இப்போ பேசியிருக்கும்போது சொன்னீங்க நான் மேக் இன் இண்டியா பற்றி இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள்.
0: ஆமாம், ஆக்சுவலாக இப்போ கோவிடுக்கு அப்புறம் எப்படி மற்ற கண்ட்ரீஸ்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு, இப்போ நம்மளில் வந்து எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மேக் இண்டியா மேக் இண்டியானா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. இப்போ கூட எம்எஸ்எம்இக்கெலாம் வந்து நிறையா வந்து பிஎல்ஐ ஸ்கீம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்து இப்போ செமிகண்டக்டருக்கும் வந்து இப்போ நிறைய மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 7-8 மேனுஃபேக்சரிங் குஜராத்தில் மற்ற நம்ம ஒரு 7-8 இடத்துல வந்து மேனேஜர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 இயர்ஸில் வந்து அதெல்லாம் வந்து என்னது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதாவது சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இப்போ எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் ஆகும். மேக் இன் இந்தியானால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு, பட் இன்னும் எஃபெக்டிவாக இன்னும் நிறையா ரீச் ஆகும். நிறைய எம்எஸ்எம்இலாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் கிரியேட் ஆகும்.
1: ஓகே, நிகழ்ச்சி நிறைவாக வந்து சொல்கிற நீங்கள் சோசியல் மீடியா வந்து பேரண்ட்ஸோட பொறுப்பு என்ன குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னீங்க.
0: ஆக்சுவலாக வந்து பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒன்று ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் அது எப்படி போடணுன்னா, இப்போ நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட மெயில் ஐடியோ அவங்க டேட்டா பர்த் வச்சு பண்ணக்கூடாது. ஸோ அவங்க பசங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோலில் மொபைல் கொடுக்கலாம். அதே மாதிரி பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒன்று ஒரு ஆப் இருக்குது, அதை வச்சு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா தே கே நாட் ப்ரௌஸ் தேவையில்லாத வெப்சைட்ஸோ இல்லை யூடியூப்ல வேறு ஏதாவது தேவையில்லாதெல்லாம் வந்து எல்லாமே பிளாக் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி பேரண்டல் கண்ட்ரோலோட நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பசங்களுக்கு வந்து கொடுங்க.
1: ஓகே, ஃபைனலாக ஒரு 30 செகண்ட்ல என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: 30 செகண்ட்ஸில் மேடம், ஓகே, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த காரைக்கால் எஃப்எம்க்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய இன்ஸ்டியூட்டுக்கும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிறைய விஷயங்களில், அவங்களுக்கும் நான் சப்போர்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸு மொத்தம் எல்லா காரைக்கால் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றிகள்.
1: நன்றி, நன்றி சார். நல்ல தெளிவாக நீங்கள் விளக்க சொல்லிங்க. நன்றி சார். நேர்களை திறன் அறிவும் ஒன்றிணைந்து மேம்படுவோம் உலக அழிஞர் திறன்கள் தினத்தையொட்டி காரைக்கால் புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப கழக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புத்துறை பொறுப்பாளர் பேராசிரியர் முனைவர் பி சுரேந்திரன் அவர் பங்கு பெற்ற நேரலை கேட்டீர்கள். இனி மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள், தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124வது பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. தென் மாநில எல்லைப்பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் தரமான உணவின் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று நடைமுறைக்கு வந்ததன் மூலம் இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள், தொழில் முனைவோர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு எழுச்சியூட்டுவதோடு பல்வேறு துறைகள் பிரிட்டன் சந்தையில் இணைய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். தொழில்நுட்பம், தொழிற்சேவைகள், புத்தாக்கம், படைப்பாற்றல் திறன் போன்றவற்றில் ஒத்துழைப்பு மேலும் அதிகரித்து திறன் பரிவர்த்தனைகளுக்கு வழிகோலப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான சமூக பாதுகாப்பு ஒப்பந்தத்தால் இந்திய தொழில் நிறுவனங்களின் போட்டித்திறன் அதிகரிப்பதோடு இந்தியர்கள் அங்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் பெருகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வளம் சார்ந்த பங்களிப்பில் இரு நாடுகளும் இணைந்து முனைப்புடன் செயலாற்றும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உலக அளவில் ஆயுர்வேத சிகிச்சையையும் யோக கலையையும் மத்திய அரசு எழுச்சியுடன் முன்னெடுத்து சென்று புதிய சக்தியை ஊட்டியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லியில் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தில் 3 நாள் சிறப்பு கருத்தரங்கை இன்று துவக்கி

வைத்து பேசிய அவர், உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து ஆயுர்வேத மருத்துவத்தை சர்வதேச தரத்தில் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆயுஷ் அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தரமான ஆவணங்கள், டிஜிட்டல் சுகாதார ஒருங்கிணைப்பு, நவீன அறிவியல் ஆராய்ச்சி தொழில்நுட்பங்களால் ஆயுர்வேதத்தை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆயுர்வேதத்தை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்வதற்கான வலுவான தளத்தை இந்த கருத்தரங்கு ஏற்படுத்தும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில் பொது வாழ்விற்கு அவர் தம் அர்ப்பணிப்பையும் எளிமையான வாழ்க்கையையும் எடுத்துரைத்துள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காமராஜரின் சொந்த ஊரான விருதுநகரில் அமைந்துள்ள அன்னாரது இல்லத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு ஆட்சித்தலைவர் டாக்டர் சுகபுத்ரா இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கல்வி வளர்ச்சி நாளாகவும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான கேரள அரசின் ஆபரேஷன் டுஃபான் திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜயை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில எல்லைகளில் போதைப் பொருள் கடத்தல் இணைப்பை கூட்டு நடவடிக்கை மூலம் முறியடிப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். எல்லை மாவட்டங்களில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசிடம் உதவி கோரப்பட்டதாகவும், தமிழக போலீசார் உரிய உதவிகளை வழங்குவார்கள் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். கேரளாவில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்ததாக கூறிய அமைச்சர், போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு தென் மாநிலங்களைச் சேர்ந்த 5 காவல்துறை இயக்குநர்கள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு போதைப் பொருள் ஒழிப்பில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு ரமேஷ் சென்னிதலா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் வழங்கப்படும் உணவு தரமானதாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அறிவுறுத்தியுள்ளார். விடுதி காப்பாளர்கள் விடுதிகளில் வழங்கப்படும் தினசரி உணவை புகைப்படம் எடுத்து துறை சார்ந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உணவு தரமானதாக இல்லை என்று புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலாசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள், மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஆணையத்தின் செயலர் திரு சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிற்பகல் திருவள்ளூர், தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் அவர் கலந்தாலோசிக்கிறார். நாளை புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டங்களிலும் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வியை அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. திறன் இந்தியா இயக்கத்தின் 11வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளையோருக்கு வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, நிலையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் வகையில் 2015 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி திறன் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து 6 கோடிக்கு மேற்பட்ட இளையோர் பல்வேறு திட்டங்கள் மூலம் திறன் ஆளுமை பெற்றுள்ளனர். ஆண்டுதோறும் 1 கோடி இளைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உலக திறன் வளர்ச்சி தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் வேலை வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக திறன் பயிற்சிகள் இளையோருக்கு ஆளுமையை உறுதி செய்து வருகிறது.
நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெயிலை அடுத்து சுற்று வட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ள

0: கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன்பள்ளி, கரினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி கடந்த ஜனவரி மாதத்தில் துவங்கிய நிலையில் அவ்வப்போது மழை பெய்து உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஒரு மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதனால் ஆண்டொன்றுக்கு இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் 600,000 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி இந்த ஆண்டு இலக்கினை எட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு டன் உப்பு 1,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நீலகிரி மலை ரயிலுக்கு யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கி 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ரயில் பயணிகளுக்கு குன்னூர் ரயில் நிலையத்தில் இன்று இனிப்புகள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: 1899 ஆண்டில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல் சக்கரங்கள் கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005 ஆண்டு ஜூலை 15 யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு இன்று 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா வரும் 18 கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மதுரை மாவட்டம் பேரையூர், எழுமலை, எம் கல்லுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு நிஷான் கிருஷ்ணா இன்று நேரில் ஆய்வு செய்தார். பேரையூர் வட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு விதிமுறைகளுக்கு ஏற்ப பட்டா வழங்க அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. சேலம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் கொதிகலனில் ஏற்பட்ட பழுதை அடுத்து 810 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த 3 கண்காட்சி இன்று தொடங்கியது. தர்மபுரி மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருப்பத்தூரில் 100 மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்ற பேரணியை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் துவக்கி வைத்தார். மயிலாடுதுறையில் ஏராளமான கல்லூரி மாணாக்கர் இப்பேரணியில் பங்கேற்று விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் சென்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஆசனூரிலிருந்து கொள்ளேக்கால் செல்லும் சாலையோர வனப்பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் வனப்பகுதி சாலைகளில் மித வேகத்தில் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவை குற்றாலத்தில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. டெக்சாஸில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதியில் ஸ்பெயின் பிரான்சை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. அட்லாண்டாவில் நாளை அதிகாலை 12:30 நடைபெறும் இரண்டாவது அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் விவசாயிகள், தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆயுர்வேதத்தை முன்னெடுத்து செல்ல ஆயுஷ் அமைச்சகம் உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 124 பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. தென் மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் சங்கிலியை முறியடிக்க உரிய ஒத்துழைப்பு வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதலா கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் உணவு விடுதிகளில் தரமான உணவின் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நான் பேச போகிறது கல்லீரல் புற்றுநோயை பற்றி. கல்லீரல் நம்ம உடம்புல ஒரு பெரிய உறுப்பு, அது வயிற்றுக்கு மேல் பகுதியில் ரைட் சைடில் இருக்குது. இந்த கல்லீரல் பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற அத்தனை கெமிக்கல்ஸையும் அதுதான் வந்துட்டு மேனேஜ் பண்ணி அதனுடைய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை உடச்சி சிம்பிளான ஸ்ட்ரக்சருக்கு கொண்டாடுறது தான் கல்லீரலினுடைய வேலை. ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம எந்த தீமையான பொருள்கள் உணவை சாப்பிட்டாலும் அந்த தீமையான பொருள் நம்ம உடம்பை பாதிக்காத அளவுக்கு என்ன பண்ணும், கல்லீரல் அதை உடச்சி அது சிம்பிளான ஸ்பாட்ஸாக விட்டுட்டு நமக்கு ஈஸியாக ஜீரணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கல்லீரல் புற்றுநோய் யாருக்கு வரும்னு பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி வைரஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கல்லீரல் புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு சமீப காலத்தில் நாங்கள் பார்க்குறோம் இந்த ஹெப்படைட்டிஸ் பி சி இல்லாத நபர்களுக்கும் கல்லீரல் புற்றுநோய் வருது. கல்லீரல் புற்றுநோய்க்கு இந்தியாவில் ஆக்சுவலாக நம்ம ஊரில் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பிரச்சனை என்னென்னா அது வந்துட்டு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கல்லீரல் புற்றுநோய் வந்துச்சுனாலே எல்லாமே லேட் ஸ்டேஜில் வருவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நபர் வந்து 40 வயதுக்கு மேலேனா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு

0: பாடி செக்கப் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கணுன்றதை சொல்கிறோம். அப்போ தான் இந்த மாதிரி கல்லீரல் பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். கல்லீரல் நிறைய அடி தாங்கிக்கும். கல்லீரல் புற்றுநோய், கல்லீரல் வந்துட்டு அதனுடைய ஃபங்க்ஷனை அழிக்கிற அளவுக்கு கட்டி வளரணும்னா, அது ரொம்ப பெருசாக வளர்ந்தால் தான் கல்லீரலோட ஃபங்க்ஷனே பாதிக்கும். மற்ற உறுப்புகள் மாதிரி இல்லாமல் கல்லீரல் ஒரு ஸ்பெஷலான உறுப்பு. 70-80%, அதாவது 80% அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படுற வரைக்கும் அது எதுவுமே காமிச்சிக்காது உடம்புக்கு. அதை தாண்டினதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு அதனுடைய சேதாரம் தெரியும். அதனாலேயே என்ன பண்ணுவாங்க, பெரிய கட்டியிருக்கும் வயதில் நல்லா இருப்பாங்க, நல்லா நடந்துகிட்ருப்பாங்க, நல்லா வேலை செஞ்சிட்ருப்பாங்க, முத்து போன நிலைமையில் தான் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ கல்லீரல் புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் பல விதம். இப்போல்லாம் நாங்கள் வந்துட்டு இன்ஜெக்ஷன் மூலமாகவும் அறுவை சிகிச்சை மூலமாகவும் நாங்கள் நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்ப நிலையில் வந்துச்சுன்னா முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய வியாதி இது, கல்லீரல் புற்றுநோய். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

லஞ்ச் பிரேக். அச்சாணி சமையல் விருந்தோம்பல் தொழில் செய்து வரும் கோட்டிச்சேரி பி கணேஷ் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: நேர்களே, இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் ஒரு ஸ்டால் ஆரம்பித்து அதுக்கப்புறமா படிப்படியாக குக்கிங் சமையல் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அது சம்மந்தமான பாடங்களை வந்து படித்து அதுக்கப்புறமா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ஒரு காம்போவாக கொடுக்குற ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம கோட்டிச்சேரியை சேர்ந்த கணேஷ். அவர் கூட தான் இன்னைக்கு அவரோட தொழில் சார்ந்த அனுபவங்களை வந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் மேடம்.
0: எப்படி நீங்கள் இந்த சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதையே வந்து நம்ம தொழிலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி

0: எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இதில் நம்ம ஒரு பெரிய வளர்ச்சி, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 வருஷமாக இந்த இது செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, அதுலேயே வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தான் உங்களுக்கு. எப்படி உங்களுக்கு ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிச்சிங்க, இதுக்கு என்ன காரணம் இந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு?
1: 2020 கொரோனா வந்த டைமில் நான் பண்ணிக்கிட்டு இருந்தது ஆல்ரெடி ஐஸ்கிரீம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
0: சரி.
1: ஒரு நல்ல ஒரு பிராண்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த 2020 கொரோனா வந்ததுலேருந்து என்னோடய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. ஸோ வேறு எப்படி, ஏன்னா அந்த டைமில் ஐஸ்கிரீம் விற்க முடியாது, எங்கேயும் கடை கிடையாது. ஸோ எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் முடிவு பண்ணும்போது, இந்த மாதிரி சின்ன சின்ன மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டால் பண்ணலாம், நம்மள்ட்ட உள்ளதை வச்சு செய்வோம்னு சொல்லிட்டு மண்டபத்தில் போய் பார்த்து பேசி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆரம்பித்த தொழில் தான் இது. அது போன சில மாதங்கள்லேயே எனக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு சமையல் மாஸ்டர் அறிமுகமானார். அவரும் சில ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்க டெய்லி என்ன அங்கே எங்கெங்கே ஃபங்க்ஷன் இருக்கோ அவங்கள எனக்கு இன்வைட் பண்ணுவாங்க. நானும் நேரில் போயிட்டு சம்பளமே வாங்காமல் அவங்க பக்கத்தே நின்று ஃபுல்லாகவே கற்றுக்குவேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பேன்.
0: சரி.

0: சரி,
1: ஒரு நல்ல ஒரு பிராண்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த 2020 கொரோனா வந்ததுலேருந்து என்னோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. ஸோ வேற எப்படி, ஏன்னா அந்த டைம்ல ஐஸ்கிரீம் விற்க முடியாது, எங்கேயும் கடை கிடையாது. ஸோ எப்படி நம்ம அடுத்த கடத்துக்கு போகலாம் முடிவு பண்ணும்போது, இந்த மாதிரி சின்ன சின்ன மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டால் பண்ணலாம், நம்மள்ட்ட உள்ளதை வச்சு செய்வோம்னு சொல்லிட்டு மண்டபத்தில் நம்பி பார்த்து பேசி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஆரம்பிச்சு தொழில் தான் இது. அது போன சில மாதங்கள்லேயே எனக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு சமையல் மாஸ்டரும் அறிமுகமானார். அவரும் சில ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்க டெய்லி என்ன அங்கே எங்கெங்கே ஃபங்க்ஷன் இருக்கோ அவங்கள எனக்கு இன்வைட் பண்ணுவாங்க. நானும் நேரில் போயிட்டு சம்பளமே வாங்காமல் அவங்க பக்கத்தே நின்று ஃபுல்லாகவே கற்றுக்குவேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பேன்.
0: சரி,
1: அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய செய்ய எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. சரி, நம்ம தனியாக பண்ணுவோம், பட் ஆனால் இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் வேணும்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான படிப்பை ஒரு 2-3 வருஷம் கரஸ்லேயே பண்ணிக்கிட்டு என்னோடய ரெகுலர் ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படியே பண்ணி பண்ணி ஆரம்பித்து தான் நம்ம அந்த கேட்டரிங் ஃபீல்டே.
0: ஓகே, இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டா அடுத்து?
1: ஆமா மேடம், என்கிட்ட வர எந்த ஒரு கிளையண்ட்டும் மற்ற இடத்த சார்ந்து போக வேணாம், எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஒரு திருமணத்துக்கு என்ன தேவைப்படும்? சமையல், அதுதான் முதல்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் டெக்கரேஷன், அதுக்கடுத்து அவங்க தேவைப்படுற ஐயர், மேளம், மாலை, அவங்களுக்கு அது சம்பந்தமா வாழைமரம் கட்டுறதுல இருந்து வாழைகள் எடுத்து போடுற வரைக்கும் என்ன தேவைப்படுமோ.
0: வாழைமரம் கட்டுறதுல இருந்து வாழைகளை எடுத்து போடுற வரைக்கும்.
1: ஆமா மேடம்,
0: ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது. இப்போ சமையல் தான் மெயின் அப்படின்னு?
1: என்னோட பர்பஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் மட்டும்தான்.
0: சரி, அப்போ உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய உங்களோட கைவண்ணத்தில் ஒரு சமையல் ஏதாவது? இந்த சமையல்னா அது கணேஷ் தான், அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஸ்பெஷலாக பண்ணுவீங்க?
1: நான் வந்து அசைவம் பிரியாணி நல்லாவே பண்ணுவேன் மேடம்.
0: பிரியாணி,
1: அது மட்டன் ஆகட்டும் சிக்கன் ஆகட்டும் ரெண்டுமே பிரியாணி ரொம்ப அட்டகாசமாக பண்ணுவேன்.
0: சரி,
1: நான் அதுதான் முத முத கற்றுக்கிட்டேன் இந்த சமையல் தொழிலில். சைவம் வந்து ரொம்பவே கஷ்டம் உள்ளத்துலேயே, பட் ஆனால் அது ரொம்ப டாக்டிக்ஸாக கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அசைவங்கிறது ஒரே பொருள், ஒரே விஷயம்.
0: இப்போ நான் அதை நினச்சேன், பிரியாணி எல்லாம் கஷ்டம்னு நினைப்பாங்க, ஆனால் பிரியாணி ஈஸி.
1: பிரியாணி தான் உள்ளத்துலேயே ஈஸியான ஒரு ப்ராசஸ்னால் அது பிரியாணி மட்டும்தான். சைவம் தான் மிக மிக கஷ்டமான ஒரு தொழில்.
0: அந்த எந்தெந்த பொருளை எந்தெந்த நேரத்தில் சேர்க்குறோங்கிறது தான்
1: பிரியாணி வந்து டைமிங் தான். உங்களுக்கு வட்டா வச்சதுலேருந்து எந்த அளவுக்கு வட்டா ஹீட்டாக இருக்கணும், அந்த ஹீட்டு எப்போ குறைக்கணும், எந்த டைமில் என்ன நம்ம ஊற்றணும், எந்த டைமில் பட்டை கிராம்பு இலக்கை அடிக்கணும், அதுக்கப்புறம் எப்போ இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் எப்போ தயிர் ஊற்றணும், அதை எப்போ கிண்டணும், அது ப்ராசஸிங் டைம் எல்லாமே தான் மேடம். அதில் ஆக்சுவலாக டைமிங் தான்.
0: ஒரு பிளேட் பிரியாணியே கொடுத்துருவீங்க உங்களுக்கு?
1: கண்டிப்பாக மேடம்,
0: இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரியாணி செய்யறதுல. ஓகே, ஆனால் இப்போ நீங்கள் வந்த புதுசில் ஏதாவது ஒரு இதில் வந்து சொதப்பிருப்பீங்க, நல்லா பண்ணணும்னு நினச்சி தான் செய்வீங்க, ஆனால் அப்படி ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு தருணம் வந்திருக்கும்.
1: ஏதாவது ஒரு தருணம் இல்லை, நிறைய தருணத்தில் நடந்திருக்கு.
0: ஆரம்பத்தில்,
1: ஆரம்ப ஸ்டேஜில் நடந்திருக்கு, நிறையவே நடந்திருக்கு. நான் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தொழில் ஆரம்பித்ததுனால அவங்க வரும்போது தான் அவங்க சொல்கிறது தான் எனக்கு அதை பற்றின பெரிய நாலேஜ் கிடையாது.
0: ஓகே,
1: ஸோ நான் அதுக்காகவே தான் இந்த படிப்பை சூஸ் பண்ணேன். சரி, நம்ம இதை போட்டு தெரிஞ்சுக்குவோம் படிக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த படிப்போட கான்செப்ட் என்னன்னா, ஒரு பெருங்காயத்தை எங்கே யூஸ் பண்ணணும், ஒரு பட்டை எந்த இடத்துக்கு யூஸ் ஆகும், பெருஞ்சீரகம் எங்கே யூஸ் ஆகும், சீரகம் எங்கே யூஸ் ஆகும், சீரகம்னா சைவத்துக்கு, பெருஞ்சீரகம்னா அசைவத்துக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் அங்கே கற்றுக்கிட்டேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சமையலில் நிற்கும் போது மட்டும்தான் இந்த தொழிலை ஃபுல்லாக கற்றுக்க முடியும்.
0: ஓகே, ஒரு உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் நம்ம கேட்போம்.
1: சரி மேடம்,
0: கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம்.
1: கண்டிப்பாக.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலை விலையில் அலிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: அச்சாணி நிகழ்ச்சியில் சமையல் கலை பத்தி நம்ம கூட கணேஷ் பேசிட்டு இருக்காங்க. இப்போது சமையல் அப்படிங்கிறது மெயினாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அது அதோட ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க.
7: ஆமாம் மேடம்.
2: இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து எல்லாமே சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது, அது எப்போ ஆரம்பிச்சிங்க, அது எப்படி பண்ணீங்க?
7: 2023 முத ஒரு கிளைண்ட் என்கிட்ட வராங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேட்டரிங் செட் பண்ணணும் சார் வெட்டிங்க்கு, நீங்கள் எதாவது பண்ணித்தரலாமா சொல்லி பேசும்போது பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க, உங்களுக்கு டெக்கரேஷன் தெரிஞ்சவங்க அது இருக்காங்களா, ஸ்டால் தெரிஞ்சவங்க அது இருக்காங்களா, மாலை கட்டித்தரம தெரிஞ்சவங்க, இல்லை சார் நானே பண்ணித்தரேன்ட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். இது மாதிரி என்கிட்ட வர எந்த ஒரு கிளைண்ட்டும் வெளில போக வேண்டாம், எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு எல்லாமே.

0: சொந்தமாக ஆரம்பித்ததான் மேடம்.
1: ஓகே, அதாவது அதுதான் இப்போ எல்லாரும் விரும்புகிறாங்க. அதாவது நம்ம போயிட்டு செல்ஃபி எடுக்கிறது, சாப்பிட்றது,
0: அவ்வளோதான்,
1: கல்யாணத்தை பார்க்குறது, இதுதான் பண்ணணும். மற்ற எந்த இதிலும் நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும்.
0: உண்மைதான் மேடம்,
1: அதுக்காகவே தான் நீங்கள் இருக்கீங்க.
0: கண்டிப்பாக மேடம், ஏன்னா முன்னாடிலாம் ஒரு நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போனீங்கன்னா, ஒரு கல்யாணம் இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க, வந்துருப்பாங்க, தங்குவாங்க, கறி விருந்து முடிச்சு தான் ஊருக்கே போவாங்க. இப்போ அப்படி கிடையாது. 25ஆம் தேதி கல்யாணம்னா 25ஆம் தேதி நைட்டு வந்து 26 காலையிலேயே கிளம்பிடுறாங்க, எல்லாம் ஆன் டைம் காலில் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ வாசலில் நிற்கிறது
1: போய் அப்படி எட்டி பார்த்துட்டு காலையில் போய்
0: கண்டிப்பாக இல்லை, வாசலில் நிற்க கூட ஆள் கிடையாது, அவங்க வரவேற்க கூட இன்னைக்கு பொழுதுக்கு ஆள் கிடையாது. ஸோ நாங்கள் அதுக்கும் வெல்கம் கேர்ள்ஸ்னு பொண்ணுங்களை ஹையர் பண்ணி அவங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுற மாதிரி, அவங்க டென்ஃபிட் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறது தான் இந்த கான்செப்ட் மேடம்.
1: சரி, அப்படி என்னென்னலாம் பண்ணுறீங்க சொல்லுங்க.
0: ஒரு கல்யாணத்துக்கு தேவைப்படும் அடிப்படை எல்லாமே வந்துடும் மேடம். உதாரணத்துக்கு நான் ஸ்டார்டிங்காக சொன்ன மாதிரி சமையல் சம்மந்தமாக எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம், ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம், அந்த வெட்டிங்க்கு தேவையான எல்லா மாலை, அதாவது முதல் நாள் ரிசப்ஷன் மாலையிலேருந்து அடுத்த நாள் முகூர்த்த மாலையிலேருந்து தொண மாலை, சைக்கா மாலை, சம்மந்தி மாலை, பூப்பந்து, உதிரிப்பூ, சம்திங் அதையெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம், ஐயர் ஹையர் பண்ணி கொடுத்துருவோம், உங்களுக்கு மேலதளம் பண்ணி கொடுத்துருவோம், இசைக்கச்சரிக்கைன்னு அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு கல்யாண சம்பந்தமா எதுவுமே நீங்க வெளியில் அலைய தேவையில்லை, எல்லாமே நாங்க பண்ணி
1: கொடுத்துட்டு
0: வெல்கம் இருந்து
1: எதுவுமே
0: நீங்க எடுத்துட்டு வரவே வேணாம். நீங்க மண்டபத்தை வந்து நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை, உங்க வர ரிலேட்டிவே நீங்க கூப்பிட்டு விருந்தமல் பண்ணாலே போதுமானது. ஸ்டேஜ்ல இன்னும் போட்டோ எடுத்தா மட்டும் போதும், மிச்சம் எல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துருவோம்.
1: இப்போ அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்
0: இப்ப உள்ள எல்லா கிளையண்ட்டுமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் மேக்ஸிமம் விரும்புறதில்ல, எல்லாமே ஒரிஜினல் போல தான் பண்ண ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கான அவங்க தொகை கொடுக்கும்போது அதை நம்ம சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம்.
1: ஓகே, அப்போ நேச்சுரல் ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ண?
0: எல்லாமே பெங்களூர் தான் மேடம். ஆக்சுவலாக பெங்களூர் ஓசூர்லேருந்து நமக்கு இது பண்ணணும், ஆர்டர் பண்ணணும். பிஃபோர் ஆர்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு முதல் நாளே வந்துடும், நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை என்னென்ன சேஃப்டி பண்ணணும் ப்ரிஃபரன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டேஜில் அடிக்க ஆரம்பிச்சிருவோம்.
1: ஏன்னா இப்போ நேச்சுரல் வந்து வாடக்கூடிய ஒரு பொருள் இல்லையா, நீங்கள் எப்படி அது
0: எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புதன்கிழமை கல்யாணம்னா நாங்கள் செவ்வாய்க்கிழமையாக ஆர்டர் பண்ணி எங்களுக்கு வந்துடும், வந்ததுலேருந்து நாங்கள் அதை தண்ணியில் போட்டு வச்சு அது மேலே பாலித்தீன் கவர்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருவோம். அப்படி வச்சு வைக்கும்பொழுது உங்களுக்கு பூ வாடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொன்று ஃபோம்னு ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அந்த ஃபோம் வந்து தண்ணியில் நினச்சி வச்சுருப்போம், அந்த ஃபோமில் தான் பூ வந்து காம்பு குத்தி குத்தி வைக்கிறது. ஸோ அந்த ஃபோமில் உள்ள தண்ணியை வந்து அந்த காம்பு பூ
1: இழுத்து,
0: ஸோ அது 1.5 நாள் தாராளமாக இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூரில் சின்ன வெட்டிங் ஒன்று பண்ணியிருந்தேன், அது பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அதை நீ எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எவ்வளோ வேணாலும் இன்னொட்டிவாக தரலாம். தாராளமா 3 நாள் வரைக்கும் பூ கெட்டு போகாம இருக்கும், லீஃப் எல்லாம் 1 வீக் வரும்.
1: ஓகே, இப்போ இந்த மாதிரி சீசன்ல ஓகே, இப்போ ஒரு ரெய்னி சீசனா இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப நவம்பர் அக்டோபர் இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி எனக்கு நேச்சுரலா ஃப்ளவர்ஸ் கிடைக்குமா?
0: தாராளமா
1: இன்னொன்று அதை எடுத்துட்டு வரதுலையும் சிரமங்கள், டிரான்ஸ்போர்ட்
0: எதுவுமே, அதெல்லாம் ஒரு நேரம் மேடம். இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன் தான் உங்களுக்கு எல்லாமே ஆயிடுச்சு, எல்லாமே ஆர்டிபிஷியல் தான். ஆர்டிபிஷியல் மீன்ஸ் பூவையே ஹைபிரிட் பண்ணிட்டு இருக்காங்க.
1: ஓஹோ,
0: ஒரு நேரத்துல மாம்பழம் எப்ப கிடைக்கும், சீசன் டைம்ல மட்டும் கிடைக்கும். இப்போ நீங்க போய் டிசம்பர்ல கேட்டா மாமா எடுத்து கொடுப்பாங்க.
1: ஓ, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்,
0: அந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்மே கிடைக்குது மேம், அதுல எந்த ஒரு தட்டுப்பாடும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கும், அது நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா கொஞ்சம் வர வைக்கணும், இல்லனா நேர்ல போய் தான் வாங்கிட்டு வரணும். அதையும் பண்ணிருக்கேன் சில கல்யாணத்துக்கு
1: அந்த மாதிரி சிச்சுவேஷன்.
0: ஆமா, சிச்சுவேஷன் ஆமா, அந்த டைம்ல மழை ரொம்ப ஹெவி ரெயின் சீசன்ல நேர்ல இங்க இருந்து கார் எடுத்துட்டு போய் பூவை பர்சேஸ் பண்ணிட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: சூப்பர், அது ஒரு ஆர்வம், ஒரு இது
0: கண்டிப்பா நம்ம நம்பி வந்துட்டாங்க, எந்த வகையிலும் ஏமாத்தக்கூடாது, கொடுத்த நம்ம வாக்க எந்த வகையிலையும் அதை மாத்தி பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்போம் மேம்.
1: சரி, ஓகே. இன்னொரு விஷயம், இந்த டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே கலர்ல, இப்போ ஒயிட் ஃப்ளவர்ஸ் வேணும், பிங்க் வேணும், லாவெண்டர் வேணும், பொண்ணு மாப்பிள்ளையோட ட்ரெஸ் அது ஒரு கான்ட்ரவர்சியான கலர்
0: கேட்பாங்க,
1: இதெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா?
0: எல்லாமே உண்டு, இப்போ எல்லாமே ட்ரெண்டிங் தான் மேடம். இப்போ உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு காம்பினேஷன் ஈக்குவலாக கேட்பாங்க, சில பேர் ஆப்போசிட்டாக கேட்பாங்க, அவங்களோட சாய்ஸ் தான். இப்போ எல்லா மொபைலில் ஏன்னு ஒரு விஷயம் வந்துருச்சு, ஸோ அவங்களே ஏஐயில் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு இப்படி வேணும்னு கொடுத்துட்றாங்க.
1: வேலையில் பாதி அவங்களே
0: கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக அதுக்கான திங்ஸை ரெடி பண்ணுறது மட்டும்தான் என்னோட வேலை.
1: இப்போ சமையல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள பாரம்பரியம் இப்போ உள்ள ஒரு நவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த ஃபியூஷன் அந்த இது கேட்குறாங்க.
0: தாராளமாக ஃபியூஷன் தரலாம் மேடம். ஃபியூஷனை நம்ம கொடுக்கும்போது நீங்கள் பாரம்பரியத்தை எதிர்பார்க்க முடியாது. அது பேரில் மட்டும்தான் பாரம்பரியம் இருக்கும். ஃபியூஷன் அதாவது நம்ம பாரம்பரிய உணவு எல்லாமே பார்த்தீங்கன்னா

0: அதை வந்து அதோட விதத்தில் சமைக்கும் போது மட்டும்தான் அதோட உங்களோட உண்மையான தரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு உள்ள ஃபியூஷனில் கொண்டு போனீங்கன்னா அதை ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோக்காகவும் ஒரு மெனுக்கார்டுக்காக மட்டும்தான் வைக்கலாம் போல, அதையும் இதையும் மிச் பண்ணி பண்ணவே முடியாது மேடம்.
1: ஆனால் அது விரும்புகிறாங்க,
0: விரும்புகிறாங்க, எல்லாருமே விரும்புகிறாங்க. ஒரு ஒரு கல்யாணத்துக்கும் நான் வந்து மெனு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது பாரம்பரியப்பொருள் கொடுத்துருவேன்.
1: சரி,
0: உதாரணத்துக்கு காலையில் சாப்பிட்றாங்க, மெதுவிட வேணாம், அதுக்கு பதில் குழி பணியாரம் போட்டுக்குவோம், ஆப்பம் போட்டுங்க, ஆப்பக்கு வந்து கடலைக்கறி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் என்ன ஆத்தென்டிக்காக தேவைப்படுதோ அந்த விஷயத்த நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் மேடம். கண்டிப்பாக என் மெனுவில் கண்டிப்பாக ரெண்டு ஆத்தென்டிக்கான ஃபுட்டு கொடுத்துருவோம், இயற்கை சம்மந்தமான பொருள் கண்டிப்பாக கொடுத்துருவேன்.
1: சூப்பர். அதுதான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இழந்து வரும் பாரம்பரிய சுவை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எல்லாமே
0: கண்டிப்பாக மேடம்,
1: நீங்களே இப்போ அதை செஞ்சாலும் அந்த ஒரிஜினலாக அதை வந்து கொண்டு வர
0: கஷ்டம் தான் மேடம், கஷ்டம் தான்.
1: அதை மீட்டெடுக்க என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஓகே ரெண்டு ஐட்டம் எப்படியாவது
0: கொடுத்துருவேன் மேடம். கண்டிப்பாக அதை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரே வழி வர மக்களும் கொஞ்சம் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு அதோட பேர் கூட பிற பேருக்கு தெரியாது,
1: தெரிய மாட்டேங்குது.
0: ஆனால் அப்போ உள்ள பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே தெரியும். ஸோ அவங்களும் இந்த மாதிரி உட்காந்து அவங்க ஒரு கல்யாணம் நடத்துகிறாங்கங்கும் போது அவங்களும் சரி உட்காந்து இல்லை இந்த மாதிரி அட்லீஸ்ட் 5 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் முன்வந்து தான் ஆகணும் மேடம். ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாரம்பரியமாக கேட்குறாங்க. உதாரணத்துக்கு நைட்டில் நம்ம கொடுக்குற மசாலா பால் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பருத்தி பால், சுக்கு பால், பனங்கற்கண்டு பால், இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா மாத்திக்கலாம். நான் லாஸ்ட் டைம் நடந்த ஒரு ஈவென்ட்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆனியன் பகோடா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க, நான் அதை கட் பண்ணிட்டேன், நவதானியத்துல வந்து அவியல் மாதிரி கொடுத்தேன், ஒரு சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு பதில் பருத்தி பால் கொடுத்தேன், காஃபி வேணாம் இல்லை நைட்டு தான் கொடுக்க போறோம் இது வேண்டாம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை மாத்தி கொண்டு வரலாம் மேடம்.
1: இயற்கை முறையிலே பண்ணிருக்கோம் பரவாயில்ல மெனுல வைக்கும்போது நல்லா இருக்கு எல்லாருமே எடுத்துக்கிறாங்க மேடம் தொண்ணூறு பர்சன்ட் வந்து நம்ம சொன்னோம்னா அதை புரிஞ்சுக்கிறாங்க பரவாயில்ல நல்லபடியே பண்ணுங்க எனக்கு அப்போ கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எக்கனாமிக்கலாக கொஞ்சம் அதிகமாக போகுதுனாலும் அவங்களுக்கும் வரவங்களுக்கும் ரொம்ப திருப்தியாகும்.
0: புதுசாக ஒன்று பண்ணியிருக்கோம்,
1: புதுசாக ஒன்று பண்ணியிருக்கோம்,
0: இயற்கை முறையிலே பண்ண மெனு தான் சார் எல்லாருமே கேட்குறாங்க, உங்கள் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நல்லதுன்னு சொல்லுவாங்க.
1: ஓகே ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடல் கேட்போம், உங்களுக்கு பிடித்த பாடல்.
0: தேங்க்யூ.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
1: பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்கு அட்ராசக்கு. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
0: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் சமையல் விருந்தோம்பல் தொழில் செய்து வரும் கோடிச்சேரி பி கணேஷ் அவர்கள் நம்ம கூட அவங்களோட தொழில் அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசணும். இப்போ அடுத்து உங்களோட மெயின் சமையல் அதுக்கு வரலாம். இப்போ வந்து வாடிக்கையாளர்ல வந்து யாராவது ஒருத்தவங்க ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு ஐட்டம் கேட்டிருப்பாங்க, என்னடா இது எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் அனுபவம்லாம் இருக்கா?
7: கண்டிப்பாக இருக்குது மேடம், கண்டிப்பாக இருக்குது. அதாவது சமையல் தெரிஞ்ச எல்லாருக்கும் எல்லாமே செய்ய தெரியுங்க அர்த்தம் கிடையாது. ஒரு கல்யாண சமையல் செய்கிறோம்னா 90% செஞ்சிருவோம், ஒரு 10% எல்லாராலையும் செய்யவே முடியாது. அதுக்கான ஒரு சிறந்த நபர் ஹையர் பண்ணி தான் செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு திண்டுக்கல் பிரியாணி தான் எனக்கு வேண்டும், அந்த ஸ்டைல் தான் கம்பல்சரி வேணும், மாற்றாமல் எனக்கு கொடுங்க, இல்லை கொங்கு ஸ்டைலில் உள்ள எனக்கு பிரியாணி தான் வேணும்னு
0: சொன்னாங்கன்னா
7: அதை எங்களுக்கு செய்ய தெரியும். அதே சமயம் அதை அதே மாதிரி கொடுக்கணும். அவங்க கேட்டது எந்த மாற்றம் இல்லைன்னா அதே கொங்கு மண்டலத்துக்கு போய் அங்கே உள்ள ஒரு நல்ல செஃபை கொண்டு வந்து தான் இங்கே செய்யணும் மேடம். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லாம் செஞ்சிருவோம்.
0: இருப்பாங்க
7: எல்லாமே கான்டாக்ட்ல இருப்பாங்க, டவுட்னா ஃபோன்லயே கேட்டுக்குவோம். அந்த அளவுக்கு எல்லாமே இப்ப பழகியாச்சு. அதனால இப்போதைக்கு உள்ளதுக்கு எனக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது மேடம். ஸ்டார்டிங் நிறைய வந்திருக்கு. நார்மலா பூரி போட்டுருவோம், சோளா பூரி எப்படி போடணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்ல அதெல்லாம் கூட தெரியாது. ஸோ போக போக இந்த ஃபீல்ட்ல ஃபுல்லா எல்லாம் கத்துக்கிட்டது தான் மேடம். இதுவும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு மேடம் இந்த மாதிரி.
0: ஓகே, அப்புறம் இந்த பொண்ணு அழைக்கும் போது இந்த ஆரத்தி எடுப்பாங்க இல்லையா, அது ரொம்ப ஸ்பெஷலா பண்றாங்களா? இப்போ முன்னாடி எல்லாம் வந்து நம்ம ஏதோ வீட்டுல 2-3 வச்சு

0: நார்மலா வந்து கல்யாணம் முடிஞ்சு போகும்போது இல்ல பொண்ணு உள்ள அழைக்கும் போது பண்றதுதான் இந்த விஷயங்க. பொண்ணு அழைப்பு உள்ள வராங்கன்னா அப்ப அந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து அவங்க பூப்படைகிற வயசுல இருந்து அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அவங்க நிச்சயதார்த்தம் பண்றது, அது திருமண கோலம், இது வரைக்குமே நாங்க ஒரு செட்டப்பா வச்சிருவோம்.
1: மாப்பிள்ளைக்கு
0: வந்து ஜஸ்ட் ஆரத்தி மட்டும் தான் எடுப்பாங்க, அவங்களும் இருப்பாங்க கல்யாண மேடம் மாதிரி சின்னமா சின்ன சட்ட பொண்ணு வச்சு அது லாஸ்ட்ல மட்டும்தான் மாப்பிள்ளை இருப்பாரு. இது பொண்ணுக்கான சடங்கு மட்டும்தான் மேடம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா ஒரு 21 தட்டு வைக்கிறோம்னா அந்த 21 பெரியவங்க வருவாங்க, அங்க சின்ன பசங்க எல்லாம் ஒரு டைம் பாஸ் பண்ணுவாங்க, அந்த ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகவே தெரியாது. அதே சமயம் பொண்ணுக்கும் திருஷ்டி கிழிஞ்ச மாதிரி இருக்கும், அது ஒரு நல்ல ஒரு ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கும் மேடம்.
1: ஆமா இல்ல அது ஒரு நல்லா இருக்கு சின்ன குழந்தைங்களுக்கே வந்தது
0: கண்டிப்பா மேடம். ஆமா இப்ப வந்து இந்த புனித நீராட்ட ஃபங்க்ஷன் எல்லாம் பண்றாங்கல்ல, இப்ப அவங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஜஸ்ட் எல்லாமே ஒரு இதுதான் உங்களுக்கு ஆரத்திங்கிறது ஒரு நல்ல விஷயம். திருஷ்டி நம்ம உள்ள போய் ஒரு ஆடம்பரமா பண்ணிருக்காங்களே இப்படி பண்ணிருக்காங்களேன்னு இல்லாம ஃப்ரண்ட்ல இந்த ஆரத்தி பார்க்கும் போதே அவங்களுக்கு அந்த ஒரு மலப்பு போயிடும். அதுக்கான விஷயம் தான் அர்த்தட்டுங்கிறது.
1: ஓகே இப்போ ஏதோ ஒரு ரீசன்னால இப்போ ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் உங்கள்ட்ட கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்துருது, இந்த வாடிக்கையாளர் வந்து ரொம்ப டிலேவாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கோபப்படுறாங்க, எப்படி நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுவீங்க?
0: நடக்கூடாது, அதை மீறி நடந்துட்டுனா கண்டிப்பா நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுதான் ஆகணும் முதல் விஷயம். அதுக்கடுத்து எதுனால அந்த விஷயம் நடந்துச்சுங்கிறத அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கோபத்தை தணிக்கிறதா ஒரே வழி, இதுக்கு வேற எங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஏன்னா இதுல அவங்க நம்மளை நம்பி நம்மள்ட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க, சோ நம்ம தான் அந்த பொறுப்பு ஒழுங்கா செய்யணும். சோ ஏதாவது ஒரு இடத்துல தவறும் பட்சத்தில், உதாரணத்துக்கு நாங்க செஞ்சு முடிச்சிருவோம், டிரான்ஸ்போர்டேஷன் வண்டியில ஏத்தி அனுப்பும் போது ஏதோ கொஞ்சம் டிலே ஆயிட்டு வண்டி போற வழியில பஞ்சர் ஆயிட்டுனா கூட அடுத்த வண்டி ரெடி பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் காமெடி லேட் ஆயிட்டுனா ஏன்னா சாப்பாடு வந்து இல்லை எதிர்பார்த்து உட்காந்து கூடிய விஷயம், அது லேட் ஆகும் போது எல்லாருக்கும் வரக்கூடிய கோபம் தான். ஸோ நம்ம அந்த இடத்துல அனுசரணையாக தான் போய் ஆகணும், நம்ம சாரி கேட்டுதான் மேடம் ஆகணும்.
1: ஓகே இப்போ உங்கள் பிளேஸ் இருக்குல்ல, அதாவது கோட்டிச்சேரி காரைக்கால், இந்த இதில் வந்து ஸ்பெஷலாக என்ன உணவு பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷலாக நீங்கள் கொடுக்குறீங்க?
0: நம்ம சைட்ல வந்து நான்வெஜ்னா பிரியாணி தான் ஸ்பெஷல். நம்ம நீங்க நம்ம காரைக்கால் நாகப்பட்டினம் இந்த மாயோரம் இந்த பெல்ட்டை தாண்டி நீங்க வெளில போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்மதியில தான் வந்து பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதோட ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். நம்ம செக்டார்ல உள்ள யாருக்குமே அந்த பிரியாணி பிடிக்காது, ஆனா நம்ம பிரியாணி எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம காரைக்கால் நாகூர் சரௌண்டிங் காரைக்கால்ல மட்டுமே ஒரு பிரியாணி ஷாப்னு எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 56-60 கடை குறை இல்லாம இருக்கு. ஸோ காரைக்கால்ல ஃபேமஸ் பிரியாணி, அதை தாண்டிங்கன்னா சமோசா, அதை நம்ம காரைக்கால் பாஷையில் பூரியான்னு சொல்லுவாங்க. நீங்கள் சென்னை போயிட்டு பூரியான்னு சொன்னால் அவங்க சொல்லிடுவாங்க காரைக்காலை நீங்கள் எங்கே வாங்க.
1: ஆமாம் இல்லை எங்கள் சென்னையெலாம் இல்லை, ஏதோ இங்கேயே நம்ம இந்த தரங்கம்பாடி தாண்டி போனோம்.
0: ஆமாம் மேடம் எங்கே போனாலுமே பூரியான்னா நீங்கள் காரைக்கால் தண்ணிட்டுருவாங்க. இது வந்து நமக்கு ரொம்ப ஃபேமஸாகவே இருக்கும் மேடம். நமக்கு
1: சில பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது
0: தெரியாது அவங்கள்ட்ட சொல்லணும்
1: அப்படின்னு நினைச்சு
0: சமோசா இது ஆக்சுவலாக அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு இந்த விஷயம் புரியும்.
1: ஓகே அதுவும் பிரியாணியும் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு.
0: கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக.
1: இப்போ நீங்க கூட சொன்னீங்க ஒரு மஞ்சள் நீராட்டு விழா 7.5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அப்ப பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில பேர் கம்மியான பட்ஜெட் எதிர்பார்ப்பாங்க அவங்களோட சூழலுக்கு, சில பேர் வந்து ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. எப்படி இது அந்த கம்மியான பட்ஜெட்லயும் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டா எல்லாத்தையும் ஓரளவுக்கு
0: கொடுத்துடலாம் மேடம்? எல்லாமே கொடுத்துடலாம், அவங்களோட எதிர்பார்ப்பு தான். இப்ப நம்ம 7 லட்சம் ரூபாய்க்கு பண்றோம்னா அவங்க ஒரு 1500-2000 பேர் எதிர்பார்ப்பாங்க. இப்ப நீங்க அதே 2 லட்சம் ரூபாய்க்கு கேட்டீங்கன்னா நீங்க அவ்வளவு பேர் கூட மாட்டீங்க, கண்டிப்பா நீங்க ஒரு 300-400 பேர் எதிர்பார்ப்பீங்க. சோ அதனால அது எந்த விஷயமே கிடையாது, உங்களோட பட்ஜெட் தான். என்கிட்ட நீங்க ஒரு 3 லட்சம் கொடுத்து எனக்கு 3 லட்சம் மொத்தத்தையும் முடிச்சு கொடுங்கனாலும் முடிச்சு கொடுத்துடலாம். இல்ல சார் எனக்கு பணத்தை பத்தி பிரச்சனை கிடையாது, எனக்கு வர சொந்த பந்தங்கள் சந்தோஷமா இருக்கணும், சாப்பாடு அருமையா இருக்கணும், எந்த இதுலயும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஏத்த பட்ஜெட் பண்ணி கொடுத்துடலாம் மேடம். இது பண விஷயம் கிடையாது, கிளைண்டோட எதிர்பார்ப்பு தான் இதுல விஷயம்.
1: இப்போ நீங்க பெற்ற பாராட்டுக்கள், அதாவது கணேஷ் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்டீங்க, நாங்கள் எதிர்பார்க்கறத விட பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, எல்லாருக்குமே மனசு திருப்தி அப்படின்னு பாராட்டியிருப்பாங்க,
0: நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
1: எந்தெந்த விஷயங்களுக்கு பாராட்டினாங்க எப்படின்னு சொல்ல?
0: ரீசெண்டாக வந்து நம்ம சென்னையில் ஒரு சின்ன ஈவெண்ட் ஒன்று எனக்கு காரைக்கால்ல சமைச்சு விடிய காலில் கார்ல ஏத்தி 11 மணிக்கு போய் சென்னை

0: சென்னையில் டெலிவரி பண்ணி அங்கே ஃபுட்டை பரிமாறினேன்.
1: சரி.
0: அது வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி, ஜஸ்ட் பேரை சொல்ல விரும்பல, அது ஒரு ஃபார்மா கம்பெனி. அவங்க ஹெட்டு வந்து முன்னாள் சிஎம்மோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க என்னை ரொம்ப கூப்பிட்டு பாராட்டி எனக்கு சால்வையெல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, சூடும் குறையில, அதே சமயம் சொன்ன டைமிங் கிப்பப் பண்ணீங்க, அதுமாதிரி எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படின்னா, அவங்க மாயவரத்துக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க, ஜஸ்ட் அங்கே சாப்பிட்டுட்டு கம்பல்சரி நீங்க செஞ்சு கொடுத்து சொல்லிட்டு போயிருந்தாங்க. வெறும் 250 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தாலுமே நான் சிரமம் பார்க்காம நம்ம கேட்டுட்டாங்க செஞ்சு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்ததா மேடம். அந்த மாதிரி சென்னையில
1: விரைவில் கணேஷுக்கு சென்னையில ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறீங்க.
0: உங்க வாயம் கொடுத்தா நல்லபடியா படிச்சா சந்தோஷம் தான் மேடம்.
1: காரைக்கால் பண்பலை சார்பா வாழ்த்துக்கள்.
0: சந்தோஷம்.
1: அவ்வளவு தூரம் எப்படி நீங்க, அதான் நானும் நினைச்சேன், எப்படி சூடு குறையாம எப்படி சாப்பாடை கொண்டு போக முடிஞ்சது?
0: ஹாட் பாக்ஸ் தான் மேடம். ஹாட் பாக்ஸ் எங்கள்கிட்ட உள்ளதெல்லாம் 35 liters 40 liters ஹாட் பாக்ஸ். உங்களுக்கு அந்த ஹாட் பாக்ஸ்ல சில்வர் பாலித்தீன் பேப்பர்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நீங்க ஃபுல்லா ஃபிளிட் அடிச்சிடணும். ஃபிளிட் அடிச்சுட்டு ஏர் போகாம சாப்பாட்டை தம்மா உடைச்சிட்டு, தம்மா உடைச்சு அடுத்த செகண்டே வந்து உலர வச்சிடணும். கொஞ்சம் சூடு போகணும், அந்த சூட்லயே போட்டீங்கன்னா அவிஞ்சு ஒரு
1: ஒட்டிடும்.
0: ஆமா, ஒட்டாத அளவுக்கு உலர வச்சிடணும். உலர வச்சுட்டு நீங்க ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சீங்கன்னா அந்த ஹீட் அப்படியே இருக்கும், வித்இன் 5 to 6 hours எந்த இஷ்யூமே இருக்காது.
1: நீங்க சொல்றத பார்த்தா இப்ப நம்ம சின்ன பசங்களுக்கே ஸ்கூல்ல
0: தாராளமா நீங்க எல்லாம்
1: கொடுத்துக்கலாம். அது எப்படி லைட்டா வந்து அந்த ஹீட்
0: ஃபாயில் பேப்பர் எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு நம்ம கண்டெய்னர் நீங்க வீட்டுல கொடுக்க டிஃபன் பாக்ஸ்லயே இருக்குல்ல, டிஃபன் பாக்ஸ்ல ஸ்பாயில் பேப்பரை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு கீழே பாட்டத்துல இருந்து மேல வரையும் கவர் பண்ணிட்டீங்கன்னா, கவர் பண்ணிட்டு ஃபுட்டை வந்து உலர வச்சிடணும். உலர வச்சு மீன்ஸ் ஹீட்டை கொஞ்சம் லைட்டா போக்கிடணும்,
1: கொஞ்சம் கம்மி,
0: அதே ஹீட்ல வச்சிடக்கூடாது. அந்த ஹீட்டை கொஞ்சம் போக்கிட்டு நீங்க நல்லா உலர வச்சுட்டு எடுத்து உள்ள வச்சாலே நீங்க வைக்கிற ஹீட் குறையவே குறையாது, 4 to 5 hours கண்டிப்பா குறையாது. அது வேர்த்தும் விடாது, தண்ணி வந்து வேர்த்து விடாது மேலையும்.
1: பாராட்டு, ரொம்ப லாங்குக்கு அனுப்பி நீங்க வாங்கிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டு.
0: கண்டிப்பா,
1: ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஆட்கள் கூடுவாங்க, குறைவாங்க, 10 பேரா இருக்கும், 100 இருப்பாங்க, 1000 பேர் கூட இருப்பாங்க,
0: தாராளமா இருப்பாங்க.
1: எப்படி இது, எப்படி இந்த சில சவால்கள் எல்லாம் இருக்கதான்?
0: கண்டிப்பா மேடம். இப்ப நீங்க கேட்ட மாதிரி 7 லட்ச ரூபாய்க்கு ஒண்ணு பண்றோம்னா 1500 பேர், அதே 4 லட்ச ரூபாய்க்கும் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் தான் பண்றோம்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லா ஒரிஜினல் போல வரும். இப்ப இவங்க 4 லட்சம் பட்ஜெட்டுக்கு வந்து ஆர்டிபிஷியல் ஃபுல்லா பண்ணுவோம், சாப்பாட்டோட தரமும் மாறும்.
1: சரி,
0: எப்படி தரம் மாறும்னா, யூஸ் பண்ற மல்லிகை ஜாமா, அரவ கொடுக்கற விஷயங்கள். இப்ப முந்திரி வந்து உதாரணத்துக்கு 15 கிலோ அரைச்சு அரவ தரோம்னா இவங்களுக்கு வந்து 5 கிலோ தான் போட முடியும். இவங்களோட பட்ஜெட்டுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டோட இதுல எந்த உங்களுக்கு காம்ப்ரமைஸும் வராது. பட் ஆனா பொருளோட நிறைய மாறும், கொஞ்சம் வித்தியாசம் அதுல இருக்கதான் செய்யும். கண்டிப்பா சப்ளை பண்ற பசங்களாகட்டும் எல்லாமே மாறும், உங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸே மாறும், ஒரு மண்டபத்துல செட்டப்பே மாத்தி கொடுப்போம். சோ இதுதான் அந்த 7 to 4 உள்ள வித்தியாசம்.
1: வித்தியாசம், ஓகே. இப்போ உணவு சமைக்கிறோம், அது வந்து வீணா போக கூடாது இல்லையா?
0: கண்டிப்பா மேடம்.
1: அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஏன்னா சில பேர் அதிகமா சமைச்சிடறாங்க.
0: இல்ல, உண்மைதான் மேடம், உண்மைதான். என்னோட ஸ்டார்டிங் பீரியட்ல இந்த பிரச்சனை நடந்துச்சு. இப்ப ரீசெண்டான நடக்கிற ஒரு 3 to 2 years பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் சால்வ் அவுட் பண்ணிட்டேன். எப்படின்னா, மேக்சிமம் இன்னைக்கு டேட்டுக்கு ஒருத்தவங்க கிளைண்ட் பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட உடனே முடிவு பண்ண மாட்டோம். அவங்க 1000 மெம்பர்ஸ் சொல்றாங்கன்னா
1: விட்டுடுறது.
0: கல்யாணத்துக்கு நெருக்கத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போய் அவங்கள்ட்ட திரும்ப உட்காந்து எவ்வளவு பத்திரிக்கை அடிச்சீங்க, எத்தனை பத்திரிக்கை கொடுத்துருக்கீங்க, பொண்ணு வீட்டில் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க, இல்லை மாப்பிள்ள வீட்டில் எத்தனை பேர் எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுக்கிட்டு நான் ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க. அதன் பிறகு சமைக்கும் போது 99% வந்து ஃபுட்டு வீணாகாமல் இருக்கும். மேபி அதை மீறி வீணாகிறத எங்களால் தவிர்க்க முடியாமல் இருக்கும், மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா நம்ம ஃபுட்டு கொஞ்சம் மிச்சமான விட பரவாயில்ல, பத்தலங்க இஷ்யூ வந்துடவே கூடாதுங்கிற ரொம்ப கான்சியஸா இருப்போம் மேடம்.
1: இப்போ திடீர்னு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அதை எப்படி சமாளிக்கிறது?
0: ரெடி பண்ணலாம் மேடம், அதுக்கான பேக்கப்பும் எல்லாமே வச்சிருப்போம். உதாரணத்துக்கு இட்லி மாவு கொஞ்சம் அதிகமாக அரைச்சோம், எந்த ஃபங்க்ஷனுமே கம்மியாக வைக்க மாட்டோம், அதிகமாக அரைச்சி வச்சிருப்போம். அரிசி உங்களுக்கு என்னென்ன மைதா என்னென்ன ப்ரிப்பேராக ரெடி பண்ண முடியும், உடனே ரெடி பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதெல்லாம் ஸ்பேரில் கையில் எப்பயுமே வச்சிருப்போம். ஒரு வித்தின் 20 to 30 minutes அடுத்த சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் மேடம்.
1: ஓகே, இன்னொரு பாடல் உங்கள் பிடித்த பாடல் கேட்டுடலாமா?
0: கேட்டலாம் மேடம்.

0: லஞ்ச் பிரேக் ஆச்சாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இப்போது உங்களோட சமையலாகட்டும் இல்லை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு விதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க உங்களுக்காக. அதுவும் சமையல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு வெப்பமான ஒரு பகுதி, அவசர அவசரமாக அடுத்தடுத்து நம்ம கொடுக்கணும்
1: அப்படிங்கிற மாதிரி
0: வேலை பார்ப்பாங்க. இப்போ இவங்களெல்லாம் எப்படி நீங்கள் உற்சாகப்படுத்தி, நீங்கள் உங்கள் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, எப்படி வேலையை கொண்டு போகிறீங்க?
1: வேலையை கொண்டு போகிறதுங்கிறத விட மேடம் எங்களோட பொறுப்பு அது. இப்போ எங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்டரிங் புக் பண்ணிட்டாங்க, ஈவெண்ட் புக் பண்ணிட்டாங்க, ஸோ எங்களை நம்பி முழுசாக கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன வேணாலும் நாங்கள்

0: கொடுத்துதான் ஆகணும். அப்ப என் கூட வர என் டீம் மெம்பர்ஸை நான் அனுசரிச்சுனே கொண்டு தான் போய் ஆகணும். சத்தம் போற இடத்துல சத்தம் போட்டு தான் ஆகணும், தட்டி கொடுத்து வேலை அந்த இடத்துல தட்டி கொடுத்து வேலை வாங்கிதான் ஆகணும். ஸோ இதுவும் நடக்கும், அதுவும் நடக்கும். அடுத்த நிமிஷமே அவங்கள்ட்ட பேசிய சமானமாக்கும். அந்த நிமிஷம் ஏதோ ஒன்று தப்பு நடக்குதுன்னா கூட சத்தம் போட்டுருவோம். சத்தம் போட்டு அடுத்த நிமிஷம் சரி நான் விடுங்க இந்த விஷயத்தை விடுங்க, அத்துக்கி வச்சுட்டு அடுத்து தூக்கி வைங்க வேலையை பாருங்க, அதையே போட்டுட்டு இருக்க வேணாம், அத்துக்கி உரம் போட்டுருங்க வேலையை பாருங்க நடந்திருக்கு.
1: சரி,
0: பாராட்டுகள் நிறைய கொடுத்துருக்கேன், நான் செஞ்சோட நீங்க சுப செஞ்சிருக்கீங்க அதுமையா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ரெண்டுமே நடக்காத மட்டும் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் மேடம் தொழில் பண்ணி ஆகணும். இந்த தொழில் இல்லை, இந்த தொழிலுமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் தொழில் ஜெயிக்க முடியும்.
1: ஓகே, இப்போ உங்களோட ரோல் மாடல் யார், நீங்கள் யாரை இவங்களை மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அது மாதிரி செஞ்சுட்டு இருப்பீங்க, யார் யார் அது?
0: மாதம்பட்டி ரங்கராஜன் தான் மேடம் என்னோட ரோல் மாடல்.
1: ஓ,
0: மாதத்துக்கு அஞ்சு முகூர்த்தம் ஆறு முகூர்த்தம் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு ஈவெண்ட் தான் மொத்தமாகவே எடுத்து பண்ணுவார். அந்த ரெண்டு ஈவெண்ட்லேயுமே அவரோட ஃபுல்ஃபில் கொடுத்துருவாங்க. பத்து ஈவெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பர்பஸை இந்த ஒரு ரெண்டு ஈவெண்ட்டில் கொடுத்து அவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நானும் அதான் மேடம் ஃபாலோ பண்ணுறேன், இன்ன வரைக்கும் வரதை திருப்தியாக பண்ணி கொடுப்போம். இது பண்ணுறோம் அது பண்ணுறோம்னு ஒரே டேட்டில் போய் ரெண்டு முகூர்த்தம் எடுக்கிறது, இன்றைக்கி வாசிக மகால் எடுக்கிறது, எம்எம்எச்சில் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் மாறி மாறி அழைஞ்சிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு மண்டபத்தையும் ரெண்டு மண்டபத்தை எடுத்து மாட்டிக்கிட்டு இல்லாமல் ஒரு ஈவெண்ட் எடுத்தாலும் முழுசாக நல்லபடியாக பண்ணி கொடுப்போம்.
1: சமையல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்க யாருக்கு சமையல் பண்ணி கொடுப்பீங்க, என்ன சமையல் பண்ணி கொடுப்பீங்க?
0: நான் மதங்கம்பட்டி ரங்கராஜன் சார் தான்
1: அவருக்கு தான் பண்ணி கொடுப்பேன்,
0: கண்டிப்பா கொடுப்பேன் மேடம்.
1: என்ன சமைப்பீங்க? பிரியாணி.
0: நான் என்னோட ஃபேவரட் பிரியாணி தான் மேடம், கண்டிப்பா நான் பிரியாணி செஞ்சு
1: கொடுப்பேன். அதுக்கு நானே ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: ஆமா மேடம், கண்டிப்பா.
1: ஓகே, இப்போ அந்த போட்டோ எடுக்கிறது
0: ஸ்டுடியோ,
1: ஆமா, அப்புறம் மேக்கப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா,
0: எல்லாமே
1: அதெல்லாம் எப்படி நீங்க எப்படி அரேஞ்ச்?
0: இது எல்லாமே டீம் தான் மேடம். ஆக்சுவலா வந்து போட்டோ எடுக்கிறதாகட்டும் ஸ்டுடியோ மேக்கப் ஆகட்டும் எல்லாமே அதுக்கு அதுக்கு தனி மெம்பர்ஸ் ஹையர் பண்ணி வச்சிருப்போம். ரெகுலரா ஒரே மெம்பர்ஸ் தான் வச்சிருப்போம், அவங்கள மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா அவங்க தான் நாங்க சொல்றது செஞ்சு கொடுப்பாங்க, இந்த பட்ஜெட்ல பண்ணணும்னு சொல்லிட்டாலும் அந்த பட்ஜெட்டுக்கு தகவல் பண்ணி கொடுப்பாங்க, டைமிங் பார்க்க மாட்டாங்க, இவ்வளவு பண்ணணும் அவ்வளவு பண்ணணும், இப்படி எக்ஸஸ் அமௌண்ட் வரும் அந்த மாதிரிலாம் எந்த விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மாசத்துக்கு மூணு ஈவெண்ட் நாலு ஈவெண்ட் அங்கே நான் கொடுத்துருவேன். ஸோ அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்றோமோ அதை அழகாக பொறுமையாக பண்ணி கொடுத்துருவாங்க. மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இஷ்யூஸ் உருவாக்கக்கூடிய இடமே பொண்ணுக்கு மேக்கப் பண்றது தான். ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு ஒரு வாரத்துக்கு முடியாது அந்த பொண்ணு வீட்டுக்கு மேக்கப் அழைச்சிட்டு போய் அவங்கள விட்டு அவங்க ஸ்கின் டோனுக்கு என்ன தேவைப்படுது என்ன குறையுது, ஓகே இந்த டோனுக்கு வந்து உங்களுக்கு இந்த மேக்கப் கரெக்டாக இருக்கும் செக்ஷன் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க செக்ஷன் பண்ணிட்டு ஃபேஷியல் ரெண்டு நாளுக்கு முடிய ஃபேஷியல் பண்ணி விட்டுட்டு இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். மேக்கப்லாம் ஸ்டுடியோங்கிறது ஆல்மோஸ்ட் ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோஸ் எடுத்து நம்ம பேனர் வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களே கேட்பாங்க. இப்பெல்லாம் ஹைலைட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, கல்யாணத்துக்கு முடிவு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும் ஒரு ஹைலைட்ஸ் வேணும் கேட்பாங்க. ஸோ அதை வெளில அவுட்டோர்ல அழைச்சிட்டு போய் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கல்யாணத்துக்கு முதல் நாள், கல்யாணத்துக்கு அடுத்த நாள், கல்யாணம் முடிஞ்சு சில பேர் ப்ரீ வெட்டிங் கேட்பாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா ஹனிமூன் போறாங்க, கொடைக்கானல் போறாங்க, மூணார் போறாங்கன்னா அங்கேயும் நாங்க ஆள் ஹையர் பண்ணி வச்சிருப்பேன். அவங்களுக்கு அங்கேயும் காட்டேஜ் புக் பண்ணி கொடுத்து அங்கேயும் ஒரு டிராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். டிராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எங்கெங்க போகணுமோ அதை அவங்க சேஃபா எப்படி கொண்டு வரலாம் ஆனால் கைடன் பண்ணி அனுப்பி விடுவேன் மேடம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: ஓகே, இப்போ இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, இதில் வந்தால் நீங்கள் இன்னும் நல்லா ஷைன் பண்ணலாம் அப்படிங்கிற இது என்ன மோட்டிவ் பண்ணுறீங்க?
0: மோட்டிவேஷன் தான் மேடம், இதில் அதெல்லாம் கிடையாது. சமையல், டெக்ரேஷன், ஸ்டுடியோ, சம்திங் இது இல்லாமல் வேறு வேறு ஃபீல்டு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் உண்மையாக உழைச்சா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும், உடனே கிடைக்காது, கண்டிப்பா மேடம் தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கணும். ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் இது ரெண்டுமே கண்டிப்பா வேணும் மேடம்.
1: சமையல் அப்படின்னா கணேஷ் ஒரு ஸ்பெஷலிஸ்டாவே ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கணேஷ் வீட்டில் யார் சமையல் பண்றாங்க?
0: இப்படி ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டீங்க, என்ன தெரியல. என் ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்க மேடம், நல்லா சமைப்பாங்க. நானும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம்
1: நம்பலாமா? இவ்வளோ நேரம் உண்மையை சொன்ன கணேஷ்
0: இல்லை மேடம், இப்போ ரீசன்ட் டேட்டில் நல்லாவே சமைக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் கிச்சனில் நினைக்கும் போது அவங்க டெய்லி வந்து பார்க்கறது, ஏன்னா என்னோட வீட்டை ஊட்டியே தான் கிச்சன் வச்சிருக்கேன், சின்ன சின்ன ஆர்டர்ஸ்லாம் அங்கே தான் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ அதனால அவங்க டெய்லி வந்து கிச்சனில் எங்களை ஹெல்ப் பண்ணுறது போகிறதுன்னு நல்லா அவங்க ட்ரெயின் ஆகிட்டாங்க. இப்போ என்னோட நல்லாவே வீட்டில் செஞ்சுக்கிட்டு
1: இருக்காங்க.
0: கண்டிப்பாக மேடம்,
1: உங்களோட எதிர்கால கனவு என்ன, அப்படியே ஷார்ட்டாக சொல்லிடுங்க பார்ப்போம்.
0: நல்ல ஒரு இயற்கை உணவகம், அதாவது கேஸ் இல்லாமல் வெறும் அடுப்பில் மட்டும் செய்யக்கூடிய இயற்கை உணவகத்தை கூடிய விரைவில் காரைக்காலில் ஒன்று ஓப்பன் பண்ணணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவு மேடம்.
1: நல்ல ஐடியா,
0: கண்டிப்பாக மேடம், அதை நோக்கி தான் பயணிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு, கூடிய விரைவில் கண்டிப்பாக
1: வந்து இந்த பாரம்பரியத்தையும்
0: கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக
1: கொண்டு வரணும்.
0: ஆமாம், அதான் கேஸ் இல்லாமல் அடுப்புலேயே செய்யணுங்கிறதான் என்னோட ஒரு நீண்ட நாள் பயணமாக இருக்குது. இப்போ இந்த சோலார்லாம் வந்திருக்கிறதுனால ஸோ அதை

0: யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி அதுக்கான அடுப்புகள் தான் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன்.
1: ஆனால் விறகு அடுப்புங்கிறது வந்து நல்ல வேகம் இல்லையா?
0: கண்டிப்பாக மேடம், நான் நாலா பக்கமும் வேகும் உங்களுக்கு. இப்போ பருப்பு, நம்ம ஒரு சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும்தான் சிலிண்டரில் உங்களுக்கு பாயில் ஆகிட்டு இருக்கும். இது வந்து அனல் வந்து நாலா பக்கம் பரவும் போது நல்லா பாயில்ட் ஆகும், நல்லா குக் ஆகிடும். உடம்புக்குமே நல்ல விஷயம் தான் உங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும். ஸோ விறகுல சமைக்கிறது
1: இதுவரை ரொம்ப அழகாக தெளிவாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்க கூட பகிர்ந்துட்டீங்க. சமையல் சம்மந்தமாகவும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தம்.
0: தேங்க்யூ
1: நிலையத்தின் சார்பா நன்றியை தெரிவிச்சு.
0: ரொம்ப நன்றி மேடம், இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் எஃப்எம் ஸ்டேஷனுக்கும் ரொம்ப நன்றி மேடம்.
1: தேங்க்யூ. நேயர்கள் இதுவரை கேட்டது அச்சாணி. சமையல் விருந்தோம்பல் தொழில் செய்து வரும் கோட்டிச்சேரி பி கணேஷ் அவர்கள் தனது தொழில் குறித்த அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு

அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கோயம்புத்தூர் விமான நிலையம், நாகப்பட்டினம் பகுதிகளிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் வடக்கு

0: கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று, அதாவது 18ஆம் தேதியன்று தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 19ஆம் தேதியன்றும் 20ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். நாளை மறுநாள் விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று அதிகால வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் அதிகரிக்கும் வாய்ப்புண்டு. 18ஆம் தேதியன்றும் 19ஆம் தேதியன்றும் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கும். நாளை அதிகால வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 24 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.9 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி.
1: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் பிற்பகல் 3 மணி.

0: மக்களின் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றுவதே ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பொன்மொழியோடு நிகழ்ச்சியை தொடங்குவோம் நீர்களே. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. ஆமாங்க, காரைக்கால் பெண்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியும் அதாங்க, லைக் ஷேர் கமெண்ட் தான் எல்எஸ்சி நிகழ்ச்சியின் இப்பகுதியை உங்களுக்கு வழங்குவோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கும் இங்கே குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக வழக்கம் போல முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு போஸ்டர் கொடுத்துருவோம்.

அதில் வழக்கம் போல் ஜாலியாக உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம் இல்லையா. இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயதில் உங்களை பயமுறுத்திய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். அதாவது சிறு வயதில், இப்போ எல்லாம் சொல்லக்கூடாது, இந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு எதுவும் சொல்லக்கூடாது, சிறு வயதில் உங்களை பயமுறுத்தின விஷயம் என்ன அப்படின்னா கேட்டிருக்கோம். ஓகேவா, அதுக்கான கமெண்ட்ஸ், அதாவது என்ன நீங்கள் ஜாலியாக சொல்ல போகிறீங்க, ரொம்ப சீரியஸாக சொல்ல போகிறீங்களா, இன்னமே நீங்கள் பயந்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுத்துட்டே இருங்க. ஒரு பாடலுக்கு பிறகு என் பாடல் நிறைய கேட்டுட்டு அதுக்கு இடையில யாரெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, என்ன எல்லாம் ஜாலியாக சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ ஒரு பாட்டு கேட்போம். சங்கம படத்திற்காக பாடல் வருகிறது.

0: பத்திய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க, salt sugar னு அத இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பைகள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சித்தி.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை விளங்கும் பசந்த் தளிர்.
10: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை காலை 11:00 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
11: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: நாளை மாலை 6:20 நாச்சோர்கில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமர்ஜி ஜுவல்ஸ் வழங்கும் என்று
12: சொல்ல
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
14: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஜேகேஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். ஜேகேஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விக்க ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். விக்க ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கொட்டகல் அரிய வைத்தியசாலா காரைக்கால் அன் மயிலாடுதுறை. நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி உங்களுக்கு உடன் வழங்குவார் வசந்தன் கோ.
15: இந்தியாவின்
4: உங்களை பயமுறுத்திய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அது நேயர்கள், ஒரு 51 நேயர்கள் இது வரைக்கும் நமக்கு கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து முடிந்த அளவு படித்து விட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டு அப்புறமா மற்ற நேயர்களை படிச்சுட்டு அப்புறம் பாட்டு கேட்கலாம். இப்ப புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, இருட்டில் பொதுவாக எதுவுமே தெரியாது, ஆனால் அந்த இடத்துல பேய் வருதா வருதா என்று கவனித்து பார்த்து பயந்து சாவதே எனக்கு சிறு வயதில் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் சொல்லியிருக்காங்க, சுமதி பாபுன்னு இப்போ என்னமோ பயப்படாமல் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஐயாவாடி அசோக்ராஜ் சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் பொதுவாகவே இருட்டில் தனியாக நடந்து வந்தால் நான் பின்னாடி யாரோ வரது மாதிரி இருக்கும், ஒருவித பயமாகவும் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு. அப்போ என்ன செய்வேனா, வேகமாக பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டே இருப்பேன், திரும்பி பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகாணம் செந்தில் நாதன், ஜெயா வேகானந்தன், இளம் வயதில் ஜாலியாக ஊரை சுற்றுறது விளையாடுறது படிக்கிறதே இல்லை, பரிச்சன்னு ஒன்று வந்தால் தான் எனக்கு பயமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இதுதான் பயமே இல்லை. குடவாசல் சசிகலா சொல்லியிருக்காங்க, நான் சிறு வயதில் பயந்ததே சொன்னால் நீங்கள் சிரிக்கக்கூடாது. இல்லை இல்லை, நான் சிரிக்க மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. பாலத்தின் மீது நடக்கும் பொழுது பாலம் விழுந்து விழுந்துவிடும் என்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது 6 கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜான் அஜமுதீன் சொல்லியிருக்காங்க, இடி சத்தத்தை கேட்டால் எனக்கு பயமாக இருக்கும், எங்கே இருந்தாலும் ஓடி போய் எங்கள் அம்மா மடியில் படுத்துப்பேன், இடி இடித்து ஓய் வரை எங்கள் அம்மா விட்டு நகரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பொதுவாக நிறைய பேர் நம்ம பயந்த ஒரு விஷயம் தான் இல்லையா. திருவிழந்தூர் மணிகண்டன் தங்கராஜ் சொல்லியிருக்காங்க, நான் பயந்தது வீட்டில் உள்ளவங்க அங்கெல்லாம் நீ வரக்கூடாது பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, உடனே பயந்துருவேன், வளர்ந்த உடனே தான் தெரியுது.

எல்லாம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி. ஆங்கில பீரியடு வரும்பொழுது தான் ஆங்கில பாடம் எடுப்பவர் தலைமை ஆசிரியர் திரு ராமமூர்த்தி ஐயா. மிகவும் கண்டிப்பானவர். ஆங்கிலம் டிக்டேஷன் எழுத சொல்வார். தவறாக இருந்தால் பிரம்படி, தாங்க முடியாது, இன்றும் அதை நினைத்தால் பயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு மேத்ஸ்னா பயம், இவருக்கு இங்கிலீஷ்னா பயம் போல. அண்ணபெண்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, கணக்கு பாடத்தில் வரும் கணக்குகளை பார்த்து தான் தோழி, கணித ஆசிரியரை பார்த்தாலே எனக்கு பயம், என்ன கொடுமை தோழி, என் கணவரே ஒரு கணித ஆசிரியர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அவர் தானே உங்களை பார்த்து பயந்துட்டு இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. அதனால தான் இப்படி வந்து ஒரு ஸ்மைலிங், அஹஹான்னு சிரிக்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்மைலிங் போட்டிருக்கீங்க. இது அவருக்கான ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் பாட்டு யாரெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்போம். இப்போ வந்து ஒரு பாட்டு கேட்க போகிறோம். அது என்ன பாட்டுனா, தாஜ்மஹால் படத்திற்காக குளிருது குளிருது பாட்டு வருகிறது. நாங்கள் வெயிலில் இங்கே என்ன வீர்க்குது வீர்க்குதுன்னு உட்காந்துருக்கோம், நீங்கள் குளிருது பாட்டை போடுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க தானே. பாட்டு கேளுங்க.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நிலைமை வாழ.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: காரைக்கால் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்க உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை கார்கல் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுத்து.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனெட் ஹவுஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு சிறு வயதில் உங்களை பயமுறுத்திய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்தது வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருத வட்டுகநாதன் ஆண்டை. ஏங்க அந்த கதையை கேட்குறீங்க? கிணறு பக்கம் போனால் என் கை கால் எல்லாம் தட்ட தட ஆடும், உள்ளார பூதம் இருக்கு, விழுங்கிடுன்னு பெருசுங்க என்னை பயமுறுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் என்னுடைய நிழலை பார்த்து நானே பயப்படுவேன். ஆஹா, யாரோ என் பின்னாடி நடந்து வருவது போல தெரியும். அந்த வயதில் எனக்கு நிழல் என்று தெரியாது. உடனே எடுத்து பாருங்க ஓட்டம். அதோட வீடு தான். இப்போதெல்லாம் இரவில் எந்த நேரமாக இருந்தாலும் தனியாக நடந்து போய்விடுவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டரில் உள்ள அந்த ஹோட்டல் வந்து வா அருகில் வா திகில் படம் போஸ்டர் மூலம் இருக்குதான் அப்படின்னு கலைக்கிறாங்களாம் அவங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் பயந்தீங்கன்னா நல்லது தான். அடுத்து அவரைக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் என்னை பயமுறுத்திய விஷயம் பேய் பயம்தான். வேற என்ன, இப்போவும் அதே பயம்தான். பேய் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் எனக்கு அந்த பயம், அதுவும் கிராமத்தில் சொல்லுவாங்க பாருங்களேன் கதை, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக பேய் வரும் என்று. அதற்கு தகுந்த மாதிரி அந்த ராத்திரியில் நாய் குறைக்கும் பாருங்கள், சொல்லவே வேண்டாம், பயம் தானாக வந்துடும் அப்படின்னு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் சொல்லியிருக்காங்க, பள்ளிக்கூட தேர்வுகள் தான், வேற என்ன, எவ்வளவு தான் நன்றாக படித்து விட்டு சென்றிருந்தாலும் வினாத்தாளை கையில் வாங்கிய உடன் என்னையும் அறியாமல் ஒரு பயம் வந்துவிடும். அது நிறைய பேருக்கு அது உண்டு, அது ஒன்றும் தவிர்க்க முடியாது இல்லையா. குத்தாலம் தில்லை வில்லாலன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மரத்தில் பேய் இருக்குது, இந்த மரத்தில் பேய் இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தியது தான், ஆனால் இதுவரை பேயை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்எஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு பாட்டு ஒன்று கேட்க போகிறோம். எனக்கு 20 உனக்கு 18 படத்துலேருந்து ஒரு பாட்டு, ஏதோ ஏதோ அப்படின்னு ஒரு பாட்டு. அது என்ன ஏதோ அப்படின்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம், அதில் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி, சிறு வயதில் நீங்கள் பயந்த விஷயம், உங்களை பயமுறுத்தின விஷயம் என்ன அப்படின்னு அதுக்கு கமெண்ட்டில் கொடுத்துக்கிட்டே இருங்க.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா மல்சித்தா பார்மா சுடங்குளூர் என்னை வழங்கும் என்று சொல்ல முடியும்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் போமக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது போமக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் வழங்கும் பசுத்தளிர்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலநிலக்கரை கொண்ட சைபால். நிகழ்ச்சினை உடன் வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நிகழ்ச்சினை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தாற்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நகாபடினா கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸ்க்க அட்ரஸ்க்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேச சிட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நட்டேச சிட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுருங்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் தேநீர்
7: நீர்.
0: காரைக்கால் பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSA நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்பட்டோம்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் பிற்பகல் 3:30. போபால் பற்பொடி திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் LSE நிகழ்ச்சியின் இப்பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பற்பொடி,
10: கோபால் பி டூத் பேஸ்ட்,
11: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் பி டூத் பேஸ்ட்.
12: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
13: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
14: கோபால் பல்பொடி
0: நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
15: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் ஆடி வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
16: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
17: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
18: PSR தங்க மாளிகை,
19: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
19: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: சிறுவயதில் உங்களை பயமுறுத்திய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு இஞ்சி குடி மின்சாரகன் சொல்லியிருக்காரு. சிறுவயதில் பார்த்து பயந்த விஷயம் என்றால், குடுகுடுப்பைக்காரர்களை பார்த்தால் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும், மை வச்சு மயக்கி அழைச்சிட்டு சென்று அழைச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயப்படுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது நாமக்கல் பட்டி எழில்முத்து சுவாமி, திருவிழாக்களில் பேய் வீடம் போட்டு வருபவர்களை பார்த்து பயந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனத்துலன்னு சொல்லியிருக்காங்க. பேய் வீடம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து தனியாக இருட்டில் போனால் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், கணிதம் மற்றும் ஆங்கில பாடங்களை பார்த்தாலே பயமாக தான் இருக்கும், ஆனால் விடாமுயற்சியுடன் படித்தால் அந்த பயம் படிப்படியாக மறைந்தது, இப்பொழுது அந்த பாடங்கள் எனக்கு எளிதாக தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, நான் அடம் பிடித்தால் ராத்திரி தூங்கும் போது உன்னை பேய் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு அம்மா பயமுறுத்துவாங்க. சாப்பிடவில்லை என்றால் பேய் பிடித்திடுமோ என்று பயந்து கொண்டே சாப்பிடுவேன். வெளியூர் சென்றால் குளத்தில் இறங்கி குளிப்பதற்கு பயப்படுவேன். ஆழம் எவ்வளவு இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அந்த ஊர்க்காரங்களை கேட்டுட்டு அப்புறம்தான் இறங்குவேன். அதெல்லாம் நல்ல விஷயம் இல்லையா? அதெல்லாம் ஒரு பயம் சொல்ல முடியாது, விழிப்புணர்வு தான் அது. அடுத்தது ஆண்டிமிடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, வாகனங்கள் எதிரே வந்தால் நம்மை நோக்கி தான் வருகிறோம் என்று பயந்து நடுங்கி இருக்கேன். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, பொய் பேசுனா சாமி கண்ணை குத்துன்னு. பேய் பிசாசு கதையெல்லாம் கேட்டு

பயந்துருக்கேன் சிறு வயதில். வாகனங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த மூக்குலாரின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, மணல்லாரி, அதை பார்த்து நானும் பயப்படுவேன். அடுத்தது நாகை குமரன் சொல்லியிருக்காங்க, எங்கள் ஊரில் என் வயது உள்ளவர்கள் சிறுவர்களாக இருந்தபோது வீட்டில் உள்ளவர்கள் சிறுவர்களை பயமுறுத்திட பயன்படுத்தியவர். தருமையா, நாங்கள் ஏதாச்சும் சேட்டை பண்ணுனா டே இந்த தருமையா தருமையாவை கூப்பிட்றேன்னு சொன்னால் போதும், எல்லா பிள்ளையும் கப்சிப்புன்னு அடங்கிடும். தலையில் முண்டாசை கட்டிக்கிட்டு அவர் தெருவில் வந்தால் போதும், ஒரு புள்ள ரோட்டில் நிற்காது, எல்லாம் ஓடி ஒளிஞ்சிரும். இப்போ கூட ஊருக்கு போனால் தருமையா அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டால் பயமாக இருக்கும் அப்படின்னு நாகை குமரன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கலைவாணன் மிர்சிராணி ஜெயங்கொண்டத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, என்னை சிறு வயதில் எங்கள் அம்மா அங்கே போகாத இங்கே போகாத பூச்சாண்டி இருக்கான், பூச்சாண்டி உள்ள தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி பயப்படுவாங்க, சொல்லி பயப்பட பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா கோவில் ரவி, பேய் அந்த இடத்துல நிற்குது சொன்னாலே போதும், அந்த இடத்திற்கு போகும்போது எடுப்பேன் பாருங்கள் ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்காரு, சிறு வயதில் என்ன பயமுறுத்திய விஷயம், நல்லா பள்ளிக்கூடம் போயிட்டு இருப்பேன், பரீட்சை வந்தால் ஒரே பயமாக இருக்கும், இருட்டு என்றாலும் எனக்கு பயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, இருட்டில் தனியாக நடக்க பயமாக இருக்கும், ஆனால் இன்று அந்த பயம் முற்றிலும் நீங்கிவிட்டது. வாழ்க்கை அனுபவங்கள் கற்றுத்தந்தது ஒன்று, பயம் பல நேரங்கள் என்ன மனதில் உருவாகும் கற்பனை மட்டுமே, தைரியமும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த பயத்தையும் கடந்து செல்ல முடியும். நீங்கள் எதுக்கு பயந்தீங்க அப்படின்னு மட்டும்தான் கேட்டோம், கருத்தெல்லாம் கேட்டோமா? அப்போ ஷாகுல் ஹமீது திட்டச்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, நான் பேய் படங்களை பார்த்தா பயம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைக்கால் நல்லே சொல்லியிருக்காங்க, குடுகுடுப்புக்காரங்களை வருவாங்களா அவங்கள பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்கும், மற்றபடி நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், கரண்ட் போனாலும் பயப்பட மாட்டேன், எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செயல்படுத்துவேன், பயப்பட மாட்டேன், சிறு வயதுலையும் சரி இப்போவும் சரி தைரியமாக இருப்பேன் அப்படின்னு காரைக்கால் நல்லி சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லர் சொல்லியிருக்காங்க, என்னை பயமுறுத்திய விஷயம் ஊசி. நிறைய பேருக்கு சிறு வயதில் எது பயந்தான் இல்லையா, ஊசி போடுவேன் சொன்னாலே பயந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க, ஆறாம் வகுப்பு படிக்கும்போது டியூஷன் செல்வேன், அப்படி ஒரு ஆசிரியர் வீட்டுக்கு எங்கள் வீட்டிலேருந்து இரண்டு தெரு தள்ளி போய் இரவு 7 முதல் 9 மணி வரை படித்து வருவேன். வரும் வழியில் ஒரு சந்து இருக்கும், இருபுறமும் மரங்கள் மட்டுமே இருக்கும், அதன் வழியே போய் வரும்பொழுதெல்லாம் யாரோ பின்னால் வருவது போல் இருக்கும், அந்த பயம் வெகு நாட்கள் நீடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாக அவரோ சிறு வயது நினைவுகள் நோக்கி அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு இவர். அடுத்தது திருமலஸ்தான வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் ஊசி போட்டுக்குவேன் மாத்திரை சாப்பிடுவேன், அந்த பயம், ஊசிக்கு பயப்பட மாட்டாங்களா மாத்திரைக்கு பயப்படுவாங்களா பாருங்களேன். இருட்டில் தனியாக இருக்கும்போது பூச்சிகள் சத்தம் போடுறது, அப்புறம் பூனை வந்து குழந்தைகள் கத்துற மாதிரி கத்தும், நல்லா ஒத்து கவனிப்போம், அப்புறம் பூனையாக இருக்கும், இப்பொழுது அந்த இருட்டை கண்டாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கார்த்திகேயன் நகரக்குந்தகை, மழைக்காலத்தில் கனமழையுடன் வீசும் பலத்த காற்று கூரையை தூக்கி சென்று விடுமோ என்ற அச்சம், இடி இடித்தாலும் பயந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களாம் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாட்டு ஒன்று கேட்க போகிறோம்.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக சிறு வயதில் உங்களை பயமுறுத்தின விஷயம் என்னன்னு கேட்டிருந்தோம். அடுத்தது இனிமேல் நந்தகுமார் சொல்லியிருக்காங்க, பயமுறுத்தியது என்ன அப்படின்னா இடி இடித்தால் நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்குடியிருப்பு சிங்காரவேல, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு இரவில் தனியாக போக மாட்டேன், பேய் வரும்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமலர் கோயில் குழந்தையப்பன், பூச்சாண்டி வருதுன்னு சொல்லி சின்ன வயசில் பயமுறுத்தினாங்க. ஆனால் ஒரு நாள் கூட பூச்சாண்டியை பார்த்ததே இல்லைங்க. இருந்தாலும் என் மூளைக்கும் தெரிந்து கொண்ட இருட்டில் பார்த்தா ஏதோ ஒரு உருவம் தெரியும், அதான் பூச்சாண்டி அப்படின்னு. உங்கள் நிழல இருட்டில் நீங்களே பார்த்துருக்கீங்க போல. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் பேய் என்றால் எங்களுக்கு பயம் அப்படின்னு. புதுத்துறை செல்வக்குமார் சொல்லியிருக்காங்க, என்ன பாங்க எப்படி கேட்டுட்டீங்க, சிறு வயதில் ரத்த பரிசோதனை எடுக்க இரவு நேரங்களில் வருவாங்க, இந்த சந்தில் புகுந்து ஓடுவேன், அடுத்த சந்தில் நிற்பார்கள், அதாங்க பயமே பயம், இப்பெல்லாம் எதுக்கும் பயப்படுறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகல் ஹமீது ராஜா, என்னுடைய பாட்டி பேய் கதைகள் அதிகமாக சொல்லுவாங்க, அதை கேட்கும்போது உண்மை போல தோன்றும், சில நேரம் இரவில் வெளில செல்லும்போது அந்த கதை ஞாபகம் வந்து பயமுறுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாரியங்காவல் சங்கர் சொல்லியிருக்காங்க, 13வது நம்பர் வீடு திகில் படம் எப்படி இருக்கும், இன்னமும் நினச்சாலே பயமாக இருக்கும், அந்த படத்தை பார்த்து பயந்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இல்லை மம்பளமாடுன்னு சொல்லி

இருக்கிறாங்க. நான் சிறு வயதில் இப்படி மின்னல் சத்தம் கேட்டால் வீட்டுக்குள்ளே ஓடிக்கிடுவேன், பாட்டி போய் கதை சொன்னதை பார்த்து பயந்து நடுங்கி போய்விட்டேன், இப்படி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவசுப்பிரமணியம் குத்தாலம் தோப்பு தரேன். சிறு வயதில் ஊர் சுற்றாமல் இருப்பதுக்கு இரவு நேரத்தில் காட்டேறி பிசாசு வரும், அது கழுத்தை முறுத்தி விடும் என்று எனது பாட்டி பயமுறுத்தி வைப்பார்கள், அதுதான் பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றாலம் குளியல் பயம் இப்பொழுது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை சண்முக சுந்தரம். அடுத்தது, பள்ளிக்கூடம் போகும்போது தனியாக ஒரு டாக்ஸி கார் வந்தாலே எனக்கு ரொம்ப பயமாகிட்டு நம்மளை கடத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அதனால் தனியாக இல்லை, ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து போகிறதா இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு அனுஷ்யா சங்கர் பனங்காட்டாங்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இருட்டிய பிறகு அம்மா கடைக்கு போக சொன்னால் பயந்து பயந்து செல்வேன், சின்ன சத்தம் கேட்டால் கூட குடுகுடுன்னு வீட்டிற்கு ஓடி வந்துடுவேன் அப்படின்னு விளக்கப்பாடி செந்தில் முருகன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நிறைவி செந்தில் சொல்லியிருக்காங்க, மழை மழை பெய்யும் போது இடி இடிக்கும், அதுக்கு தான் நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜமகன் சொல்லியிருக்காங்க, 4-5 வகுப்புகள் படிக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு மாமாவிடம் டியூஷனுக்கு சென்றேன், ஒரு நாள் பேய் கதை சொன்னார், அதிலிருந்து இதுவரை நான் பயந்து கொண்டு தான் இருப்பேன் வெளியில் இரவில் செல்வதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, அந்த மரத்தில் பேய் இருக்கு, இந்த மரத்தில் பேய் என்று கூறியதை நம்பி அந்த மரத்து பக்கம் போகும்போது ஒரே ஓட்டம் தான், இப்போ நினைக்கும் போதும் சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசுப் மாலின் நாகூர்லேருந்து, சிறு வயதில் என்னை பூதம் வருது வருதுன்னு சொல்லி பயமுற்றுவார்கள், எனக்கு நல்லா நினைவு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜம், நான் போகும்போது கூடவே வரும் நம் நிழல் தான், கரண்ட் இல்லாத நேரங்களில் மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் நிழல் உருவம் பெரியதா தெரியும் அல்லவா, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, திருபுவனம் ரவி, சிறு வயதில் இரவு நேரங்களில் அப்பாவின் கைப்பிடித்து இரவு பயணம் செய்திருக்கிறேன், வெளியில் செல்ல அச்சப்படுவேன். அடுத்தது, ஸ்ரீகிருஷ்ணா வள்ளுவர் பண்டாரவடையிலேருந்து, சரியாக சாப்பிடாமல் இருந்தால் பூச்சாண்டி தூக்கிட்டு போயிடுமாங்கல்ல அப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காரு, எங்கள் ஊரில் களத்துமேட்டில் வீரனார் கோயில் உள்ளது, அங்கே மனு குதிரை இருக்கும். ஆமாம், அதுவும் நிறைய பேருக்கு ஒரு பயம் சிறு வயதில் இருந்திருக்கு. அதில் ஏறி விளையாடுவோம், வயலின் உரிமையாளர் பார்த்து வீரன் அடிச்சிரும் முனி அடிச்சிரும் பயமுறுத்துவாங்க, நாங்கள் அப்போவும் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பயந்திங்களா பயப்பில்லையா அதை சொல்லுங்கள் நீங்கள். நாகூர்லேருந்து முகமது ரஃபீக், சிறு வயதில் பயந்த படம் பேய் வீடு பார்த்தேன், பயந்தேன், நான் தனியாக வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் ஜம்மத்தில் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறு வயதில் கரப்பாக மூச்சு ஹரிஹரன். அடுத்தது, பூந்தோட்டம் கார்த்திகேயன், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, இல்லை நாங்கள் சொல்லவே மாட்டோம், நான் சொல்ல மாட்டேன் யார்கிட்டையும். சிறு வயதில் எங்கள் தெரு முக்கிட்டுக்கு ஒரு மூங்கில் மரம் இருக்கும், தெரு முக்கிட்டு ஒரு மூங்கில் மரமாக இருக்கும், அந்த இடம் அப்படியே இருள் சூழ்ந்து இருக்கும், யாரோ ஒருவர் என்னை நின்று கூப்பிட்ற மாதிரி இருக்கும். சிறு வயதில் பயமுறுத்தியது இப்போ இந்த விஷயம், இப்போ எல்லாம் அந்த இடத்துல கம்பி வயலி போட்டாங்க, நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மூங்கில் குத்து, அந்த மூங்கிலை பார்த்தா எல்லாருமே பயப்படுவோம் இல்லையா, மூங்கில் தோட்டம் பக்கம் போக மாட்டோம் நம்ம எல்லாருமே. அடுத்தது, காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் திகழ் நிறைந்த பேய் படங்களை பார்த்துட்டு இரவில் வெளில வர பயமாக இருக்கும். அப்புறம் கணித பாடம் தான், கணித ஆசிரியரை பார்த்தால் அதை விட பயமாக இருக்கும், கணக்கு தவறாக போட்டுவிட்டால் மண்டையில் குட்டுவார் அப்படின்னு காமேஸ்வரம் செல்வி எரிவழகன் சொல்லியிருக்காங்க. எனக்கு பேய் பிசா பேய் எனக்கு எனக்கு பயம் பேய் பிசாசு இருட்டு கணக்கு பாடவா கணக்கு பாட வாத்தியார் உள்ளூர் கிராமம் வீரகுமார் என்ன என்ன ஊர் வீரகுமார்னு சொல்ல, அந்த அந்த பயம் அப்படி லிஸ்ட்டில் வீரகுமாரே சேர்த்து சொல்லியிருக்காரு, அவரை பார்த்தா அவருக்கே பயம் போல. அடுத்தது, திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், எனக்கு கோழி அப்படின்னா பயம், இப்போ வரைக்கும் அது என்னன்னு தெரியல, ஒரு நாள் கோழி என் மேலே ஏறிடுச்சு, எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு, கோழினா பயம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே கொட்டுச்சேரி ரோஸ்லின் மார்க்கஸ் கெவின் பிரசாத் சொல்லியிருக்காரு, சின்ன வயதில் எங்கள் ஊரில் ஆற்றில் முதலை இருக்குது, அங்கே போகாத என்று சொல்லி பயமுறுத்தினார்கள், நீங்கள் பயந்தீங்களா இல்லையா அதை சொல்லவே இல்லை. நீடாமங்கலம் காலாச்சேரி மணிமாறன் சொல்லியிருக்காங்க, இரவில் பேய் கதைகளை எல்லாம் கேட்கும்போது நரி ஊழையிடும், சத்தம் கேட்டு பயந்துருக்கேன், நரி சத்தம் பயந்தான் கொடுக்கலாருக்கும் இல்லையா. பேரளம் செந்தில்கணன் சொல்லியிருக்காரு, சிறு வயதில் அரியா பருவத்தில் இருட்டை பார்த்தா பயம், கொஞ்சம் தூரம் போவது என்றால் கூட யாரையாவது துணிக்க அழைச்சிட்டு போயிருக்கேன், யாரோ வருவது போல் இருக்கும், அப்போது பாட்டு பாடிக்கொண்டே செல்வேன், இப்போ பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவனர் ஜோதிஷமே சொல்லியிருக்காங்க, ஏன்னா பயமுறுத்தி விஷயங்கள் நிறைய இருக்குது, உடம்பு சரியில்லாமல் போகும்போது ஊசி போட்டுக்க பயம், மருத்துவரின் கை

ஊசியை பார்த்தாலே பயந்துடுவேன். கை காலை உதித்து ஊசியை தட்டிவிட்ட அனுபவம் இப்பொழுது சிரிப்பை தருகிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா மின்சாரம் இல்லாத இரவுகளில் ஒளிந்து விளையாடும் போது தெரியாத ஒரு மூளையில் தனியாக மாட்டிக்கொண்டு என் இதயம் பயத்தால் துடித்த திக் திக் நிமிடங்கள். அடுத்தது மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் என் சுவரில் என் நிழலை பார்த்து பயந்து நானே அலறிய நாட்கள். இருட்டில் பக்கத்து தெருவில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் படம் பார்த்து விட்டு நாய்கள் குறைக்கும் பொழுது பயந்து கொண்டே திண்ணையில் வீட்டு திண்ணையில் படுத்து கொண்ட அனுபவம். இப்படி அறியா வயதில் இது போன்ற நிகழ்வுகள் இப்போது நினைவு பொக்கிஷங்களாக இருக்கிறது. அவங்க சொன்ன அந்த நிகழ்வுகள் அப்படி நமக்கும் வருது இல்லையா. அடுத்தது அண்ணிமடம் பாஸ்கர் சின்ன வயசில் என்னை பயமுறுத்தின விஷயம், நான் வசிக்கும் வீட்டிற்கு பின்னாடி அந்த காலத்தில் ஏதோ ஒரு பொண்ணை கொலை செய்து அது பின்னாடி பதித்தார்கள் என்றும், அது இப்பொழுது பேயாக ஒரு விடத்தை எங்களை பயமுறுத்தி கொண்டு என்றும் அந்த கொலுசு சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பயந்துருக்கிறாரு பாஸ்கர். அடுத்தது மஹிந்தா பார்கவி இளமதி கைலாசபுரத்துலேயும் சொல்லியிருக்காங்க, பழத்தின் விதையை சாப்பிட்டா தலையில் செட்டி முளைக்கும், ஆமாம் அதிகமாக சாப்பிட்டா வயிறு வெடிச்சிரும், ஆமாம் இதெல்லாம் கேட்டு பயந்து அழுது ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அம்மதான் சொல்லியிருக்கிறாங்க, இருட்டுனா பயம் கரண்ட்டு கூட இருக்காது, அப்போல்லாம் எங்கள் வீட்டில் முருகன் ஃபோட்டோவில் யாமிருக்க பயமே நின்று இருக்கும், இதை நானும் என் தம்பியும் சொல்வோம் இடித்தால் பயப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரைக்கால் ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, தனியாக இருட்டில் நடந்து செல்லும்போது பேய் என்று சொல்லி பயமுறுத்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிறு வயதில் படிக்கும்போது அதாவது காசு நாணயத்தை முழுங்கிட்டேன், ஊரில் உள்ள எல்லோரும் என்னை ஐயோ வயிற்றில் மரம் முளைக்கும் போது என்று சொல்லி பயமுறுத்தினார்கள். அது எப்படி காசு முழுங்கினா மரம் எப்படி முளைக்கும், பணம் தானே முளைக்கணும், அது எப்படி லாஜிக்கே இல்லாமல் சொல்லியிருக்காங்க. பெருஞ்சேரி சார்ஜ் சொல்லியிருக்காரு. நிறைவி செந்தில் சொல்லியிருக்காங்க, ஸ்கூலில் ரிசல்ட் பார்க்கும்போது பயம் வரும், ஆனால் பாஸ் ஆகிடுவோம், எல்லோருக்கும் பயம் வரும், நம்ம நல்லா எதிர்ந்தால் கூட திருத்தும் போது ஏதாவது தவறு நடந்திருக்குமோ அப்படிலாம் கொஞ்சம் பயம் வரும் இல்லையா. ஜோதி அன்னப்பன்பேட்டை அவங்களே சொல்லிட்டாங்க, மேடம் இப்போது சயின்ஸ் ப்ரோக்ராம். அடுத்தது பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, நான் சிறு வயதில் கடைக்கு பொருட்கள் வாங்க போயிட்டு வருவேன், அப்போ எதிரே அச்சு அசல் யமன் போலவே இரு லாரி வரும் பாருங்கள், ரொம்ப பயமாக இருக்கும், அந்த லாரிக்காகவே கடைக்கு போக பயமாக இருக்கும், அப்போ இருந்துச்சு இப்போ பார்க்க முடியறதில்ல, ஆமாம் அந்த லாரி பார்த்தா எனக்கும் பயந்தான் அப்படின்னு நான் சொல்லலை, பிரபீலா சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த லாரி பார்த்தா பயந்தான் அப்படின்னு நம்மளே சொல்லிட்டேன் இல்லையா. குரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் சொல்லியிருக்காங்க, எனக்கு சிறு வயதில் பயமுறுத்திய விஷயம் எது என்றால் வறுமை, அது தவிர வேறு ஒன்றும் இல்லை, மனதைரியம் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, சிறு வயதிலே எனக்கு கடல் அலைகளை பார்த்த உடனே பயம் வந்துடும், பின்னர் அந்த பயம் நீங்கிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிறு வயதில் பயம் இருக்கும், மரத்தில் பேய் இருக்கும் என்று பயமுறுத்துவார்கள், இழுத்தால் பயம் வந்துடும் அப்படின்னு நந்தகுமார் எந்த நந்தகுமே நந்தகுமார் முடிவு படிச்சுட்டோம் திரும்ப அனுப்பியிருக்கிறார் என்னென்னு தெரியல, இதுவரை ஒரு 77 நேயர்கள் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அனுப்பிட்டே இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு இன்னும் யாரெல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி படிப்போம். சிறு வயதில் உங்களை பயமுறுத்திய விஷயம் என்ன அப்படின்னு காரைக்கால் பண்பலை என்ற ஃபேஸ்புக்கில் நாங்கள் கமெண்ட் கொடுத்துருக்கோம், ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம், அது கமெண்டில் கொடுங்க. ஆமாங்க, இப்போ 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன் புலம் 2 பாப்புரட்டி குத்தகை இந்த கிராமத்திலிருந்து நேரடியாக உலா வரும். நிகழ்ச்சிக்காக காமேஸ்வரம் அன்பழகா நாங்கள் போய் காத்திருக்கிறார், என்ன சாப்பாடை பற்றி பேச போகிறாங்க, என்ன சாப்பாடு எதை செஞ்சு கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. நம்ம பாட்டை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து 4 மணிக்கு அவரை சந்திப்போம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: புதிய கோபங்
3: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம இருட்டு, அதாவது சிறு வயதில் உங்களை பயமுறுத்தின விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க. அதை முடிஞ்சளவு படிச்சுட்டோன்னு ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. விருத்தாச்சலம் அரசு குழி ஜான் சொல்லியிருக்காங்க, சிறு வயதில் ஊசி அப்படின்னாலே எனக்கு பயம்தான். அந்த மாத்திரை எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவேன். ஒரு நேயர் சொல்லியிருக்காங்க மாத்திரைனா பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நேயர் சொல்கிறாங்க ஊசினா பயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு

28 நேயர்கள் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாங்க, இது எல்எஸ்யாம் நேர்களே. காரைக்கால் பண்பல் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: கோபால் பற்பொடி, திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸின் எல்எஸ்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பற்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நிகழ்ச்சியின் பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
3: அடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேரம் மாலை 4 மணி, காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: குழந்தைகளுக்கு கல்வியோடு பசியின்றி வாழ்வதற்கான சூழ்நிலையையும் உருவாக்க வேண்டும். கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பொன்மொழியோடு நிகழ்ச்சியை தொடங்குவோம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஊரும் உணவும்
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆமாங்க, விதவிதமான வகை வகையான சுவைகளை தேடி காரைக்கால் பண்பலையின் சுவை பயணம் இந்த ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக இன்று நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன்பழம் 2 பாப்புரெட்டி குத்தக என்ற ஊரிலிருந்து நேயர்கள் அவங்க ஊரில் என்ன உணவு சிறப்பு அப்படின்னு பேச போகிறாங்க. அவங்கள்ட்ட அந்த உணவு பற்றிலாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு வர ரெடியாக இருக்காரு நம்ம காமேஸ்வரம் அன்பழகம். அவரை நம்ம சந்திப்போம். வணக்கம் அன்பழகன்.
4: நன்றி கிரிஜா. அழகான இனிய மாலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கக்கூடிய காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மட்டம் ஆயக்காரன்புலம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து பாப்பு ரெட்டி குத்தகை அந்த இடத்துல இருந்து இன்றைய ஊரும் உணவு நிகழ்ச்சி மணக்க சமைக்கிறதுக்காக நிறைய மகளிர் நேயர்கள்லாம் வந்திருக்காங்க. என்ன மாதிரி சமைக்க போறாங்க, எதெல்லாம் நாங்க சாப்பிட போறோம், இல்ல சமைச்ச மாதிரியே சொல்லிட்டு எதுவுமே கொடுக்காம போறாங்களா, இல்ல சமைச்சு வச்சதை சொல்ல போறாங்களா, அதெல்லாம் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனாலும் கூட வந்திருக்கிற மகளிர் நேயர்கள்லாம் வந்து இன்றைய ஊரும் உணவு நிகழ்ச்சியில அறுசுவையா சமைக்க காத்துட்டு இருக்காங்க, அன்பா பேச காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது மட்டும் நமக்கு

0: தெரியுது. இந்த ஆயக்காரன் குளம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதாரணத்திலிருந்து பட்டுக்கோட்டை செல்கிற சாலையில, மேற்கே வேதாரணத்திலிருந்து மேற்கே ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம். இயற்கை எழில் கொஞ்சுகிற முழுவதுமாக மரங்கள் நிறைந்திருக்கிற, இயற்கையோடு இணைந்திருக்கக்கூடிய அழகான எழிலார்ந்த கிராமம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வர்ற வழியில வந்து கதிரவனுடைய அந்த தாக்கம் இல்லாமலே வந்தோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஊருக்குள்ள நுழைந்த உடனேயே அவ்வளவு பசுமை, அவ்வளவு வந்து இயற்கை, இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த வகையில ஒரு அழகான கிராமத்துக்கு வந்திருக்கிற இன்றைய ஊர் உணவு நிகழ்ச்சியானது நிலையத்தில் இருக்கக்கூடிய நம்ம அறிவிப்பாளர் சகோதரி கிரிஜாவும் வந்து அவங்க இதெல்லாம் சமைக்கணும்னு நினைச்சாங்களோ, இது வரைக்கும் என்ன சமைச்சாங்களோ அதெல்லாம் தெரியாது, ஆனா இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு சமைக்கிறதை கத்துப்பாங்க அப்படிங்கறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. நிகழ்ச்சி தொடக்கமா ஒரு அம்மாவை நம்ம சந்திக்க போறோம். அம்மா உங்க பேர் சொல்லுங்க.
1: சுமதி.
0: சுமதிமா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன, எந்த ஊர் உங்களுக்கு?
1: ஆயக்கரம்ல.
0: இந்த ஊர் தான்.
1: இந்த ஊர் தான்.
0: எத்தனை சேர்த்தி இருக்கு இங்க?
1: 4 சேர்த்தி இருக்கு சார்.
0: 4 சேர்த்தி.
1: நல்ல கிராமம்.
0: ஓஹோ, இல்ல நான் வரும்போதே அதை பார்த்தேன். இப்ப என்னன்னா, ஒரு சேர்த்தினா எப்படி, அது ஒரு தெருவா இல்ல பெரிய கிராமமா?
1: ஒரு ஊராட்சி சார். ஒவ்வொரு ஊராட்சி உண்டு.
0: ஒரு ஊராட்சிக்கு எத்தனை குடும்பங்கள் இருப்பாங்க அதிகபட்சம்?
1: 1350 கிராமம் மக்கள் இருக்காங்க. குடும்பக்காரடே இருக்கு.
0: அப்ப மொத்தம் ஒரு 4 சேர்த்திக்கு ஒரு 6000 பேருக்கு மேல
1: இருப்பாங்க.
0: 6000 குடும்பங்கள்
1: இருக்கும்
0: இல்லையா? ஆக பெரிய கிராமம் தான். ஒரு நல்ல அழகான தொடக்கமா வந்திருக்கீங்க சுமதி அம்மா. அதுவும் மங்களகரமா வேற இருக்கிறீங்க. பண்பலையில பேச போறோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோட வந்திருக்கீங்க. உங்களை காரைக்கால் பண்பலை வரவேற்கிறது. சொல்லுங்க, வீட்டுல யார் சமைப்பா? நீங்களா வீட்டுக்காரையா?
1: நீங்க தான் சமைப்பீங்க.
0: சரி, நீங்க சமைச்சு வீட்டுக்காரையா ரொம்ப வியந்து அது சமையல்னா என்ன சொல்லுவீங்க?
1: நான் சமைச்சு வந்து சிக்கன் சமைப்பேன், நல்லா சமைப்பேன். பிரியாணி நல்லா செய்வேன். மீன் வறுவல், மீன் குழம்பு நல்லா செய்வேன்.
0: அசைவத்துல
1: எல்லாம் சமைப்பேன். சாம்பார், சாம்பார் தன்மையா செய்வேன். எங்க வீட்டுல இயற்கை காய்கறி தான் அதிகம்.
0: எல்லா சாம்பார் அப்படின்னாலும் எல்லாரும் வீட்டுல இந்த பருப்பு, தோரம் பருப்பு, கடல பருப்பு தானே போட்டு வைப்பாங்க.
1: அதையெல்லாம் கடையில வாங்கி செய்வாங்க. நான் வீட்லயே காய்கறிகள், காராமணி பயிறு, தைத்தம் பயிறு, ஊரு வீட்லயே பாசி பயிறு எல்லாமே நாங்களே ரெடி பண்ணுவோம். உளுந்து நாங்களே ரெடி பண்ணுவோம்.
0: எல்லாமே
1: எல்லாம் வீட்டுலதான் சார், இயற்கை தான்.
0: அதனால தண்ணீர்
1: என்ன
0: சமைக்க போறீங்க?
1: துணிய விரிச்சு போட்டோம்னா மேல இருந்து அந்த கொட்டும் அந்த வேப்பம்பூ அப்படியே எடுத்து பழுது பண்ணி காய வச்சு, வெயில காய வச்சு எடுத்து நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
0: சரி, இப்ப ஒரு ரசம் வைக்கிறதுக்கு எவ்வளவு கிராம் அந்த வேப்பம்பு?
1: 5 கிராம்.
0: கிராம்ல எவ்வளவு பூ இருக்கும்? 100 பூ இருக்குமா?
1: இருக்கும் சார், கூட இருக்கும். 500 பூ, 150, 200 பூ இருக்கும். அந்த வேப்பம்பு ரசம் வச்சு சாப்பிட்டா
0: இப்ப வந்து நம்ம மரத்துல இருந்து புடவை விரிச்சு போட்டு அதை வந்து சேகரிச்சாச்சு.
1: சேகரிச்சிடலாம்.
0: அடுத்து என்ன பண்ணும்?
1: காய வைக்கணும்.
0: காய வச்சு வெயில்ல
1: வீட்டுக்குள்ளேயே உணர வைக்கலாம். வெயிலும் காய வச்சு ஒரு டப்பாவில ஸ்டோர் பண்ணி, ஏதோ பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா மழை காலத்துல வந்து நம்ம வந்து புளி, பூண்டு, பெருங்காயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ரசம் வைக்கிற மாதிரியே கொதிக்க வச்சு, அந்த பூவை கொதிக்க வச்சு இறக்கி கொத்தமல்லி கண்ணை போட்டு ரசத்தை வந்து பெருங்காயத்தூள போட்டு உப்பு போட்டு நம்ம குடிச்சோம்னா செம்மையா இருக்கும் சார்.
0: சரி, இப்ப உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லது.
1: வயிற்று பூச்சி இருக்காது.
0: 100 கிராம் பூ எடுத்தாச்சு. எடுத்து இப்ப நேரா அடுக்கலைக்கு போறோம். மண் செட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்?
1: எண்ணெய் வந்து ஊத்த கூடாது.
0: எண்ணெய் ஊத்த கூடாது.
1: எண்ணெய் ஊத்த கூடாது.
0: எந்த எண்ணெயும் ஊத்த கூடாது.
1: எந்த எண்ணெயும் ஊத்த கூடாது. புளியா கரைக்கணும். புளி கரைக்கணும் சார். புளி கரைச்சு பூண்டு, மிளகு, சீரகம் மூணையும் பொடி அப்படியே பொடிஞ்சு போட்டு பெருங்காயத்தூள போட்டு அந்த பூவையும் கொதிக்க வச்சு இறக்கி கொத்தமல்லி கண்ணை போட்டு கொதிக்க வச்சு செம்மையா இருக்கும்.
0: இது எப்போதும் சாப்பிட முடியாதுன்னா, ஆனா எடுத்துக்கலாம்.
1: எடுத்துக்கலாம். மழை காலத்துக்குலாம் சாப்பிட்டா சளி பிடிக்காது.
0: இயல்பா வாரத்துக்கு ஒரு முறை எடுக்கலாமா?
1: வாரத்துக்கு ஒரு முறை நான் சாப்பிடுறது.
0: ஆனா வேப்பம் பூவை பொறுத்த வரைக்கும் நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது.
1: நல்லது, அருமையா இருக்கும் சார். எல்லாருமே சாப்பிடலாம். சுகருக்கு நல்லது. ரெண்டாவது வந்து தைராய்டு பிரச்சனை எனக்கு இருக்கு, அது குறைஞ்சிருக்கு.
0: இப்ப இதை சாப்பிட்ட பிறகு
1: எனக்கு வந்து 17 பாயிண்ட் இருந்தது, இப்ப 5 பாயிண்ட் தான் இருக்கு. அதுல வந்து எனக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. நான் வந்து வருஷத்துக்கு 6 தடவை 7 தடவை சாப்பிடுவேன். ரொம்பவும் அதிகமா சாப்பிடறது இல்ல. ஏன்னா எப்ப வேப்பம்பு கிடைக்குதோ அப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன்.
0: இப்ப வீட்டுக்கு வந்தா வேப்பம்பு ரசம் குடுப்பீங்களா இல்ல வேற ஏதாவது சமைச்சு குடுப்பீங்களா?
1: என்ன எதுனாலும் சமைச்சு குடுப்போம். வேப்பம்பு ரசம் இப்போதைக்கு பூ காரம்.
0: உங்களுக்கு வேப்பம்பு ரசம், எங்களுக்கு வேற சமையல்.
1: அப்படிதான் சார் சமைச்சு சூப்பரா செய்வோம். நாங்க வாங்க சாப்பாடு நாங்க செஞ்சு தரோம்.
0: மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றி. உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற வகையில ரொம்ப அழகா இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக ரொம்ப அருமையான ஒரு வேப்பம்பு ரசத்தை பத்தி அழகா சொல்லி இருக்கிறாங்க. உண்மையிலே கேட்டுட்டு இருக்க நேயர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நமக்கு நல்லா தெரியுது. அடுத்து நிகழ்ச்சி

0: இல்ல அடுத்து ஒரு அம்மா வராங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: ஹயக்கரம் உள்ள ரெண்டு பவானி, கே பவானி.
0: ஹயக்கரம்பத்தை சேர்ந்த பவானி அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிற
0: பவானி எல்லாம் ஈரோடு பக்கம் தானே ஓடணும், இப்ப இங்க எப்படி
1: இருக்கீங்க?
0: அது அங்க ஆறு சார், இங்க நான் இங்க வந்துட்டேன்
1: அப்படின்றீங்களா?
0: பவானி அம்மா பிறந்த ஊர் அது?
1: இதே ஊர் தான்.
0: இதே ஊர் தான் திருமணம் பண்ணது?
1: இதே ஊர் தான்.
0: ஊரை விட்டு போற மாதிரி இல்ல. எத்தனை வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி?
1: 40-50 வருஷம்
0: ஆச்சு. சரி, இன்னைக்கு காரைக்கால் பண்பலையினுடைய ஊர் உணவு நிகழ்ச்சிக்கு என்ன சமையல் சொல்ல போறீங்க?
1: முருங்கைக்கீரை தொழில்

0: 50 வருஷம்
1: ஆச்சு.
0: 50 வருஷம்.
1: சரி, இன்னைக்கு காரைக்கால் பண்பலையினுடைய ஊர் உணவு நிகழ்ச்சிக்கு என்ன சமையல் சொல்ல போறீங்க?
0: முருங்கைக்கீரை துவையல் அரைக்கலாம்னு சொல்ல வரேன்.
1: முருங்கைக்கீரை துவையல்,
0: துவையல்
1: கால்சியம் நிறைந்த அழகான துவையல். சரி சொல்லுங்க.
0: முருங்கைக்கீரை வந்து 1 கப்பு, பூண்டு கொஞ்சம் உண்டு, நல்லெண்ணெயில வதக்கிக்கணும்.
1: 1 கப்புனா சின்னது இருக்கு,
0: சின்ன கப்பு ஒரு 50 கிராம்.
1: 50 கிராம், 100 கிராம் வச்சுக்கலாமா? சரி, 100 கிராம்
0: முருங்கைக்கீரை நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி, பூண்டு, பெருங்காயம், புளி எல்லாம் வச்சு துவையல் அரைச்சு சாப்பிட்டா உடம்புல உள்ள ரத்த சோதை எல்லாம் நல்லா இருக்கும்.
1: இதைதான் நானும் சொல்லுவேனே. இப்ப நான் என்ன கேக்குறேன், 1 கப் எடுத்தாச்சு முருங்கைக்கீரை, எவ்வளவு அடுத்தது நான் என்ன பண்ணணும்? நல்லா அலசிடணும். அலசிட்டு என்ன பண்ணணும்? அத அடுத்தது பெருங்காயம் எவ்வளவு?
0: கொஞ்சம்
1: ஒரு சிட்டிக்கு போட்டா போதுமா? அவ்வளவு, இவ்வளவுதான். இப்ப நீங்க என்கிட்ட நேரா சொல்றது, வானொலியில் கேட்கிற நேயர்களுக்கு நான் சிட்டிகை அப்படின்னு சொல்லணும். என்கிட்டதான் நீங்க அளவு விரல்ல காமிக்கிறீங்க.
0: சொல்ல தெரியல.
1: சரி, ஒரு சிட்டிகை போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, அப்புறம் அவ்வளவுதான்.
0: மிளகாய், பட்டை மிளகாய், காஞ்ச மிளகாய்.
1: பட்டை மிளகாய் எத்தனை வைக்கணும்?
0: 3 மிளகாய் வச்சுக்கலாம்.
1: 3 மிளகாய் வச்சா உரப்பு தேவைப்பட்டா 100 மிளகாய் வச்சுக்கலாம்.
0: வச்சுக்கலாம்,
1: கம்மியா இருந்தா 1 மிளகாய் குறைச்சிக்கலாம். அப்படியா, போட்டு நல்லா அரைச்சாச்சு. அம்மியில அரைக்கணுமா மிக்சியில?
0: அம்மியில,
1: அம்மியில அரைக்கணும். அதான் இருக்கும், அம்மியே இல்லையே எதுல அரைக்கிறது?
0: மிக்சியில அரைச்சிக்க வேண்டிய,
1: மிக்சியில அரைச்சிக்க வேண்டியதான். வேற வழியே இல்ல அப்படின்னு. இந்த முருங்கைக்கீரை துவையல் வந்து எதற்கு நல்லது? கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப
0: ரொம்ப நல்லது, உடம்புக்கே நல்லது.
1: பவானி அம்மா அப்படியே ஆறு ஓடுற மாதிரியே அழகா ஓட்டத்திலே சொல்லிட்டீங்க. ஒரு முருங்கைக்கீரை துவையல் புதுசா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி உங்களை சந்திச்சதுல. நேர்களே, ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உணவும்.

0: வாய்க்கால்.
1: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் சொல்லமுத்து.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: உங்கள் கடை நாகப்பட்டினம் தார்பாய்கள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மாவட்டம் மாயக்காரன் புலம் இருந்து பாப்புரெட்டி குத்தகை என்ற கிராமத்திலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அங்க அன்பழகன் அந்த கிராமத்து சமையல் நலம் பத்தி வந்து நேர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அன்பழகன், அந்த முருங்கை கீரை துவையல் சொன்னாங்க இல்லையா, அதை நாங்க எப்ப கத்துக்கிட்டு எப்ப அரைச்சு சாப்பிடுறது அப்படியே வரும்போது அந்த அம்மாட்ட கொஞ்சம் அரைச்சு வாங்கிட்டு வந்துருங்களா. நான் கேட்டேன்னு
8: கேளுங்களேன், முருங்கை கீரை துவையல அவங்ககிட்ட அரைச்சு வாங்கிட்டு வரணுமா?
1: நான் கேட்டேன்னு கேளுங்க.
8: இப்படி எல்லாம் நீங்க கேப்பீங்கன்னுதான், அவங்க பேசி முடிச்ச உடனே கிளம்பி நடந்து அரைக்கலாம் தூரம் அந்த போயிட்டாங்க. நினைக்கிறேன் சொல்லிட்டு
1: பிடிக்க முடியாத அளவுக்கு போயிட்டாங்களா?
8: பிடிக்க முடியாது. ஆனா அவங்க சொன்னதை வச்சு நீங்க எல்லாம் துவையல அரைச்சு சாப்பிட
1: வேண்டியதான்
8: நல்லது நல்லா இல்ல அப்படின்னு
1: வீட்டுல
8: நாங்க பொறுப்பு இல்ல,
1: அதுக்கு வாய்ப்பு இல்ல, வேற வழி இல்ல.
8: ஆமா, பண்பலை 100.3 இதமான மாலை பொழுதை இனிமையாக்கி கொண்டிருக்கிற பண்பலையின் ஊர் உணவு நிகழ்ச்சி இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன்புலம் 2 சேத்தி பாப்பு ரெட்டி குத்தகை அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து நேரலையா உலா வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் தொடக்கமா பேசின 2 மகளிர் நேயர்களுமே ரொம்ப அழகான ஒரு உணவு சமையலை நமக்கு செய்ய சொல்லிருக்காங்க. செய்யணும் அப்படின்னா நமக்கு ஆசை இருந்தாலும் அடுக்களையில பெரும்பாலும் பெண்கள் ஆண்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க, அவங்கதான் சமைக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. காரணம் என்னன்னா, தான் சமைத்து மற்றவர்கள் ருசித்து அதை வந்து பாராட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அடுக்களையில மட்டும் ஆண்களை விடுற பழக்கமே கிடையாது. அதனால இப்ப நானும் சமைச்சு எடுத்துட்டு வரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு சொல்றதுக்காக வந்திருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க.
9: லட்சுமி.
8: எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன் சார்.
8: லட்சுமிங்கிற பேரை நல்லா சொல்லணும், அப்படியே மங்களகரமா. ஏன்னா லட்சுமினாலே வந்து எல்லார் வீட்டுக்கும் வரணும்னு ஆசைப்படுவாங்க. யார் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க லட்சுமி? இப்போ
9: எல்லார் வீட்லயும் இருக்கேன் சார்.
8: எல்லார் வீட்லயும் இருக்கிறீங்க. சரி, எப்படி குபேர லட்சுமியா இருக்கிறீங்களா, சந்தான லட்சுமியா இருக்கீங்களா, தனலட்சுமியா
9: என்ன போல இருந்துட்டு இருக்கேன்.
8: அப்படி சொல்லுங்க, அவ்வளவுதான். எந்த மாதிரி லட்சுமியா வரவேற்கிறாங்களோ அப்படி போயிருந்தது வீட்டுக்கு.
9: ஆமா சார்,
8: ரொம்ப மகிழ்ச்சி லட்சுமி. இப்ப உங்க ஊருக்கு வந்துருக்கோம், என்ன சமைச்சு கொடுக்க போறீங்க எங்களுக்கு?
9: மூக்கிரட்டை கீரை கூட்டு சார்.
8: மூக்கிரட்டை கீரை. சரி, இந்த மூக்கிரட்டை அப்படின்னா கிராமங்கள்ல ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், நகரங்கள்ல இருக்கவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. ஆனா அந்த மூக்கிரட்டை எப்படி நாங்க எடுத்துக்கிறது?
9: பொடியா கிடைக்கும் சார் நாட்டு மருந்து கடையில.
8: நாட்டு மருந்து கடையில பொடியா?
9: ஆமா, அப்படி இல்லைன்னா கூட செடி கிடைக்கும் போது வாங்கி தோட்டம் போட்டு கூட வச்சுக்கலாம் சார்.
8: கிராமங்கள்ல உள்ளவங்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதான்.
9: வாங்கிக்கலாம்.
8: சரி, இந்த மூக்கிரட்டைனால என்ன பலன் நமக்கு?
9: கிட்னி ஸ்டோன் வராது, உடல் வீக்கமா இருக்கிறவங்களுக்கு வடிஞ்சிரும் அந்த கீரை.
8: கை கால் வீக்கம் எல்லாம் இருந்தா வடிஞ்சிரும்.
9: ஆமா சார், கல்லீரல் கணையத்துக்குலாமே நல்லது.
8: சரி, மூக்கிரட்டை கீரையில இப்ப என்ன பண்ண போறீங்க?
9: 50 கிராம் பயத்தம்பருப்பு எடுத்து வேக வச்சு.
8: மூக்கிரட்டை கீரையில என்ன பண்ண போறோம்?
9: கூட்டு.
8: ஏற்கனவே ஒரு முறை வந்து மூக்கிரட்டை கீரையில ரசம் கேள்விப்பட்டிருக்கேன்.
9: ரசம்
8: இப்ப நீங்க கூட்டி வைக்க போறீங்க. சரி, கூட்டி வைக்கலாமா கூட்டு வைக்கலாமா?
9: பருப்பு வேக போட்டு அரை வேக்காடு வரும்போது 100 கிராம் கீரையை பறிச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அத போட்டு வேக வச்சு கிடைஞ்சிட்டு ஒரு 25 பூண்டுப்பல்லு, ஒரு டீஸ்பூன் மிளகு, சீரகம் 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் உடச்சி அதுல போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் பட்டை மிளகாய் போட்டு தாளிச்சு. ஆமா, தேவைன்னா எடுத்துக்கலாம். போட்டு தாளிச்சு நம்ம சமைக்க சாப்பாடு.
8: இது மருந்து கூட்டா சமைக்கணும்னா வெங்காயம் தேவையில்லை, ருசி வேணும் அப்படின்னா வெங்காயம்
9: சேர்த்துக்கலாம் சார்.
8: சரி, இப்போ எவ்வளவு அளவு தேவைப்படும்?
9: 50 கிராம் பயத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டோம்னா 100 கிராம் மூக்கரட்டை கீரை எடுத்துக்கணும்.
8: கீரை எடுத்துக்கணும். சரி, அடுத்தது என்ன?
9: 25

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான வழியில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: பூண்டு பல்லு
1: 25 பல்லு வேணும். சரி,
0: ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகு, மிளகுத்தூள் இல்ல மிளகா எடுத்து உடச்சும் போட்டுக்கலாம் சார். ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம்.
1: சரி, இது போதும். இது எதுவும் வறுக்க வேணாமா? இல்ல
0: அதெல்லாம் இல்ல சார், வேக வச்சு கிடஞ்சி
1: தாளிச்சிருக்கோம். போட்டுக்கலாமா?
0: தேவைன்னா போட்டுக்கலாம் சார், தேங்காய் எல்லாத்துக்கும் ஒத்துக்காது இல்ல, அதனாலதான் சார்.
1: கொலஸ்ட்ரால் அதிகமாக கொழுப்பு சத்தை குறைச்சிக்கலாம்.
0: ஆமா சார்.
1: ஆனா இது மருந்து கூட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
0: ஆமா,
1: அப்படி இல்லைன்னா நல்ல சாப்பாடுக்கும் இல்லையா சாப்பிட்டுக்கலாம். சரி, இப்ப எப்பெல்லாம் இதை நீங்க சாப்பிடுவீங்க? வீட்டுல
0: வாரம் ஒரு முறை செஞ்சு
1: சாப்பிடுவோம்.
0: எங்க பாட்டிக்கு வீக்கமா இருந்ததே கொடுத்து சரியாயிட்ட சார். அதான்
1: சார், இப்போ உங்க குழந்தைங்கலாம் சாப்பிடுறதுக்கு இது பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவீங்க?
0: இல்ல சார், மேக்ஸிமம் சாப்பிட்டுருவாங்க எல்லாருமே.
1: இல்ல, அதை சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த டேஸ்ட் குடுக்கணும்ல குழந்தைங்க. சில நேரம் வந்து
0: மூலிகை
1: இப்ப காரைக்கால் பண்பலையில மூக்கரட்டை கீரை கூட்டு வச்சிருக்கீங்க, எப்படி இருக்கு? நீங்க தான் சொல்லுங்கிறீங்களா? சாப்பிட்டு பாத்து நீங்க தான் சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி லட்சுமி, லட்சுமிகரமா அழகா ஒண்ணு சொல்லிருக்கீங்க. மிக்க நன்றி உங்களை சந்திச்சதுல.
0: நன்றி சார்.
1: அடுத்து ஒரு தோழியை நம்ம சந்திக்க போறோம். அடுத்து என்ன சமையல சொல்ல போறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல. அவங்களும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிடலாம் நினைக்கிறப்ப அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க பொருக்கு என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னு. அவங்கள சந்திப்பு, உங்க பேர் சொல்லுங்க.
0: லலிதா.
1: லலிதாமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: எந்த ஊர் உங்களுக்கு? இந்த ஊர் தான். கரைக்கல் பண்பலை எல்லாம் கேக்குற வழக்கம் உண்டுங்களா? எப்போ கேக்குற நேரம், அதாவது வேலைக்கு போற நேரம் இல்ல. என்ன பண்ணிட்டு
0: இருக்கீங்க?
1: இல்லத்தரசுதான் இல்லையா? சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஊர் உணவு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்க லலிதா, என்ன இன்னைக்கு சமையல் சொல்ல போறீங்க?
0: வேலத்தூர் ரசம்.
1: வேலத்தூரா? அப்ப எல்லாமே கிராமத்துல கிடைக்கிற மாதிரியே சரி பண்ணி வச்சிருக்கிறீங்க. சரி, வேலைக்கீரை. வேலைக்கீரை அப்படின்னா எப்படி இருக்கும் அது? முதல்ல ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கு. சரி, அந்த வேலைத்தூர் இப்ப பறிச்சாச்சு.
0: ரெண்டு பொடி வேலைத்தூர் பறிச்சுக்கணும். நல்லா கழுவிட்டு பச்சை பயிறு ஒரு பொடி, வெறும் பச்சை பயிறு, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் வச்சு நல்லா அரைக்கணும்.
1: சரி, இப்ப பயிறு எவ்வளவு எடுக்கணும்?
0: ஒரு பொடி
1: கையால, ஒரு பிடி நம்ம கையால. சரி,
0: பூண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டு
1: ரெண்டு பல்லு போதும்.
0: ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் வச்சு நைஸா அரைக்கணும். அரைச்சு புளி ரெண்டு அவ்வளவு தூரம், ஒரு
1: 50 கிராம்
0: புளி அதிகமா இருக்கணும். அதுக்கு
1: இருக்கணும்
0: அந்த இலையும் வச்சு அரைச்சிடணும். அதுல பெருங்காயம் போட்டு கொதிக்க வச்சு மஞ்சள் பொடி எல்லாம் போடணும். அதுல போட்டு சாப்பிட்டா சளிக்கு இருக்காது, உடம்பு மேலு வலி கேக்கும்.
1: சரி, இப்ப நம்ம தலைமுறைக்கு இந்த வேலைத்தூர் அப்படிங்கறது தெரியும், வருகிற தலைமுறைக்கு வேலைத்தூர் அப்படின்னா தெரியாது. அது எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது?
0: என்ன
1: பலன் இந்த இந்த வேலைத்தூர் ரசத்தினால? என்ன பலன்?
0: சளி இருக்காது, மேலு வலிய கேக்கும். ஜுரம் இருக்காது, ஜுரத்துக்கு செய்வாங்க. ஜுரம் அடிச்சு மேலு வலிக்கு இல்ல, அதுக்கு இருந்தா செய்யலாம்.
1: எங்க பாட்டி தாத்தா எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வேலைத்தூர பறிச்சு கையில கசக்கி அந்த சார முதுகுல போட்டு அப்படியே தேய்ச்சி விட்டு தலையில தேய்ச்சி, நெத்தியில, தலைவலினா நெத்தியில தடைவாங்க, உடம்பு வலினா முதுகுல வாயு
0: வலின்னு
1: சொல்லுவாங்க.
0: வாயு வலியே அதை பிடிக்கும்.
1: ஏன் இவ்வளவு போட்டு தேய்ச்சிக்கிட்டு இது அப்படியே ரத்தமா வச்சோம்னா எல்லாத்துக்கும் நல்லது,
0: எல்லாத்துக்கும் உடம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லது.
1: ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிமா. உங்களை
0: நுரையீரல் உள்ள சளி எல்லாமே வெளியாகும்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி உங்களை சந்திச்சதுல. வாழ்த்துக்கள். ஒரு அழகான ஒரு உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. நன்றிமா உங்களை சந்திச்சதுல. நேர்களே, ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இந்த காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும்
2: போதும் போதும் என போதை.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன் புலம் இரண்டு பாப்புரெட்டி குத்தகா என்ற ஊரில் உள்ள நேயர்கள் இன்னும் என்னென்னலாம் உணவு முறைகள் சொல்றாங்க அப்படின்னு கேட்போம். அன்பழகன் சொல்லிக்கிறாரு, சொல்லுங்க அன்பழகன்.
3: கிரிஜா, இங்க ஆயக்காம்பலத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மகளிர் நேயர்கள் உண்மையிலேயே வந்து ரசிச்சு ரசிச்சு சமைக்கிறாங்க அப்படிங்கறத தெரியுது. அதுவும் வந்து உடலுக்கு எது நலம் தருமோ அந்த நலம் தருகிற சமையலா ரொம்ப அழகா
2: பாரம்பரிய உணவு முறைகள் சொல்லிட்டு இருக்காங்க.
3: ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாம் பாரம்பரியம் சொல்லிட்டாங்கல்ல, வீட்டுல சமைக்கிறதுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வீட்டை
2: முறிக்க தெரியுமா, பெண்கள் வந்து தான் கையால சமைச்சு பரிமாறணும் அப்படின்லாம் ஆண்களை சமையலுக்கு போக விட செய்யறது இல்ல. அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்ற வேலை இருக்கு எங்களுக்கு, அதுக்காக தான் நாங்க விட மாட்டீங்க.
3: ஆனா அதே வேலையை நான் வீட்டுல பாக்குறேன், ஏன் என்கிட்ட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு பயமுறுத்துற மாதிரியே ஒரு ஐயா நின்னுட்டு இருக்காங்க.
2: கேளுங்க பாப்போம்,
3: அவங்களை யாருன்னு கேக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
4: சொந்த மொழியில் சொல்லெடுத்து சிங்காரை செமிட்டி நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்க இடம் பிடித்த சங்க தமிழ் ஒழிக்கும் தங்க தமிழ் ஒன்பலைக்கு உற்சாகமான இனிய மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கத்துடன் பயத்தவரங்காடு ஆரம்ப எடுக்கணும். சரியா சொல்றேன்,
4: சரியா சொல்றீங்க.
3: சரி, இப்ப ஊர் உணவு நிகழ்ச்சி வந்து பெண்களா கலக்கிட்டு இருக்காங்க, நீங்க எங்க இங்க வந்து?
4: நான் வந்து தற்செயலாம் வந்து இளவரசன் தோர்த்தவங்க எனக்கு தகவல் கொடுத்தாங்க மருதூர். ஐயோ, அப்புறம் பார்த்தா அன்பழகன் சாரா இருந்துச்சு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அங்க நிலையத்துல பாத்தீங்கன்னா கிரிஜா மேடம் இருக்காங்களாம். அடாடா, இதை விடப்படான்ட்டு

0: என்ன சமையலுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்?
1: சமையல்னா அவன் வீட்டுல வந்து உடம்பு சரியில்லாம நாம தானே சமைச்சாங்கண்ணா.
0: இப்ப சமைக்க போறீங்க?
1: ஆமா ஆமா
0: உங்க சமைக்க போறீங்க.
1: விரால் மீன், அதாவது ஏதாரணம்னால குளாங்குட்டை ஏரி எங்க பார்த்தாலும் விரால் மீன் கச்சகமா இருப்பாங்க,
0: நிறைய இருக்கும்.
1: அதனால அதான் ஸ்பெஷல். விரால் மீன் வந்து அழகா நல்ல தீட்டின அருவாள் முனையில நல்ல வட்டம் வட்டமா வெட்டிக்கணும்.
0: சரி,
1: அத வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு சுத்தம் பண்ணிக்கணும்
0: முதல்ல.
1: ஆமா, சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் மிளகாய் தூள், சோம்பு, மற்ற விஷயங்கள், அதாவது மசாலாவுக்கு அனைத்து விஷயங்களையும் வச்சு
0: வச்சுக்கணும். என்னென்ன வச்சுக்கணும்?
1: ஆமா, அதான் சோம்பு, மிளகாய் தூள்,
0: சோம்பு,
1: மஞ்சள் தூள்,
0: மஞ்சள் தூள்
1: எல்லாம் சேர்த்து, தக்காளி,
0: தக்காளி
1: எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு பூண்டு.
0: சரி, இப்போ ஒரு 2 கிலோ விரால் மீன் பிடிச்சாச்சு.
1: ஆமா,
0: அத அரிஞ்சி மஞ்சள் போட்டு உப்பு போட்டு சுத்தம் பண்ணி வச்சாச்சு.
1: ஆமா,
0: இப்ப பீஸ் பீஸா இருக்குது.
1: சரி,
0: வெட்டியாச்சு, இப்ப வறுக்க போறோம் இல்லையா?
1: ஆமா.
0: சரி, இப்ப அந்த வறுக்கிறதுக்கு மசாலா சரி பண்ணும்ல?
1: ஆமா.
0: என்னென்ன பண்ண போறோம்?
1: அதான் மிளகாய் தூள் எடுத்துக்கணும், தேவையான அளவுக்கு. மறுபடியும் சோம்பு எடுத்துக்கணும்.
0: 2 கிலோவுக்கு எவ்வளவு தேவைப்படும்?
1: 2 கிலோவுக்கு எவ்வளவு?
0: ஒரு
1: 50.
0: நான் வீட்டுல சமைக்கிற மாதிரியே
1: இருக்கு. மஞ்சள் தூள் எடுத்துங்க, சோம்பு 1 கப் எடுத்துங்க,
0: நெருக்கி
1: நல்லா பிசைஞ்சு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கணும். நல்லா ஒரு அரை மணி நேரம் இருக்கணும் அப்படியே. அத நல்லா கொதிக்கிற நல்லெண்ணெய் டேஸ்டா இருக்கும். நல்லெண்ணெயில போட்டீங்கன்னா அருமையா வரும். நல்ல முறுமுறுன்னு, அதாவது மசாலோட முடக்கு முடக்குன்னு கடிப்போம் பாருங்க, அந்த பதத்துக்கு எடுத்துடணும்.
0: சரி, எப்ப விரால் மீன் பிடிப்பீங்க வீட்டுல?
1: எப்ப வேணாலும் பிடிப்போம்,
0: பிடிக்கலாம். சரி, பிடிக்கிற அன்னைக்கு எனக்கு
1: ஃபோன் பண்ணுங்க. சரி சரி சரி,
0: மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல.
1: மிக்க நன்றி.
0: மிக்க நன்றி. நேர்களே, ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உணவும்.
2: அம்நேர்களே, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஒரு உணவு நிகழ்ச்சி பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மாய்க்கரன்பலம் 2 பாப்புரட்டி குத்தகை என்ற கிராமத்திலிருந்து நேரடியாக உலா வந்து கொண்டிருப்பது வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பற்படி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் மூலம் பணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மூலம் பணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: ஊரும் உணவும் நிகழ்ச்சியில அடுத்து விரால் மீன் வருவல தொடர்ந்து வேற என்ன ஸ்பெஷல் சமைக்க போறாங்க நேயர்கள் அப்படின்னு எந்த ஊர்ல அப்படின்னு பாத்தீங்களா? நாகை மாவட்டம் வேத்தாரணி வட்டம் மாயக்காரன் பிளம் 2 பாப்பிரெட்டி குத்தகா என்ற ஊரில் இருந்து அன்பழகன் நேயர்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம அன்பழகன்

0: யாரை சந்திக்க போறாங்க அப்படின்னு கேட்போம். அன்பழகன் ஆரம்பிங்க பாப்போம்.
1: கிரிஜா, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம், 34 நிமிடங்கள் எப்படி நம்ம விட்டு கடந்து போச்சு
0: அப்படின்னு வகை வகையா சமைச்சு கொடுத்தா அப்புறம் எப்படிதான் நேரம் போறது தெரியும் சொல்லுங்க.
1: ஆமாங்க, இப்பதாங்க நேரம் தெரியாம சாப்பிட்டு இருக்கிற உணர்வோடையே இந்த நேரில நிகழ்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்குறாங்க இங்க ஆயக்கரன் குளத்துல. அதுவும் பாப்பு ரெட்டி குத்தகை
0: அந்த விரால் மீன் சமைக்கும் போது சேர்ந்து சமைச்சிங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க நீங்க.
1: ஏன்னா விரால் மீன் சமைக்கும் போது நம்ம கிட்ட இருந்து பாத்துக்கிறது வேற, ஆனா அவரோட சேர்ந்து சமைக்கணுங்கிற அந்த கலை இருக்குல்ல, அது நமக்கு மட்டும்தான் வரும்.
0: ஆமா,
2: பழாப்பழம்
1: சின்ன
2: வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சு வச்சுக்கிடணும். கொஞ்சோண்டு சோம்பும் தேங்காயும் அரைச்சு அந்த இதை வேக வச்சு வச்சுக்கிடணும்.
1: எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்ல போறீங்க. ஒரு பிஞ்சு எடுத்து மேல இருக்கிற துளசி உள்ள இருக்கிற அந்த வெள்ளையா இருக்கிறது இல்லையா, முள்ளு முள்ளா இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்துட்டு பீஸ் வந்து எப்படி போடணும்,
2: சின்ன சின்னமா போட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். சோம்பு தேங்காய் அரைச்சு ஊத்தி,
1: சோம்பு எவ்வளவு எடுத்துக்கணும், ஒரு பிஞ்சு வந்து
2: 2 ஸ்பூன் எடுத்தா போதும்,
1: 2 ஸ்பூன்
2: எடுத்தா போதும். கொஞ்சம் 2 வரமிளகாய் எடுத்து எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில பொரிச்சுட்டு அதை அரைச்சிட்டு அம்மியில அரைச்சு இது பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும்,
1: நல்லா இருக்கும். ஆனா அம்மி இல்ல என்ன பண்றது, சரி மிக்ஸிக்கே போவோம்.
2: மிக்ஸில அடிச்சு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சு, கடுகு கருகப்பில்ல இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போறது மாதிரி வதக்கி விட்டு அந்த பிளாம்ஸை எடுத்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நல்லா கூட்டா கொஞ்சம் வத்துறது மாதிரி வச்சிருந்து சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். வயிற்று புண்ணுக்கெல்லாம் தேவையில்லை.
1: இந்த மசாலா எப்படி அரைக்கணும், அந்த என்னென்ன எடுத்தோம் இல்லையா அதெல்லாம் அரைக்கணுமா இல்ல அப்படியே போடணும்?
2: அப்படியே இல்ல, மிக்ஸில தான் அரைச்சுக்கிடணும், இல்லாட்டி அம்மி இருந்தா அம்மியில அரைச்சுக்கலாம். அரைச்சி போட்டா நல்லா ஆரோக்கியமா இருக்கும்.
1: சரி, பலாப்பழம்னாலே பண்ருட்டி தான். அதுக்கப்புறம் இந்த பகுதினா பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதி தான் எங்களுக்கு தெரிஞ்சு. பட்டுக்கோட்டைக்கே பலா ஃபேமஸ், அங்கிருந்து வேற சொல்லி இருக்கீங்க. எப்படி வீட்டுல இருந்து வரும்போதெல்லாம் பேராவூரில
2: கொண்டு வரும்,
1: அம்மா வீட்டுல இருந்து
2: கொண்டு வரும்,
1: அம்மா கொண்டு வரீங்களா?
2: சின்ன
1: பழமா பெரிய பழமா?
2: பெரிய பழமா இருக்கும்.
1: எடுத்துட்டு வரீங்க?
2: எடுத்துட்டு வரும்.
1: என்னைக்காவது எடுத்துட்டு வரலன்னா என்ன சொல்லுவாங்க, மாமியார் ஏதாவது சொல்லிருக்காங்களா?
2: இல்ல, எங்க அத்தை எதுவுமே சொல்ல மாட்டாங்க.
1: சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நல்லத்தையோ?
2: எங்க அத்தை ரொம்ப நல்லத்தை.
1: சரி, அத்தை கிட்ட இருந்து என்ன சமையல் கத்துக்கிட்டீங்க இங்க வந்த பிறகு? புதிதா
2: எங்க அத்தை வந்து பெரும்பாலும் துவையல் சமைப்பாங்க, கீரை பொரியல் இந்த மாதிரி ஐட்டம் தான் செஞ்சு கொடுப்பாங்க.
1: நீங்க பேராவூர்ல சமைக்கிறதுக்கும் இங்க சமைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையா?
2: வித்தியாசம் இருக்கு,
1: நிறைய இருக்கும். ஆனா பேராவூர்ல சமைச்சதை விட இங்க நல்லா இருக்கு அப்படின்னு அத்தைகிட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயம்னா என்ன கத்து?
2: எங்க அத்தைக்கு சமைச்சது எனக்கு பிடிச்சதுன்னா வந்து நார்த்த இல துவையல் ரொம்ப சமைப்பாங்க.
1: இல துவையலா?
2: ரொம்ப.
1: அந்த ரகசியத்தையும் சொல்லுங்களேன், எங்க வீட்டுக்காரம் மட்டும் சொல்றேன்.
2: நார்த்த இல பறிச்சு நல்லா அலசிட்டு வந்து வரமிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புளி வச்சு அரைச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டு தாளிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வயிறு பசி கொடுக்கும், நல்லா ஆரோக்கியமா இருக்கும் உடம்பும்.
1: முன்னாடி சொன்னது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி உடைய ஸ்பெஷல்.
2: ஆமா,
1: பலா அது பேர் பூசுன்னு சொல்லுவீங்களோ? சரி, இங்க இப்ப சொன்ன நாரத்த துவையல் வந்து இந்த ஆயக்கரம் ஸ்பெஷல்.
2: எங்க அத்தை வந்து அதான் அடிக்கடி செய்வாங்க, உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்.
1: என்னைக்காவது உங்க மாமியா என்ன மாதிரியே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்களா? அழகா ஒரு பலாப்பழ கூட்டு ஒண்ணு சொல்லிருக்கீங்க, அதே மாதிரி நாரத்தையில துவையல் சொல்லிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றிமா, உங்களை சந்திச்சு வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு தொழிலை நம்ம சந்திக்கலாம், உங்க பேர் சொல்லுங்க.
3: தமிழரசி அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சொல்ற விதமே அழகா இருக்குது, அது அதுவும் வேதை பகுதினாலே அந்த தமிழ் விளையாடும். சொல்லுங்க.
3: என் பேர் தமிழரசி, நான் வந்து காளான் பிரியாணி சொல்லலாம் இருக்கேன்.
1: காளான் பிரியாணியா?
3: ஆமா, அதிக புரோட்டீன் இருக்கு, நல்ல சத்தான சமையல்.
1: முதல்ல எந்த காளான் எடுக்க போறோம்?
3: சிப்பி காளான்
1: அதான்
3: நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். அந்த காளான் எங்களுக்கு எங்க ஊர்ல கிடைக்குது, எளிமையா கிடைக்குது.

0: அதனால அதுல பிரியாணி
1: உங்க ஊர்ல கிடைக்குதுன்னா விளைவிக்கிறாங்களா இல்ல வாங்கிட்டு?
0: நாங்களே விளைவிக்கிறோம்.
1: அப்படியா? அதான் நான் கேக்குறேன்.
0: நாங்க நாங்களே விளைவிக்கிறோம். நல்லா புரோட்டீன் அதிகமா உள்ளது. அதுல கிரேவி செய்யலாம். இப்போக்கு பிரியாணி செய்யறது சொல்றேன்.
1: சரி, காளான் பிரியாணி சொல்லுங்க பாப்போம்.
0: காளான் பிரியாணி வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கணும்.
1: எல்லாருமே இதான் சொல்றீங்க வரிசையா? ஆனா எனக்கு எவ்வளவு அளவுன்னு வேணும், நான் போய் வீட்டுல சமைக்கணுமா?
0: 100 கிராம் வெங்காயம் வேணும்.
1: 100 கிராம் வெங்காயம்,
0: தக்காளி 80,
1: இல்ல எவ்வளவு காளானுக்கு?
0: ஒரு 200 கிராம்
1: 200 கிராம் காளான். அரிசி எவ்வளவு?
0: அரிசி 1/2 கிலோ எடுத்துக்கலாம்.
1: 1/2 கிலோ அரிசி போதும். இது ஒரு ரெண்டு பேர் சாப்பிடலாமா?
0: ரெண்டு பேர் சாப்பிடலாம். இங்க ரெண்டு பேருக்கு நாங்க சமைச்சு அதே தான் வரும்.
1: வீட்டுக்காரையாவுக்கும் உங்களுக்கும்
0: இல்ல, என் பையனும் நான் தான்.
1: நீங்க ரெண்டு பேருக்கு, உங்க ரெண்டு பேருக்கு சமைச்சா பழகிட்டீங்க.
0: பழகிட்டோம்.
1: சரி, இப்ப ரெண்டு பேருக்கு சமைக்கிறீங்க.
0: ஆமா.
1: சொல்லுங்க, 1/2 கிலோ அரிசி,
0: 200 கிராம்
1: 200 கிராம் போதும்.
0: காளான் போதும்.
1: 200 கிராம் காளான்,
0: 100 கிராம் வெங்காயம், தக்காளி.
1: தக்காளி எவ்வளவு?
0: தக்காளி ஒரு 50 கிராம், ஒரு சின்ன தக்காளி இருந்தா போதும்.
1: சின்ன தக்காளி.
0: வெங்காயம் நல்லா நறுக்கி, சின்ன வெங்காயமா நறுக்கி வச்சுட்டு பட்டை சோம்பு எல்லாம் போட்டு தாளிக்கணும். தாளிச்சுட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கிட்டு, தக்காளியும் வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கணும். அதையும் போட்டுட்டு காளான் நறுக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷா அலசிட்டு போட்டு அந்த தண்ணி போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும்.
1: கொத்தமல்லி
0: புதினா இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்குவேன். போட்டு குக்கர்ல போட்டுக்குவேன். போட்டு 2-3 விசில் விட்டுட்டு இறக்கும் போது கொஞ்சம் லெமன் புளிஞ்சுக்குவேன், நெய் விட்டுக்குவேன்.
1: சரி, இப்ப பிரியாணி பண்ணணும் அப்படின்னா அந்த பிரியாணி அடி பிடிக்காம இருக்கணும் ஒண்ணு, முதல் காரணம். ரெண்டு, சரியான பதத்துல தண்ணி கொடுத்தாதான் அந்த பிரியாணி பிரியாணியா இருக்கும். இல்லாட்டி கழிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும்.
0: 300 கிராம் தண்ணி வச்சிருப்பேன்.
1: 1/2 கிலோ அரிசிக்கு 300 கிராம் தண்ணி
0: போதுமானது.
1: 1/2 கிலோ அரிசின்னா 1/2 லிட்டர் தண்ணி கரெக்டா இருக்குமா? 300 மில்லி கிராம்னா எப்படி பண்ண முடியும்?
0: 300 மில்லினா ஒரு குவளையில அளந்துக்க
1: வேண்டியது.
0: அரிசி ஒரு குவளை இருக்குன்னா அதோட 2 பங்கு தண்ணி வச்சு,
1: 2 பங்கு தண்ணி. அதுதான் இப்ப அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதை போல 2 மடங்கு தண்ணி
0: ஊத்தணும்.
1: அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும் இல்லையா? சரி, இன்னைக்காவது பிரியாணி அடி பிடிச்சி பையன் பேசிருக்கா அப்படியா? இது நடந்திருக்கு தானே? நான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. எப்படியோ ஒரு நாள் அந்த வேலையை பாத்துருப்பீங்க அப்படின்னு தெரியும். எந்த மாதிரி சூழல்ல அது நடந்துச்சு?
0: அவசரம் செய்யறப்ப, காலையில ஸ்கூல் டயத்துல செய்யறப்ப கொஞ்சம் பதட்டத்துல செய்வேன். சீக்கிரம் செய்யணும் அப்படிங்கறதுனால.
1: அந்த காளான் பிரியாணி பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. புரோட்டீன்
0: அதிகம் உள்ளது. இந்த ஆட்டு இல்ல, ஆட்டுல வந்து கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கும். இதுல வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்கும். புரோட்டீன் அதிகம். சுவரொட்டி சாப்பிடறாங்கல்ல, அதை விட இது அதில அதிக, அதை விட அதிகமான புரோட்டீன் இருக்குது. இல்ல,
1: ஆட்டின் சுவரொட்டி வந்து இன்னைக்கு ரத்த அணுக்கள் அதிகரிக்க கூடியதுன்னு நிறைய
0: புரோட்டீன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை விட இது அதிகம் புரோட்டீன் உள்ளது.
1: காளான் பிரியாணி சாப்பிட்ட திருப்தி எங்களுக்கு. உங்க பையனுக்கு மட்டும் சமைச்சு கொடுக்காதீங்க, அடுத்த முறை போட்டா இன்னும் ஒரு டம்ளர் தனியா அரிசி போட்டு சேர்த்து போட்டு எங்களுக்கு கொஞ்சம் சரிங்களா?
0: கண்டிப்பா வாங்க சார்.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி மாமா.
0: நன்றி சார்.
1: நேரில் ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இல் ஊரும் உணவும்.

நீ இந்த ஒரு பாப்பரட்டி குத்தக தான் அந்த ஊர். ஆமாங்க, ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது இன்னைக்கு நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மாயக்காரன் புலம் பாப்பரட்டி குத்தக என்ற ஊரிலிருந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அடுத்த நேயர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி விளம்பரம் கேட்டுட்டு நம்ம சந்திப்போம். ஆமாங்க, இது வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும்.

0: வாழ்க்கை பனியன்சன் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆய்க்காரன் பிள்ளம் ரெண்டு பாப்புரெட்டி குத்தகை. இந்த ஊர்ல உள்ள நேயர்கள் மக்கள் அடுத்து என்ன சமைக்க போறாங்க அப்படின்னு உங்களை மாதிரி தான் நானும் ஆர்வமா இருக்கும். சந்திப்போம், யார் வராங்க, யார் பேசுறாங்க அப்படின்னு கேட்போம். அன்பன் யாரும் மீட் பண்றாரு?
3: ஆமா கிரிஜா, இங்க ஆயக்கரன் புலத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடங்கள் நம்ம கடந்து போச்சு. நிறைய நேர்கள் நல்ல விதவிதமா சமைக்கிறாங்க. நாம வந்து இங்க ஆரம்பிச்சு வச்சதை பார்த்தா எல்லாமே உணவு சார்ந்து, அதாவது மருந்து சார்ந்து உணவா போயிருமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படியெல்லாம் இல்லைங்க, ஆயக்கரன் புலத்துல எல்லாமே சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரிசி
2: மருந்து எல்லாம் இல்லைங்க, அது மூலிகை எல்லாம் இல்லைங்க, அது கீரை தானே அடிச்சு சொன்னாங்க பாருங்க.
3: சொன்னாங்க பாருங்க, கீரையா நினைச்சுக்கோங்க அப்படின்னாங்க பாருங்க. அதே மாதிரி இப்ப கீரையை கிண்டுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஆனா நமக்கு பழக்கப்பட்ட நேயர் தான், உங்க பேர் சொல்லுங்க.
4: என்றென்றும் உங்கள் அன்பு நேயர் பஞ்சநதி குளம் கோவி இளவரசன்.
3: இளவரசன் ஐயாவுக்கு இங்க ஊர் உணவு நிகழ்ச்சியில என்ன சம்பந்தம்?
4: நீங்க வர்றீங்க கலந்துக்கணுங்கிறதுக்காக, இந்த மக்களை எல்லாம் பாக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். என்னென்ன சமையல் சொல்றாங்க, எப்படி பண்பாடு முறையா சொல்றாங்களா?
3: கத்திக்கிட்டு போய் நீங்க சமைக்க போறீங்களா?
4: நான் சமைக்கிறேன், எங்க வீட்டுல சொல்லி சமைக்க
3: சொல்லி
4: சமைக்கிறேன். இப்ப
3: நீங்க தனியா இருக்கும் போது ஏதாவது சமைச்ச அனுபவம்?
4: அதாவது வந்து நான் ஊட்டம் தரும் ஊட்டச்சத்துள்ள உளுத்தங்களிய பத்தி சொல்ல போறேன்.
3: உளுத்தங்களி,
4: உளுத்தங்களி கருப்பு உளுந்து, கருப்பு உளுந்து களி
3: எப்படி கின்றது?
4: அதாவது வந்து 1 கிலோ உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். வந்து உளுந்து 1 கிலோ, அதே மாதிரி 1/2 கிலோ பச்சரிசி, ரெண்டையும் நல்லா பொன்னிறமா வதக்கிக்கணும். பொன்னிறமா வதக்கிட்டா சூடு ஆறணுன்னே மிக்சியில போட்டு அடிச்சு கொஞ்சம் கரகரப்பா அடிச்சு வச்சுக்கணும்.
3: உளுந்த வறுத்த பிறகு அந்த தோல் எடுத்துறணுமா? இல்ல
4: தோல் எடுக்க கூடாது, கருப்பு உளுந்து அங்கதான் இருக்கு மெயினே சத்தை, கருப்பு உளுந்து. அதே மாதிரி ஒரு 200 மில்லி நல்லெண்ணெய் வேணும் இருக்கு. அந்த 1 கிலோ உளுந்துக்கு 200 மில்லி நல்லெண்ணெய் வேணும். அது மாதிரி பனங்கட்டி 1/4 கிலோ வேணும்.
3: பனங்கட்டினா கருப்பட்டி?
4: கருப்பட்டி, கருப்பட்டி 1/4 கிலோ வேணும். இதை நம்ம நல்லா வதக்கி பொன்னிறமா அடிச்சு மிக்சியில வந்து கொஞ்சம் குறவரப்பா தான் அரைக்கணும். ரொம்ப நைஸா அரைச்சா களி கூழ் வேற ஆயிடும்.
3: கருப்பட்டி கிடைக்கலன்னா நாட்டு சக்கரை,
4: நாட்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எதோ அறவே போடாமலே, இப்ப நான் சாப்பிடறதெல்லாம் எந்த சக்கரையும் போடாமலும் சாப்பிட்டு,
3: அது இல்லாமே
4: டெய்லி சாப்பிடுவேன். இப்ப டெய்லி இன்னைக்கு காலைல கூட சாப்பிட்டு நான் கூட போட்டிருக்கேன் பேஸ்புக்.
3: சரி சரி,
4: அது மாதிரி அது வந்து இந்த களியை வந்து நல்லா பதமா அந்த தண்ணி தேவையான அளவு வச்சு கிண்டி, நம்ம தேவையான மாவு எடுத்துக்கிற வேண்டிய தேவையான அளவு கிண்டிட்டு பனங்கட்டி அதை சூட்டோட இறக்கி அந்த களியை மொண்டு கட்டில வச்சுட்டு பனங்கட்டிய உளுத்து போட்டுடணும். பனங்கட்டி தூளை, கருப்பட்டி தூளை போட்டுடணும். அதோட 150 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். கலந்துட்டு அதை மறுபடியும் பரிமாறி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ருசியாக இருக்கும். அது ஊட்ட, அதாவது வளர் இளம் பெண்களுக்கு ரொம்ப சத்தானது,
3: நல்லது.
4: அடுத்தது எல்லா வயதினரும் சாப்பிடலாம், எல்லாருக்கும் ஊட்டம் தரும். எந்த வயதினரும் சாப்பிடலாம்,
3: எலும்புக்கு நல்லது,
4: எலும்புக்கு நல்லது. விடியற் காலையில சாப்பிட்டா
3: சரி,
4: வெறுவயத்துல சாப்பிட்டா மிகவும் சிறந்தது.
3: மிக்க மகிழ்ச்சி, நன்றி உங்களை சந்திச்சதுல. அடுத்த ஒரு தொழிலை நம்ம சந்திக்கலாம். ஒரு ஐயா வந்திருக்காங்க, ஒரு அவங்கள சந்திப்போம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் ராஜேந்திரன்.
3: ராஜேந்திரன் ஐயா, மாற்றுத் திறனாளிங்களா? விழிச்சவால் உடையவரோ? சரி, நான் வரும்பொழுது உங்க வீட்டுல வானொலி ஒழித்து கொண்டே இருந்தது, எப்பவும் கேப்பீங்களா?
5: நான் இப்பவுமே காரைக்காலாம். எனக்கு காரைக்கால் வந்து சரியா எடுக்க மாட்டது.
3: ஓஹோ, இப்ப ஆனா இப்ப கேட்டுட்டு இருந்தீங்க அப்படிதானே?
5: நான் எப்பவுமே செயலி கேட்டுதான் இருப்பேன்.
3: சரிங்க,
5: எனக்கு காரைக்கால்தான் பொழுதுபோக்கு.
3: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதை கேட்டுட்டு
5: எனக்கு வந்து யாரும் இல்ல, நான் பயிரிடத்துக்கு போவேன். அங்க நான் பயிரிடத்துல ஆசிரியருக்கு உதவி செய்யறது.
3: சரிங்க,
5: நான் வந்து
3: பேர் சொல்லுங்க ஐயா.
5: என் பேர் ராஜேந்திரன்.
3: ராஜேந்திரன்
5: சொல்லுவாங்க.
3: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க ஐயா. அதாவது ஏன் இப்ப உங்களை பேச வச்சோம் அப்படின்னா, இந்த ஊர் உணவு நிகழ்ச்சியில வந்து பெண்கள் தான் பேசணும் அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு விழிச்சவால் உடையவர் வானொலி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி
5: ரேடியோ வந்து ஒழுங்கா எடுத்ததுன்னா.
3: சரிங்க,
5: எனக்கு பொழுதுபோக்க ரேடியோவா, யாரும் இல்ல.
3: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க ஐயா, நன்றி உங்களை சந்திச்சதுல. அடுத்த ஒரு தொழிலை நம்ம சந்திக்கலாம். என்ன சமைக்க போறாங்க அப்படின்னு உங்க பேர் சொல்லுங்க.
6: அபிதா.
3: அபிதா சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கீங்க?
6: பிறண்ட தொழில்.
3: பிறண்ட துவையல், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன்.
6: அம்மா வீட்டுல தான்.
3: இல்ல தெரிசியா இருக்கு. சரி, பிறண்ட துவையல் சொல்லுங்க பாப்போம்.
6: பிறண்ட துவையல்ங்கிறது கொடி கொடியில இருந்து வர்றது.
3: ஆமா,
6: அது வந்து குட்டி குட்டியா நறுக்கி கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வதக்கிக்கணும். பூண்டு, வட்ட மிளகா, பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் போட்டு அரைக்கணும்.
3: இப்ப பிறண்ட வந்து ஒரு கட்டு வாங்கிக்கலாமா? ஒரு நம்ம கைப்பிடி அளவுக்கு
6: எடுத்துக்கலாம்.
3: இப்ப சின்ன சின்னதா வெட்டினது, ஒரு கைப்பிடி
6: எடுத்துக்கிறோம்.
3: அதை எத்தனை பீஸா வெட்டணும்?
6: அது குட்டி குட்டியா நறுக்கிக்கணும்,
3: ரொம்ப சின்ன சின்ன.
6: அது நல்லா சுருண்ட வதங்கணும், நல்லா வதக்கணும். அது சிலது கொடிங்கிற 2 வெரைட்டி இருக்கு. அதுல வந்து ஒன்னு வந்து அரிக்கும், இன்னொன்னு வந்து
3: பட்டையா உள்ளது அரிக்கும், உருண்டையா உள்ளது
6: அரிக்காது.
3: ஆனா அதிகபட்சமா வீட்டாளையெல்லாம் அந்த உருண்டையதான் வளர்ப்பாங்க. ஆனா எது நல்லது?

0: உருண்டை
1: உருண்டைதான் நல்லது, ஏன்னா அரிக்காதுங்கிறது.
0: ஆமா, அது துவையல் மாதிரி அரைச்சி அது சாதத்தோட சாப்பிட்டா பசி இல்லாதவங்களுக்கு பசிக்கும், முதுகு வலி மூட்டு வலி எல்லாம் குறைஞ்சிரும், புண்ணு எல்லாம் குணப்படும்,
1: வயிற்று புண்ணெல்லாம் சரி. சரி, ஒரு வாரத்துக்கு எத்தனை வாட்டி எடுத்துக்கலாம்?
0: ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம்.
1: ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் சூடு உள்ளது இல்லையா? சரி, இப்ப உங்க வீட்டுல யாரு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சாமி?
0: நாங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி.
1: எப்பெல்லாம் அப்படி எதுவும் சமைக்க தோணலன்னா பிறண்டைய துவையல
0: வச்சிருவோம்ங்களா?
1: எப்படி கண்டுபிடிச்சா பாருங்க, ரொம்ப இலகுவா எது இருக்கோ எடுத்து.
0: பசி இல்லனாலும் நாங்க அதான் சமைப்போம்.
1: பசி இருந்தாலும் அதான் சமைப்பீங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிமா உங்களை சந்திச்சதுல அபி. அடுத்து ஒரு தோழியை நம்ம சந்திக்கலாம், உங்க பேர் சொல்லுங்க.
0: சரி, என் பேர் சுகன்யா.
1: சுகன்யா, உங்களை ஏற்கனவே சந்தித்த அனுபவம் கத்திரிப்புளம் நிகழ்வுல இல்லையா? சரிங்க, சொல்லுங்க. அது காளான் வளர்ப்பு
0: பண்ணிருக்கீங்களா? காளான் வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கேன் சார். காளான்ல வந்து நான் இன்னைக்கு ஊறுகாய் பண்றது எப்படின்னு சொல்ல போறேன் சார்.
1: ஏற்கனவே காளான் பிரியாணி சொன்னீங்களோ?
0: இல்ல, கிரேவி சொன்னேன்.
1: கிரேவி சொன்னீங்க, இன்னைக்கு
0: ஊறுகாய் சொல்ல போறேன்.
1: சொல்லுங்க.
0: ஒரு கிலோ காளானுக்கு வந்துட்டு 10 எலுமிச்சம்பழம் வேணும் சார். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடணும்னா, எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஒரு கிலோ காளானை வாஷ் பண்ணி அதுல ஊற வச்சிடணும். நம்ம ஒரு 8 மணி நேரம் போல ஊற வச்சிடணும். அதுல ஊற வச்சிருக்கு, ஏன்னா அதுல வந்து ஊறுகாய்க்கு வந்து காளான்ல வந்து புளிப்பு தன்மை இல்ல. வினிகருக்கு பதிலா நம்ம வந்து எலும் லெமன் எடுத்துக்கணும். வினிகர் வந்து நல்லது இல்ல அப்படின்றதுனால லெமன் எடுத்துக்கணும்.
1: இது இயற்கைங்கிறதுனால செயற்கை சேர்க்க கூடாது.
0: செயற்கை சேர்க்க கூடாதுங்கிறதுக்காக லெமன் எடுத்துக்கிறோம். லெமன்ல வந்து ஊற வச்சிடணும். அடுத்தது வந்து இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ரெடி பண்ணும். நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி வெந்தயம் கடுகு எல்லாம் கடுகு பட்டை மிளகாய் வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிட்டு நம்ம மறுபடியும் என்ன செய்யணும்னா, அந்த லெமன்ல இருந்து புழிஞ்சுக்கணும் காளானை. அந்த லெமன் தண்ணி நமக்கு தேவையில்ல, காளான் மட்டும் போதும். எண்ணெயை ஊத்தி கடுகு போட்டு கடுகு பட்டை மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு இந்த பொடி நம்ம வெந்தயம் கடுகு பட்டை மிளகாய் போட்டு வறுத்து அரைச்சு பொடியா வச்சிருக்கிறதையும் காளான வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெயில வந்து நல்லா சுருள வதங்கிடணும்.
1: எண்ணெய் பொடி நம்ம அரைச்சு வச்சுக்கலாம்.
0: வச்சிடணும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சார், அது வந்து ஒண்ணு வீணா போயிடாது. இத வந்து என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் நல்லா காளான் வதங்கி எண்ணெய் பிரியற அளவுக்கு அதுல இருந்து வதக்கணும் எண்ணெயை ஊத்தி. இப்ப ஒரு கிலோ காளான்னாக்க ஒரு 500 ml எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் நமக்கு உடம்புக்கு நல்லதுதான், காளானுமே நல்லதுதான், அதனால எந்த இதுவும் கிடையாது. அதனால நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மசாலாவை போட்டு கொஞ்ச நேரம் கிண்ணினாலே போதும். ஒரு 3-4 நிமிஷம் கிண்ணினாலே போதும். ஏன்னா முன்னாடி நம்ம வறுத்து பொடி பண்ணதுங்கிறதுனால இது ஓகே. அதுல உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்தாக்க காளான் ஊறுகாய் ரெடி.
1: காளான் ஊறுகாய் ரெடி. இந்த ஊறுகாய் வந்து எவ்வளவு நாளைக்கு நிக்கும்?
0: 3-6 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம் சார். 3 மாசம் வெளியில வச்சு நம்ம வெயில நம்ம வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சார்.
1: பொதுவாகவே இயற்கை உணவு அப்படிங்கிறது வந்து கூடிய விரைவில் வந்து கெட்டுப்பிடும் தானே?
0: கெட்டுப்பிடாத நம்ம
1: அதுக்கு பதிலா வினிகர் ஊத்தாம
0: வினிகர் இல்ல எலுமிச்சை ஊத்தி நம்ம சூரிய ஒளியில வந்து இது வச்சு பண்ணிக்கிறோம் சார். வெயில வச்சு வச்சு எடுத்துட்டோம்னாக்க வீணா போகாது.
1: முழுமையா இயற்கை
0: நல்லது. நம்ம ஊர்லதான் இப்ப நல்லெண்ணெய் இயற்கை நல்லெண்ணெய் கிடைக்குது எல்லாரும் வீட்லயுமே. ஆமா, நம்ம வீட்லயேதான் ஆட்டிடுறோம்ல
1: சார்.
0: வீட்ல அதான் எள்ளு விளையுது, ஆட்டிடுறோம் இங்க எல்லாம், அதனால அதுக்கும் பிரச்சனை கிடையாது.
1: சுகன்யா கிட்ட ஒரு கேள்வி, இந்த காளான் வளர்ப்பு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்து உங்களுக்கு?
0: எனக்கு வந்து பஞ்சாயத்துல இருந்து வந்து குழு மூலியமா ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டா நம்ம அந்த இதோடய நின்றாம அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். நமக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயத்த கொண்டு வந்து நம்மள்ட்ட குடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், யூஸ் பண்ணிட்டு அந்த ட்ரைனிங்கை மட்டும் அட்டன் பண்ணிட்டு அதோட வீட்டுல இருந்துடுறோம். அப்படி இல்லாம அந்த பயிற்சியை வந்து நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயனுள்ளதை நம்ம மாற்றிக்கணுமோ அது மாதிரி நம்ம வந்து மாத்திக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நான் வந்து என்னோட இது. சரி, நம்ம வீட்டுல இருக்கோம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும், நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக இந்த காளான் பிசினஸ் நான் ஸ்டார்ட்
1: பண்ணேன். எத்தனை வருடமா பண்ணிட்டு?
0: இப்ப வந்து இது 3வது வருடம் சார்.
1: எப்படி இருக்கு ஈல்டு எல்லாம்?
0: ஈல்டு எல்லாம் ஓகே சார். வெயில் டைம் மட்டும் கொஞ்சம் ஈல்டு வந்து கம்மியாகுது. அது வந்து மெயின்டைன் பண்ண முடியல. இயற்கையோட நம்ம வந்து எவ்வளவுதான் போட்டி போட்டாலும் முடியல. அது எவ்வளவுதான் நம்ம டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி கூல் பண்ணணும் ஷெட் அப்படின்னு நினைச்சானாலும் அதே ஹீட் வந்து வந்துருது. அது மழை பெஞ்சாதான் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: சரி, இப்போ காளான் ஊறுகாய் ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. நிச்சயமா நம்முடைய நேயர்கள் பயனுள்ளதா கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். நன்றி சுகன்யா அவங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு ஐயா நிறைவா அவங்களை நம்ம சந்திக்க போறோம். ரொம்ப நேரமா காத்து பாத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம பண்பலையினுடைய நேயர், அவங்களை சந்திச்சலாம். அவங்க பேர் சொல்லுங்க.
2: காவல்துறையில வேலை பார்த்து ஓய்வு பெற்று.
1: ஓய்வு பெற்றீங்க? ஓய்வு நேரம் நல்லா போகுதுங்களா?
2: நல்லா போகுது.
1: சரி, வீட்டுல யாரும் அம்மா சமைப்பாங்களா? நீங்களா? அம்மா தானே
2: வீட்டுல? அம்மா.
1: சரி சரி, எப்படி எஸ்ஐயா பண்ணி புரிஞ்சீங்களோ?
2: ஆமா ஆமா.
1: போலீஸ்ல ஓய்வு பெற்று எவ்வளவு நாளாச்சு? 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆர்வத்தாலேயே நான் உங்களை கூப்பிட்டுட்டேன். ஏன்னா ஒரு மணி நேரமா பண்பலையில என்ன பேசுறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட
2: ஸ்கூல்ல படிக்க

0: வந்து ரேடியோ கட்டிட்டு இருப்பேன், அதுலயே தொடர்ந்து ரேடியோ கட்டிக்கிட்டே
1: இருப்பேன்.
0: அங்க வேலையில பணியில இருந்தா கூட சின்ன பாக்கெட் எடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அது நீங்க உங்க பேச்சு வாய்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே
1: இருப்பேன். இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க,
0: இப்ப கண்டுபிடிச்சேன்.
1: சரி,
0: இப்ப நேரா பாக்குறதுனால உங்களுக்கு பாக்கணும்னு ஆர்வம் கிடைச்சது.
1: சரி,
0: ரொம்ப சந்தோஷம்,
1: மகிழ்ச்சி, நன்றி. நேர்களே, அடுத்து ஒரு பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
2: மகர்த்தி.
1: மகர்த்தி, என்ன சொல்ல போறீங்க?
2: காமராஜர் பிறந்த நாள் என்று, அதனால அவங்க பத்தி பேச போறேன்.
1: சரி, இப்ப பேசுறதுக்கு நேரால ஒரு வாழ்த்து சொல்லிடலாமா?
2: ஹாப்பி பர்த்டே காமராஜர்.
1: ஓகே, மகிழ்ச்சி, நன்றி. நேர்களை, இதுவரை காரைக்கால் பண்பலை 100.3 ஊர் உணவு நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன்புலம் பாப்பு ரெட்டி குத்தகைங்கிற இடத்துல இருந்து நேரலையா உலா வந்துச்சு. வந்திருந்த மகளிர் நேயர்கள், ஆடவர் நேயர்கள் எல்லாருமே வந்து அவர்களுக்கு தெரிந்த ஒரு அழகான நிறைய பயனுள்ள சமையல் உணவு குறிப்புகளை நமக்கு தந்திருந்தாங்க. இன்றைய ஊர் உணவு நிகழ்ச்சி சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிலைய ஒளிபரப்பு கூடத்தில் பாடல்களை தந்து நிகழ்ச்சி சிறக்க உதவிய அறிவிப்பாளர் சகோதரி கிரிஜா புரட்சி கனியுடன் விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பர்கள். மீண்டும் சந்திப்போம்.
3: வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உணவும் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 5 மணி.
2: நேர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
3: வந்த பாசம் சிறுகதை.
2: என்னமும் எழுத்தும்
3: நாகை மாவட்டம் திருக்குவளை வட்டம் பண்ணத்தெரு ப. நாகராஜன்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
4: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
5: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி கொலுசுகள்
4: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
5: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு திருக்கோளை வட்டம் பண்ணத்தெரு ப. நாராயணன் எழுதிய வந்த பாசம் சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற முருகன், முத்தழகி, அகிலன், முகுந்தன், கீதா இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்து சொல்ல போறாங்க கேட்காவலா இருக்கீங்களா? வாங்க கதையை கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
7: அம்மனூர் ஒரு பசுமை நிறைந்த கிராமம். அவ்வூரில் உள்ள மகா மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த மாரியம்மன் கோயில் அங்கு இருப்பதால் அந்த தெரு மாரியம்மன் கோவில் தெரு என்று அழைக்கப்பட்டது. அந்த தெருவில் வசித்து வருகிறார் சிதம்பரம். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவரிடம் நிலப்புலன்களோடு ஆடு மாடுகளுக்கும் குறைவில்லை. இவரின் மனைவி சாவித்திரி. இவர்களின் ஒரே மகள் தான் கீதா. கீதா நல்ல குணமுள்ள அழகான பெண் என்றாலும் படிப்பில் சுமார்தான். அவர்களின் எதிர் வீட்டில் முருகன், முத்தழகி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அகிலன், முகுந்தன் என்ற 2 பிள்ளைகள். முருகன் அரசு அலுவலகம் ஒன்றில் கிளார்க்காக வேலை பார்த்து வருகிறார். அந்த வருமானத்தை வைத்து சிறப்பாக குடும்பம் நடத்தி வருகிறாள் முத்தழகி. இவர்களின் லட்சியம் தங்களின் 2 பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பதே. பெரியவன் அகிலன் பக்கத்து நகரத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வருகிறான். முகுந்தன் உள்ளூரில் உள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறான். எதிரெதிர் வீடு என்பதால் சிறு வயதிலிருந்தே முகுந்தனும் கீதாவும் சேர்ந்தே பள்ளிக்கு சென்று வருவார்கள். மாலையில் வீடு வந்ததும் சற்று விளையாடிவிட்டு பிறகு படிக்க சென்று விடுவார்கள். முகுந்தனும் கீதாவும் சின்ன பிள்ளைகள் தானே என்று அவர்களின் பெற்றோர் எதையும் பெரிதுபடுத்தவில்லை. கீதா பாடத்தில் ஏற்படும் சந்தேகங்களை முகுந்தனிடம் கேட்டு தெரிந்து கொள்வாள். இப்போது கீதா பெரிய பெண்ணாக வளர்ந்து விட்டாள். எனவே முகுந்தனிடம் அதிகம் பேசக்கூடாது, சேர்ந்து போகக்கூடாது என்றெல்லாம் கீதாவின் பெற்றோர் அறிவுரை வழங்க ஆரம்பித்து விட்டனர். இருந்த போதிலும் முகுந்தன் கீதா இருவரின் நட்பை யாராலும் பிரிக்க முடியவில்லை. அடுத்த 3 ஆண்டுகளில் இருவரும்

0: கல்லூரியில் காலடி வைத்து விட்டனர். அன்று மாலை கல்லூரி விட்டதும் மாணவ மாணவிகள் வெளியில் வந்து கொண்டிருந்தனர். அதற்கு அடுத்ததாக முகுந்தன் வந்து கொண்டிருந்தான். அப்போது கீதாவை கண்ட முகுந்தன் அவளை வழிமறைத்து,
1: ஏய் கீதா, கீதா கொஞ்சம் நில்லு, இப்பெல்லாம் ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறே
0: என்று கேட்டான்.
1: எங்க அப்பா அம்மா காலேஜ் விட்டதும் நேரா வீட்டுக்கு வரணும், யாருகிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் நான் எப்படி உங்ககிட்ட பேச முடியும்
0: என்றாள் கீதா.
1: இவ்வளவுதானா, இது எல்லார் வீட்லயும் சொல்றதுதானே.
0: சரி சரி இருக்கட்டும், வா ரொம்ப பேசலனாலும் கொஞ்சமா பேசிக்கிட்டே போவோம் என்று அன்பாக பேச்சை கொடுத்து ஆரம்பித்த முகுந்தன்,
1: ஆமா கீதா நீ படிச்சு முடிச்சிட்டு என்ன உத்தியோகம் பார்க்க போற
0: என்றார். அட நீ வேற முகுந்தன், எனக்கு படிப்பே சரியா வரமாட்டேங்குது, ஏதாவது சந்தேகம்னா உங்ககிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிறேன். ஏதோ தட்டு தடுமாறி 10வதையும் 12வதையும் பார்டர்ல பாஸ் பண்ணி காலேஜ் வந்து சேர்ந்துட்டேன், இந்த லட்சணத்துல நான் படிச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு கேக்குறேன்
1: என்று சலித்துக் கொண்டாள்
0: கீதா. அதற்கேதும் பதில் சொல்லாமல் யோசித்தபடியே வந்து கொண்டிருந்தான் முகுந்தன். பிறகு கீதாவே பேச்சை தொடர்ந்தாள்.
1: ஆமா முகுந்தா, என்ன கேக்குறியே, நீ என்ன உத்தியோகம் பார்க்க போறே
0: என்றாள்.
1: நான் காலேஜ் முடிச்சிட்டு பிஎட் பண்ணி ஆசிரியர் வேலைக்கு போகலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா அந்த அளவுக்கு படிக்க வைக்க எங்க வீட்டுல வசதி இல்ல. அப்ப எல்லாம் எனக்கு அடிக்கடி ஓ ஞாபகம் தான் வரும்,
0: எங்கிதா எனக்கு படிக்க பணம் இல்லைன்னு கேட்டா நீ குடிப்பியா என்று விளையாட்டாக கேட்டான் முகுந்தன்.
1: என்ன விளையாடுறியா முகுந்தா, நான் உன்னோட பேசுறதே குதிரை கொம்பா இருக்குது, இதுல உனக்கு பண உதவி வேற செய்ய சொல்றேன்,
0: அதெல்லாம் சாத்தியப்படுமா? சரி முகுந்தா, நேராயிட்டு நான் போயிட்டு வரேன் என்றபடி தன் வீட்டை நோக்கி மான்குட்டியை போல் துள்ளி குதித்து ஓடினாள் கீதா. வீட்டை அடைந்ததும் கீதாவிற்கு அன்று இரவு முழுவதும் சரியான தூக்கம் இல்லை. அடிக்கடி ஓ ஞாபகம் தான் வருது என்று முகுந்தன் சொன்னதை நினைவுபடுத்தி பார்த்தாள். முகுந்தனின் மேல் ஒரு இனம் புரியாத பிரியம் உருவாகியது கீதாவிற்கு.
1: முகுந்தனை போல ஒரு நல்ல பையன் வேறு யாரும் இல்லை
0: என்று தன் மனதில் நினைத்துக் கொண்ட கீதா. சிறு வயதிலிருந்தே நண்பனாக பழகி வந்த முகுந்தன் இன்று தன் மனதில் குடிகொண்டிருப்பதை உணர்ந்தாள். பிறகு முகுந்தனும் அவளும் தெருவில் உள்ள அம்மன் கோவிலில் தங்கள் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுவது போல் கனவுலகில் சஞ்சரித்தாள் கீதா.

0: வருகிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியில் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல் எம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: இதற்கிடையில் பெரியவனாகிலன் படிப்பை முடித்துவிட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்ததும் திருமணம் செய்து வைத்தனர். அவனின் பெற்றோர் வேலை பார்க்கும் இடம் மாமனார் வீட்டு பக்கம் இருந்ததால் தன் மாமனார் வீட்டிற்கே சென்று விட்டான் அகிலன். அதனால் இளைய மகன் முகுந்தனையாவது நன்கு படிக்க வைத்து தங்களுக்கு உதவியாக கடைசி வரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தனர் முருகனும் முத்தழகியும். ஆனால் முகுந்தனோ எதிர் வீட்டு கீதாவை உயிருக்கு உயிராக நேசிக்க தொடங்கிவிட்டான். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வீட்டு பிரச்சனை காரணமாக முகுந்தன் கீதா இரண்டு வீட்டினருக்கும் பெரிய மோதல் ஏற்பட்டது. அதற்கு தீர்வு காண நீதிமன்றம் வரை சென்றனர். இதனால் இரண்டு குடும்பங்களுக்குள் இருந்த பேச்சுவார்த்தை தடைப்பட்டது. முகுந்தன் கீதா இருவரும் கல்லூரி முடிந்தவுடன் அவர்கள் வீட்டிற்கு தெரியாமல் பார்த்து பேசி வந்தனர். என்ன கீதா இது?

0: ஒண்ணு இல்லாத விஷயத்த நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் ஊதி பெருசாக்கிட்டாங்களே, இதனால நம்மளே பிரிச்சிருவாங்க போல இருக்கு என்றார் முகுந்தன். முகுந்தா, எனக்கு படிப்பு முடிஞ்சதும் எங்க உறவுக்கார பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு எங்க குடும்பத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நான் உனக்கு வேணும்னா உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி எனக்கு மூணு முடிச்சு போற வழிய பாரு, இல்லனா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது
1: என்று கூறியபடி கண்ணீர் வடித்தாள் கீதா.
0: சரி சரி அழாத கீதா, நான் எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி உன்னையே திருமணம் செஞ்சுக்கிறேன், அவங்க வேற என்ன சொல்றாங்களோ தெரியல
1: என்று சொல்லிவிட்டு நேராக வீட்டிற்கு சென்றான் முகுந்தன். அந்த இளமை வேகத்தில் எதையும் யோசிக்காத முகுந்தன் தன் பெற்றோர்களை அழைத்து பேசினான்.
0: அப்பா, எதிர் வீட்டு கீதாவும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் அளவுக்கு அதிகமா நேசிக்கிறோம். இந்த விஷயத்த நேரம் வரும்போது பொறுமையா உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் சண்டை வந்துருச்சு.
1: இந்த சூழ்நிலையில கீதாவை அவங்க உறவுக்கார பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போறாங்களா?
0: அப்படி நடந்துட்டா கீதா தன் வாழ்க்கையே அழிச்சுக்கிறதா சொல்றா.

0: அளவுக்கு அதிகமா நேசிக்கிறோம். இந்த விஷயத்த நேரம் வரும்போது பொறுமையா உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் சண்டை வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில கீதாவை அவங்க உறவுக்கார பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போறாங்களாம். அப்படி நடந்துட்டா கீதா தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறதா சொல்றா என்று படபடவென கூறி முடித்த முகுந்தன், அதனால எனக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க என்று தயக்கத்துடன் கூறினான். அதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த முகுந்தனின் தந்தை முருகன் கல்யாணம் என்றதும் பொறுமை இழந்தார். ஏண்டா உனக்கு இப்ப என்ன வயசாகுது? இப்பதான் படிச்சே முடிச்சிருக்க, ஏதாவது வேலைக்கு போகணும்னு முயற்சி எடுக்காம கல்யாணம் காட்சின்னு பேசுற? உனக்கே தண்ட சோறு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த நிலையில உன்னோட சேர்த்து இன்னொரு பொண்ணுக்கு நான் தண்ட சோறு போடணுமா என்ற முருகன் ஆத்திரத்தில் முகுந்தனை அடிப்பதற்காக கையை ஓங்கியபடி, இனிமே நீ இந்த வீட்டுல இருக்காதே, எங்காவது போயிடு. வெளியில போனாதான் அவன் 10 ரூபாய் சம்பாதிக்க என்ன சிரமப்படுறான்னு தெரியும். வேணும்னா ஒரு பெரிய தொகையை சம்பாதிச்சுட்டு வா, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம் என்று திட்டியபடியே முகுந்தனை பிடித்து வெளியே தள்ளி கதவை சாத்தினார். ஆனால் 10 மாதம் அவனை சுமந்து பெற்ற முத்தழகி வேதனையில் துடித்தாள். என்னங்க அவன் நம்ம பிள்ளைங்க, இப்படி வெளியில விரட்டினா அவன் எங்க போவான்? அவன் எடுத்த முடிவு தப்புன்னு நினைச்சா அத நாம தான் கண்டிச்சு திருத்தணும். அதை விட்டுட்டு இப்படி அவனை வீட்டை விட்டு விரட்டுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பெரியவனதான் மழை போல நம்பினோம், அவனும் நம்மள அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். இப்ப இவனையும் விரட்டி அடிச்சா நம்ம கதி என்ன ஆவறதுங்க
1: என்று கூறியபடி கண் கலங்கினாள் முத்தழகி. அதற்கு பதிலேதும் சொல்லாமல் அமைதியாக தலையை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தார் முருகன்.
0: சரி சரி, நானாவது போய் அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன்
1: என்றபடி கதவை திறந்த முத்தழகி வெளியே வந்தாள். ஆனால் அங்கே முகுந்தனை காணவில்லை.
2: ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், என் புள்ள என்ன விட்டுட்டு போயிட்டானே. பெரியவனாச்சும் சொல்லி கொண்டுகிட்டு போனான், இவன் சொல்ல கொள்ளாம போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்
1: என அழுது புலம்பினாள் முத்தழகி. முத்தழகியின் அழுகுரல் கேட்டு வெளியே வந்த முருகன், எங்க போக போறான் பிள்ளை? எங்க போனாலும் கடைசியில இங்க வந்துதான் சேரணும். அவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் உடம்பு வளைஞ்சிடாது, கொஞ்ச நாள்ல அவனே வந்துடுவான். சரி சரி, நீ உள்ளவா என்று கூறிய முருகன் உள்ளே சென்று விட்டார். சில மாதங்கள் உருண்டோடின. இன்னும் 1 மாதத்தில் முருகன் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்று விடுவார். அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த முருகன்,
0: அதுக்குள்ளையா நமக்கு வயசு இவ்வளவு ஆயிட்டு
1: என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டார். அப்போது எதிரே வந்த முருகனின் நண்பர் கணேசன்,
3: வணக்கம் முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: இன்னும் 1 மாசத்துல ரிட்டையர் ஆக போறீங்களாமே. இனிமே பொழுதே போகாது, வருமானமும் இருக்காது, சாய்வு நாற்காலியில உட்காந்து ஓய்வெடுக்க வேண்டியதுதான், சாப்பாட்டுக்கே கஷ்டமா போயிடும். பதவி போயிட்டா பல்லு போனது மாதிரி சொல்லுவாங்க, மதிப்பும் இருக்காது மரியாதையும் இருக்காது. என்ன சார், நான் சொல்றது சரிதானே
3: என்று கிண்டலாக கூறினார் கணேசன். இதை கேட்டு ஆத்திரமடைந்த முருகன் கோபமாக பேச ஆரம்பித்தார்.
0: யோ, உனக்கு நான் என்னையா பாவம் செஞ்சேன்? ஏன் இப்படி என் கோபத்தை கலர்ற? நானே என் பிள்ளைய காணுங்கிற சோகத்துல இருக்கேன், போய் அவன் வேலையை பாத்துக்கிட்டு. நான் ரிட்டையர் ஆனதும் எப்படியோ இருக்க, அத பத்தி உனக்கு என்னையா வந்துச்சு? வேணும்னா டீ செலவுக்கு பணம் தாரேன், வாங்கிக்கிட்டு வாய முடிக்கிட்டு போ, வந்துட்டான் அதிசயமா
1: என்று முருகன் கோபத்தோடு நடக்க ஆரம்பித்தார்.
4: வீடு நோக்கி வரும் முருகன் இனி எப்படி நடந்து கொள்வார்? முருகன் முத்தழகி இவர்களின் நிலை இனி என்னவாகும்?
5: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண் நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
1: பந்த பாசம் சிறுகதையின் முதல் பகுதி.
4: என்னமும் எழுத்தும்
1: நாகை மாவட்டம் திருக்குவளை வட்டம் பன்னத்தெரு ப நாகராஜன்.
4: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் காணமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன்.

0: ரெசிடென்சி திருவாரூர்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கைராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலையின் 100.3. நேரம் 5:15.

0: தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் ஜே. இமல்டா அவர்கள்.
1: தமிழ் வளர்ச்சிக்கு அந்நாளிலிருந்து இந்நாள் வரை பாடுபட்ட அறிஞர் பெருமக்கள் பலர். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் தமிழ்மொழி பிறமொழி கலப்புடன் பேசப்பட்டு வந்தது. பிறமொழி சொற்களை நீக்கி செழுமையாக தூய தமிழை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் மறைமலை அடிகள் ஆவார்கள். இன்று தமிழ்மொழி செம்மொழி என்ற தகுதி பெற்றிருப்பதற்கு மறைமலை அடிகள் விதைத்த தனித்தமிழ் இயக்க விதையும் ஒரு காரணம் என்றால் அது சற்றும் மிகையாகாது. அன்னாரின் பிறந்த தினம் இன்று. மறைமலை அடிகள், இவரது இயற்பெயர் வேதாச்சலம். இவர் 1876 ஆண்டு சூலை மாதம் 15ஆம் நாள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள காடம்பாடி என்ற சிற்றூரில் சொக்கநாதம் பிள்ளை சின்னம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் வேதாச்சலமாகும். மறைமலை அடிகள் வெஸ்லியன் மிஷன் என்ற கிறித்தவ பள்ளியில் தொடக்க கல்வியை கற்றார். அங்கு ஆங்கிலம் முதன்மொழியாக இருந்ததால் ஆங்கிலத்தை நன்கு கற்று தேர்ந்தார். தமிழ் நூல்களை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு இயற்கையாக எழுந்தது. வே. நாராயண சாமி பிள்ளை என்பவரிடம் நமது மறைமலை அடிகள் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டார். அதோடு நிற்காமல் சமஸ்கிருத மொழியையும் நன்கு கற்றார். எனவே அவருக்கு 3 மொழிகளில் புலமை இருந்தது. சைவ சமய சொற்பொழிவுகளை ஆற்றி வந்ததால் சுவாமி வேதாசலம் என்று அவரை அழைத்தனர் பொதுமக்கள். பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் பிறமொழி கலப்பு அந்நாட்களில் அதிகமாக இருந்தது. இதனை மாற்ற விரும்பினார் நமது வேதாச்சலம் அவர்கள். தனது பெயரான வேதாச்சலம், அதாவது வேதம், அசலம் என்ற இரண்டு சொற்களாக பிரித்து வேதம் என்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மறை என்றும், அசலம் என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் மலை என்றும், சுவாமி என்பதற்கு இணையான தமிழ் சொல் அடிகள் என்றும், வேதாச்சலம் என்ற தனது பெயரை மறை மலை அடிகள் என்றும் மாற்றினார். தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு இருந்த தனியாத தாகத்தால் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, 10 கீழ்கணக்கு நூல்கள் போன்ற நூல்களையும் களங்கமர கற்று தேர்ந்தார். ஒருமுறை மறைமலை அடிகள் அவர்கள் சென்னை கிறித்தவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார். அந்த கல்லூரியின் பேராசிரியர் தமிழறிஞர் பரிதிமார் கலைஞர் ஆவார். அவர் நேர்காணலின் பொழுது மறைமலை அடிகள் அவர்களிடம் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு பதிலாக மறைமலை அடிகள் அஃது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். நீங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் என்றார் பரிதிமார் கலைஞர். மற்றவர்கள் உடனே பரிதிமார் கலைஞரிடம் தெரியாது என்று பதில் சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று வினவினர். உடனே அதற்கு மறுமொழியாக நமது பரிதிமார் கலைஞர் அவர்கள், அஃது என்பது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், எனக்கு என்பது வன் தொடர் குற்றியலுகரம், தெரியாது என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் பரிதிமார் கலைஞரையே வியக்க வைத்தவர் நமது மறைமலை அடிகள் ஆவார். தமிழ் இலக்கியம், மறைபொருளியல், மருத்துவம், சங்க இலக்கிய ஆய்வு, புதினம், பாடல், நாடகம், பரந்துபட்ட பார்வையில் 50 மேற்பட்ட நூல்களை மறைமலை அடிகள் அவர்கள் எழுதியுள்ளார். இதில் குறிப்பிடத்தகுந்த நூல்கள் என்று பார்த்தால் பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும், மக்கள் நூற்றாண்டு உயிர் வாழ்க்கை, மனித வசியம் அல்லது மனக்கவர்ச்சி, யோக நித்திரை, தொலைவில் உணர்தல், மரணத்திற்கு பின் மனிதர் நிலை, புதின

0: இலக்கியங்களோடு கவிதை இலக்கியங்களையும் இவர் எழுதியுள்ளார். இவர் இயற்றிய குமுதவல்லி குறித்த புதினம் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது என்றும் கூறலாம். ஒருநாள் மாலை தனது சின்ன குழந்தை நீலாம்பிகையுடன் நடைப்பயணம் மேற்கொள்கின்றார் நமது மறைமலை அடிகள். அம்மா நீலா, ஒரே ஒரு தமிழ் பாட்டு பாடுமா என்று சொல்லி இருக்கின்றார். உடனே அந்த சிறுமி தனது மழலை மொழியில் அழகான வள்ளல் பெருமான் எழுதிய பாடலை பாட ஆரம்பித்துள்ளார். பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் களை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இந்த பாடலை மிக அழகாக பாடுகிறாள் சிறுமி நீலாம்பிகை. இதை ரசித்து கொண்டே இருந்த மறைமலை அடிகள் இதில் மூன்றாவது வரியை திரும்ப பாடு என்கிறார். உடனே அக்குழந்தை திரும்ப பாடுகிறது, உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும். இவ்வளவு அழகான தமிழ் பாடலில் தேகம் என்ற வடமொழி சொல்லல்லவா இருக்கிறது என்று யோசிக்கின்றார். இந்த வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை இந்த இடத்தில் சேர்த்து பார்க்க விரும்பி யோசிக்கின்றார். என்ன சொல்லை பயன்படுத்தலாம் என்று நீண்ட நேரம் சிந்தனை செய்து யாக்கை என்ற தூய தமிழ் சொல்லை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று முடிவு செய்கிறார். ஓசை இன்பம் கிடைக்கிறதா என்று பார்க்க அதை மாற்றி அமைத்து தானே சொல்லி பார்க்கிறார், உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும் என்று. அடடா, நன்றாக இருக்கிறதே, ஓசை இன்பமும் கிடைக்கிறதே என்று முடிவு செய்து தன் மகளிடம் இனி இந்த பாடலை பாடும்போது உற்ற யாக்கையை உயிர் மறந்தாலும் என்று பாடு என்கிறார். உடனே அந்த சின்ன குழந்தை ஒரு கேள்வி ஒன்றை கேட்கின்றாள். என்ன கேள்வி என்று பார்த்தால், அப்பா, ஒரு தமிழ் பாட்டில் உள்ள வடமொழி சொல்லை எளிதில் மாற்றி அமைத்தாகிவிட்டது. இதே போன்று நாம் அன்றாட வாழ்வில் பட வடமொழி சொற்களை பயன்படுத்துகின்றோம். இதனை எப்படி மாற்றி அமைப்பது என்று கேட்கிறாள். இதை கேட்ட அடிகளார் அவர்கள், பிறமொழி களவா தமிழ் சொற்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற வேர்க்கை உருவாக தனித்தமிழ் இயக்கம் என்ற பெரிய அமைப்பு உருவானது. மறைமலை அடிகள் தன் பெயரை மட்டுமன்றி தனது குழந்தைகளின் பெயரையும் இந்த தனித்தமிழ் இயக்கம் ஆரம்பித்த பிறகு மாற்றி அமைத்தார். நீலாம்பிகை, திருநாவுக்கரசு என்ற இந்த இரண்டு பெயர்களை தவிர்த்து மற்ற பெயர்களை மாற்றி அமைத்தார். திருஞான சம்பந்தர் என்ற பெயரை அறிவு தொடர்பு என்றும், மாணிக்க வாசகர் என்ற பெயரை மணிமொழி என்றும், சுந்தரமூர்த்தி என்ற பெயரை அழகுரு என்றும், திரிபுர சுந்தரி என்ற பெயரை முன்னகர அழகி என்றும் மாற்றி அமைத்தார். நமது மறைமலை அடிகள் முல்லைப்பாட்டிற்கும் பட்டினப்பாலைக்கும் எழுத்தண்ணி முறையில் ஆராய்ச்சி உரை எழுதியுள்ளார். கிட்டத்தட்ட 500 சொற்களில் 9 சொற்கள் வடசொல் என்றும், 2 சொற்கள் திசை சொற்கள் என்றும் முடிவு செய்து முல்லைப்பாட்டில் உள்ள 103 அடிகளில் 2% வடசொல்லின் தாக்கம் இருக்கிறது என்று வரையறை கொடுத்தார். இந்த வரையறைதான் இவருக்கு தனித்துவத்தை கொடுத்தது. 1905 சைவ சித்தாந்த மகா சபாசம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். 1912 வள்ளலாரின் வழியில் சென்னை பல்லாவரத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தொடங்கி அதன் பெயரை பொதுநிலை கழகம் என்று மாற்றினார். இவரே தமிழ் கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் தென்றலாம் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் மறைமலை அடிகளாரின் தமிழ் தொண்டை பாராட்டி இவரை சிறப்பாக புகழ்ந்துள்ளார். தென்னாடு என்றால் அடிகள் என்றும், அடிகள் என்றால் தென்னாடு என்றும், மறைமலை ஒரு அறிவு கடல், தமிழ் நிலவு, சைவன் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் மொழி எளிய நடையில் பிறமொழி சொற்களின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் அடிகளார் அவர்கள். அவருடைய பிறந்த தினமான இன்று பிறமொழி சொற்களை களவாமல் தூய தமிழ் மொழியில் பேசவும் எழுதவும் உறுதியேற்போம்.
1: தூய தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் ஜே. இமல்டா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: காமராஜரின் பொன்மொழி. பணத்தை இழப்பது பெரிய இழப்பல்ல, ஆனால் குணத்தை இழப்பது வாழ்வையே இழப்பதற்கு சமம். சொன்னவர் காமராஜர். அந்தி வேளையில் இறை தேடலில் இசையாய் பக்தி ஒளி ஏற்ற வருகிறது விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
3: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

இதமான வேலை இசை மீட்டும் மாலை. விளக்கேற்றும் வேளையில் முதல் பாடல். எஸ் சௌமியாவின் குரலில் ஒலிக்கவிருக்கிறது.

0: ஹசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: விளக்கேற்றும் வேளையில் அடுத்ததாக உன்னி கிருஷ்ணனின் குரலில் வருகிறது ஆரத்தி.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரிக் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
2: திருமணத்துக்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவத்துக்களை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: நாச்சியார் கோவில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரிக் ஸ்டோரின் சார்பு நிறுவனமான நெல்லை ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போகிறேன்.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
7: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
8: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
9: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
8: ஜிஎல் மருத்துவமனை
9: காரைக்கால்.
7: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
10: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
10: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
13: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: நாளை காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
14: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
7: விலக்கேற்றும் வேளையில் அடுத்ததாக விலக்கேற்ற வருவது எம் எஸ் விஸ்வநாதனின் குரல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?

0: காரைக்கால்க்கு வாங்க.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லீங்க salt sugar னு அதை இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது.
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் ஃபைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். நாளை மாலை 5:30 விலைக்கேற்றும் விலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நேர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோ வழங்கிய விலைக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
8: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. இனி நேர்கள் கேட்கலாம் பன்னிசை.

0: கேட்டது பன்னிசை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams.

0: take on England in the second semi-final match at Atlanta in the US tonight. The match is scheduled to begin at 12:30 a.m. Indian time. And with that, we end this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி.

0: யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் மாணவர் தின விழாவாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மாணவர்களுக்கு பள்ளி சீருடை தைப்பதற்கான தையர் கூலி உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. செட்டா என்னும் இம்முக்கிய உடன்பாட்டின் கீழ் இங்கிலாந்து சந்தைகளுக்கான 99% இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைந்த நெகிழ்வுத்தன்மை மற்றும் போட்டித்திறன் மிகுந்த பொருளாதாரமாக மேம்படுத்த இந்த உடன்பாடு உதவிகரமாக இருக்கும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. செட்டா உடன்பாட்டின் அமலாக்கம் தொடங்குவதை குறிக்கும் வகையில் இன்று நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரிட்டிஷ் துணை தூதர் டாக்டர் சுதாபா சௌத்ரி கலந்து கொண்டு புதிய உடன்பாட்டின் கீழ் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். செட்டா உடன்பாடு குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான செட்டா உடன்பாடு சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் பயன்பெறும் வகையில் மக்களை மையமாக கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உணவு தானியங்கள், சிறுதானியங்கள், சமையல் எண்ணெய், பல்வேறு காய்கனி வகைகள் மற்றும் பால் பொருள் துறையினரின் பாதுகாப்பிற்கும் இந்த உடன்பாட்டில் முக்கிய விதிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. பொருளாதார ரீதியிலான இந்தியாவின் ராஜதந்திர முயற்சிகளில் முக்கிய கட்டம் ஒன்றை குறிப்பதாக இந்த உடன்பாடு அமைகிறது. இதனால் இங்கிலாந்திற்கான இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிப்பதுடன் இந்திய விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கிராமப்புறங்களில் செயல்படும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மற்றும் உணவு பதனீட்டு நிறுவனங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக இதனால் ஏதுவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செட்டா உடன்பாட்டுடன் சேர்த்து சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான பங்களிப்பு குறித்த உடன்பாடும் அமலுக்கு வந்துள்ளது. இங்கிலாந்தில் தற்காலிக வேலைக்கு செல்லும் இந்திய தொழிலாளர்களும் இவர்களுக்கு வேலை அளிக்கும் நிறுவனங்களும் இரு நாடுகளின் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு இரட்டை பங்களிப்பு செலுத்த தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக வேலை என்பதற்கான 3 ஆண்டுகள் வரையறையும் 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் 75,000 மேற்பட்ட இந்திய பணியாளர்களும் 900 மேற்பட்ட நிறுவனங்களும் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: செட்டா உடன்பாடு குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்திருப்பது இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான கூட்டாண்மையில் முக்கிய தருணம் என்று பிரதமர் கூறியுள்ளார். யூரியா உற்பத்தியில் சுயசார்பை எட்டும் நோக்கத்துடன் கூடிய யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டு கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் எரிவாயு அடிப்படையிலான யூரியா உற்பத்தி ஆலைகள் அமைக்கப்படுவதை ஊக்குவிக்க இக்கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. யூரியா உற்பத்தி ஆலைகளை புதிதாக அமைப்பதற்கு ஆகும் செலவை நாணய மாற்று மதிப்பின் ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கவும் புதிய கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் முடிவுகள் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: முதல்கட்ட செமிகான் இயக்கத்தின் வெற்றிகரமான அமலாக்கத்தை தொடர்ந்து இந்தியாவின் செமிகண்டக்டர் துறையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 1.27 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஆதரவுடன் 2ம் கட்ட செமிகான் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 62,500 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கீட்டுடன் மொபைல் தொலைபேசி உற்பத்தி திட்டம் ஒன்றை தொடக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரித்து இந்தியாவில் விற்கப்படும் மொபைல் தொலைபேசிகளுக்கு 5% வரை ஊக்கத்தொகை வழங்கவும், உள்நாட்டு உதிரி பாகங்களை பயன்படுத்த மொபைல் தொலைபேசி உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகை வழங்கவும் இத்திட்டத்தின் கீழ் வகை செய்யப்பட்டுள்ளது. இதல்லாது உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசிக்கும் 19ம் எண் தேசிய நெடுஞ்சாலைக்கும் இடையே 46 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழி மேல்நிலை சாலை அமைக்கும் திட்டத்தையும் மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன்

0: முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஏ கே டி ஆறுமுகம், திரு நேரு என்கிற குப்புசாமி, திரு வையாபுரி மணிகண்டன், திரு அழகு என்கிற அழகானந்தம், திரு மோகன்தாஸ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் மாணவர் தின விழாவிலும் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இவ்விழாவில் பேசுகையில், கிராமங்கள் தோறும் காமராஜர் உருவாக்கிய பள்ளிகளால் தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் பயன்பெற்று வருவதாகவும் கூறினார். அவர் மேலும் கூறுகையில்,
1: குழந்தைகள் இருக்கும் இடத்தில் பள்ளிகள் இருக்க வேண்டும் என்று கிராமங்கள் தோறும் பள்ளிகளை உருவாக்கினார் காமராஜர். பல லட்சம் குழந்தைகளுக்கு முதல் முறையாக பள்ளிக்கூட வாசலை தொட்டார்கள். ஆனால் அவர் அதோடு நின்றுவிடவில்லை. பசிக்கும் படிப்புக்கும் நடுவில் குழந்தைகளை போராடுவதை அவர் பார்த்தார். முதலில் குழந்தைகளை பசியை போக்க வேண்டும் என்று நினைத்தார். மனித நேயத்தோடு பள்ளிகள் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த அந்த மத்திய உணவு திட்டம் இந்திய சமுதாய வரலாற்றில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நானும் மிட் டே மீல் சாப்பிட்டிருக்கேன் அந்த டைம்லாம்.
0: புதுச்சேரியில் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று மாணவர்களுக்கு பள்ளி சீருடை தைப்பதற்கான தையற்கூலி உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இன்று அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழக்கம்போல் வழங்கப்படும் என்றும், மாணவர்களுக்கு தேவையான திட்டங்கள் பட்ஜெட் போடும்போது கூறப்படும் என்றும் தெரிவித்தார். சபாநாயகர் தேர்தலும் அன்றே அறிவிக்கப்படும் என திரு ரங்கசாமி மேலும் கூறினார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான இன்று காரைக்காலில் அம்மாள் சத்திரம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன், மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி உள்ளிட்டோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாஹேயில் கல்வித்துறை சார்பில் இன்று நடைபெற்ற மாணவர் தின விழாவை சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் தொடக்கி வைத்தார். மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித்குமார் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தியாகி முத்துக்குமாரப்ப செட்டியார் ரெட்டியார் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகேயுள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு ராஜவேலு, மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் உள்ளிட்ட முதுகலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வரும் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதி பருவத் தேர்வு முடிவுகள் வெளியாகி 7 நாட்கள் வரை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் உட்பட தமிழக கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என்றும், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இங்கிலாந்து அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி அட்லாண்டாவில் இந்திய நேரப்படி இன்று இரவு 12:30 நடைபெறவுள்ளது. முன்னதாக ஸ்பெயின் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையே டெக்சாஸில் நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்பாடு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. யூரியா உற்பத்தியில் சுயசார்பை எட்டும் நோக்கத்துடன் கூடிய யூரியா உற்பத்திக்கான தேசிய முதலீட்டுக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரியில் மாணவர் தின விழாவாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் மாணவர்களுக்கு பள்ளி சீருடை தைப்பதற்கான தையற்கூலி உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலையின் 100.3. நேரம் 6:20. இனி நேர்கள் கேட்கலாம்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும்

PM Jai, अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். என் சொல் அமுது. என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: உபயோகப்பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மயிலாடுதுறை, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
4: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
6: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: என் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
8: வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிறார் கணியன் பூங்குன்றனார். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடச் சொன்ன சமூகம் நம் தமிழ் சமூகம். அப்படி ஒருத்தர் ஒரு அலுவலகத்துல வேலைக்கு சேர்ந்தாராம். மேலதிகாரி கொஞ்சம் சிடுமூஞ்சி. தினமும் இவரோட வேலையில ஏதாவது குறை கண்டுபிடிச்சு திட்டிக்கிட்டே இருந்தாராம். நம்ம மனிதருக்கு அந்த இடத்துல வேலையை தொடர்வது பிடிக்காம போச்சு. கிடைச்ச வேலையை விட்டுட்டாலும் கஷ்டப்படணும். சிக்கலான நேரங்களில் அவருடைய பள்ளி ஆசிரியர்கிட்ட மனம் விட்டு பேசி ஆலோசனை பெறுவது அவருடைய வழக்கம். அந்த ஆசிரியரை பார்க்க போனார், விவரத்தை சொன்னார். மனசுக்கு இஷ்டமில்லாத இந்த வேலையை விட்டுடணும்னு நீ நினைக்கிறது சரி, ஆனா ஒரு மாசம் மட்டும் நான் சொல்ற வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டுடலாம் அப்படின்னு ஆசிரியர் சொன்னாராம். இந்த நபரும் என்ன வேலை செய்யணும்னு ஆசிரியர் கிட்ட கேக்குறாரு. நீங்க என் வகுப்பில் படிக்கும் பொழுது உங்கள் எல்லோரிடமும் ஒரு நாள் ஒரு வீட்டு பாடம் கொடுத்தேன், நினைவு இருக்கா என்று ஆசிரியர் கேட்டார். இவருக்கு எதுவும் நினைவில் இல்லை. ஆசிரியர் சொன்னார், நம் வகுப்பில் இருந்த ஒவ்வொரு மாணவனும் எல்லா மாணவர்களிடமும் இருக்கும் நல்ல விஷயங்கள் 2 எழுதி எடுத்து வர சொன்னேன். மறுநாள் நீங்களும் எடுத்து வந்தீர்கள். ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒவ்வொரு மாணவரா நல்ல விஷயங்களை சொல்ல சொல்ல வகுப்பே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா இருந்தீங்க. அதையே இப்ப நீ முதலாளி கிட்ட செய்யன்னு சொன்னாராம். மாணவருக்கு கொஞ்சம் புரிஞ்சது. ஆசிரியர் தொடர்ந்து சொன்னார், இன்றிலிருந்து 1 மாதத்திற்கு நீ உன் முதலாளியை கவனிக்க வேண்டும். அவரிடம் உள்ள நல்ல விஷயங்களை கவனித்து பாராட்ட வேண்டும். இப்படியே செஞ்சுட்டு 1 மாதம் கழித்து என்னை வந்து பார் அப்படின்னு சொன்னாராம். மறுநாளிலிருந்து ஊழியர் முதலாளியை கவனிக்க தொடங்கினார். அலுவலக நேரத்திற்கு முன்பாகவே வந்துவிடும் முதலாளியின் நேரம் தவறாம இவருக்கு மிகவும் பிடித்து போனது. அவரிடம் பேசும்போது தயங்கி தயங்கி இதை பாராட்டி சொன்னார். அவருடைய தலைமை பண்பு, ஆங்கில திறமை அருமையாக இருப்பதாக உணர்ந்தார். அதை பாராட்டி சொன்னார். இப்படியே 1 மாதம் போன பிறகு மீண்டும் தன்னை பார்க்க வந்த மாணவனிடம் ஆசிரியர் கேட்டார், இப்போ வேலையை விட போறியா என்று. மாணவர் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், இனி அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வர ஒருபோதும் என் முதலாளி இடம் தர மாட்டார். நான் இப்போது அவருடைய நேர்முக உதவியாளர் என்று. நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் மனம் விட்டு பாராட்ட வேண்டும். நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடம் உள்ள நட்பண்புகளை, அவர்களது திறமைகளை, தனித்தன்மைகளை பாராட்டும் போது அவர்கள் நம்மோடு இணக்கமாகிறார்கள். கிடைத்த உணவை மறைத்து வைக்காமல் தன் சுற்றத்தோடு பகிர்ந்து உண்ணும் காக்கையை போன்ற குணம் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டும். நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற செருக்கு ஒருவரை தனிமைப்படுத்திவிடும். குற்றம் பார்க்கின் சுற்றம்.

0: இல்லை என்பது ஔவையார் வாக்கு. சுற்றம் என்பது உறவினர்கள் நண்பர்கள் கலந்த ஒரு மனித குழு. கரைகள் இல்லாத நிலவு எப்படி சாத்தியமில்லையோ குறைகள் இல்லாத மனிதர்களும் நிச்சயம் சாத்தியமில்லை. குறைகளை குற்றமாக்காமல் அவற்றை விடுத்து நிறைகளை தேடுவோம். சுற்றம் சூழ மகிழ்ந்திருப்போம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: கோபால் வீட்டூட் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வீட்டூட் பேஸ்ட்
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீட்டூட் பேஸ்ட்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இனி நேயர்கள் கேட்கலாம் இன்று நமது நிலையம் ஒளிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக லைட் ஹவுஸ். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்புடி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருத்தாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ். இதை தொடர்ந்து வரவேற்பது 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இதில் பற்கள், ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 திருவாரூர் சீமாட்டி சிக்ஸின் இசை தூரிகை. ஏழு காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். இதில் கரவி மாடுகளில் சினை சார்ந்த பிரச்சனைகளும் தீர்வுகளும். கருவூட்டலில் பயன்படும் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பாரம்பரிய இன கால்நடை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பப்ளு அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் பிஎஸ் தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம். 8:30 கோபால் பல்புடியின் காற்றில் வரும் காணம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். தொடர்வது மாநில செய்திகள்.

0: மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 127,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். செமி கண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கு உரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு
1: வர்த்தகம், முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜவுளித்துறையும் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் பயனடையும் என்று தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பிற்கான ஒப்பந்தமும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நமது இளையோருக்கு பயனளிக்கும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் இந்த ஒப்பந்தம் பயனளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதற்கிடையே இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்தியா பிரிட்டன் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவினுடைய ஏற்றுமதிகள் 99% பொருட்களுக்கு வந்து எந்த விதமான வரியுமே இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள் கிட்டத்தட்ட 90% பொருட்களுக்கு இந்த விதமான வரிகள் இல்லை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம். இதன் மூலமாக நம்முடைய நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி நம்ம சொல்லக்கூடிய GDP-யே வந்து 0.13% அளவுக்கு வளரும் என்று நாம கருதுறோம். இந்தியா தரப்புலயும் இதுக்கு வளர்ச்சி இருக்கும், பிரிட்டன் தரப்புலயும் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம பார்க்கிறோம்.
1: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் மற்றும் உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். விளையாட்டுத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மருத்துவ கல்வியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 150 இடங்களை தமிழகம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தலா 50 இளங்கலை மருத்துவ இடங்கள் கூடுதலாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இளங்கலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 5,200 அதிகரித்துள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக பெறப்பட்ட தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலித்து இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பணியாளர் நலத்துறை கூறியுள்ளது. இதன்படி செப்டம்பர் மாதம் 1 தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாத இறுதி வரை திரு சாய்

0: ஜெயக்குமாருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி நிர்வாகத்தில் தவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் ஆயுத கலாச்சாரம் பரவுவதாக குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக சிவகங்கை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறநெறிகளை போதிக்க வேண்டிய பள்ளிகளில் ஆயுதங்கள் புழங்குவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனின் நிர்வாக தோல்விக்கு எடுத்துக்காட்டாக இது உள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்சி நிதி என்ற பெயரில் தவேக நிர்வாகி பணம் வசூலித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அக்கட்சி இது தொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகம் என்று அறிவித்த தவேகவின் வேஷம் இதன் மூலம் கலைந்துள்ளதாகவும் திமுக அதில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையே இப்பிரச்சினையில் தொடர்புடைய தவேக நிர்வாகி திரு வீராசாமி அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். விவசாயிகள் நலனுக்கு எதிராக தவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டெல்டா மண்டலத்தில் 12 மணல் குவாரிகளை திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அஇஅதிமுக கூறியுள்ளது. உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை ஓய்வு பெற்றோருக்கு வழங்கிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2003 முதல் பணியில் சேர்ந்து 2025 வரை ஓய்வு பெற்ற அனைவருக்கும் இடைக்கால ஓய்வூதியம் 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவும் தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். தேனி மாவட்டத்தில் ஈரநில கண்காணிப்பு குழுவினருக்கான பயிலரங்கம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்களில் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்கள் தொகை விழிப்புணர்வு தின பேரணி இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா புஜாரியும் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 48 கிலோ எடைப்பிரிவில் கஞ்சனும் 54 கிலோ எடைப்பிரிவில் ஜாய்ஸ்ரீ தேவி சிரோமும் 60 கிலோ எடைப்பிரிவில் சஹத்தும் 75 கிலோ எடைப்பிரிவில் அன்ஷிகாவும் 80 கிலோ எடைப்பிரிவில் மேகா ஸ்ரீகாண்டும் 80க்கும் கூடுதலான எடைப்பிரிவில் பிராச்சி டோகாஸும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நிஷா தங்கப்பதக்கத்தையும் நிகிதா சந்த், காஜல், முஷ்கன் மற்றும் பிரியங்கா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹிணி தேவ்பா, தீக்ஷா, சந்தியா பிஷ்ணோய் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வரும் 27ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமாருக்கு 6 மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட்.

0: நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தற்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
6: சில பேருக்கு பைக் ஆக்சிடென்ட்ஸ் ஆகி இந்த தாடையோட ஜாயிண்ட் எலும்பு சின்ன வயசுல உடஞ்சிடுச்சுன்னா, இல்ல பழைய காலத்துல வந்து ஃபோர்செப்ஸ் டெலிவரின்னு சொல்லுவாங்க, ஃபோர்செப்ஸ் டெலிவரி கரெக்டாக போடாம தாடை எலும்பு கிட்ட போட்டாங்கன்னா அந்த டிஎம்ஜின்னுங்கிறது வாய் துறக்கக்கூடிய எலும்பு வந்து டிஸ்டர்ப் ஆகலாம். அந்த மாதிரி ஆனிச்சுன்னா ரெண்டு எலும்பு ஒட்டிடும், அந்த ஜாயிண்டே ஒட்டிடும். ஒட்டுறதுக்கு பேரு ஆங்கிலோசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா தாடை எலும்பு வளராம ஒரு சைடு ஒண்டியும் சின்னதாக இருக்கும். இது சில இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசுல அடிபட்டோ இல்ல சின்ன வயசுல இந்த மாதிரி வந்து ஃபோர்செப்ஸ் டெலிவரியோ சின்ன வயசுல இயர் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் இந்த மாதிரி வரலாம். அது ரேர், பட் அந்த மாதிரி அக்கேஷன்ஸ் இருக்கு. இதையெல்லாம் மாத்துறது பாத்தீங்கன்னா சர்ஜிக்கலா, மெச்சூர் ஆன பிறகு பாத்தீங்கன்னா சர்ஜிக்கலா தான் மாற்ற முடியும். மெச்சூர் ஆகல, சின்ன வயசுல இருக்காங்க, குரோயிங் பீரியட்ல இருக்காங்கன்னா மாடிஃபை பண்ணலாம்.
5: இப்போ கீழ்த்தாடி பெருசா வயசு வரைக்கும் மாடிஃபை பண்ணலாம் டாக்டர். எந்த வயசுக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணலாம்?
6: யூஸ்வலா 13 இயர்ஸ்க்குள்ளார பண்ணா பெட்டர் மேடம். அதுக்கு மேல குரோத்ன்னுங்கிறது குரோத் ஸ்பர்ட் இருக்காது, ரெண்டு மூணு குரோத் ஸ்பாட் இருக்கும். ரொம்ப சின்ன வயசுல வர குரோத் ஸ்பாட்டை நம்ம வந்து பெருசா டிஸ்டர்ப் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த மிக்சட் டென்டிஷன் பீரியட்ல தான் குரோத், ஒரு குரோத் இருக்கும்னு வச்சுக்கலாம், செகண்டரி குரோத்னு இருக்கும். அந்த குரோத் பீரியட்லயே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம்னா என்னன்னா அவ்வளவு எஃபெக்டிவா இருக்குது. 18 இயர்ஸ் வரைக்குமே குரோத் இருக்கும், பட் அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம நினைக்கிற வேரியேஷன் கொண்டு வரது கொஞ்சம் டிஃபிகல்ட். யங் ஏஜ்ல தான் பண்ணும், 13 இயர்ஸ் மெயினா, 9-13 இயர்ஸ் பெட்டர் ஆப்ஷன். மேக்ஸிமம் போனால் 15-15 மேலாம் நம்ம அதை ட்ரை பண்ணுறது இல்லைன்னு வச்சுங்களேன், பெரிய ரிசல்ட் இருக்காது, அது பசங்களையும் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும்.
5: சரிங்க டாக்டர், இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது அப்படின்னா அதில் வந்து பல்லில் நிறைய பிரச்சனைகள் வந்துடும். சில நேரங்களில் வந்து ஒரு பல்லு மட்டும் இல்லை, நிறைய பல்ல வந்து உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும், அதை மறுபடியும் அதை சரி பண்ண முடியுமா டாக்டர்? அதாவது அந்த இடத்துலேருந்து அந்த பல்லு விழுந்துருச்சு, அதை திரும்ப அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, இல்லை ஆர்டிஃபிஷியல் பல்லு அந்த மாதிரி தான் போக முடியுமா டாக்டர்?
6: ஃபிக்ஸ் பண்ண முடியும் மேடம். அதாவது வந்து ஒரு பல்லு ஒண்டியும் ஒரு இன்ஜுரி, அந்த லோக்கலைஸ்டா அந்த பல்ல ஒண்டியும் அடிபடுது, கீழே விழுதுனா அந்த பல்லை ஃபிக்ஸ் பண்ண முடியும். என்னன்னா அந்த பல்ல வந்து ஒரு சர்டன் டைம் இருக்கு, பல்ல வந்து எதர் நார்மல் சலைன்லயோ இல்ல மில்க்ல இல்லனா கொஞ்சம் கிளீனா உள்ள மாதிரி வச்சு அப்படியே எடுத்துட்டு வந்தா கூட பரவாயில்ல, பட் கொஞ்சம் வெட்டடா இருக்கணும். அது அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாங்கன்னா திரும்பி அதே பொசிஷன்ல வச்சு நம்மளால அதை பக்கத்து பல்லோட ஸ்பிளின் பண்ணிடுவோம். அது பல டைம் டேக்அப் ஆகலாம், சில டைம் அது ஃபெயிலியரா ஆகலாம்னு வச்சுங்களேன், பட் ஸ்டில் பல்ல நம்மளால வச்சிட முடியும். அந்த மாதிரி வச்சிருக்கமும் கூட வச்சு அந்த பேஷண்ட்டுக்கு நல்லாவும் இருக்கு. ஒரு பேஷண்ட்டுக்கு என்னாச்சுன்னா வந்து பல்லு கரையும், அது ரொம்ப நேரம் கழிச்சு வந்தாரு, அவருக்கு அந்த மாதிரி வைக்கிறப்ப என்னாச்சுன்னா பல்லு உள்ளாரையே கரைஞ்சிச்சு, கரைஞ்சு மேலே உள்ளே பல்லு இருக்கு, அவரு ஹாப்பியா தான் இருக்காரு, பட் உள்ளார வந்து எக்ஸ்டர்னல் ரிசப்ஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த பல்லோட வேறு கரைஞ்சிருச்சு. அது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கலாம், பட் உடனே வந்தாங்கன்னா நம்மளால பண்ண முடியும். இது வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமா நான் இதை சொல்றது, நேயர்களுக்கும் இதை சொல்லிக்கிறேன். பல்லு கீழே விழுந்ததுன்னா உடனே வந்து ஒரு வித்தின் ஒரு ஹாஃப் அன் அவர், அரை மணி நேரத்துக்குள்ளார அந்த பல்ல மெடிக்கல்ல

0: வாங்குற சலைன்லயோ இல்ல வந்து மில்க்லயோ போட்டு எடுத்துட்டு போகணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜந்தன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம் குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: மேலும் நிகழ்ச்சியின் வழங்குவாளர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. எழுந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.

0: நேயர் நெஞ்சங்களை இசையால் வருட வருகிறது. திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஒவ்வொரு நாளும் இசை தூரிகை ஏதோ ஒன்றை சுமந்து கொண்டு வருகிறது. இன்றைய இசை தூரிகை சுமந்து கொண்டு வருவது அறிவியல் துளிகளை. அறிவியல் உலகம் ஒவ்வொரு நாளும் புதிய உச்சங்களை தொட்டுக்கொண்டிருக்கிறது. மனித வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அண்மை காலத்தின் மிக முக்கியமான மற்றும் அற்புதமான சில அறிவியல் சாதனைகளை இன்று பார்க்கலாம். இசை தூரிகை, இப்பொழுது இசையை கேட்கலாம்.

0: பழைய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நேர்களுக்கு உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் கோபால் பால்பொடி, பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமா டிசில்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: இன்றைய இசை தூரிகையில் வர அறிவியல் துளிகளில் நாம் இன்னைக்கு எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோன்னா, கணினி இடைமுகம், அதாவது மூளையை கணினி இடைமுகம், பக்கவாதம் அல்லது நரம்பு பாதிப்பால் பேச முடியாத மற்றும் கை கால்களை அசைக்க முடியாதவர்கள் தங்கள் எண்ணங்கள் மூலமாகவே கணினியை இயக்கவும் தட்டச்சு செய்யவும் பேசவும் உதவும் தொழில்நுட்பம். இதற்கு வெகுவான வரவேற்பு இன்று வந்துள்ளது. பெரும் வெற்றியையும்

பெற்றுள்ளது இந்த மருத்துவ உலகம். இதற்கு ஆங்கிலத்தில் பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

என்ற இசைத்துறையில் பாடலோடு சேர்த்து அறிவியல் துளிகளையும் சேர்த்தே கொடுத்துட்டே இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி இது ரொம்ப புகழ்பெற்றதாக இன்றைக்கி அடைஞ்சிட்டே வருது. பிரபஞ்சத்தின் தொடக்க கால விண்மீன் திறவுகளை, பிற கிரகங்களின் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்திய கூறுகளையும் மிக துல்லியமாக படங்களுடன் இந்த தொலைநோக்கி வெளிச்சம் போட்டு காட்டுகிறது.

0: இதமான வேலை இசைமீட்டும் மாலை. இசை தூரிகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் ஷேக் டெக்ஸ்டைல் நியூ ஷேக்கர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
0: நேர்களை, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விலங்கடூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லாமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைப்பது பூமெக்ஸ்.

0: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அளிச்சொல்ல பாருங்கள் கமர்ஷியல் டேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: நாளை காலை 7:00 திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸுக்கு அட்ரஸுக்கு விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ஏஎஸ்சி நடிசத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கென்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 நாச்சூர் கோயில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

நேர்களே, இசைத்துறையில் அறிவியல் துளிகளை சேர்த்து பரிமாறும் நேரம் இது. அறிவியல் துளிகளாக இன்று நாசாவில் ரோவர் விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி வெற்றிகரமாக ஆக்சிஜனை தயாரித்து சாதனை படைத்துள்ளது. இது எதிர்கால மனித பயணங்களுக்கு வழிவகுக்கும். பரம்பரை நோய்கள், கதிர்வாள், இரத்த சோகை மற்றும் சில வகையான பரமணு குறைபாடுகளை மனித உடலிலிருந்தே நீக்கி மரபணுக்களை மாற்றி அமைக்கும் தொழில்நுட்பம் இப்போது மருத்துவ உலகில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது.

இசைத்துறையில் அறிவியல் தொழில் நிறைவான தொழில் இது. சூரியனின் ஆற்றல் உருவாக்கும் அதே அணுக்கரு இணைவு முறையை பூமியில் கட்டுப்படுத்தி தூய்மையான மற்றும் எல்லையற்ற ஆற்றலை உருவாக்கும் சோதனைகளில் விஞ்ஞானிகள் நிகர ஆற்றல் லாபத்தை அடைந்துள்ளனர் என்பது பாராட்டுக்குரிய நிதர்சனமான உண்மையாக கருதப்படுகிறது. இசைத்துறையில் நிறைவு பாடல் இதோ.

0: நிறைவு பெற்றது இசைத்தூரிகை.
1: சக்தியின் திருவிழா
2: ஆடி மாத சிறப்பு தொடர்
1: நேர்களே, ஆடி மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஜூலை 17ஆம் தேதி முதல்
2: ஒவ்வொரு ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 5:30
1: சர்வதேச, உள்நாடு மற்றும் உள்ளூரில் அருள் பாலிக்கும் அம்மன் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள
2: உங்கள் காரைப்பண்பலை 100.3 இணைந்திருங்கள். அம்மனின் அருளலை, காரைப்பண்பலையின் நேரலை.
0: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் இசைத்தூரிகை.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
4: மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். விளையாட்டுத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற
5: ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்.

0: சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவை வலுப்படுத்த இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான நல்லுறவில் இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த ஒப்பந்தம் இங்கிலாந்துடனான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதன் மூலம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 99% பொருட்களுக்கு வரிவிலக்கு சலுகை கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் ஜவுளி, உணவு பதப்படுத்துதல் மற்றும் மருந்து உற்பத்தி துறைகள் பயன்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் இது உத்வேகம் அளிக்கும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஏற்றுமதியாளர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்தியாவிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய ஆயத்த ஆடைகள் ஆகட்டும், அல்லது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், கடல் பொருட்கள், இன்ஜினியரிங் கூட்ஸ், ஆட்டோ காம்பனன்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவு, ரசாயனங்கள், மருந்து பொருட்கள், விவசாய பொருட்கள், இவை எல்லாமே வந்து அங்கே போய் சந்தையில தங்களை வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய உண்மையான ஒரு பலனை நாம எங்க பார்க்க போறோம்னா, அடுத்த 2-3 ஆண்டுகளிலேயே நாம பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரிட்டன் சந்தை திறந்து விடப்பட்டிருக்கிறது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு. அவர்கள் இதை பிரமாதமாக பயன்படுத்தி கொண்டு தங்களையும் வளர்த்துக் கொள்வார்கள், நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியும் நிச்சயமாக பெருக்கப் போகிறார்கள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 6-வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 14,400 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலையின் 19 வாரணாசி சுற்றுச்சாலையுடன் இந்த திட்டம் இணைக்க உள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் அந்த வழித்தடத்தில் பயண நேரம் வெகுவாக குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்டின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன்படி ஒடிஷாவில் பாராதீப் ஹரிதாஸ்பூர் இடையே இரட்டை வழிப்பாதை அமைப்பதற்கும், ஜார்க்கண்டில் ராஜ்கார் சவான் தாங்குவா போசி இடையே 4வது வழித்தடமும் இந்த திட்டம் மூலம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். 3,907 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நிறைவடையும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். புதுமை கண்டுபிடிப்புகளும் நவீன இயந்திரங்களும் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். உரங்கள் சம விகிதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மண் பாதுகாப்பிற்கு விவசாயிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மேக்சிமே பிரிவாட் இப்பேச்சுகளில் பங்கேற்றனர். அரசியல், பொருளாதாரம், முதலீடு, தூய எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. விரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்த 5ஆம் தேதிக்கு பதிலாக 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் பணி அடுத்த 8ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பெங்களூரு பெருநகர ஒருங்கிணைந்த நகரியம் திட்டத்திற்காக

0: விவசாயிகளிடமிருந்து வலுக்கட்டாயமாக நிலம் கையகப்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்கு நிலம் கொடுக்க விரும்பாத விவசாயிகள் அப்பகுதிகளில் தொடர்ந்து வேளாண் பணிகளை மேற்கொள்ளலாம் என்று தெளிவுபடுத்தினார். இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அதன் பரிந்துரையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். மணிப்பூரில் அரசு நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கிம்சந்த் சிங் கூறியுள்ளார். மணிப்பூர் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு இன்று இம்பாலில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். குஜராத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூரத்தின் நிவாரணப் பணிகளுக்காக 550 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காந்தி நகரில் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி, வெள்ள பாதிப்பு குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்று கூறிய துணை முதலமைச்சர் அதுகுறித்த விவரங்களையும் வெளியிட்டார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் திரு பிரவீர் ரஞ்சன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கான வழித்தடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அதிகாரிகள் பங்கேற்ற உயர்நிலைக் கூட்டத்திலும் கலந்து கொண்டார். யாத்ரீகர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் மருத்துவ வசதிகள் குறித்தும் பாதுகாப்பு படையின் ஒருங்கிணைப்பு குறித்தும் திரு பிரவீர் ரஞ்சன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-0 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் இஸ்லாம் பசார் கானோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 79-46 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தினி அபாரமாக ஆடி சதமடித்து 196 ரன்னுடனும் குஷ் பட்டேல் 3 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். சாகர் விற்கும் சதமடித்து 134 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 6 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் சந்திரிகா புஜாரியும் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 48 கிலோ எடைப்பிரிவில் குஞ்சானும் 54 கிலோ எடைப்பிரிவில் ஜோஸ்ரீ தேவி ஷிரோமும் 60 கிலோ எடைப்பிரிவில் சாகத்தும் 75 கிலோ எடைப்பிரிவில் அன்ஷிகாவும் 80 கிலோ எடைப்பிரிவில் மேகா ஷியோகாந்தும் 80க்கும் கூடுதலான எடைப்பிரிவில் பிராச்சி தோகாஸும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியின் 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் நிஷா தங்கப்பதக்கத்தையும் நிகிதா சந்த், காஜல், முஸ்கான் மற்றும் பிரியங்கா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 6 வழி பசுமைச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளிடம் நேரடியாக சென்றடைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பெல்ஜியம் இடையேயான பேச்சுகள் இன்று பிரசல்ஸில் நடைபெற்றன. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு

0: வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லி விலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: சுபாக்கா, கொஞ்சம் நில்லுங்களேன், எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு போங்க.
7: சந்தேகமா? ஏதாவது தெரிஞ்ச விஷயமா கேளு பூங்கொடி.
6: எனக்கு அது தெரியாத விஷயம், ஆனா உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதுன்னு அது எனக்கு தெரியாதுக்கா.
7: ரொம்ப தெளிவா பேசுற. சரி, என்னன்னு கேளு.
6: இல்ல, அடிக்கடி நம்ம டிவியில ரேடியோல இந்த கேட் பச்சாவ் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படின்னா என்ன முதல்ல?
7: பரவாயில்ல, தெரிஞ்ச விஷயமா தான் கேட்டிருக்க பூங்கொடி. இந்த கேத் பச்சாவ் அபியான் அப்படிங்கிறது மத்திய அரசால தொடங்கப்பட்ட ஒரு நாடு தழுவிய விழிப்புணர்வு பிரச்சாரம்.
6: அதான் எதை பத்திக்கா?
7: இதோட அர்த்தமே பண்ணையை காப்பாற்றுங்கள், சேவ் த ஃபார்ம் அப்படிங்கிறது தான்.
6: பண்ணையை காப்பாற்றுறதா? இதோட முக்கிய நோக்கம் என்னக்கா?
7: மண் பாதுகாப்பு பூங்கொடி. ரசாயன உரம், பூச்சிக்கொல்லிகளை கண்மூடித்தனமா பயன்படுத்துறத நிறுத்திட்டு மண் பரிசோதனை செஞ்சு அதன் அடிப்படையில சமச்சீர் உரங்களை பயன்படுத்துறத ஊக்குவிக்கிறது. அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு வழிகாட்டுறது.
6: அது எப்படிக்கா?
7: வேளாண் விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, அதுவும் இந்த வேளாண் அறிவியல் நிலையங்கள்ல உள்ள அதிகாரிகள்லாம் நேரடியா கிராமங்களுக்கு போய் விவசாயிகளுக்கான நவீன மற்றும் நிலையான விவசாய முறைகளை கற்றுக் கொடுக்கறது.
6: சரி,
7: மண் வளத்தை பாதுகாக்கிறது மூலமா நீண்ட கால விவசாய நிலத்தன்மைய உறுதி செய்யறது, மண் சுகாதார அட்டைகளை பயன்படுத்துறத அதிகரிக்கிறது, இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமே.
6: சரி சுபாக்கா, இது யாரு தொடங்கி வச்சாங்க?
7: விவசாய திட்டம் இதை யார் பூங்குடி திறந்து வைப்பா? நம்ம மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவங்க தான் மத்திய பிரதேசத்துல உள்ள ரைசன் மாவட்டத்துல உள்ள ராமசியா அப்படிங்கிற கிராமத்துல இந்த திட்டத்தை தொடக்கி வச்சிருக்காங்க.
6: நல்ல திட்டம் தான்க்கா.
7: ஆமா பூங்குடி, ரசாயனங்களோட அதீத பயன்பாடு மண் வளத்தை குறைக்குது, மண்ணுல உள்ள நன்மை தரும் நுண்ணுயிரிகளை அழிக்குது. இது விவசாய உற்பத்தி திறனை நேரடியா பாதிக்குதுல்ல, இதனால சாகுபடி செலவும் அதிகரிக்குது. விவசாயிங்க மண் பரிசோதனை செஞ்சு சீரான ஊட்டச்சத்த பயிர்களுக்கு கொடுத்து இயற்கை விவசாயம் செஞ்சா நீரும் பாதுகாப்படையும் வேளாண்மையும் மேம்பட்டு இருக்கும்ல, அதுக்காக தான் இது.
6: ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. பூமின்றது ஒரு தாய் தானே, அதோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது ஒரு கூட்டு பொறுப்புக்கா.
7: ஆமா பூங்கொடி, மண்ணு பாதுகாக்கப்பட்டா தானே விவசாயம் செழிக்கும், விவசாயிகளும் வலிமை பெறுவாங்க, தேசமும் வளம் பெறும்.
5: கேட்டது உழவர்களுக்கு.
1: நேர் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3.

0: நேரம் 7:31. செய்யும் தொழிலே தெய்வம். அதில் காட்டும் நேர்மையும் நாணயமும் உங்களை உயர்த்த இடத்திற்கு கொண்டு செல்லும். இது கர்ம வீரர் காமராஜரின் பொன்மொழி. இனி நேயர்கள் கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருதுல்ல. இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: உமா, உமா, செல்வியக்கா வாங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இப்பதான் பாலை கறந்தேன், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
6: சரி சரி உமா, காலையில தான் நீ பால் தரலையே, சரின்னு தான் சாயந்தரத்துல வந்து வாங்கிக்கலான்னு வந்தேன். சரி சரி என்கிட்டயே கொடுத்துரு. நான் அதுக்காக வரல உமா, நான் ஒரு வேற விஷயத்த உன்ட்ட சொல்லான்னு வந்தேன்.
5: வேற விஷயமா? எதுவும் முக்கியமான விஷயமாக்கா? நான் பாலை கொடுத்துட்டு வந்து பேசவா?
6: இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சியில மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பாரம்பரிய இன கால்நடை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பபுலு அறிவழகம் அப்படிங்கிறவங்க பேச இருக்காங்களாம். அதுவும் கறவை மாடுகளில் சினை சார்ந்த பிரச்சனைகளும் செயற்கை முறை கருவூட்டலின் பயன்களும் குறித்து பேச போறாங்களாம்.
5: ஓ, அப்ப முக்கியமான நிகழ்ச்சி தான். சரிக்கா, பாலை நான் நிகழ்ச்சியை கேட்டு முடிச்சுட்டு அப்புறமா போய் கொடுத்துக்கிறேன். இப்ப ரேடியோ ஆன் பண்றேன்.
7: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில கால்நடைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் கால்நடை வளர்ப்புல ஒரு முக்கியமான பிரச்சனையான சினை பிடித்தல். சினை பிடிக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம், இதெல்லாம் பத்தி சொல்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க பாரம்பரிய இன கால்நடை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பப்ளு அறிவழகன் அப்படிங்கிறவங்க. வாங்க, அவங்கள சந்திச்சு என்னென்ன விஷயங்கள்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
8: வணக்கம் மேடம். இது ஒரு பெரிய டாபிக், நிறைய விவசாயிகள்ட்டையும் பால் உற்பத்தியாளர்கள் கறவையாளர்கள்ட்டையும் இது ஒரு பெரிய ஒரு சின்ன அங்கமா ஓடிட்டு இருக்கு. இந்த விஷயத்த பத்தி இன்னும் பிரீஃபா தெளிவா வந்து எடுத்து சொல்றதுக்காக நான் நிலையத்துக்கு வந்ததுக்கு, நீங்க வாய்ப்பு அளிச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி முதல்ல குறிப்பிட்டுக்கிறேன். இப்ப வந்து கால்நடைகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டாலே முதல் கட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தாலே சினை சார்ந்த பிரச்சனைகள். இந்த சினை சார்ந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூதாக குடல்புழு நீக்கல்ல நாடாப்புழு, அந்துப்புழு, தட்டைப்புழு, அந்த 3 புழுக்களை வந்து மருத்துவ ஆராய்ச்சிகள்ல குறிப்பிடுறாங்க. இந்த மருத்துவ ஆராய்ச்சிகள்ல குறிப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடாப்புழு, தட்டைப்புழு, அந்துப்புழுகள்லாம் இதை வந்து இந்த சினை சார்ந்த பிரச்சனைகள், கரெக்டான அந்த காலர் உணர்ச்சிகளை, பருவத்தை எய்தாம இருக்கிறது, ஊமை சினை தெரிவு

0: பருவத்திற்கு வந்து தெரியாம தென்படாம போயிடுறது. அதுக்கப்புறம் வந்து திரவ ஒழுக்குகள் வந்தும் நமக்கு அது கரெக்டான நேரத்துல வந்து இது மாடுகள் கிராஸ் ஆகிறது கூட நமக்கு சரியான நேரத்துல தெரியாம போயிடுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு.
1: இது எல்லாத்துக்குமே காரணம் குடற்புழு
0: நீக்கம் ஒன்று. இத வந்து இயற்கை முறை தீர்வுகளா பார்த்தோம்னா மாடுகளுடைய அந்த இழைப்பு தன்மைகள், காலையில மாடு நல்லா மேய்ஞ்சிட்டு வரும், நீங்க காலையில இருந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் நல்லா மேய்ஞ்சிட்டு வந்து நல்லா கொழுக்கொழுன்னு நல்லா கொழுக்குமெண்டா இருக்கும். அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த உடம்பெல்லாம் ஒட்டி போய் நம்ம தீனியே போடாத அளவுக்கு வந்து மாடு இழைச்சி போயிருக்கும். அதை வந்து நம்ம திருத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா குடல் புழு நீக்கம். இந்த குடல் புழு நீக்கம் வந்து அரசாங்க மருத்துவமனைகள்ல வந்து குடல் புழு நீக்க மருந்துகள் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்று. இன்னொன்று இயற்கை முறை தீர்வுகள் பார்த்தா இப்ப வந்து அல்பண்டசோல், ஹைடெக் போலஸ் இந்த மாதிரி வந்து அலோபதி மருந்துகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. திரவ வடிவுகள்லயுமே மருந்துகள் இருக்கு. மாடுகளுக்கு வந்து அதோடைய வெயிட்னு சொல்றோம் இல்லைங்களா, கிலோ கணக்கில் அந்த கிலோவுக்கு தகுந்த மாதிரி வந்து மாடுகளுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி கிலோவுக்கு தகுந்த மாதிரி கன்றுகளுக்கு கொடுக்கணும். இப்ப கன்று வந்து இயன்ற 15 நாட்கள்ல வந்து ஒரு கன்று பெட்டை கன்றுகள் இருந்தாலும் சரி காளை கன்றுகள் இருந்தாலும் சரி அந்த காளை கன்றுகளுக்கும் பெட்டை கன்றுகளுக்கும் ஒரு சராசரியாக ஒரு 5 மில்லியிலிருந்து சராசரியாக ஒரு 6 மில்லி அளவுக்கு கொடுக்கலாம். கன்று ஈன்ற 15 நாட்கள்ல கொடுத்துடணும். முக்கியமா வந்து அந்த வாப்பட்டின்னு சொல்லுவாங்க, மூக்குல அந்த இது பண்ண மண்ணு திங்கிறதுனால வந்து இந்த குடல்ல புழுக்கள் வரும். இந்த பால் குடிக்கிறதுனால கூட சில இந்த ஒட்டுண்ணிகள்னால வந்து சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து இயற்கை முறை தீர்வுகளா பார்த்தோம்னா நம்ம வந்து தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காயை வந்து கொப்பரை தேங்காய்களை வந்து கன்றுகளுக்கு வந்து நல்லா ஊற வைத்து அரைத்து காலையில் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவிற்கு வந்து கன்றுகளுக்கு கொடுக்க வேண்டும். பெரிய மாட்டுகளுக்கு ஒரு மூடி தேங்காயை 2 தேங்காய் எடுத்துக்கொண்டு அதை வந்து சாற்றுக்குடி பல அளவிற்கு 2 மணி நேரம் கழிச்சு காலையில முதல்ல கொடுத்துடணும். அடுத்த 2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு மூடி தேங்காயை ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கொடுத்தோம்னா அது இயற்கையாவே வந்து குடலை சுத்தம் பண்ணி நிற்கும். அதுக்கப்புறம் வந்து 100 ml வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும், 100 கிராம் மஞ்சள் பொடி எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் குழப்பி அதை வந்து நம்ம இயற்கையா கொடுத்துட்டோம்னா வயிறு இயற்கையா வந்து சுத்தமாகும். தேங்காய் கலவை கொடுத்து 4 மணி நேரம், இந்த மஞ்சள் பொடி கலவை கொடுத்து 4 மணி நேரம், அது வரைக்கும் 8 மணி நேரம் வரைக்கும் எந்த ஒருவான தீவனங்கள் கொடுக்க கூடாது. இது வந்து இயற்கை முறை தீர்வுகள் மேடம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பருவ உணர்ச்சியை எட்ட வைக்கணும். இந்த குடல் புழு நீக்கத்தை இன்னும் சிறிய விகிதத்துல கொடுக்கணும் அப்படின்னா சோற்று கற்றாழை, நம்ம இட இயற்கைகள்ல வந்து கிடைக்கக்கூடிய சோற்று கற்றாழை, அந்த இடல்பு இரு புறங்கள் இருக்கக்கூடிய முட்களை வந்து நீக்கிடணும். நீக்கிட்டு உப்பு மற்றும் மஞ்சள் தடவி தொடர்ந்து 7 நாட்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். அந்த கொடுத்துட்டு வரும்போது இயற்கையாகவே ஒட்டுண்ணிகளுடைய தொந்தரவுகள், நாடாப்புழு, தட்டை புழு, அந்த புழு, இந்த புழுக்கள்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த புழுக்கள் எல்லாமே சரியான இது வரும். இதனால வந்து இன்னொரு பிரச்சனைகள் என்ன ஏற்படும்னா கழிச்சல் நோய் ஏற்படும் மேடம். கழிச்சல் நோய்
1: இருக்கிறதுனால
0: கழிச்சல் நோய், வெயில் காலங்கள்ல கழிச்சல் நோயும் ஏற்படும், அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு வந்து இயற்கை முறை தீர்வுகள்னா இந்த மாதிரி ஒரு கலவை கொடுக்கறது.
1: 3 முறைகள் சொல்லிருக்கீங்க சார். ஒன்னு வந்து தேங்காய் அரைச்சு கொடுக்கறது, இன்னொன்னு வந்து விளக்கெண்ணெய் மஞ்சள் தூள் இந்த கலவை
0: கலவை சொல்லுவீங்க,
1: அப்புறம் சோற்றுக்கற்றாழை சொல்லிருக்கீங்க.
0: சோற்றுக்கற்றாழை சொல்லி
1: இந்த மூணுமே வந்து இயற்கை முறையில குடல் புழுக்களை நீக்கிற மருந்துகள்.
0: ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அலோபதி மருத்துவத்திலையும் வந்து நம்ம அரசாங்க மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நம்ம வந்து கேட்டு பரிந்துரைப்படி அந்த காலகட்டங்கள்ல மாட்டுகளுக்கு வந்து குடல் புழு நீக்கம் செய்யலாம். முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்து என்னென்றால் இன்றைய கன்று நாளைய பசு, அதற்கு வந்து நம்ம சரியான காலகட்டங்கள்ல குடல் புழு நீக்கம் செய்ய வேண்டும்.
1: எப்ப சார் செய்யணும்? ஒரு கண்ணுக்குட்டி பிறந்த பிறகு குடல் புழு நீக்கம் முதல் முதல்ல எப்ப செய்யணும்?
0: கன்று ஈன்ற 15 நாட்கள்ல குடல் புழு நீக்கம் முக்கியமாக செய்ய வேண்டும். குடல் புழு நீக்கம் 20 நாட்கள்ல செய்யலாம், இல்ல 15 நாட்கள்ல செய்யலாம். முக்கியமாக 1 மாத காலகட்டங்கள்ல 2 முறை செய்ய வேண்டும். 15 நாட்களுக்கு 2 முறை செய்தால் கன்றுடைய வளர்ச்சி விகிதம் நன்றாக இருக்கும், பெற்றை கன்றுகளுடைய வளர்ச்சி விகிதம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமான உடல் வாகை, ஆரோக்கியமான உடல் மஸ்துக்கள் எல்லாமே கிடைக்கும். இது கூட வந்து கால்சியம் சுண்ணாம்பு சத்துக்கள், இது வந்து அலோபதி மருத்துவத்திலயும் இருக்கு, ஆங்கில வழி மருத்துவத்திலயும் இருக்கு. அலோபதி மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவருடைய ஆலோசனையின்படி கால்சியம் டானிக் வந்து எத்தனை ml கொடுக்கணும் அதை வந்து நம்ம மருத்துவர் ஆலோசனைப்படி கொடுக்கலாம். இரண்டாவதாக கால்சியம்ங்கிற சுண்ணாம்பு சத்து, இதை வந்து நம்ம இயற்கையாவே எப்படி கொடுக்க போறோம், கிளிஞ்சல் சுண்ணாம்புங்கிறது வந்து எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும், வெத்தலை பாக்குகள் கிடைக்கும், பெட்டி கடைகள்லயுமே இந்த சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்புகள் கிடைக்கும். இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஒரு பானை அளவு அளவிற்கு தண்ணியை கொதிக்க வைத்துட்டு இதை வந்து ஒரு கரெக்டா ஒரு 1/4 கிலோ அளவிற்கு அளந்து வைத்து இதை போட்டு நைட்டே வந்து நல்லா கொதிக்க வைத்து வைக்கக்கூடிய நீரில் இதை 3 முறை நன்றாக கழுவ வேண்டும். கழுவி விட்டு இந்த தலவையை நைட்டே போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். போட்டு வச்சுக்கிட்டு காலையில கன்றுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ml கொடுக்கலாம். இயற்கையாகவே வந்து அந்த சுண்ணாம்பு சத்து அதுக்கு இயற்கையா ஆரோக்கியமாக தேவைப்படும்.
1: கால்சியம்
0: சத்து சுண்ணாம்பு

0: சத்து. இயற்கை முறை தீர்வு. செயற்கை முறை தீர்வுகள்ல வந்து அலோபதி மருத்துவர் மருத்துவர்கிட்ட பரிசீலனை செய்து அந்த மருத்துவ எழுதி வாங்கிக்கலாம். ஆனா இயற்கை முறை தீர்வுகளா கொடுக்கும் போது வந்து கால்சியம் வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய கால்சியம் இதுல நம்ம பண்ணலாம். பசுவிற்கு 50 ml காலையில் கொடுக்க வேண்டும், இரவில் வந்து 50 ml கொடுக்க வேண்டும். இது வந்து சினை சார்ந்த பிரச்சனைகளுக்கு கால்சியமும் ஒரு அங்கம் தான். கால்சியம் டெபிஷியன்சி இருந்ததுன்னா, சுண்ணாம்பு சத்து குறைபாடுகள் இருந்தது என்றால் மாடிற்கு சினை சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதற்கு இயற்கை முறை தீர்வுகள் என்றால், இந்த சுண்ணாம்பு கலவையை காலையில் ஒரு முறை கொடுக்க வேண்டும், மதியம் ஒரு முறை கொடுக்க வேண்டும். பருத்தி கொட்டை, பின்னாக்கு, இந்த மாதிரி பாரம்பரியமான தீவன முறைகளுடன் சேர்த்து கொடுக்கும் போது உடல் வட்டுமாசாக வளரும். முக்கியமாக குடல் புழு நீக்கம் செய்து விட்டு கொடுக்கும் போது இன்னும் ஆரோக்கியமாக கன்று ஈன்றுவதில் எந்த ப்ராப்ளமும் வராது, அந்த பிரச்சனைகள் வர, சினை சார்ந்த பிரச்சனைகள்.
1: இது கால்சியம் சுண்ணாம்பு நீர் கொடுக்க சொன்னீங்களா சார்?
0: ஆமா மேடம்.
1: இது வந்து எப்ப கொடுக்கலாம், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும்?
0: 360 நாட்களுமே கொடுக்கலாம். இதுல வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை. நம்ம எந்த உணவுக்கு, நம்மளோட ஊட்டச்சத்துக்கு என்னென்ன தேவைப்படுகிறது, புரத சத்துக்கு தேவைப்படுகிற உணவுகளை எடுத்துக்கொள்கிற மாதிரி 360 நாட்களுக்கும் இந்த கலவையை நம்ம கொடுக்கும் போது மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சினை சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகிவிடும். உடல் சார்ந்த ஆரோக்கியங்களுக்கு ஒரு நன்றாக இருக்கும். கன்று ஈன்றும் போது நன்றாக ஆரோக்கியமாக ஈன்றும். இந்த கால் முட்டிகளில் இருக்கக்கூடிய அந்த குழம்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக உற்பத்தி ஆகும். மூன்றாவதாக உப்பு சத்து. நம்ம ஐடென்ட் நம்ம உப்பு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி மாடுகளுக்கும் உப்பு வந்து கண்டிப்பா தேவைப்படும். அந்த உப்பு வந்து இயற்கை கலவையாக வந்து பாத்தீங்கன்னா 2 விதங்கள்ல நாங்கள் கொடுக்கறோம். ஒன்று வந்து அரசாங்கத்தினால் கொடுக்கக்கூடிய தாது உப்பு கலவை. இந்த தாது உப்பு கலவை வந்து கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த தாது உப்பு கலவை வந்து அரசாங்கத்துல இருந்து கொடுக்கறாங்க. இது வந்து சினை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து இது ஒரு இயற்கை தீர்வு. இதை வந்து ஒரு கன்றுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 20 கிராம் அளவிற்கு கொடுக்கலாம், தினந்தோறும் கொடுக்கலாம். இந்த தாது உப்புங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் எல்லாமே இதுல வந்து இயற்கையாகவே, அங்க சத்துக்கள் எல்லாமே இயற்கையாகவே இந்த கலவைகள் இருக்கிறது. இதை நம்ம கொடுக்கும் போது சினை சார்ந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே இயற்கையான ஒரு தீர்வுகள் இருக்கிறது. இல்லை, இதை நான் வாங்க முடியவில்லை, நான் இன்னும் கிராமப்புறங்களில் இருக்கிறேன் என்றால் கூட இதற்கு இன்னொரு இயற்கை தீர்வாக கல்லுப்பு. எல்லா வீட்லயும் 5.5 பெட்டியில கல்லுப்பு கண்டிப்பா பயன்படுத்துறோம். இந்த கல்லுப்புகள்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவுகள் வந்து கடல் சார்ந்த கல்லுப்பை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த கல்லுப்பை வந்து ஈயம் சட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சட்டியில போட்டு நல்லா வறுத்துட்டு பொரிய வைத்து காலையில் வந்து 2 கைப்பிடி அளவிற்கு கறவை மாட்டுக்கு கொடுக்கலாம், சினை மாட்டுக்கு 2 கைப்பிடி அளவிற்கு கொடுக்கலாம், மாலையில் 2 கைப்பிடி அளவிற்கு, மேய்ச்சலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொடுக்கணும், மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தோம்னா இந்த ஊட்டச்சத்து அதுக்கு தேவையான, உடலுக்கு தேவையான உப்பு சத்து அதுக்கு இயற்கையாவே கிடைச்சிடும். கண்டிப்பாக உப்பு சத்துங்கிறது வந்து மாட்டுக்கு கண்டிப்பாக தேவை. இதை வந்து நம்ம ரத்தத்தை பாலாக கொடுக்கக்கூடிய கறவைகளுக்கு நம்ம இன்னும் ஊட்டச்சத்தை அதிகமாக உடம்புக்கு தேவையான புரதச்சத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: நிச்சயம்,
0: கண்டிப்பா.
1: விவசாயிகளுக்கு தினந்தோறும் வருமானம் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு இல்லையா?
0: கண்டிப்பா.
1: மாடை வச்சு முன்னேறினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சான்று வந்து ஒருத்தவங்க 2 பேர் இல்ல, பல பேர். இப்போ அந்த மாடு நல்லா வளரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கன்றோடு நின்றுடக்கூடாது, அடுத்தடுத்து அது நிறைய குட்டிகள் ஈன்றாதான் வந்து ஒரு விவசாயிக்கு அது வந்து ஒரு நல்ல லாபகரமான தொழிலா இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க சினை சார்ந்த என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி வந்து நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாரம்பரிய இனங்கள் அந்த சினை ஊசிகள்லாம் சொல்றாங்கல்ல, எப்ப சினை ஊசி போடலாம், இதெல்லாம் பத்தி சொல்லுங்க.
0: கண்டிப்பா. இப்போ ஒரு பருவ காலம் வந்து ஒரு மாடு வந்து கன்று ஈன்ற 3 மாதத்துல வந்து பருவ உணர்ச்சி எட்டும்.
1: இல்ல, கன்று ஈன்ற பிறகு 3 மாசம் கழிச்சு அறிகுறி வரும் சொல்றீங்க. இப்ப ஒரு கன்றுல இருந்து ஒரு மாடா மாறுது, அப்ப வந்து சினை அறிகுறிகள்லாம் எப்படி இருக்கும்?
0: கண்டிப்பா.
1: முதல் முறையா ஈன்ற மாடுக்கு
0: தலைத்தை ஈத்துன்னு சொல்லுவாங்க. அந்த தலைச்சி ஈத்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டத்துல வந்து 2 வயதுல 2 பற்கள் காணும் போது வந்து அந்த பருவ உணர்ச்சி எட்டும். ஒரு மாடு மேல வந்து தாவக்கூடிய உணர்ச்சி, அது கண்ணாடி போல ஒரு திரவியமா இருக்கும், உணர்ச்சிகளை வந்து தென்படுத்தும்.
1: இதெல்லாம் வந்து அறிகுறிகள்.
0: அறிகுறிகள்
1: இப்ப வந்து சினை ஊசி போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க.
0: இதெல்லாம் வந்து ஒரு ஆக்குபேஷனல்ஸ். இந்த மாதிரி வந்து தென்படும் போது இந்த காலகட்டங்களை மாடு கரெக்டான பருவ உணர்ச்சி எட்டுது, இந்த காலகட்டங்களை நம்ம சினை சார்ந்த மருத்துவரை வந்து அணுகி இந்த காலகட்டங்கள் கர்ப்பை கரெக்டான டியூப் தசை இருக்க, இருக்கா, அந்த கர்ப்பப்பையோட அந்த குழாய் வந்து நல்ல அமைப்போட இருக்கா, கன்று ஈண்டக்கூடிய பக்குவத்துல இருக்கா அப்படிங்கறத மருத்துவ ஆலோசனைப்படி தான் வந்து செனிவூட்டல் செய்யணும். இல்லை என்றால் செனிவூட்டல் செய்ய வேண்டாம். எச்எஃப்னா இரண்டு வகையான இருக்கு, கலப்பின மாடுகள், பாரம்பரிய மாடுகள், இரண்டு மாடுகள்.

0: கலப்பின மாடுகளுக்கு கலப்பின ஊசிகள் தான் போட வேண்டும். இப்போ வந்து அரசாங்கத்தில் இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க, ஜெர்சி கிராஸ் HF, HF கிராஸ் கீர், இந்த மாதிரி வந்து கலப்பின மாடுகளுடைய விந்து குச்சிகள் வந்து அரசாங்கத்தில் நல்ல விலைநிலம் செய்யப்பட்டு அரசாங்கத்தில் 10 ரூபாய்ங்கிற தலைப்பில் கொடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அரசாங்கத்தில் இப்போ நம்ம ஜெர்சி வச்சிருக்கோம்னா ஜெர்சியோட ஊசியும் போட்டுக்கலாம், HF வச்சிருக்கோம்னா HF ஊசியும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து நம்ம சீதோஷ நிலைக்கு எந்த பாரம்பரிய இனம் இருக்கோ கண்டறிந்து போடுவது மிக மிக நல்லது கண்டிப்பா. அது வந்து அப்பதான் நம்ம வெயில வந்து தாங்கி அதை வந்து அந்த சீர்தோஷ நிலையில வளரக்கூடிய பக்குவம் இருக்கும். நம்மளுடைய நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இந்த கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய உம்பளச்சேரி இன மாடுகள், இந்த மாடுகளும் ரொம்ப பாரம்பரிய இன மாடுகள். இதுல வந்து 5 ரகங்கள் இருக்கு, ஆட்டுக்காரி, சூரியங்காட்டு மாடு, பிள்ளையார் மாடு, இந்த மாதிரி பாரம்பரிய இன மாடுகள் 5 ரகங்கள் இருக்கு. இதெல்லாம் கண்டறிந்து அந்தந்த மாட்டிற்கு அந்தந்த சினை ஊசிகள் போடணும். இப்போ உதாரணத்துக்கு காங்கேயம் வந்து கொங்கு தேசத்தரு பகுதி இருக்கக்கூடிய காங்கேயம் நம்ம வாங்கிட்டு வரோம்னா அதுல கூட நம்ம வந்து திருத்தம் செய்துதான் அந்த ஊசிகளை போடணும். வேற நம்ம எடுத்த உடனே வந்து இந்த HF கொண்டு போய் நம்ம காங்கேயத்துல போடக்கூடாது. அது வந்து ஒரு கலப்பினத்தை வந்து வேறொரு கலப்பினத்தை நம்ம தேவையில்லாம உற்பத்தி பண்ற மாதிரி இருக்கும். மருத்துவ ஆலோசனையின் படிதான் நம்ம ஒரு விந்து ஊட்டல் செய்ய வேண்டும்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: அக்கா, மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார்ல இருந்து பாரம்பரிய இன கால்நடை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பப்ளு அறிவழகன் அவங்க கறவை மாடுகளில் சினை சார்ந்த பிரச்சனைகளும் செயற்கை முறை கருவூட்டலின் பயன்களும் அப்படின்ற தலைப்புல, மாடுகளுக்கு சினை சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு, அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி சரி செய்யலாம், இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்களேக்கா.
3: உமா, அது மட்டுமா உமா, கறவை மாடுகளுக்கு ஏற்படுற கால்சியம் பற்றாக்குறை பத்தியும் சொன்னாங்க கேட்டியா? அதை எப்படி நிவர்த்தி பண்ணுங்கிற வழிமுறையும் சொன்னாரு கேட்டியா?
2: கேட்டங்கா, தாது உப்போட முக்கியத்துவம் என்னன்னு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
3: இனிமையாவது மாடுகளுக்கு குடுமா.
4: மருத்துவரோட ஆலோசனைப்படியும் கால்நடை மருத்துவமனையிலும் மட்டும்தானே இதை பண்ண முடியும்.
5: கண்டிப்பா.
4: வெளியில இப்ப விவசாயிகள் எல்லாம் வீட்டுல எல்லாம் அதை ஊசி
5: போடுறதுக்கும் இருக்காங்க.
4: ஓஹோ,
5: அவங்களுக்குமே இதை பத்தி நிறைய அவேர்னஸ், நிறைய ஒரு தெளிவான தகவல் இருக்கு அவங்கள்ட்ட. அவங்களும் இதை சார்ந்து நிறைய படித்திருக்காங்க, அனுபவ ரீதியாவும் படிச்சிருக்காங்க. மருத்துவருடைய ஆலோசனைப்படியும் அவங்களோட வழிகாட்டுதல்லையும் கால்நடை செயற்கை முறை கருவூட்டலாளர்களும் இருக்காங்க. பிரைவேட் கம்பெனிஸ் சொல்ற படிக்கிற பாரம்பரியமான கூட்டுறவு
4: துறை சார்ந்த அனுபவமும் அறிவும்
5: மருத்துவங்களும் கொண்டு சேர்க்கப்படுகிறது. இதுல வந்து எந்த விதமான இடையூறுகள் கிடையாது கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஒரு கலப்பினத்தை வந்து வேறு ஒரு கலப்பினமா உற்பத்தி செய்யும் போது அதுல வந்து நம்ம வந்து தவறான ஒரு புரிதலை நம்ம விட்டுடுறோம். அதை வந்து நம்ம வேண்டாங்கிறோம். நல்ல புரிதலை, நல்ல விவசாயிக்கு தேவையான சாணங்களும் உரங்களும் இயற்கையா கிடைக்கணுமே தவிர செயற்கையா வந்து தேவையில்லாத உற்பத்தி திறனை கொடுத்துடக்கூடாது.
4: இப்போ பாரம்பரிய ஒரு ரகமான ஒரு மாடு இருக்குன்னா
5: கண்டிப்பா
4: அதுக்கு தேவையான பாரம்பரிய சினை ஊசி தான் போடும்.
5: கண்டிப்பா,
4: ஏன்னா அப்பதான் அதோட அந்த வீரியத்தன்மை உள்ள ஒரு கண்டுகுட்டி கிடைக்கும்.
5: வீரியத்தன்மையுடைய கண்டுகுட்டி கிடைக்கும். அதோடைய வழிவரையாக இருக்கக்கூடிய தலைமுறையை உற்பத்தி பண்றோம். பாலோட உற்பத்தி தன்மை அடுத்த தலைமுறைக்கு போகணும், இதோட நிறுத்தி போயிடக்கூடாது இல்லைங்களா? அது ஒன்று. இதுல வந்து நம்ம அரசாங்கம் இன்னொரு விஷயமும் செஞ்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பிற்றை கன்றுகள் ஊசிகளும் அரசாங்கத்துல இப்ப கொண்டுட்டு வந்திருக்காங்க.
4: அப்படின்னா
5: பொட்டை கன்றுகள், இப்ப வந்து காளை கன்றுகள் வந்து அதிகமா உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, அந்த காளை கன்றுகளை வந்து தடுக்கிறதுக்காக இப்ப வெட்டுறதுக்கு எல்லாம்
4: போடுற கண்ணுக்குட்டி எல்லாமே பெட்டை கண்ணாதான் இருக்கும். அது வந்து
5: அதுக்கு
4: 100% அவங்க உத்தரவாதம்
5: கொடுத்து அந்த ஊசிகளுமே இப்ப அரசாங்க மருத்துவமனைகள்ல போட்டுட்டு இருக்காங்க.

0: அதுக்கும் ஒரு ஒரு விலை நிர்ணயம் செய்து இப்ப நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அந்த ஊசி வரும்போது அவங்க சொல்லுவாங்க. அப்ப வந்து அந்த ஊசியை நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து அடுத்த நல்ல தலைமுறையை நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து காளைக்கன்றுகளா பிறந்துட்டு இருக்கேன், எனக்கு இப்ப எனக்கு வந்து பெற்றுக்கன்றுகள் தேவைப்படுதுன்னா அதுக்கும் மருத்துவமனைகள்ல, கால்நடை மருத்துவ அறிவியல் மருத்துவமனைகள்ல இப்ப ஒரு ஆரம்பம் இருக்கு. இந்த மாதிரி செயற்கை முறை கருவூட்டாளர்களும் வச்சிருக்காங்க. அரசாங்க மருத்துவமனைகளையும் போகலாம், பிரைவேட் இன்செமினேட்டர்ட்டையும் வாங்கிக்கலாம், கருவூட்டாளர்ட்டையும் வாங்கிக்கலாம். இது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. நீங்க சரியான வழிகாட்டுதல்ல நீங்க பண்ணிக்கலாம்.
1: இப்ப பாரம்பரிய சினை ஊசிகள்லாம் சொல்றீங்கல்ல, அதுல என்னென்ன ரகங்கள் எல்லாம் இருக்கு?
0: உம்பளச்சேரி, கீர், தார்பார்க்கர், ஓங்கோல், ரெட் சிந்தி, கீர், அதுக்கப்புறம் வந்து
1: இப்ப நீங்க சொன்னது எல்லாமே நம்ம சீதோஷ்ண நிலைக்கு
0: தாங்கி வளரக்கூடிய பசுக்களும் இருக்கு. இப்போ சில பேர் வந்து ஒரு சின்ன ஆர்வத்தோட இருக்காங்க, என்கிட்ட கேட்டது உண்டு. இப்போ எனக்கு வந்து எனக்கு இந்த கீர் வாங்கணும், அதோடைய விலை வந்து அதிகமா இருக்கு, 100,000 அந்த மதிப்புகள்லாம் இருக்கு, எங்களால அவ்வளவு கொடுத்து வாங்க முடியாது. கண்டிப்பா போடலாம், தவறு இல்லை. ஆனா நான் இது ஒரு விஷயம் பேசும்போது நான் என்ன சொல்றேன்னா, இந்த உற்பத்தி வந்து நல்ல உற்பத்தி தான். அதுல வந்து கீர் கிராஸ் HF அப்படிங்கிற ஒரு பிரீட் இருக்கு, HF கிராஸ் கீர் இருக்கு, அதுக்கப்புறம் ஜெர்சி கிராஸ் கீர் இருக்கு. இந்த மாதிரி வந்து
1: கீர் வந்து பாரம்பரிய இனமாடு, HF வந்து கலப்பினமாடு,
0: அதுலயும் கலப்பினம் செய்திருக்காங்க. அந்த கலப்பினத்துல வந்து அதிகமான பால் உற்பத்தியோட ஆராய்ச்சி பூர்வமா பண்ணி அந்த ரிசல்ட்டை எடுத்து அந்த மாடுகளுக்கு கருவூட்டல் செய்து இப்ப நல்லாவே மார்க்கெட்ல அதெல்லாம் கொஞ்சம் பால் ரேஷியோ மூன்றாவதாக அந்த தூய்மை நிறம் நம்ம கிட்ட கிடைச்சிடும். பராமரிப்புல முதலாவே நாங்க சொல்றது என்னன்னா குடல் புழு நீக்கம், இரண்டாவதாக கால்சியம் கொடுக்க வேண்டும், மூன்றாவதாக தாதுப்பு கலவை கொடுக்க வேண்டும், நான்காவதாக புரதச்சத்துக்கு வந்து கருப்பு கொண்ட கடலை, கருவேப்பிலை கொடுக்க வேண்டும்.
1: இப்ப இது எல்லாமே வந்து எத்தனை மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருக்கணும்?
0: இப்ப வந்து தலைச்செய்தி நம்ம ஒரு கன்றுகள் வச்சிருக்கோம், இந்த கன்றுடைய பசு வந்து பராமரிக்க போறோம், இந்த கன்று வந்து நாளைக்கு வந்து ஊசி போட போறோம் அப்படின்னா, இந்த முதல் கட்டம் வந்து குடல் புழு நீக்கம், இரண்டாவது கட்டம் வந்து கால்சியம், மூன்றாவது கட்டம் வந்து தாதுப்பு கலவை, கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு வந்து கருப்பு கொண்ட கடலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி, உணர்ச்சி தருவத்தை அறிகுறிய தென்பட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பராமரிப்புகள் எல்லாம் செய்துவிட்டு கருவுட்டல் செய்யும்.
1: அதான் சார், அந்த பராமரிப்பு சொல்றீங்கல்ல, அது வந்து ஒரே நாள்ல பண்ணிட முடியாதுல்ல, அது வந்து ஒரு வாரமா ஒரு மாதமா?
0: இந்த காலகட்டங்கள்னு பார்த்தோம்னா ஒரு வருட காலங்கள்ல கூட எடுத்துக்கலாம்.
1: ஒரு வருடம்,
0: 2 வயது வரைக்கும் மாட்டோடைய 2 வயது காலகட்டங்கள் வரைக்கும் இந்த பராமரிப்புகளை செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கால சிறந்தது, நல்லது. அதோட உடல் வாகைக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் தேவையான ஒரு ஒன்று.
1: குடற்புழு நீக்கம், கால்சியம், தாது உப்பு இதெல்லாம் சொல்லிட்டீங்க, கருப்பு கொண்ட கடலை, கருவேப்பிலை அப்படின்னு சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: கருப்பு கொண்ட கடலை எதற்காக கொடுக்க வேண்டும் என்றால், அந்த கர்ப்பப்பையோடைய வளர்ச்சி நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அந்த கருவை தக்க வைக்கக்கூடிய தன்மையுடைய அந்த கர்ப்பப்பையோட சூலகத்தை, அந்த கர்ப்பப்பையோட வளர்ச்சியை தூண்டக்கூடியது இந்த கருப்பு கொண்ட கடலை. இரண்டாவதாக கருவேப்பிலை, அந்த வளர்ச்சி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட அழுக்குகளை வெளியேற்றக்கூடிய தன்மை உடையது கருவேப்பிலை. மூன்றாவதாக உப்பு, இந்த உப்புகள் எதற்காக பயன்படுத்துகிறது என்றால், அந்த உப்பு கலவை வந்து ஒரு கர்ப்பப்பைக்கு தேவையான புரதச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது உப்பு. மஞ்சள் பொடி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிபயாட்டிக், மேல இருக்கக்கூடிய கெட்ட நுண்ணுயிர்களை விரட்டக்கூடிய தன்மை வந்து மஞ்சள் பொடியில இருக்கு. அதனால வந்து நம்ம மஞ்சள் பொடியை பயன்படுத்துறோம். இந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது அந்த கர்ப்பப்பை ஆரோக்கியமாக, அந்த சினையை கன்றை இயற்கையாக தக்க வைத்துக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடியது இந்த 4 பொருட்களும்.
1: சரிங்க சார். அப்புறம் வந்து முள்ளங்கி சொன்னீங்களே,
0: முள்ளங்கி
1: அது எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்?
0: முள்ளங்கி வந்து காலையில கொடுக்கணும் மேடம். எதற்காக முள்ளங்கி கொடுக்கிறோம் என்றால், அந்த உணர்ச்சி தருவத்தை கரெக்டான காலகட்டங்கள்ல அந்த உணர்ச்சியை வந்து தென்படுத்தக்கூடியதற்காக அந்த முள்ளங்கி நம்ம கொடுக்கணும்.
1: இப்ப நீங்க சொல்றது எல்லாமே வந்து சாதாரணமா தீவனத்துக்குடையே அப்பப்ப கொடுக்கக்கூடிய இணை உணவா கூட வச்சுக்கலாம் இல்லையா?
0: கண்டிப்பாக வைத்துக் கொள்ளலாம். இணை உணவுகளாக வைத்துக் கொள்ளும் போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இயற்கையாக வளர்க்கக்கூடிய செலவினங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து லாபங்களை ஈட்ட முடியும். இதெல்லாமே இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருள். மதிய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கேரட் கொடுக்கணும். இந்த கேரட் கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான பீட்டா குல்கோடின் சொல்லக்கூடிய அந்த இயற்கையான ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கக்கூடியது வந்து கேரட்லயே இருக்கு.

0: இருக்குது, முள்ளங்கியில் இருக்குது, இரண்டுத்துலேயும் இருக்குது. காலையில் இரண்டு முள்ளங்கி, மதியம் இரண்டு கேரட்டு, மாலையில் இரண்டு முள்ளங்கி. இதை கொடுத்துட்டு வரும்போது இயற்கையாக அந்த சினை சார்ந்த பிரச்சனைகள் கரெக்டா இருக்காது.
1: சரிங்க சார், பிரச்சனைகள் இப்போ வந்து சினை பிடிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் கொடுக்கணும்னு சொன்னீங்க.
0: அது இதுவும் இந்த உணவும் கொடுக்கும்போது நல்ல சினையை வந்து இயற்கையா பிடித்து அதை வந்து தக்க வைத்து நன்றாக இது பண்ணும்.
1: இப்போ சினை பருவத்துக்கு வந்துருச்சு, இப்போ சினை ஊசி போட போறோம், அந்த நேரத்துல இந்த உணவுகள்லாம் கொடுக்கவே கூடாது, தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா?
0: உணவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சிகள், இந்த அரிசி கஞ்சிகளை கொஞ்சம் தடுக்கணுங்க. அதெல்லாம் வந்து உப்புசங்களை ஏற்படுத்தும். அந்த வந்து இந்த ஸ்டாச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாடுகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த நுண்ணுயிரோட பெருக்கத்தை வந்து இது பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கறத தவிர்க்கலாம். அது இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஹீட்ஸ்னஸ் வரத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த எள்ளு பினாக்குகளுக்கு வந்து கொடுக்குறோம். அந்த எள்ளு பினாக்கு வந்து நம்ம கொடுக்கறது வந்து இந்த பருவ உணர்ச்சிக்காக நம்ம வந்து எள்ளு பினாக்கு கொடுக்குறோம். அந்த ஊசி போட்டதுக்கு அப்புறம் எள்ளு பினாக்கு கொடுக்கக்கூடாது. இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா இந்த உளுத்தம் போட்டுன்னு சொல்றோம். இந்த உளுத்தம் போட்டெல்லாம் கொடுக்கவே கூடாது. பால் கறக்கிற மாடுகளுக்கு உளுத்தம் போட்டு கொடுக்கலாம், ஆனா சினையா இருக்கக்கூடிய மாடுகளுக்கு உளுத்தம் போட்டு கொடுக்க கூடாது. அதே மாதிரி வந்து கருவூட்டல் செய்த மாட்டிற்கு உளுத்தம் போட்டு கொடுக்க கூடாது. இதை நான் ஒரு ஆராய்ச்சி பூர்வமா பார்த்து நான் ஆராய்ச்சிகள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த உளுத்தம் போட்டு உளுத்தம் சத்தை இந்த மாதிரி இந்த உளுத்தம் சம்பந்தம் உளுந்து போ சம்பந்தமான தோல் சம்பந்தமான பொருட்கள் வந்து கொடுக்காத கொஞ்சம் தவிர்க்கணும். அதே மாதிரி வந்து நம்ம மனுஷங்களுக்கு சாப்பிட்றது அரிசி இப்போ இதெல்லாம் அது மாடுகளுக்கு தவிடு பின்னாக்க மட்டும்தான். அந்த மாதிரி உணவுகளை கொடுக்கலாம்.
1: உங்கள்ட்ட ஏதாவது சினை ஊசிகள் இருக்கா? நீங்க வந்து கால்நடை ஆராய்ச்சியாளர்னு சொல்லியிருக்கீங்களா?
0: ஆமா கண்டிப்பா, என்கிட்ட வந்து ஷார்ட் பிரீட்ஸ்ல இருந்து லாஜிஸ்டிக்ஸ் எல்லா பிரீட்ஸுமே நான் வச்சிருக்கேன். எல்லா பாரம்பரிய இன கால்நடைகளுடைய விந்து குச்சிகளுமே வச்சிருக்கேன். ரேர் கலெக்ஷன்ஸுமே இப்போ அந்தந்த மாநிலங்களில் போயும் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப வந்து புங்குனூர் குட்டையும் வச்சிருக்கேன். அனதர் ஒன் வந்து ஷார்ட் பிரீட்ஸ்ல வெச்சூர் குட்டை வச்சிருக்கேன், காசர்கோட் குட்டை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மலைநாடு கிட்டான்னு ஒரு வெரைட்டி, அதையும் போய் போய் ஷார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் வந்து இப்போ ஒரு வீடியோஸ்ல எல்லாமே வந்து அவங்க பண்பாட்டு இதில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. தேசி கவுசுன்னு சொல்லப்படுகிற பாரம்பரிய மாடுகளை வந்து நம்ம போற்றி புகழ வேண்டும். அந்த மாதிரி விந்து குச்சிகளையுமே நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து எப்படி எப்படி வச்சுக்கணும், பராமரிக்கணும் அப்படிங்கறத பத்தி அவேர்னஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். என்கிட்ட எல்லா விதமான விந்து குச்சிகளும் இருக்கு. எப்ப வேணாலும் என்னை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தொடர்பு கொண்டாலும் எங்ககிட்ட இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் அணுகி அவங்களையும் அனுப்பி வைப்போம். நாங்களும் வந்து விந்து குட்டல் செய்து கொடுக்கறோம் கண்டிப்பா.
1: ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு பாரம்பரிய சினை ஊசிகள் பற்றியும் ஒரு மாடு சினை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள், அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்களோட அலைபேசி என்ன நேர்களுக்கு தர, அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ, உங்கள்ட்ட உள்ள சினை ஊசிகளை அவங்க பயன்படுத்திக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு பயனுள்ள எனக்கு
0: வாய்ப்பளித்தமைக்கு காரைக்கால் பண்பலைக்கு மிக நன்றி கொடுத்துக்கிறேன்.
2: உமா, நிகழ்ச்சியை கேட்டியா? மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பாரம்பரிய இன கால்நடை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பப்ளு அறிவழகுங்கிறவங்க கறவை மாடுகளில் இனம் சார்ந்த பிரச்சனைகளும் செயற்கை முறை கருவூட்டலின் பயன்களும் பற்றி சொன்னதில் சினை மாடுகளுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார், கேட்டியா?
3: ஆ, நல்லா கேட்டுக்கிட்டேங்க்கா. அப்புறம் செயற்கை முறை கருவூட்டல் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னாங்களே, அதையும் கேட்டுக்கிட்டேன்.
2: சரி சரி உமா, நீனும் இந்த நிகழ்ச்சியில கேட்டது போல உன் மாடுகளை நல்ல முறையில பராமரிக்க கத்துக்கோமா.
3: நீங்க இந்த நிகழ்ச்சியை எதுக்கு கேட்க வச்சிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. உங்களுக்கு நல்ல பால் கிடைக்கணும் அதானே?
2: அப்படியும் சொல்லலாம்.
4: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
5: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆனதில்லை. வரலாறை ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை. இது கர்மவீரர் காமராஜரின் பொன்மொழிகளில் ஒன்று. இனி நேர்கள் கேட்கலாம் காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை, இடைக்கால பாட்டை, மெல்லிசையா உள்ள பாட்டை நீங்க எங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 043-68 என்ற முன்னிணைப்பை தொட்டு 231-231 என்ற எண்ணில் இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். 299-48-0 என்ற எண்ணிலும் இணையலாம். 299-58-0 என்ற எண்ணிலும் இணையலாம். இது மட்டும் இல்லைங்க, அலைபேசி எண்ணான 956-642-7231 என்ற எண்ணிலும் இணைஞ்சு உங்களுக்கு பிடிச்ச நடுத்தரமான மெல்லிசையான பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். இது காற்றில் வரும் காணம். இது மட்டும் இல்லைங்க, என்னால பாட்டு கேட்க முடியல, தொலைபேசியில் இணைய முடியல அப்படின்னு வருத்தப்படுற நேயர்களா, உடனே வாங்க எஃபி பக்கத்தில் நம்ம ஒரு கேள்வியோட கேட்டிருக்கோம். காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்கான போஸ்டர்ல இரவு வானில் நீங்கள் ரசிப்பது நிலாவினையா நட்சத்திரங்களையா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கோம். இரவு வானில் நீங்கள் ரசிப்பது நிலாவினையா நட்சத்திரங்களையா, இதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க, அந்த கமெண்ட்ஸ்க்கு நாங்கள் படிக்கிறோம். இது காற்றில் வரும் காணம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: கடலோரம் வீசும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. காற்றலையில் வரும் காணத்தில் வரும் முதல் நேயர். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: மேடம், நான் டிஆர் பட்டினம் வடகர்லை கிராமத்துல இருந்து என்கே தேவா பேசுறேன்.
4: பேசுங்க தேவா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
5: எனக்கு வந்து தளபதி படத்துல இருந்து சின்ன தாயவள்னு ஒரு பாடல் இருக்குல்ல, ஜானகி அம்மா பாடின பாடல், அந்த பாடல்.
4: சரி, கண்டிப்பா கொடுத்துடலாம். நேயர் கேட்ட பாடல் காற்றலையில் இதோ.

0: சேல் வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லாமது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைப்பது பூமெக்ஸ்.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
8: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸுக்கு விளம்பரதாரன்.

0: நிகழ்ச்சி நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஎஸ் நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கெண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியம் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க? அம்சவல்லியம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு
1: உதிரி பூக்கள் படத்திலிருந்து அழகிய கண்ணேங்கிற பாட்டு
0: கொடுத்துடலாம், கேளுங்க.

0: காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். 8:22 இணையும் இந்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
1: பெருஞ்சேரி ஜார்ஜ் மேடம்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன இந்த நேரத்துல?
1: எனக்கு கோபுர தீபம் என்ற படத்துல உள்ளமே உனக்குத்தான் உயிரே உனக்குத்தான் என்ற பாடலை அனைத்து நேயர்களுக்காக.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
3: அன்பு சகோதரிக்கு இனிய இரவு வணக்கம்.
2: வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
3: ரெட்டிபாளையம் நாகராஜன்.
2: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு இந்த நேரத்துல?
3: ஐகாசி பரதாஜி படத்துல இருந்து ஈழத்துயிரே நீருக்கு.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
3: நன்றி, வணக்கம் மேடம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பியசா தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம் கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் விளம்பர தர இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல்பொடி.
10: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
11: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில நாம எஃபி பக்கத்துல ஒரு போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த போஸ்டுக்குள்ள ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம். இரவு வானில் நீங்கள் ரசிப்பது நிலாவினையா நட்சத்திரங்களையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு படிச்சிடலாமா? முதல் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் போட்டிருக்காங்க, மயிலாடுதுறையிலிருந்து, அஞ்சு நகர்லேருந்து போட்டிருக்காங்க. நிலவை மட்டும் நேசிக்க முடியாது, அருகில் இருக்கும் நட்சத்திரங்களை சேர்த்து ரசிப்பதில் தான் பார்க்கறதுக்கு ரம்யமாக இருக்கும். நிலவு

ஆனால் நட்சத்திரங்கள் எண்ணிக்கையில் அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இதை மட்டும்தான் ரசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை தியாகு, இப்படி கேள்வி கேட்டால் எப்படிக்கா, இரண்டுமே அழகுதானே அப்படின்னு சொல்லிக்காங்க. ஒத்துக்கிறேங்க, ஒத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அமிர்தராயன்பேட்டை பாரிவள்ளல், நான் ரசிப்பது எப்போதுமே நட்சத்திரங்களை மட்டுமே. பார்த்தீங்களா, நட்சத்திரங்களை மட்டும் ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், நிலாவை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், ரெண்டுத்தையுமே ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், நட்சத்திரங்கள் ரசிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களும். அடுத்தது பார்த்திங்கன்னா கொடிக்கல்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி. இரண்டுமே இரவு வானில் அழகை முழுமையாக்குகின்றன. நிலா மனதிற்கு அமைதியையும் மென்மையும் தருகிறது. நட்சத்திரங்கள் எண்ணற்ற கனவுகளையும் நம்பிக்கையும் நினைவூட்டுகின்றன. எனவே நிலாவும் நட்சத்திரங்களும் இரண்டுமே சேரும்போது தான் இரவு வானம் முழு அழகை பெறுகிறது. எனக்கு இரண்டுமே பிடிக்கும் அப்படின்னு. அப்போ அமாவாசை இருட்டு பிடிக்காதுன்னு தானே அர்த்தம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா புதுத்துறை செல்வகுமார், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிலா மாதிரி என் மனைவி, நட்சத்திரங்கள் மாதிரி என் இரண்டு குழந்தைகள், இரண்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓ, நிலாவுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ஈடு இணையே தன்னோட துணைவியாரையும் குழந்தைங்களையும் சொல்லி ரசிச்சிருக்கிறாங்க. அவங்கள தான் ரசிக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வண்ணம் கொண்ட வெண்ணிலாவே வானம் விட்டு வாராயோ, நான் போகும் இடமெல்லாம் என் பின்னால் வரும் நிலா, நிலாவை தான் ரசிப்பேன் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறாங்க அண்ணம்பேட்டை ஜோதி. பாடல் வரிகளை மேற்கோள் காட்டி இவங்க சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கம் மேடம், பௌர்ணமி அன்று ரசிப்பது நிலவை, மற்ற நாட்களில் ரசிப்பது நட்சத்திரங்களை. பொதுவாகவே வானம் ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கும், இரண்டுமே பிடிக்கும். செந்தில் கண்ணன் பேரலாம். நல்ல அழகான ரசனை. எந்த நாட்களில் எது பிடிச்சிருக்கோ அந்த நாட்களில் அது ரசிக்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க போல இருக்கு. நான் நிலாவையும் நட்சத்திரங்களையும் இரண்டையுமே ரசிக்கிறேன். கருநீல வானத்திற்கு நடுவில் ஒரு வெள்ளி தட்டாய் முழு நிலவு, அவள் அழகை கண்டு வியந்தபடி விண்மீன்கள் சிமிட்டி சிமிட்டி மகிழ்தடி அப்படின்னு சொல்லிட்டு, ஒற்றை நிலவின் பெருமைக்கு என்றும் துணையாக நிற்கும் நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, ரொம்ப அழகாக ஒரு கவிதை வடிவில் அதை நமக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க, இரண்டையும் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக அவ்வளோதாங்க, ரெண்டுமே ரசிப்பேன், இது என்ன கேள்வி அப்படின்ற மாதிரி. காரைக்கால் தனுஷா, இரவு வானில் நான் ரசிப்பது நட்சத்திரங்கள், ஏனெனில் நிலவை ரசிக்க 1000 பேர் உண்டு, ஆனால் நட்சத்திரங்களை ரசிப்பது சிலரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றியும் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்களேன், நட்சத்திரங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நிறையவே இருக்காங்க இல்லை. திருவிழந்தூர் மணிகண்டன் தங்கராஜ், நிலா நட்சத்திரம் இரண்டுமே அழகுதான் மேடம், ஸோ இரண்டையுமே ரசிப்பேன். இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா திருவிழந்தூர் மாவட்ட படிச்சிட்டோம் இல்லையா. அடுத்தது நான் முழு நிலவை நன்றாக பார்த்து ரசிப்பேன், செந்தில் முருகன் விளக்கம்பாடி கடலூர் மாவட்டத்திலேருந்து. என்னங்க கமெண்ட்ஸே படிச்சுட்ருக்கீங்க, எவ்வளோ நேரமாக நான் பாட்டுக்காக காத்திருக்கேன், போடலாம்ல அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காக பாட்டு கொடுத்துடலாமா?

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 11:00 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். நாளை மாலை 5:30 விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன் கோ.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் 8:41 இணைஞ்சிருக்கிற அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
12: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரு இங்கிருந்து பேசுறீங்க?

0: நரிக்கப்பை மூர்த்தி மேடம்.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன இரவு நேரத்தில்?
0: வேலைக்காரன் படம் சேர்ந்து வா வா வா கண்ணா வாங்க பாட்டு
1: போடுங்க. கண்டிப்பா வந்துடும், கொஞ்சம் காத்துருங்க. பாடல் வரதுக்கு முன்னாடி எப்பில நமக்காக கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துருணும்ல. செந்தில் முருகன் விளக்கம் பாடி கடலூர் மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, முழு நிலவை நன்றாக பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஆர் பட்டினம் நளினி சங்கர், நான் ரசிப்பது எப்பொழுதுமே நட்சத்திரங்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்லிட்டு, இரவு வணக்கம், நட்சத்திரங்கள் மட்டுமே இரவில் ஜொலிக்கும், அதனால் இரண்டுமே நான் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் சொல்லியிருக்காங்க? அசோக்ராஜ் கனிமொழி ஐயாவடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. நிலவு தலைவி, நட்சத்திரங்கள் அதன் தோழியர், தோழியர் பகல் முழுவதும் அலங்கரித்த பின் தான் நிலவினும் தேவதையை நாம் ரசிக்க இயலும். இப்பொழுது சொல்லுங்கள், தலைவியாகிய தேவதையை ரசிப்பார்களா, அவளை அலங்கரித்து அழைத்து வந்த தோழியரை ரசிப்பார்களா? எனவே தலைவியை ரசித்துவிட்டு நேரம் இருந்தால் தோழியரையும் ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் பயங்கர கவிதை நயத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் தோழியரையும் நேரம் இருந்தால் ரசிப்பாங்களா? சரி சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஒன்றை விற்று ஒன்றை ரசிக்க முடியாது, இரண்டுமே தேவைதான், ஆனால் அது ரசிக்கக்கூடியது என்றால் நட்சத்திரங்கள் தான். நட்சத்திரங்களை எண்ணி பார்ப்பேன், ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரை எண்ண முடியும், எந்த நட்சத்திரங்களை நட்சத்திரத்தை வரை எண்ணினோம் என்று தெரியாது, மீண்டும் எண்ண தொடங்குவேன், கடைசி வரை எண்ணவே முடியாது. இப்படி ரசித்து ரசித்து எண்ணுவதே ஒரு ஆனந்தம்தான். நிலா என்பது ஒரு கடல், நட்சத்திரம் என்பது அதை சுற்றியுள்ள மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக. ஏன்னா நட்சத்திரங்களை என்ற பழக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும், அது சிறு வயதில் அதிகமாக இருக்கும், வளர வளர கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு இல்லையா. இப்பொழுதும் நட்சத்திரங்கள் என்றது அப்படிங்கிறது சிலருக்கு வழக்கமாக இருக்கும், அது உண்மையிலேயே ரொம்ப ரசனையான ஒரு விஷயந்தான், அதை இவங்க நினைவுபடுத்தியிருக்கிறாங்க. நந்தினி சுரேஷ் வந்து திருபுவனத்திலேருந்து, எனக்கு இரண்டுமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, நேயர்கிட்ட பாடல் காற்றில் வருது, கேளுங்கள்.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: கவிதா
4: பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு
5: சொல்லுங்க. படத்திலிருந்து சந்தேகம் நெகிழி பாட்டு போடுங்க மேடம்.
4: சரி, கொடுத்துடலாம். நம்ம எஃபி பக்கத்தில் கமெண்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க, அவங்களுக்கு காத்திருப்பாங்களே. அவங்க யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு படிச்சிடலாம். நந்தினி சுரேஷ் திருபோணத்துலேருந்து, எனக்கு இரண்டுமே ரசிக்க பிடிக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு இரண்டுமே ரசிக்க பிடிக்கும் அப்படின்னு காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதரும் சொல்லியிருக்காங்க. காட்டூர் சிவகுமார் லைக் டு நிலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவில் நிலாவையும் கோடிக்கணக்கில் மின்னும் நட்சத்திரங்களையும் நான் இரண்டையுமே மிகவும் ரசிப்பேன், அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் மேலே ஒடுதிரை சேப்பு விஜயராகவன், மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு அந்த நட்சத்திரங்களையும் நிலாவையும் ரசிக்கிற

சுகம் இருக்கே தனி சுகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகை குமரன். ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து ரசிக்கிறதையும் மறந்துடுறாங்கல்ல, அவங்கள ரசிக்க வைக்கிறதுக்காகவும் தான், எத்தனை பேர் ரசிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து அதாவது தொலைக்காட்சியிலையும் இதுலேயுமே மூழ்கி போயிடுறோம்ல, நிலான்னு ஒன்று இருக்குது, நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே சில நேரம் மறந்து போயிடுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் நினைவூட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கொஷின்லாம். இதெல்லாம் ஒரு கொஷின் தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷின் தாங்க, ஏன்னா இதெல்லாம் ரசிக்கப்பட வேண்டிய கொஷின். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் நாகராஜன். வானில் நிலவும் நட்சத்திரமும் எப்போ பார்த்தாலும் சலிக்காது, அதை விட வானில் வரும் பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும். வானவில் நிலவையும் நட்சத்திரம் பார்ப்பதற்கு ஞாபகப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக தான் நம்ம இந்த கேள்வியே கேட்டோம். இரவில் வெளியே படுத்து வானத்தை நோக்கி நட்சத்திரங்களை எண்ணி ரசித்து மகிழ்வோம். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி இவங்க சொல்லியிருக்காங்க. திருக்கண்ணபுரம் ஆனந்த் இரவில் மின்னும் நட்சத்திரங்களையும் மிளிரும் நிலவையும் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலவை ரசிப்பது நிலவை பார்த்து ரசிப்பேன், கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள் இதை சொல்லியிருக்காங்க. நெருவி நச்சுப்பிள்ளை குடும்பம் இவங்க வந்து நமக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திட்டு போகிறாங்க. இயற்கையின் அந்த அழகு எல்லாம் இருக்கும், மனதுக்கு பிடிக்கும். நிலவு இல்லாத பொழுது நட்சத்திரங்கள் அழகு ரசித்து பார்ப்பது வானத்தை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நந்தகுமார். அழகு ரசிப்பது மனித இயல்பு, நிலவு தான் அழகு, இஞ்சுக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேமாத்தூர் அமுதா சேகர். நிலவையும் ரசிப்பேன் நட்சத்திரங்களையும் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, பாட்டை கேட்டுட்டு தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கோபால் பல்பொடியின் காற்றில் வரும் கானம். இதில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
3: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Government approves Semicon 2.0 with outlay of over 1,27,000 crore rupees to strengthen semiconductor ecosystem in the country. Also gives nod to mobile phone manufacturing scheme to scale up domestic production. Center clears two elevated corridor projects at Varanasi in Uttar Pradesh to improve road connectivity. India-UK Comprehensive Economic and Trade Agreement and Associated Social Security Pact become fully operational. Indian goods worth $140 million exported to UK on first day. Tensions rise in West Asia as US reimposes naval blockade on Iran amid exchange of fresh strikes between the two countries. Three Indian women boxers win gold while 10 others claim silver at Asian under 19 and under 23 championships in Jakarta. And in FIFA World Cup, defending champions Argentina to face England at Atlanta in the US tonight for a place in the final. The Union Cabinet today approved the Semicon 2.0 with a budgetary outlay of 1,27,500 crore rupees to strengthen India's semiconductor design and manufacturing.

0: ஆச்சரியமில்லை அல்லவா? சிறிது நேரத்துக்கெல்லாம் நமது சைன்யம் பின்வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. ஓடுகிறவர்களை துரத்துவது எல்லோருக்கும் எளிதுதானே. அப்படி ஓடி வந்தவர்களில் நானும் ஒருவன்தான். இந்த கெடில நதிக்கரை வரையிலே கூட பகைவர்களின் சைன்யம் வந்துவிட்டது. இங்கே வந்த பிறகுதான் நாங்கள் சுய உணர்வு பெற்று திரும்பி நின்றோம். பகைவர்களை தடுத்து நிறுத்தினோம். நான் திருக்கோவலூரிலிருந்து என் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு போய் மேற்கே மலைநாட்டில் இருக்கும் என்னுடைய கோட்டையில் விட்டேன். அந்த மலைச்சாரலிலேயே படைகளை திரட்டினேன். இந்த கெடில நதி வரையில் வந்துவிட்ட பகைவர்களை அவ்வப்போது தாக்கிக் கொண்டு வந்தேன். ஆயினும் அப்போது அந்த பகைவர்கள் பல வருஷ காலம் இந்த பகுதியை விட்டு போகவில்லை. அங்கும் இங்கும் தங்கி தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். காஞ்சி நகர் அவர்கள் வசத்திலேதான் இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ வீரபாண்டியனை முறியடித்த பிறகு இந்த பக்கம் வந்துதான் காஞ்சி நகரை மீட்டாய்.
1: ஆதித்த கரிகாலன் மீண்டும் குறுக்கிட்டு, தாத்தா, இதெல்லாம் எனக்கு முன்னமே தெரிந்ததுதான். ஆனால் தக்கோல போரை பற்றியும் ராஜாதித்தர் வரலாற்றையும் எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு அலுப்பதில்லை. இப்போது ராஜாதித்தரை பற்றி எனக்கு எதற்காக நினைப்பூட்டினீர்கள்? அதை சொல்லுங்கள் என்றான்.
0: குழந்தாய், உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்தர் சோழ சாம்ராஜ்யத்தை இலங்கை முதல் கங்கை வரையில் விஸ்தரிக்க ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை நிறைவேறாமலே உயிர் நீத்தார். அவரைப் போன்ற மாவீரன் என் பேரனாதித்த கரிகாலன் என்று நாடு நகரமெல்லாம் பேச்சாயிருக்கிறது. அவர் சாதிக்க நினைத்த காரியத்தை நீ சாதிக்கப் போகிறாய் என்று இந்த தமிழகமெங்கும் ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ராஜாதித்தரைப் போல நீயும் வஞ்சகத்திற்கு ஏமாந்து போயிடக்கூடாது என்பதற்காகவே அவருடைய வரலாற்றை உனக்கு நினைவூட்டினேன்.
1: தாத்தா, என் பெரிய பாட்டனார் போர்க்களத்தில் பகைவர்களின் வஞ்சனையினால் உயிரை இழந்தார். அதை இப்போது எனக்கு எதற்காக நினைவூட்டுகிறீர்கள்? நான் போர்க்களத்துக்கு போகவில்லையே. என்னை வஞ்சிக்கக்கூடிய பகைவர்களின் மத்தியிலும் போகவில்லையே. என் தந்தையின் அத்தியந்த நண்பர்களையல்லவா பார்க்கப் போகிறேன். அவர்கள் என்னை எந்த விதத்தில் எதற்காக வஞ்சிக்கப் போகிறார்கள் என்றான் ஆதித்த கரிகாலன்.
0: கேள் கரிகாலா, எதிரிகள் தொழுத கையிலும் அழுத கண்ணீரிலும் கொடிய ஆயுதம் இருக்கக்கூடும் என்று கூறிய திருவள்ளுவர் பெருமான் வெளிப்பகையை காட்டிலும் உட்பகை கொடியது என்றும் கூறியிருக்கிறார். வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள்போல் பகைவர் தொடர்பு. வாளைப் போல வெளிப்படையாக எதிர்த்து நிற்கும் பகைவர்களிடம் பயம் வேண்டியதில்லை. சிநேகிதர்களைப் போல நடிக்கும் பகைவர்களிடமே பயப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். குழந்தாய், கேளிரைப் போல நடிக்கும் பகைவர்களின் மத்தியில் இப்போது போகிறாய். நான் வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் நீ போகிறாய். ஏதோ ராஜ்யம் சம்பந்தமாக தகராறு நேர்ந்து விட்டதாகவும் அதை தீர்த்து வைக்கப் போவதாகவும் உன்னை அழைத்திருக்கிறார்கள். சம்புவரையன் மகள் ஒருத்தியை உன் கழுத்தில் கட்டிவிட உத்தேசித்து உன்னை அழைத்திருப்பதாகவும் அறிகிறேன். ஆனால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் இன்னதென்பது எனக்கும் தெரியாது, நீயும் அறிந்திருக்க முடியாது. உனக்கு பெண் கொடுப்பதற்கு இந்த பாரத தேசத்தில் மன்னர்கள் பலர் காத்திருக்கின்றார்கள். இந்த சம்புவரையன் மகள்தான் வேண்டும் என்பதில்லை. ராஜ்யத்தை உனக்கு பாதி என்றும் மதுராந்தகனுக்கு பாதி என்றும் பிரித்து கொடுத்து சமாதானம் செய்விக்கப் போகிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறேன். அதில் என்ன சூது இருக்குமோ, சூழ்ச்சி இருக்குமோ எனக்கு தெரியாது. எது எப்படியாயினும் நான் உடனே திருக்கோவலூருக்குச் சென்று என்னுடைய பாதுகாப்பு படைகளை எல்லாம் திரட்டிக் கொண்டு வந்து வெள்ளாற்றங்கரையில் தங்கியிருப்பேன். சம்புவரையர் அரண்மனையில் இருக்கும்போது உனக்கு ஏதேனும் சந்தேகம் தோன்றினால் எனக்கு உடனே சொல்லி அனுப்பு.
1: இந்த சமயம் ஆதித்த கரிகாலனுடைய கவனம் தன் பக்கம் இல்லை என்பதையும் வேறு பக்கம் திரும்பி இருக்கிறது என்பதையும் மலையமான் கண்டார். தாத்தா, அதோ பாருங்கள் என்று ஆதித்த கரிகாலன் கலக்கத்துடன் கூறிய வார்த்தைகளை அந்த வீரக்கிழவர் கேட்டு அந்த திசையை உற்று நோக்கினார். ஆதித்த கரிகாலன் சுட்டிக்காட்டிய திசையில் ஆற்றங்கரை மண்டபம் ஒன்று இருந்தது. அது கல்வேலையினால் ஆன மண்டபம். வழிப்போக்கர்கள் வெயிலிலும் மழையிலும் தங்குவதற்காக யாரோ தர்மவானதை கட்டியிருக்க

0: தக்கோலப் போரிலே பஞ்சகமாக ராஜாதித்தரை கங்க மன்னன் பூதுகன் வீழ்த்திவிட்டான். அது பற்றி திருக்கோவலூர் மலையமான் தன் பேரன் ஆதித்த கரிகாலனிடம் விளக்கிக் கொண்டிருந்தார்.
1: ராஜாதித்தர் யானை மேலிருந்தபடியே மரணமடைந்தார் என்ற செய்தி பரவியதும் நமது படையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே தலையில் இடிவிழுந்தது போல ஆகிவிட்டது. அந்த மாபெரும் துயரத்தினால் யுத்தத்தையே மறந்து விட்டார்கள். சிற்றரசர்கள், தளபதிகள், படை வீரர்கள் எல்லோருமே செயலிழந்து புலம்பத் தொடங்கிவிட்டார்கள். அந்த நிலைமையில் பகைவர்களின் கை ஓங்கிவிட்டதில்

0: வேண்டும். அந்த மண்டபம் வெயிலிலும் மழையிலும் வெகுகாலம் அடிபட்டு முதுமையின் அறிகுறிகளை காட்டிக் கொண்டிருந்தது. மண்டபத்தின் முனைகளில் சிற்ப வேலைப்பாடு உடைய உருவங்கள் சில காணப்பட்டன. அவை இன்னவை என்று கிழவராகிய மலையமானுக்கு தெரியவில்லை. பார்த்தீர்களா தாத்தா? என்றான் ஆதித்த கரிகாலன்.
1: குழந்தாய், அந்த மண்டபத்தைத்தானே சொல்லுகிறாய்? அதில் வேறொன்றும் எனக்கு தெரியவில்லையே. மண்டபமும் வெறுமையாகத்தான் இருக்கிறது, அதில் யாரும் இருப்பதாகவும் காணவில்லையே என்றார்.
0: தாத்தா, உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று இப்போதுதான் எனக்கு நன்றாய் தெரிகிறது. அதனால் கண் பார்வை குன்றியிருக்கிறது. அதோ பாருங்கள், ஒரு பெரிய ராஜாளி. எத்தனை பெரியது! அதன் சிறகுகள் எவ்வளவு விசாலம்! கொடுமை, கொடுமை! அது தன் கால்களில் ஒரு சின்னஞ்சிறு புறாவை பிடித்து கொண்டிருக்கிறதே, தெரியவில்லையா? ராஜாளியின் கூரிய நகங்கள் கிழித்து புறாவின் ரத்தம் சிந்துகிறதே, தெரியவில்லையா? கடவுளே, இது என்ன விந்தை! அதோ இன்னொரு புறாவை பாருங்கள் தாத்தா. அந்த பயங்கரமான ராஜாளியின் அருகில் வட்டமிடுகிறது. அது ராஜாளியிடம் எப்படி கெஞ்சுகிறது? ராஜாளியின் கால்களில் அகப்பட்டு கொண்டிருக்கும் புறா தன்னுடைய காதலனாக இருக்க வேண்டும். காதலனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படி இது கெஞ்சுகிறது தாத்தா. அந்த புறா கெஞ்சுகிறது. அல்லது ராஜாளியிடம் சண்டைக்கு போகிறதா? இறகை அடித்துக் கொள்வதை பார்த்தால் சண்டைக்கு போவதாகவே தோன்றுகிறது. கடவுளே, அந்த பெண் புறாவுக்கு என்ன தைரியம் பாருங்கள்! ராஜாளியுடன் சண்டைக்கு போகிறது. காதலனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த பயங்கர ராட்சதனுடன் போராடப் போகிறது. தாத்தா, ராஜாளி மனமிறங்கும் என்று நினைக்கிறீர்களா? இறங்காது, இறங்காது, ஒரு நாளும் இறங்காது. இம்மாதிரி எத்தனையோ புறாக்களை அது கொன்று தின்று கொழுத்து கிடக்கிறது. ஹே சண்டாள ராஜாளியே, இதோ உன்னை கொன்று போடுகிறேன் என்று கூறிக்கொண்டேன். ஆதித்த கரிகாலன் பக்கத்தில் கிடந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்து வீசி எறிந்தான். அந்த கூழாங்கல் மண்டபத்தை நோக்கி சென்று அதன் ஒரு முனையில் பட்டு கீழே விழுந்தது. ஆதித்த கரிகாலன், ராட்சதனே, உனக்கு நன்றாய் வேண்டும் என்று சொல்லிவிட்டு இடி இடி என்று பயங்கரமாய்ச் சிரித்தான். பேரப்பிள்ளையின் சித்த சுவாதீனத்தை பற்றி ஏற்கனவே கிழவருக்கு சிறிது சந்தேகம் இருந்தது. அது இப்போது இன்னும் அதிகமாயிற்று. தாத்தா, ஏன் என்னை இப்படி வெறித்து பார்க்கிறீர்கள்? மண்டபத்தின் அருகில் போய் பாருங்கள் என்றான் கரிகாலன். அவ்விதமே மலையமான் மண்டபத்தை சற்று நெருங்கிச் சென்று கரிகாலனின் கல் விழுந்த இடத்தை உற்று பார்த்தார். அங்கே ஒரு சிற்பம் காணப்பட்டது. அந்த சிற்பத்தில் ராஜாளி ஒன்று தன் கால் நகங்களில் ஒரு புறாவை கொத்தி தூக்கி கொண்டிருப்பது போலவும், இன்னொரு புறா அந்த ராஜாளியுடன் பாயப்போவது போலவும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது. மலையமான் திரும்பி வந்து,
1: குழந்தாய், எனக்கு வயதாகிவிட்டது என்பது உண்மைதான். கண் பார்வை முன்போல் துல்லியமாக இல்லை. அருகில் சென்று உற்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது. நல்ல சிற்ப வேலை.
0: நல்ல சிற்ப வேலையா? சிற்ப அற்புதம் என்று சொல்லுங்கள் தாத்தா. மகேந்திரவர்மர் மாமல்லர் காலத்து சிற்ப சக்கரவர்த்தி யாரோ ஒருவன் இதையும் செய்திருக்க வேண்டும். முதலில் பார்த்ததும் உண்மையாகவே நடப்பது போலவே எனக்கு தோன்றிவிட்டது என்றான் கரிகாலன்.
1: ஆதித்தா, அற்புதம் அந்த கல்லிலே மட்டுமில்லை, உன் கண்ணிலும் இருக்கிறது, உன் மனத்திற்குள்ளேயும் இருக்கிறது. இந்த வழியாக எவ்வளவோ பிரயாணிகள் தினந்தோறும் போகிறார்கள். அவர்களில் முக்கால்வாசி பேர் இந்த சிற்ப அற்புதத்தை கவனித்தும் கூட இருக்க மாட்டார்கள். மற்றும் பலர் பார்த்தும் பார்க்காதது போல போய்விடுவார்கள். உன்னை போல ஒரு சிலர்தான் ஒரு சிற்பத்தை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுவார்கள்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: திருப்புறம்பைய போர்ல சோழருக்கு உறுதுணையா இருந்து வீர மரணம் அடைஞ்சான் கங்க மன்னன் பிருத்விபதி. அவனது நினைவா பள்ளிப்படை அமைச்சாங்க. இப்படி இருக்க தக்கோல போர்ல கங்க மன்னன் பூதுகன் ராஷ்டிரகூடன் கண்ணர தேவனுக்கு உதவியா சோழர்களுக்கு எதிராக போர் செய்வானேன்? இந்த ஐயம் எழக்கூடும். முதலாம் ஆதித்தன் காலத்திலேயும் அவன் மகன் முதற் பராந்தகன் காலத்திலேயும் ராஷ்டிரகூட்ட திருமண தொடர்பு பகைமையையே வளர்த்தது என்பதை பார்த்தோம். முக்கியமான திருப்பம், கங்க மன்னன் பூதுகன் கண்ணர தேவனின் தமக்கையை மணந்திருந்தான். பராந்தகன் தன் மகள் வீரமாதேவியை ராஷ்டிரகூட்டன் கோவிந்தன் என்பவனுக்கு மனம் செஞ்சு கொடுத்திருந்தான். கோவிந்தனின் சிற்றப்பன் மகன் கண்ணர தேவன் கிளர்ச்சி செஞ்சு அரசியலுக்கையே பறிச்சுக்கிட்டான். இதனால பராந்தகன் கண்ணர தேவன் பகைமை தீவிரம் அடைஞ்சிட்டது. கண்ணர தேவனின் மைத்துனன் பூதுகன் ஏற்கனவே பராந்தகன்

0: இதனால் முறியடிக்கப்பட்ட பாண அரசர்கள், வைதும்ப அரசன் இவங்கள்லாம் இணைஞ்சு தாக்குதலுக்கான தக்க தருணத்தை எதிர்நோக்கி இருந்தாங்க. தெற்கே ஒரு பகைவனை வச்சுக்கிட்டு வடக்க நெடுந்தூரம் போவதை பராந்தகர் விரும்பலை என்பதையும், எதிரிகள் வடவேங்கடம் வரை வந்த செய்தி தெரிஞ்ச பிறகுதான் பிரயாணப்பட அனுமதி கொடுத்தார் என்பதையும் கேட்டோம். நேர்களே, தக்கோல போருக்கான ஆயத்தங்களை வர்ணித்த போது சேரநாட்டு சிற்றரசன் வெள்ளன் குமரன் முடியூரில் முகாமிட்டிருந்தத ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார் அல்லவா? ஏதோ காரணத்தால் அந்த மாவீரன் போரில் கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. தன் ஆருயிர் நண்பர் ராஜாதித்தர் வஞ்சகமாக கொல்லப்பட்ட செய்தியை அறிஞ்சு துடிச்சு போயிட்டான். வேதனையை தாங்க முடியாமல் பதவியை துறந்து, ஏன், எல்லா பற்றுகளையும் துறந்து திருவற்றியூரில் நிரஞ்சன குரு என்பவரிடம் ஞானோபதேசம் பெற்று பிற்காலத்தில் சத்துரானன பண்டிதர் என்னும் பேரில் அந்த மடத்தை நடத்தி வந்தான். ஆதித்தா, அற்புதம் அந்த கல்லில் மட்டுமில்லை, உன் கண்ணிலும் இருக்கிறது, உன் மனத்திற்குள்ளேயும் இருக்கிறது. பேரனிடம் பூரிப்போடு சொன்னார் மலையமான். 1934 கல் சொன்ன கதை கல்கியார் எழுதின கட்டுரையின் ஒரு பகுதியை பார்க்கறது பொருத்தமாயிருக்கும். இந்த அழகான கதையை எனக்கு சொன்னது யார் தெரியுமா? ஆம், கற்பாறைதான். கல்லுக்கு உயிர் உண்டு என்பது மட்டுமல்ல, அது பேசும், உறவாடும், கதை சொல்லும் என்றெல்லாம் அன்று ஏகாந்தமான பஞ்சரத பிரதேசத்தின் பீம மண்டபத்தின் குளிர்ந்த நிழலில் உட்கார்ந்திருந்த போது நாங்கள் அறிந்தோம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.

0: சோம்பேறித்தனமே ஒரு மனிதனின் மிகப்பெரிய எதிரி. உழைப்பால் மட்டுமே ஒரு மனிதன் அவன் வாழும் நாடும் உயர முடியும். இதை சொன்னவர் கர்ம வீரர் காமராஜர். காற்றினை கடந்து வரும் பாட்டருவி, இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர் நெஞ்சங்களில் ஊஞ்சலாட வருகிறது. தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இசை ஊஞ்சல் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இன்றைய இசை ஊஞ்சல் உங்களை தாளாட்ட வருகிறது. எஸ் ஜானகி அவர்களின் கர்நாடக சங்கீத ராகத்தில் அமைந்துள்ள பாடல்கள் வழியாக

0: பந்துவராளி ராகத்தில் அமைந்த இளையராஜாவின் இசையில் மிக கடினமான இந்த ராகத்தில் அமைந்த பாடல் ஜானகி அம்மாவின் உச்சக்கட்ட குரல் வளத்தையும் சங்கதிகளையும் வெளிப்படுத்திய ஆகச்சிறந்த செல்வியல் பாடல் இது.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம்.

0: ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ், புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும். ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஹிந்தோலம். ஹிந்தோலம் ராகத்தில் ஆழமான பக்தியையும் ஏக்கத்தையும் தன் குரலால் அப்படியே கடத்தியிருப்பார். தரிசனம் கிடைக்காதா என அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது.
4: தரிசனம் கிடைக்காதா, தரிசனம் கிடைக்காதா, என் மேல் கரிசனம் கிடையாதா,

0: இவள் மனம் தினம் தினம் கரைகிற வரையிலும் கண்ணா.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: எஸ் ஜானகி அவர்களின் கர்நாடக சங்கீத ராகத்தில் அமைந்துள்ள பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சின்னக்கண்ணன் அழைக்கிறான் பாடல் சார்கேசி ராகத்தில் இலக்கணம் பேசும் ஒரு காவிய பாடல். பாலமுரளி கிருஷ்ணா பாடிய பாடலுக்கு இணையாக ஜானகி அம்மாவின் சோலோ வெர்ஷனை இந்த பாடல் மிகவும் பிரபலம்.

0: காரைக்கால்
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியம் பிரிப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோசல் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இணைந்து வழங்கும் உரம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்? அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் என் சொல்லாமது தார்பைகள் கிரீனைஸ் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

இசைக்குயில் எஸ் ஜானகி அவர்கள் முறையான சங்கீத பயிலாமல் இருந்தாலும் தன் அபாரமான கேள்வி ஞானத்தாலும் குரல் வளத்தாலும் தமிழ் சினிமாக்களில் எண்ணற்ற தூய கர்நாடக சங்கீத ராக பாடல்களை பாடி அஸ்தி இருக்கிறார்கள், மிரள வைத்துள்ளார்கள்.

கரகர பிரியா ராகத்தில் அமைந்த இளையராஜா இசையில் இளையராஜோடு இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். நிறைவான பாடல். இன்று நீ நாளை நான், இளையராஜா இசையில் கீரவாணி ராகத்தில் அமைந்த மெல்லிசையான கர்நாடக இசை கலந்த இலக்கணங்களை அணுகவும் அணு அளவும் பிசராமல் மழையின் குளிர்ச்சியோடு பாடிய ஜானகி அம்மாவின் தனித்துவமான ரசனை மிகுந்த பாடலை நிறைவாக கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரம் தர இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
5: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லமது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் உங்கள் கடை. தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்
4: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ்னு எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: காரைக்கால். இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிறார் கணியன் பூங்குன்றனார். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடச் சொன்ன சமூகம் நம் தமிழ் சமூகம். அப்படி ஒருத்தர் ஒரு அலுவலகத்துல வேலைக்கு சேர்ந்தாராம். மேலதிகாரி கொஞ்சம் சிடுமூஞ்சி. தினமும் இவரோட வேலையில ஏதாவது குறை கண்டுபிடிச்சு திட்டிக்கிட்டே இருந்தாராம். நம்ம மனிதருக்கு அந்த இடத்துல வேலையை தொடர்வது பிடிக்காம போச்சு. கிடைச்ச வேலையை விட்டுட்டாலும் கஷ்டப்படணும். சிக்கலான நேரங்களில் அவருடைய பள்ளி ஆசிரியர்கிட்ட மனம் விட்டு பேசி ஆலோசனை பெறுவது அவருடைய வழக்கம். அந்த ஆசிரியரை பார்க்க போனார். விவரத்தை சொன்னார். மனசுக்கு இஷ்டமில்லாத இந்த வேலையை விட்டுடணும்னு நீ நினைக்கிறது சரி, ஆனா ஒரு மாசம் மட்டும் நான் சொல்ற வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டுடலாம் அப்படின்னு ஆசிரியர் சொன்னாராம். இந்த நபரும் என்ன வேலை செய்யணும்னு ஆசிரியர் கிட்ட கேக்குறாரு. நீங்க என் வகுப்பில் படிக்கும் பொழுது உங்கள் எல்லோரிடமும் ஒரு நாள் ஒரு வீட்டு பாடம் கொடுத்தேன், நினைவு இருக்கா என்று ஆசிரியர் கேட்டார். இவருக்கு எதுவும் நினைவில் இல்லை. ஆசிரியர் சொன்னார், நம் வகுப்பில் இருந்த ஒவ்வொரு மாணவனும் எல்லா மாணவர்களிடமும் இருக்கும் நல்ல விஷயங்கள் இரண்டை எழுதி எடுத்து வர சொன்னேன். மறுநாள் நீங்களும் எடுத்து வந்தீர்கள். ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒவ்வொரு மாணவரா நல்ல விஷயங்களை சொல்ல சொல்ல வகுப்பே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா இருந்தீங்க. அதையே இப்ப நீ முதலாளி கிட்ட செய்யன்னு சொன்னாராம். மாணவருக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. ஆசிரியர் தொடர்ந்து சொன்னார், இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்கு நீ உன் முதலாளியை கவனிக்க வேண்டும். அவரிடம் உள்ள நல்ல விஷயங்களை கவனித்து பாராட்ட வேண்டும். இப்படியே செஞ்சுட்டு ஒரு மாதம் கழித்து என்னை வந்து பார் அப்படின்னு சொன்னாராம். மறுநாளிலிருந்து ஊழியர் முதலாளியை கவனிக்க தொடங்கினார். அலுவலக நேரத்திற்கு முன்பாகவே வந்துவிடும் முதலாளியின் நேரம் தவறாமை இவருக்கு மிகவும் பிடித்து போனது. அவரிடம் பேசும்போது தயங்கி தயங்கி இதை பாராட்டி சொன்னார். அவருடைய தலைமை பண்பு, ஆங்கில திறமை அருமையாக இருப்பதாக உணர்ந்தார். அதை பாராட்டி சொன்னார். இப்படியே ஒரு மாதம் போன பிறகு மீண்டும் தன்னை பார்க்க வந்த மாணவனிடம் ஆசிரியர் கேட்டார், இப்போ வேலையை விட போறியா என்று. மாணவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், இனி அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வர ஒருபோதும் என் முதலாளி இடம் தர மாட்டார். நான் இப்போது அவருடைய நேர்முக உதவியாளர் என்று. நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் மனம் விட்டு பாராட்ட வேண்டும். நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடம் உள்ள நட்பண்புகளை, அவர்களது திறமைகளை, தனித்தன்மைகளை பாராட்டும் போது அவர்கள் நம்மோடு இணக்கமாகிறார்கள். கிடைத்த உணவை மறைத்து வைக்காமல் தன் சுற்றத்தோடு பகிர்ந்து உண்ணும் காக்கையை போன்ற குணம் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டும். நானே பெரியவன், நானே சிறந்தவன் என்ற செருக்கு ஒருவரை தனிமைப்படுத்திவிடும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது ஔவையார் வாக்கு. சுற்றம் என்பது உறவினர்கள், நண்பர்கள் கலந்த ஒரு மனித குழு. கரைகள் இல்லாத நிலவு எப்படி சாத்தியமில்லையோ, குறைகள் இல்லாத மனிதர்களும் நிச்சயம் சாத்தியமில்லை. குறைகளை குற்றமாக்காமல் அவற்றை விடுத்து நிறைகளை தேடுவோம். சுற்றம் சூழ மகிழ்ந்திருப்போம். நன்றி.
0: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கிய இன்சொல்லமுது. என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: நேரம் 10:01. நெஞ்சங்களை நெகிழ்ச் செய்யும் பேரலை ஒன்று. இது காரைக்கால் பண்பலை 100.3. கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் அவனது லட்சியத்தை அடைய முடியாது. கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பொன்மொழியிலிருந்து.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் முதல் பாடல் மலரவிருக்கிறது அபூர்வ ராகங்கள் படத்திற்காக.

1975 வெளிவந்த இந்த படத்தில் வாணி ஜெயராம் பாடிய இந்த பாடல். இசை MS விஸ்வநாதன்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை மயிலாடுதுறை காரைக்கால். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சம்சாரம் அது மின்சாரம் படத்திற்காக சித்ரா பாடியது, சங்கர் கணேஷ் இசையில்

இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரிஷி மூலம் படத்திற்காக டிஎம்எஸ் பி சுசிலா பாடியது, விஸ்வநாதன் இசையில்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் 6 என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 11:00 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 5:30 விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன் கோ.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் 10:21. இந்த வேளையில் அடுத்து வரும் பாடல் அண்ணன் ஒரு கோயில் படத்திற்காக SP பாலசுப்ரமணியன் பாடியது, MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

நெஞ்சங்களை நெகிழ்ச்சியும் பேரளி ஒன்று. இது காரைக்கால் பண்பலை 100.3. இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து மலரவிருப்பது தில்லுமுள்ளு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருதத்திலும் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சி மூலம் வருதார இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரோசாப்பூர் ரவிக்கு காரி படத்திற்காக

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வழங்கும் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: தார்பாய்கள் கிரீனைட்ஸ் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் 10:37 இணைந்திருக்கும் இந்த வேளையில் அடுத்து வரும் பாடல்

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து மலரவிருப்பது என் அண்ணன் படத்திற்காக.

0: நேர்களுக்கு உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் கோபால் பல்பொடி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம், திருவாரூர் சீமா டி சில்க்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியாசா தங்க மாளிகைக்கு வாங்க. இரவு மலரும் நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் இருளும் ஒளியும் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியன் சுசிலா பாடியது, கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

நிறைவு பெற்றது இரவும் மலரும். நேரம் 11 மணி. இனி காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு மருத்துவத்தொடர் நலமே சூழ்க மகளிர் நலன் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அறிகிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் வி ராஜேஷ் அவர்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. படிப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் செல்வி கனிஷ்கா அவர்கள். 7 மணிக்கு திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜ் வழங்கும் அடரசக்க அடரசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. ஏழு சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆசி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 8:05 விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இதில் பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாலிகா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: பத்து மணிக்கு சிந்தனை அரங்கத்தில் முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரத்தாளர் நிகழ்ச்சி. பத்து மணிக்கு சிந்தனை அரங்கம். சிந்தனை அரங்கத்தில் முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. பத்தைந்துக்கு சிந்தனை அரங்கத்தில் கடனற்ற வாழ்வு என்ற தலைப்பில் நேயர்கள் பங்கு பெறலாம். பதினோரு மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க மருத்துவ சிறப்பு தொடர். கண்ணோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் வி ராஜேஷ் அவர்கள். பன்னெண்டு மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் செல்வி கனிஷ்கா அவர்கள். 12:55 பன்னிசை. 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ ஏந்துமாலினி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSC. 3:30 வைக்கிங் பனியன் பிரிப்ஸின் LSC. 4 மணிக்கு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்ப துறை பேராசிரியர் முனைவர் ஜெயலட்சுமி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. இதுவரை இடம்பெற்றவை. நாளை நமது ஒளிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகள் பற்றியது.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. The Union Cabinet today approved the Semicon 2.0 with a budgetary outlay of 1,27,500 crore rupees to strengthen India's semiconductor design and manufacturing ecosystem. Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw announced about the cabinet decisions while briefing media in New Delhi today. Mr. Vaishnaw said, building on the momentum of Semicon 1.0, the scheme aims to further the government's commitment to putting India on the global semiconductor map.
2: Semicon 2 is built around 6 key pillars. The first pillar focuses on chip design. The second places major emphasis on semiconductor machinery and materials. The third aims to establish many new semiconductor fabrication units. The scheme also includes provisions to further strengthen the ATMP and OSAT industry, which has already gained momentum in India with 10 units already established.
3: Us industry ko aur aage badhane ke liye.
1: The minister said the cabinet also cleared the mobile phone manufacturing scheme with a budgetary outlay of 62,500 crore rupees. The government also approved 2 elevated corridor projects at Varanasi in Uttar Pradesh to improve road connectivity and reduce congestion and travel time. The projects include a 6-lane greenfield elevated corridor covering over 46 km between National Highway 19 and Varanasi Ring Road in Uttar Pradesh on hybrid annuity model, improving urban mobility. The Comprehensive Economic and Trade Agreement CETA between India and the United Kingdom became operational today. Simultaneously, the agreement on social security referred to as the Double Contribution Convention also became effective, reinforcing the mobility and competitiveness of Indian professionals in the United Kingdom. The landmark deal grants zero duty access to 99% of Indian exports in the UK market, including those in textiles, leather, engineering, food processing, pharmaceuticals and MSME. On the first day of CETA, Indian goods worth $140 million were exported to the United Kingdom. External Affairs Minister Dr. S. Jaishankar today expressed confidence that the India-EU Trade and Technology Council meeting will take forward the strong momentum of the partnership enabled by the India-EU FTA, Security and Defence Partnership and the Mobility Framework. The minister made this statement to the press after the third India-EU Trade and Technology Council meeting in Brussels. He said that India and the EU have a natural affinity. Commerce and Industry Minister Piyush Goyal described the India-EU FTA as fair, equitable and balanced.